0: ஆண்டவருக்கு இது தேவை என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பரிசுத்தமும் கிருபை நேர்ந்த நல்ல ஆண்டவரே, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று நீ சொன்னீர். அநேக சமயங்களிலே ஆண்டவரே, எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் யோசிப்பதெல்லாம் எங்கள் தேவையை சந்திக்க ஒரு ஆண்டவர் உண்டு. எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கவலைகள், எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்காக தீர்த்து வைக்க ஒரு அருமையான இரட்சகர் உண்டு என்றுதான் நாங்கள் யோசிக்கிறோமே ஒழிய, அந்த இரட்சகர் ஆகிய ஆண்டவருக்கும் சில தேவைகள் உண்டு என்பதையும் நாங்கள் மறந்து போகிறோயா? த லார்ட் நீட்ஸ் இட் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அநேக சமயங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்களுடைய தேவைகளையே நாங்கள் நினைத்து நினைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் தேவைகளை சந்திக்கிற தெய்வமாக மாத்திரமே நாங்கள் பார்த்து பார்த்து எங்கள் தெய்வத்துக்கும் தேவைகள் உண்டு என்பதையும் நாங்கள் அநேக சமயங்களிலே மறந்து போகிற கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம் யா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, த லார்ட் ஹாஸ் எ நீட், கிறிஸ்துவுக்கும் தேவைகள் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள இதுதானே எங்கள் மனக்கண்களை திறந்திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகளையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு கிறிஸ்துவின் தேவைகளை நான் எவ்வாறு எங்கள் வாழ்க்கையில சந்திக்க முடியும் என்பதை நான் சிந்திக்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தாம் எங்களோடு தொடர்ந்து பேசும் பல ஆயிரக்கணக்களாக வருடங்களாக நாங்கள் இந்த பகுதியை சிந்தித்து வருகிறோம், நாங்கள் இந்த பகுதியை கேட்டு வருகிறோம் ஐயா. எங்களுடைய தேவைகளை மாத்திரமே நாங்கள் யோசிக்காதபடிக்கு கிறிஸ்துவாகிய இரட்சகராகிய ஆண்டவருக்கும் தேவைகள் உண்டு, அந்த தேவைகளை சந்திப்பதை என்னுடைய பங்கு உண்டு என்பதை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் எங்களோடு தொடர்ந்து நீர் பேசி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாசிக்கேட்ட லூக்கா என்ற சுவிசேஷம் 19 அதிகாரத்தை தயவு செய்து நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். பல நூற்றுக்கணக்கான வருடங்களாக நாம் இந்த பகுதியை சிந்தித்து வருகிறோம். ஆண்டவராக இயேசு வெற்றியின் பவனியாக எருசலேமுக்குள்ளே கடந்து செல்கிற இந்த நாளை தான் நாம் பாம் சண்டேவாக, நாம் உலகம் முழுதுமாக இந்த நாளிலே நாம் கொண்டாடி வருகிறோம். இன்னும் சில நாட்களுக்கு பிறகாக ஆண்டவராக இயேசு உங்களுக்காக எனக்காக பாவமில்லாத தம்முடைய சரீரத்தை அந்த சிலுவிலே கொடுக்க இருக்கிற இந்த வேளையில, What does it mean to say the Lord needs it? அதை ஏன் அழிக்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். The topic that I would like to give for my today's sermon is the Lord needs it. சில மொழிபெயர்ப்புகளிலே the master needs it என்று போடப்பட்டிருக்கிறது. The original Greek is means Kurios, the Lord. எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உள்ள ஒருவர். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஆண்டவரை என்ன சொல்ல போட்டிருக்கு, ஆண்டவருக்கு வேண்டும் என்று போட்டிருக்கு. It is not that the Lord wants it, the Lord needs it. You know the difference between the want and need. We want so many things in life. அநேக காரியங்கள் வாழ்க்கையில விரும்புகிறோம். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை we want things. But what we want does not necessarily have to be really we need things. Need என்ற அவசியத்திலே அந்த கேட்டகரியிலே want என்ற things வர வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, there are three things I would like to highlight based on this beautiful sentence uttered by our Lord and Savior Christ Jesus on this Palm Sunday. The Lord needs it, the Master needs it. First question I want to ask you is, who needs it? யாருக்கு தேவை? யாருக்கு தேவை? The Lord needs it, right? The Master needs it. ஆண்டவருக்கு தேவைன்னு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்காங்க. Interestingly, in the original மொழிபெயர்ப்பில், ஒரிஜினல் கிரீக் என்று சொல்லலாம், அதிலே இந்த டிரான்ஸ்லேஷன் வித்தியாசமா இருக்கிறதாக தியோலஜியன்ஸ் ஆர் பாயிண்டிங் அவுட். ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஹைலைட் தட் டு யூ அட் தி வெரி பிகினிங். வாட் தே சே இஸ், ஆக்சுவல் கிரீக் டிரான்ஸ்லேஷன் மூல மொழிபெயர்ப்பிலே The Lord needs it அதற்கு ஒரிஜினலா மொழிபெயர்ப்பு என்னன்னா இட் ஆக்சுவலி மீன்ஸ் The Lord of it needs it. The Lord of whom? What? The Lord of? In the kaludaiyinudaiya Lord. In other words, in the kaludaiyinudaiya sonda urumaiya unmaiyana sondakkarar, original sondakkarar, and the kaludai vendum endru ketkirar. That is what they say Greek translation is all about. Unfortunately, in Tamil translation and in the English translation, that import of the original translation is missing in children. That means the Lord is saying to the disciples, நீங்க போங்க, அங்க ஒரு குழந்தை குட்டி கட்டப்பட்டிருக்கும். He is saying, I am the Lord of the donkey and I need it now. அந்த கழுதைக்கு உரிமை உரிமை ஒரிஜினலா சொந்தக்காரன் நான் தான். It belongs to me. In other words, donkey belongs to the Lord. The Lord says, what belongs to me, I need it now. எனக்கு சொந்தமானதை இந்த ஓனர்கிட்ட கொஞ்ச நாள் கொடுத்திருந்தேன், அது எனக்கு தேவையின்றி வருகிற சூழ்நிலை வரும்பொழுது அது எனக்கு வேண்டும் என்று நான் இப்பொழுது கேட்கிறேன் என்று சொல்கிறாராம். In other words, there is nothing in your life, in my life, that belongs to us. நான் இவ்வளவு பெரிய சொந்தக்காரன், நான் இவ்வளவு பெரிய இதுக்கு சொந்தக்காரன், இவ்வளவு பெரிய பணம் இருக்கு, வதை இருக்கு, பட்டம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே. This translation says, the Lord needs it, tells us, everything that you own in your life, what you call your own, does not belong to you, it belongs to the Lord. Even a donkey. Donkey என்று சொல்லக்கூடியே ஒரு வேளை உலகத்தின் பார்வையிலே மதிப்பில்லாத மரியாதை இல்லாத ஒரு சின்ன அனிமல் உனக்கு இருந்தா கூட, it doesn't belong to you, it belongs to him. That is what the original Greek tells us. So the Lord, who needs it? The Lord needs it. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, most of the time we think, I have earned this much in my life. I have earned a fame and name for myself. So that fame and name சொந்தக்காரன் நான் தான். நான் பெரிய வசதிகளை சம்பாதித்துக் கொண்டேன், ஒரு நல்ல வேலையை சம்பாதித்திருக்கிறேன், எனக்குரிய சம்பத்துகள் எல்லாம் எனக்கு சொந்தமானது என்று அநேக சமயம் சொல்லுகிறோமே. இங்க என்ன சொல்றாருன்னா, the Lord needs it என்ற ஒரிஜினல் மொழிபெயர்ப்பின் அர்த்தம் என்னன்னா, The Lord is saying to the disciples, what belongs to me, I need it now. எனக்கு சொந்தமான அந்த கழுதையை, I am the Lord of the donkey, not this owner. The owner is only a steward. And the owner-க்கு நான் இந்த donkey, எனக்கு சொந்தமானதை அவங்கிட்ட கொடுத்திருந்தேன். எனக்கு தேவையின்றி வரும்போது அந்த சொந்தமான அந்த கழுதையை நான் திரும்ப கேட்கிறேன், எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானது, this is a message for all of us. Nothing belongs to you. Nothing belongs to me. Everything that you call yourself your own belongs to God, the Lord, the Master. When He demands it, when He wants, when He needs it, you've got to say, let it go. அவர் வேண்டும் என்று கேட்கிற சமயத்தில் இதை நான் எப்படி கொடுக்கும்படி கேட்பதற்கு உங்களுக்கு எனக்கு உரிமை கிடையாது. அவர் எதை உங்கள் வாழ்க்கையின் டாங்கி என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ அது எதுவாக இருந்தாலும் சரி. When God says, I need it, that's done. You've got to let it go. The Lord needs it. Master needs it. It's contradictory, right? ஒரு மாஸ்டருக்கு ஏதாவது தேவை இருக்க முடியுமா? அவர் எப்படி தேவை இருக்க முடியும்? பிலிப்பியன் 4:19 பத்தொன்பதாம் வசனம் வாசிங்க. பிலிப்பியன்ஸ் 4:19 பிளீஸ் மடம் வாசிங்க. பிலிப்பியன்ஸ் 4:19 மனப்பாடம் உங்களுக்கு தெரிஞ்சுமே. ஓ ஓ ஓ தப்பு தப்பு 4:19 சாரி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆங்கில மொழி பெயர் வாசித்தீங்கன்னா, மை காட் வில் மீட் ஆல் யுவர் நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் க்ளோரியஸ் ரிச்சஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த நீட்ஸ் என்ற வேர்டு ஆங்கில மொழி பெயர் போட்டிருக்காங்க, ஒரிஜினல் மொழியிலே போட்டப்படும். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்கு? உங்கள் குறைவுகள் என்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இட்ஸ் நாட் தி ரைட் டிரான்ஸ்லேஷன். ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் சேஸ், காட் வில் மீட்ஸ் ஆல் யுவர் நீட்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு என்ன ஜெப பண்ணி பழக்கம்? என்னுடைய தேவைகளை நீ சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய தேவைகளுக்காகத்தான் நீர் இந்த உலகத்தில் வந்தீர். என் தேவைகளை நீ சந்திப்பு சொல்லுகிறேமே ஒழிய, ஹவ் எவர் அண்டர்ஸ்டுட் தி ஃபேக்ட் தி லார்ட் ஹிம்செல்ஃப் ஹஸ் எ நீட். நம்முடைய தேவைகளைத்தான் அவர் சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமே ஒழிய, அந்த மனுஷகுமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவைகள் உண்டு என்ற செய்தி தான் இந்த பகுதியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. தி லார்ட், the master himself has a need. In the master nu solla koodi aandavaraga yesu christuvukkum oru thevai undu. அந்த தேவையை உங்களையும் சந்திக்கும் முடியாக ஆண்டவர் அழைக்கிறாராம். தட் இஸ் வாட் பாம் சண்டே இஸ் ஆல் அபவுட். த கோர் மெசேஜ் ஆஃப் பாம் சண்டே இஸ் திஸ், த லார்ட் ஹஸ் எ நீட். த க்வெஸ்சன் பிஃபோர் ஆல் ஆஃப் அஸ் இஸ், ஆர் வி வில்லிங் டு மீட் த நீட் ஆஃப் காட். நம்முடைய தேவைகளை சந்தியும் சந்தியும் என்று சொல்லி கேட்டிருக்கிறோமே. பவுல் 4:19 பிலிப்பியிலே சொல்லுகிறார், நம்முடைய தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு நமக்காக நிறைவேற்றுவார் என்று சொல்லிதான் நமக்கு பழக்கமே ஒழிய, ஜெபித்து பழக்கமே ஒழிய. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு தேவை உண்டு. அவர் தேவையோடு கூட நம்ம நோக்கி வருகிறதை நாம் இப்பொழுது யோசித்து இருக்கிறோமா? On this Palm Sunday, I want you to think the other way around, right? Stop asking present your needs to God. Think of God's needs is present into us. Palm Sunday anaki kathara adhaan solugirar, I have a need, the Lord needs it. 4:19 vasikkrom. Kristuvukkul periyamanavule, anega samayangalile we don't think that God has a need. Gethsemane thottathile ungalukku ellarku therinja nigarchi, God ஜீசஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அங்கே துழண்டு போனவராக சிலுவையை சந்திக்கிற அந்த சூழ்நிலையிலே முழுங்காலிட்டு ஆண்டவராக இயேசு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது யார வாசியங்கள்? மத்தேயு சுவிசேஷம் 26:40 வசனத்தை வாசியங்கள். Matthew 26:40 ப்ளீஸ். வந்து கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட வீழ்த்திருக்கூடாதா? சி, God has a need. Silvay is looming large on the horizon of Jesus Christ. இன்னும் சிறிது நாட்களுக்குள்ளதாக சிலுவையிலே அவர் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். அந்த சூழ்நிலையிலே இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை எதையுமே கேட்காதவர் முதன் முறையாக ஒரு மணி நேரத்தை கேட்கிறார். அந்த ஒரு மணி நேரத்தை அவளால் கொடுக்க முடியவில்லை. God has a need. Jesus has a need. All he needed was at that point of crisis time, Please give me 1 hour of prayer support to me. Even that 1 hour, they are not able to give. யோசித்து பாருங்க. There are so many of your needs are met by this great Jesus. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகளை சந்தித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மணி நேரத்தை உங்களுக்காய் எனக்காய் தர முடியும் என்று அந்த தேவையோடு கூட வருகிறார். அந்த தேவையை அந்த சிஷ்யரை சந்திக்க முடியாத ஒரு அவலமான நிலைமையை பார்க்கிறோம். How many times God is placing his needs before you and me? God has a need. And how many times you have failed God to meet God's need in your lives? அநேக சமயங்களில் கர்த்தர் எத்தனை முறை தம்முடைய தேவைகளை நம்மை நோக்கி வருகிறார், இந்த தேவையை சந்திக்க முடியுமான்னு கேட்கிறார். அநேக சமயங்களில் ஆண்டவருடைய தேவையை சந்திக்க நாம் மறந்து போகிறோம் அல்லது நாம் மறுத்து விடுகிறோம். லார்ட், ஐ கேனாட் மீட் திஸ் நீட். கெத்செமனே தோட்டத்திலே ஒரு மணி நேரத்தை ஆண்டவர் தேவையாய் கேட்கிறார். அந்த ஒரு மணி நேரத்தை கொடுக்க முடியாத சிஷ்யர்கள் அங்கே தேங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். It's another story. Luke chapter 10 Verses 42 வாசிங்க. மத்தேயு 10:42 தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசினா, only one thing is needed. Same Greek expression is used in English translation. Only one thing is needed. உனக்கு தேவையானதெல்லாம் இந்த உலகத்திலே ஒன்னே ஒண்ணுதாமா? ஒன்னே உன் நீடு தான் உனக்கு இருக்கு. என்ன நீடு தெரியுமா? என்னது? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை மரியாள் தெரிந்து கொள்கிறார். இந்த உலகத்தில் என்னதான் சம்பாதித்தாலும் சரி, இவ்வளவுதான் சம்பத்தில் உள்ளவளா வாழ்ந்தாலும் சரி, there is only one need here. The rest is all wants. மற்றவளெல்லாம் உனக்கு விருப்பமானதை சேர்த்துக் கொண்டாய். உனக்கு தேவையானது என்ன தெரியுமா? ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் கம்பெனி இஸ் அலோன் தட் இஸ் நீடட் இன் திஸ் வேர்ல்ட். அதை அவள் தெரிந்து கொண்டாள் என்று வாசிக்கிறோம். ஐயா, வாட் இஸ் யுவர் பிரையாரிட்டி இன் லைஃப்? வாட் இஸ் யுவர் சென்ட்ரல் நீட், எசென்சியல் நீட் ஆஃப் மேன் இஸ் ஜீசஸ் ஆஸ் எ சேவியர் இன் யுவர் லைஃப். ஆண்டவராக இயேசு ஒருவரே, ரட்சகராக வந்த இயேசு ஒருவரே உன் வாழ்க்கையினுடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் மகுடமாக விளங்குகிறார். இயேசுவை பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு ஆயிற்று என்ற வகையிலே ஆண்டவராக இயேசுக்கு அங்கே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னை விட்டு ஒரே நொடியில் எடுபட்டு போகும். ஆனால் உன்னை விட்டு எடுபடாத ஒரே ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், ஆண்டவராக இயேசுவின் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே, அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று 10:42 லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். So the first point is, who needs it? The Lord needs it. ஆண்டவராகிய ஆண்டவருக்கு நீ தேவை என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு அந்த கழுதி தேவையாக இருக்கிறது இந்த பகுதியில் வாசிக்கும். Secondly, not only who needs it, secondly, what he needs. What Jesus needs. எதை கேட்கிறார்? கழுதை குட்டி கேட்கிறார். I want to just go a little deeper into that, right? Outwardly, all Jesus wanted was a colt in the Portuguese Royal Translation, right? I want to just dig deep into it and see what has it actually been. And I want to say, what Jesus needs is a colt, ஒரு கழுதை குட்டி, ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற கழுதை குட்டின்னு பைபிள்ல போட்டிருக்கு. தட் மீன்ஸ் இட்ஸ் மொபிலிட்டி இஸ் லிமிட்டட், ரைட்? அதனுடைய ஓல் சர்க்கம்ஃபரன்ஸ், அது செல்ல வேண்டிய இடங்கள் எல்லாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கழுதை குட்டி ஆண்டவர் தனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, மேபி யூ மே நாட் ஹேவ் எ டாங்கி டு கிவ் டு ஜீசஸ். உள்ள ஆண்டவராக இயேசுவுக்கு கொடுப்பதற்கென்று உன் வாழ்க்கையில ஒருவேளை கழுதைகள் ஒன்றும் இல்லாதிருக்கலாம். But I want to tell you, it could be anything that Jesus needs in your life. It could be your money, God may need it. Your time, maybe your donkey you can give to Jesus. Maybe your talents, your gifts, and your life, maybe a donkey that Jesus needs in your life. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கேட்கிற கழுதியானது not necessarily a colt. நிச்சயமாக ஒரு கழுதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உன்னுடைய லைஃப் ஆக இருக்கலாம், உன்னுடைய கிஃப்டாக இருக்கலாம், உன்னுடைய டேலண்ட்ஸ் ஆக இருக்கலாம், உன்னுடைய மணியாக இருக்கலாம், உன்னுடைய டைம் ஆக இருக்கலாம், உன்னுடைய மனைவியாக இருக்கலாம், உன்னுடைய பிள்ளையாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. வாட் ஆர் பி த டாங்கி தட் யூ ஹேவ்? காட் சேஸ் ஐ நீட் இட். வென் ஹி சேஸ் ஹி நீட்ஸ் இட், பீரியட், இட்ஸ் ஓவர். யூ காட் டு லெட் இட் கோ. அதை தான் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியும் அந்த பகுதியிலே வாசிக்க நான் உங்களோடு கூட பார்க்க விரும்புகிறேன். 35 வாசிங்க, 10:35. அது இயேசுனத்திலே கொண்டு வந்து தன் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள், ரைட்? பை ஜஸ்ட் கிவிங் அவே யுவர் லைஃப் டு ஜீசஸ் அஸ் அ டாங்கி, ஆர் பை ஜஸ்ட் கிவிங் அவே யுவர் கிஃப்ட் டு ஜீசஸ் அஸ் அ டாங்கி, ஆர் கிவிங் அவே யுவர் டேலண்ட் அஸ் அ டாங்கி டு ஜீசஸ், இதெல்லாம் அந்த டாங்கி தான் என்கிட்ட இருக்கு சாமி நீ கொடுத்திருந்தாலும், அது அதை வைத்து ஆண்டவர் ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த டாங்கி என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்குன்னா, ஆண்டவருடைய இயேசுவை கொண்டு வந்தார்களாம், கொண்டு வந்து வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு அதன் மேல் இயேசுவை ஏற்றினார்கள் போட்டிருக்கும். வேறு விதமா சொல்ல போனால், ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல தே புட் ஜீசஸ் ஆன் இட் போட்டிருக்கும். லிட்ரலி, ரைட்? ஃபிகரேட்டிவ்லி இட் மீன்ஸ் வாட் எவர் யூ கிவ் அஸ் அ டாங்கி டு ஜீசஸ். உன்னிடத்துல இருக்கிற ஒருவேளை யோசிக்கலாம், நான் என் வாழ்க்கை வந்து டாங்கியை போல, இன் அதர் வேர்ட்ஸ், மற்றவங்க பார்வையிலே நான் ஒரு அற்பமான ஒருவள், அற்பமான ஒருத்தியா இந்த உலகத்தின் பார்வையிலே நான் இருக்கிறேன். மற்றவங்க பார்வையில எனக்கு ஒரு ஐடென்டிட்டியே கிடையாதுங்க, என்னை யாரும் மதிப்பது கிடையாது, கழுதையை போல என்னை நடத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி சோர்ந்து போகாதீர்கள். இப்படிப்பட்ட டாங்கிஸ் தேர்ந்த ஆண்டவராக இயேசு கேட்கிறார், ஐ நீட் யூ, ரைட்? இந்த பகுதியில என்ன பண்ணாங்களோ, அந்த டாங்கி கொண்டு வந்து இயேசுவை அதன் மேல ஏற்றினார்களாம். In other words, when the gift was given to God as a donkey, when your life is given as a donkey to God, என்ன பண்ணுமா கடவுள், Put Jesus on top of that. That really matters to God. வெறுமே gift வச்சு ஆண்டவர் ஒண்ணு accomplish பண்ண முடியாதுங்க. வெறுமே உங்களுடைய life வச்சு ஆண்டவரால ஒண்ணுமே செய்ய முடியாது. Unless you put Jesus on top of your life. உன் கொடுக்கிற இந்த வாழ்க்கையாகிய அந்த கழுதியின் மேலே ஆண்டவராக இயேசுவை கொண்டு வந்து மேலே அமர வைத்து, ஆண்டவரே நீர்தான் இந்த டாங்கி ஆகிய வாழ்க்கையின் மேலே முழு அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவரை உன் வாழ்க்கையினுடைய அதிகாரியாக, உன்னுடைய லார்டாக, உன்னுடைய மாஸ்டராக மாற்றினால் ஒழிய, திஸ் டாங்கி இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் டு ஜீசஸ் அட் ஆல். யூ மே சே லார்ட் டேக் மை லைஃப் என்று ஜெபத்தில் சொல்லிவிடுகிறோம் கேட்டகாரிக்கலாம். பட் கிவிங் யுவர் லைஃப் இஸ் குட் பட் நாட் இனஃப். இந்த பகுதியிலே அந்த கழுதையை கொடுத்தாங்க, ரைட்டு? வெறும் கழுதியை வைத்து ஆண்டவர் ஒண்ணு செய்ய என்ன பண்ணார் ஆண்டவர், அந்த கழுதியை வைத்து அதன் மேல ஆண்டவரை மேலே ஏற்றி அமர்த்தினார்கள் என்று வாசிக்கிறோம். வாட் எவர் யூ கிவ் டு ஜீசஸ், எதனையும் ஆண்டவராக இயேசு கொடுத்தாலும் சரி, உங்க கிஃப்டா இருந்தாலும் சரி, ஒரு அருமையான பாடுகிற தாளந்தா இருந்தாலும் சரி, பிரீச் பண்ற தாள் எதுவா இருந்தாலும் சரி, புட் ஜீசஸ் ஆன் டாப் ஆஃப் திஸ், ஒன்லி தென் இட் கேன் பி யூஸ் பை காட். ஆண்டவராக இயேசுனுடைய அதிகாரத்துக்கு கீழே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆளுகை கீழே உங்களுடைய கிஃப்ட், உங்களுடைய டாங்கிஸ் கொடுக்கப்படும் போது மாத்திரமே தட் டாங்கி கேன் பி யூஸ்ஃபுல் டு ஜீசஸ். உங்க வாழ்க்கையில ஆண்டவரே உலகத்தின் பார்வையில நான் ஒரு சாதாரண கழுது சாமி, என்னை யாருமே மதிப்பது கிடையாது உலகத்தில், நான் ஒரு நான் என்டிட்டி போல இருக்கிறேன் சாமி, என்னை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? எஸ், யூ கேன் டூ மைட்டி திங்ஸ் த்ரூ யூ, ப்ரொவைடட் ஆஸ் ஜீசஸ் டு சிட் ஆன் டாப் ஆஃப் யூ. ஆண்டவராக இயேசுவை உங்கள் வாழ்க்கையில அதிகாரத்துடைய அந்த ஸ்தானத்திலே அமர்த்திவிடுங்கள். உங்கள் கிஃப்ட் அல்ல, உங்கள் தாளந்துகள் அல்ல, உங்கள் மணி அல்ல, உங்களுடைய டேலண்ட்ஸ் அல்ல, உங்களுடைய லைஃப் அல்ல, Let Jesus take complete control of your life, and then and only then that donkey can be useful to Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகிய இந்த இரட்சகரிடத்தில் வந்து உங்களுடைய டாங்கியை கொடுத்து விட்டு, ஆண்டவரே இது உமக்கே சும்மா கொடுத்துட்டு நான் போவார்ல சாமி, நீர் வந்து மேலே இது மேலே அமரும். இட் மீன்ஸ் ஃபிகரேட்டிவ்லி ஐ ஹவ் கம்ப்ளீட் டொமினியன் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் மை கிஃப்ட். ஐ ஹவ் கம்ப்ளீட் டொமினியன் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் மை லைஃப். ஐ ஹவ் கம்ப்ளீட் டொமினியன் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் மை மணி லார்ட். Only then this money can be useful to you as a donkey. Only then my life can be used as a donkey to take you where you want to go. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, I want to just, there are so many illustrations I can point out from the Bible. பைபிள் அநேக விதமான மேற்கோளுடைய உங்களால் காட்ட முடியும். பழைய ஏற்பாட்டில் மோசஸ் இஸ்ரவேல் மக்களை 40 வருடங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தி செல்வதற்கு முன்பதாக அவன் இடத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக விரும்புகிறார். அவன் கடையில் என்னுடைய ஒரு கோல் உண்டு என்று சொல்லுகிறான். சாதாரண ஆடு மேய்ப்பதற்காக வைத்திருக்கிற ஒரு கோல், உலகத்தின் பார்வையிலே வாட் இட் கேன் அகாம்பிளிஷ். உயிரற்ற ஜடப்பொருள் ஆகிய அந்த கோலை வைத்திருக்கிறான். அந்த கோல் தான் உண்டு என்று சொல்லும்பொழுது கர்த்தர் அவனை கீழே போடும்படி சொல்லுகிறார். அது பாம்பாக மாறுகிறது. ஒருவருக்கு மாத்திரமே அல்லது மோசேவுக்கு மாத்திரமே பயனுள்ளதாக இருந்த அந்த கோல் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு அவருடைய ஆளுகைக்குள்ளே வரும்பொழுது, when he put God on top of the staff, ஒருவருக்கு மாத்திரமே பயனுள்ளதா இருந்த அந்த ஸ்டாஃப், அந்த கோல், 600,000 மக்களை வழிநடத்தும்படியான வல்லமையின் ஆயுதமாக மாறுகிறது. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப், இன் அவர் லைஃப். நீங்கள் ஆண்டவர், இதுதான் என்கிட்ட இருக்கிற டாங்கி, எனக்கு ரொம்ப பெரிய டேலண்டட் இல்லை, நானே ஒரு சின்ன கவிதையை போல ஒருவேளை அற்பமான ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன், இதை உங்ககிட்ட கொடுத்தா ஏதாவது செய்ய முடியுமா? எஸ் ஜீசஸ் சேஸ் ஐ கேன். ஆனால் என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன, நீ வந்து அதுக்கு டாப்பா மேல வைக்கணும். எது நீ கொடுத்தாலும் சரி, டாங்கிய போல அற்பமான ஒரு ஆசீர்வாதம் இதுதான் இருக்கு சாமி, இதுதான் என்னால கொடுக்க முடியும் நீ சொன்னாலும் பரவாயில்ல. ஆண்டவர் அதை எடுத்து, ஜீசஸ் ஒன்லி கன்சர்ன் இஸ் புட் மீ ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் தட் யூ ஹேவ், தென் வென் ஐ கண்ட்ரோல் ஓவர் இட், வென் ஐ வீல் கம்ப்ளீட் அத்தாரிட்டி ஓவர் வாட் யூ கோயிங் டு கிவ் மீ அஸ் எ டாங்கி, தென் ஐ கேன் லீட் இன் டு யுவர் வே வேர் இட் ஐ வாண்ட் இட் டு கோ. நான் செல்லுகிற இடத்திற்கு அந்த டாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை ஆசீர்வாதத்தில் மதகாக மாற வேண்டும் என்று சொன்னால், அது என் கரங்களிலே என் ஆளுகைக்குள்ளே கொண்டு வரும்போது, நான் அதன் மேலே அமர்ந்து ஆளுகை செய்யும் போது, அது நிச்சயமாக நான் நினைக்கிற காரியத்தை செய்ய முடியும் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். 5:2 உள்ள எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிறு பையன் 5:2 ஆண்டவராக இயேசு இடத்திலே கொடுக்கிறான். அந்த 5:2 அவன் கையில் இருக்கிற வரைக்கும் சுயநலமாக ஒரே ஒரு மனிதருக்கு மட்டுமே பயனுள்ளதா இருந்த அந்த 5:2 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கரங்களுக்கு கீழே வரும்பொழுது, அவரை இப்போ ஜீசஸ் ஆன் டாப் ஆஃப் 5:2 மேலே இயேசுவை டாப்ல கொண்டு வந்து வைக்கிறச்ச என்ன நடந்ததாம், 5,000 மேலான மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கழுதையை போல, if you want your life to be used as a donkey by Jesus, give it to Jesus and ask Jesus, Lord, sit on top of my life. Unless Jesus sits on top of your life and wields complete control over your life, complete authority over your life, unless he holds the reins of your life will not be a blessing to anybody at all. And the kaludaiku ungalukku ellarku theriyum, Jesus, the donkey was remembered because of Jesus, and Jesus was not remembered because of the donkey. Nam nag yesuvai nyabagapaduthukoludhu kaludiyin moolamagava aladhu kaludiyin nyabagapaduthukoludhu yesu christ moolamagava nam kaludiye oru palm sandeyum kaludiye nyabagapaduthukrom. It is because of Jesus we remember the donkey, or because of the donkey we remember Jesus? Because of Jesus we remember the donkey, not the other way around, right? Yesuvai nam nyabagapaduthukirabadinale கழுதைக்கும் அந்த மதிப்பு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, மலரோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், அதே தாங்க. அநேக சமயங்களில் நம்ம நேசிக்கிறோம், சில சமயங்களை கருத்து நம்ம எடுத்து இந்த கழுதையை போல பயன்படுத்தும் பொழுது, வி திங்க், ஆஹா எனக்கு என்ன மதிப்பு, ரைட்? ஜி கே செஸ்டர்டன் அருமையான டாங்கி என்ற ஒரு அருமையான போயம் எழுதியிருக்கிறார். அதுல சொல்றாரு, என்ன எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, ஆஹா எனக்கு என்ன மதிப்பு, எவ்வளவு பேர் வரவேற்கிறாங்க, வழியெல்லாம் தோரணங்கள் அப்படின்னு சொல்லி சில சமயங்களில் டாங்கி யோசிக்கிறது போல நாம் சில வேளைகளை யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம், ஆஹா என்னை நான் மதிக்கிறாங்க, என்னை எல்லாம் பாராட்டுறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாட் திஸ் பேசேஜ் டெல்ஸ் இஸ் இஸ் வெரி சிம்பிளி, ரைட்? வாட் ஜீசஸ் நீட்ஸ் இஸ் எ டாங்கி. யூ ஆர் ஒன்லி எ டாங்கி அட் பெஸ்ட், ரைட்? அதுக்கப்புறம் ஆண்டவர் எருசலேம் போன பிறகு அந்த டாங்கி என்ன ஆச்சுன்னு வரலாறே சொல்லலை. நோபடி டாக்ஸ் அபவுட் இட் ரைட். ஐ டோன்ட் நோ வேர் வாட் வுட் ஹேப்பன் டு தி டாங்கி ரைட். நோபடி டாக்ஸ் அபவுட் இட் எனி மோர் ரைட். As long as Jesus is seated on top of your life, the whole world may say you are a good man or you are a righteous man. Once Jesus get off from your back, you are nobody in this world, right? ஆண்டவராக இயேசுவாகிய கிறிஸ்து இரட்சகர் உங்கள் வாழ்க்கையினுடைய மேலே அமர்ந்திருக்கும் போது மாத்திரமே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பார்வையில் உங்களுக்கு மதிப்பு உண்டுங்க. ஜீசஸ் வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து கீழே இறங்கிட்டார்னா நோபடி will respect you on this earth. So Christopher Creed, I'm just reminded of a wonderful story I read of a musician. He is Houston, Texas, நடந்த சம்பவம் என்று சொல்கிறார்கள். He is a great violinist. ஒரு பெரிய கான்சர்ட் ஹியூஸ்டன் டெக்சஸில் ஒரு ஈவினிங்ல அரேஞ்ச் செய்யப்பட்டது. ஏராளமான பப்ளிசிட்டி கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய வயலினிஸ்ட் ஹியூஸ்டன் டெக்சஸில் வாசிக்க போறாருன்னா அநேகர் அமெரிக்க தேச பல பகுதிகளிலிருந்து வயலின் வாசிக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்களாம். அவ்வளோ பெரிய ஜீனியஸ் வாசிக்க போகிறாருன்னு சொல்லி அதில் அவர் பியூட்டி என்னன்னா அவர் வாசிக்க போகிற வயலினை பற்றி அதிகமாக மிகைப்படுத்தி சொல்லப்பட்டது. ஸ்டடவைரஸ் ஸ்டடிவாரியஸ் என்று சொல்லக்கூடிய ரொம்ப எக்ஸ்பென்சிவான வயலன் என்று சொல்லக்கூடிய வயலன் அதை வாசிக்க போகிறார் என்று சொன்னால் அது ரொம்ப அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு வயலன் அது எப்படி வாசிக்க போகிறார் என்று சொல்லி அன்றைக்கு மார்னிங்லே அந்த பேப்பரில் ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் அபவுட் த கிரேட் வயலன் தே கால் ஸ்டடவாரியஸ் இந்த வயலனை குறித்து பெரிய பிக்சர் போடப்பட்டது. இதை தான் அவர் வாசிக்க போகிறார் என்று அழகாக மிகைப்படுத்தி காட்டப்படுகிறது. ஏராளமான மக்கள் திரளாய் கூடிய அந்த கான்செப்டால் ஃபில்ட் கெப்பாசிட்டி முழுமையாக நிறந்திருது. அந்த பாயிண்ட்ல தி கிரேட் வயலினிஸ்ட் காட் டு தி ஸ்டேஜ் சென்ட்ரல் ஸ்டேஜ் நின்று வயலினை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். மிக அழகாக பீப்புள் ஸ்டார்ட் தேர் மெஸ்மரைஸ் தி வெண்ட் பனானாஸ் என்று சொல்லும் வகையில் சிறப்பாக வாசித்தார். எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில் வாசித்து முடித்த பிறகு இ டிட் சம்திங் தே சே வெரி ஸ்ட்ரேஞ்ச் விச் நோ ஆர்டிஸ்ட் நோ மியூசிஷியன் ஹஸ் எவர் டன். வாட் இ டிட் வாஸ் முடித்துவிட்ட பிறகு தான் உட்கார்ந்த சேரை கொண்டு வந்து சென்ட்ரல் ஸ்டேஜில் போட்டுவிட்டு தன் வாசித்த அந்த வயலனை கொண்டு வந்து தலைக்கு மேலாக உயர்த்தி அந்த வயலனை பிடித்து அந்த பெரிய சேரனுடைய பேக் சைடில் அடித்து சுக்குநூறாய் உடைத்து விட்டார். அதை பார்த்த மக்கள் தி ஸ்டூடெண்ட்ஸ் சைலன்ஸ் தே டோன்ட் வாட் டு சே இவ்வளவு எக்ஸலண்டான வாசித்தவர் இப்படி அடித்து இது சுக்குநூறாக ஆக்கிவிட்டார் என்று சொல்லி அமர்ந்திருந்த வேளையிலே ஹி வென்ட் டு தி மைக்ரோஃபோன் டு சே தீஸ் வேர்ட்ஸ். He said, "Let me say this, my dear people. This morning's newspaper I saw, the Stradivarius in the solla koodiya inda armiyana violinai kurithu oru periya picture ai potrundargal. Idai dhaan ivar vaasikka pograr. Romba expensive ana violin idu yaar sadharanal vaasikka mudiyadhu endru ivlo periya advertisement violinukku kuduthirundirgal. But I want to demonstrate this evening to all of you," he said, "it is not the violin that counts, it is the hands that held the violin." நீ இவ்ளோ பெரிய elaborate advertisement எனக்கு இல்ல, எதுக்கு அந்த violin கொடுத்திருக்கீங்க right? I am the person who held the violins and played the violins. Violins வந்து அந்த இருக்கு அந்த violin வந்து ஒண்ணுமே இது இல்லைங்க, சிறப்பம்சம் இல்ல, அது ஒண்ணுமே செய்யாது. அது எடுத்து வாசித்த ஆளை நீங்க விட்டுட்டு அந்த வயலினுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த வயலின் நான் உடைச்ச வயலின் வந்து அது இல்லை தெரியுமா உங்களுக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காலையில் பார்த்த உடனே நான் ஒரு பான் ஷாப்புக்கு சென்று $10 ஒரு ஆர்டினரி ஒரு வயலினை பிக்கப் பண்ணி வந்து அந்த வயலினை தான் இப்போ வாசித்தேன். இந்த $10 வயலினில் நீ அப்படியே அசந்து போய் இதுதான் அந்த ஸ்டடவாரியஸ் வயலின் எக்ஸ்பென்சிவான வயலில் வாசித்தேன் யோசித்தீங்க. தட் இஸ் நாட் இட் ரைட். இட் இஸ் நாட் அ வயலின் தட் கவுண்ட்ஸ், இட் இஸ் த ஹேண்ட்ஸ் தட் ஹெல்ட் த வயலின் ரைட். கிறிஸ்துவுக்குள் பெரியமாளே, வயலின் டசன்ட் ரியலி கவுண்ட் டு காட், இட் இஸ் த ஹேண்ட்ஸ் தட் பிளே த வயலின்ஸ். சில சமயங்களில் கழுதைய அந்த கழுதை முக்கியம் இல்லைங்க, கழுதியை நடத்தி சென்று அது மேலே ஆளுகை செய்த ஆண்டவராக இயேசுவினால தான் கழுதிக்கு இம்பார்ட்டன்ஸ். கிறிஸ்துவுக்குள் பெரியமாளே, ஹவ் மெனி டைம்ஸ் வி திங்க் வென் காட் யூசஸ் யூ மைட்டிலி ஃபார் ஹிஸ் க்ளோரி, நெவர் எவர் திங்க் ஐ ஆர் ஜஸ்ட் அ வயலின், இட் ஹேண்ட்ஸ் தட் ஹோல்ட்ஸ் வயலின்ஸ் that really matters. So this is exactly the lesson for all of us, right?

சர்டன் மோர் திங்ஸ் யூ வாசிங்கள். மார்க் அசோசியேஷன் 10 32 வசனத்தை வாசிங்கள். மார்க் 10:32 தயவு வீட்டில் போய் இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். 10:32 அப்புறம் அவர் திகைத்து பயத்தோடு போனார்கள். ரைட், அதை அப்படியே வச்சுக்கோங்க, வச்சு விட்டுறாதீங்க. லூக்கா அசோசியேஷன் 9 51 வசனத்தை வாசிங்க. லூக் சாப்டர் 9:51 ரைட், முகத்தை திருப்பினான் போட்டு ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வச்சுன்னா, அது த டைம் கேம் ஃபார் ஹிம் டு கோ அப் டு ஜெருசலம் and it says heaven, he resolutely set out towards Jerusalem. Resolutely in the word angle translation la international version la potturukanga apdi potturuke vaasi kette adhe 19th adhigaratha edunga. Luca 28th vasanathe vaasinga 19 eppadi ponaru mundi. I want to just three verses, I want to quickly go through highlight certain pieces. Mora mark 10:32 vaasithom adha enna potturukana yesu avarukku முன்னே நடந்து போனார். இப்ப வாசிக்கிட்ட லூக்கா 19:28 அவர் முந்தி நடந்து போனார். இதை வாசிக்க 9:51 என்ன போட்டிருக்கு, 9:51 அவர் எடுத்துக்கொள்ளும் நாள் சமீபத்த பொழுது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பினான் போட்டிருக்கு. ஆனா ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசித்தீங்கன்னா, யாராவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா, இந்த இடத்துக்கு நமக்கு போனா நம்மள முகத்துல காரி மொழிய போறாங்க, நம்மளை மிஸ் இன்டர்பிரேட் பண்ண போறாங்க, நம்மளை கேவலமாக நடத்த போகிறார்கள், நமக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, சவுக்கடி உண்டு, அது 40 முறை அடிக்க போகிறாங்க, சிறுவையில் ஏத்த போறாங்க, இவ்வளவு பாடுகள் இருக்கும் என்று நினைத்திருந்தால் அந்த இடத்தை யாருமே முந்தி போக மாட்டேங்க. பந்திக்கு முந்தணும், படைக்கு பிந்தணும். ஏசாமி என்ன பண்ணிருக்கணும், பிந்தி போயிருக்கணும். அவர் பிந்தி போறதுக்கு முதல்ல முந்தி போனார்னு போட்டிருக்கு. திஸ் இஸ் சம்திங் அமேசிங். For all of us, we have a lesson, right? When you face your own Jerusalems in your life, Jerusalem here stands for all his sufferings, all his torture, all his ridicule, all his sneering and jeering, and ultimately the cross. In the padigale sandhikkira vodathu yaravad mundi povaangala, yaravad resolutely he was moving towards Jerusalem nu potru appadina artham thirumanathodu kuda Jerusalem nokki pograra. அப்படின்னா அங்க மார்க் 10:32 வாசிக்கிறோம், சிஷ்யர்களாம் பயந்து பின்னால போனா, நீங்க ஒன்னும் கோலப்படாதீங்கப்பா, நான் முன்னால போறேன் முந்தி நடலாம். அப்படின்னா என்ன அர்த்தமா, கர்த்தருடைய சித்தம் அதுதான் என்று தன் அறிந்த பிறகு கர்த்தருடைய சித்தத்தை செய்வதில்லை ஆண்டவராக இயேசு பிந்தி போகவில்லை, முந்தி போகிறார். ஐயா, காட்ஸ் வில் ஃபார் யூ, டூயிங் காட்ஸ் வில் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் ஈஸி ஃபார் அஸ். எருசலேம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காட்ஸ் வில் ஃபார் ஜீசஸ். ஆண்டவராக இயேசுவுக்கு தேவனுடைய சித்தம் தான் அது எருசலேம் நகரம், அங்குதான் சிலுவை, அது தேவனுடைய சித்தம் இருந்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு அந்த உலகத்தில் உனக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. அதை சந்திப்பதற்கு இயேசாம் எப்படி போனாரா, முந்தி போனார்னு போட்டிருக்கு. ரெசல்யூட்லி இஸ் செட் இஸ் ஹார்ட் டு மூவ் டுவர்ட்ஸ் ஜெருசலேம். ஹவு டு யூ ஃபேஸ் யுவர் ஜெருசலேம்ஸ்? உங்கள் வாழ்க்கையில் எருசலேம்கள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஐயோ, எனக்கு ஏன்பா சிலுவைகள், எனக்கு ஏன்பா பாடுகள், வெறும் ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு தாரோன்னு கேட்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எந்த காலங்கள் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தி ஈஸ்டர் இன் யுவர் லைஃப், யூ காட் டு கோ த்ரூ குட் ஃப்ரைடேஸ். ஈஸ்டர் அனுபவம் எனக்கு வேணும்னா, ஈஸ்டருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா, குட் ஃப்ரைடே வழியா போனாதான் ஈஸ்டர் வர முடியுங்க. சாவாதபடிக்கு ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுப்பவில்லை. ஆகையினால கோ த்ரூ யுவர் குட் ஃப்ரைடேஸ் இன் ஆர்டர் டு அச்சீவ் ஆல் யுவர் ஈஸ்டர்ஸ். இந்த பகுதியிலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கன்க்ளூட் மை சர்மன் வித் 7 வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக்ல நம்ம எல்லாரும் சந்திக்க இருக்கிறோம். த 7 வேர்ட்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரன் த்ரூ ஆல் த 7 வேர்ட்ஸ் வித் யூ வித் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹியூமன் காட்ஸ் நீட், ரைட்? கடவுள் எப்படி தன்னுடைய தேவைகளை சந்திக்கிறார்? ஸோ என்ன சொல்றேன்னு சொன்னால், கடைசியிலே வை த லார்ட் நீட்ஸ் இட், ஏன் கர்த்தர் இந்த கழுதியை கேட்டார்னா, He want to accomplish God's purpose in this world. செருசலேமுக்கு ஏன் போறாரு? சிலுவை கர்த்தர் அவருக்காக வைத்திருக்கிற சித்தம், அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கழுதியை துணையாக கேட்கிறார். பார்ட்னர்ஷிப் வித் காட், ரைட்? ஆண்டவர் கேட்கிறப்பா, சின்ன வட்டத்துக்குள்ள ஓடுந்த கழுதியாக உன்னை நான் கொண்டு, நான் பெரிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை பார்ட்னராக கூப்பிடுறேன் வரியான்னு கேட்கிறார். ஐயா, யூ அண்ட் ஐ ஆர் த டாங்கிஸ் காட் நீட்ஸ் இன் ஆர்டர் டு அக்காம்ப்ளிஷ் த கிரேட் பர்பஸ் ஆஃப் காட் In your life, in my life. இந்த உலகத்திலே கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களையும் என்னையும் அந்த டாங்கியை போல பார்ட்னர்ஷிப்ல வரீங்களா ஆண்டவர் கேட்கிறார். ஆகையினால்தான் அந்த டாங்கி அழைக்கிறார். சிலுவையிலே ஆண்டவராக இயேசு இருக்கிறார். முதலாவது வார்த்தை என்னது?
உன்ன நாள் இருக்கின்றீங்களா? முதல்ல

ஆறாவது வார்த்தை பிதாவையர்களுக்கு மன்னியும். ரைட், ஃபர்ஸ்ட் ஹியூமன் நீட் வாஸ் ஃபர்கிவ்னஸ். அந்த ஹியூமன் தேவையை ஆண்டவராக சந்திக்கிறார். ரைட், காட் மீட்ஸ் இஸ் நீட். செகண்ட், ரெண்டாவது வார்த்தை என்னது? இன்று என்னோடு கூட நீ பரதேசிலே இருப்பாய். அந்த நீட் ஆஃப் த தீஃப், ரெண்டாவது அந்த திருடனுடைய நீட் என்னென்ன? ஈ வாண்ட்ஸ் பாரடைஸ். தட் நீட் வாஸ் மெட். அந்த தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார். மூன்றாவது என்னது? ஸ்ரீ அதோனுடைய மகன், மகனை பார்த்து அதோவனுடைய தாய். ரைட், இருவருடைய தேவைகள் உண்டு, கம்பானியன்ஷிப். இவனுக்கு ஒரு தாய் தேவை, அவனுக்கு ஒரு சகோதர தேவை. அந்த தேவை ஆண்டவராக ஃபர்ஸ்ட் மூன்று வசனங்களிலே மூன்று பேருடைய தேவைகளை ஆண்டவராக இயேசு சந்திக்கிறார். ரைட், சென்ட் ஃபோர்த் வேர்ட் என்னது? ஏலி ஏலி லாமா சபக்தான், என் தேவனே என் தேவனே ஏன் எனக்கு. சி, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் டூ வெர்சஸ், அந்த நாலு அஞ்சு, நாலு என்ன சொல்றார் ஆண்டவரே? I have a need myself. என்ன நீடு? I need your presence. உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவைப்பா. But that need was not made by God. கடவுள் என்ன செய்யறாரு? மூன்று முறையாக மற்றவருடைய நீடுக்காக நீட்டை சந்தித்த ஆண்டவராக இயேசு தன்னுடைய நீடை சொல்றார். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கை. Why you are not meeting my need? Your presence is my need. And God denied his need. கடவுளை பா, என் பிரசனம் உனக்கு தர முடியாதுப்பா, உன் பாவத்தையும் மேல ஏத்திக்கிட்டு இருக்க, ஆகையினால என்னுடைய பிரசனத்தை நான் விளக்குகிறேன் என்று சொல்லி அந்த நீட ஆண்டவர் சந்திக்கலையா. So spiritual need was denied to Jesus. அடுத்த வசனம், I thirst. Human need, right? தாகமா இருக்கேன் ஜனங்களை பார்த்து கேட்காரு. See, human need is expressed to the people. Can you meet this need? And they did not meet the need. So spiritual need of Jesus was not met. The physical need of Jesus was not met. ஆனால் மற்ற மூன்று தேவைகளை சந்தித்த பிறகு தன்னுடைய ரெண்டு முக்கியமான ஆன்மீக தேவைகளையும் சரீரத்தின் தேவைகளையும் மனுஷன் ஆண்டவர் முதலாவது ஸ்பிரிச்சுவல் நீடை தவறு மீட் பண்ண தவறுறாரு. ஜனங்கள் வந்து தன்னுடைய பிசிக்கல் நீடை மீட் பண்ண தவறுறாங்க. ஆறாவது வாசன் என்னது? இட் இஸ் பினிஷ். ரைட், இட் இஸ் பினிஷ். வாட் இஸ் பினிஷ்? ஆண்டவரே, எல்லா ஹியூமன் நீட்ஸையும் நான் மீட் பண்ணிட்டேன்ப்பா, ஆனா என்னுடைய நீடை மீட் பண்ணல, பரவாயில்ல, பட் இட் இஸ் பினிஷ்ட். No more needs, right? They don't have any more needs. I am mukhyamaana manushude thevai paavam manippu, adha na seluvile meet pannitan pa. Ella manushude moondru thevaigalaiyum sandhithu vitten. It is all finished. No more needs. Umakkum thevaigal enna na ulagathil vandu marikkano, andha thevaiyai naan poorthi seidhen. Janangalude thevai enna? Manippu, adhaiyum naan koduthu vitten. So it is no more needs in this world, no more needs in heaven. I met all the needs. And then what happened? Last verse. கரங்களின் ஆவியை நான் ஒப்பு கொடுக்க. வாட் இஸ் மீன்? ஜீசஸ் இஸ் சேயிங், லார்ட், ஐ ஹேவ் மெட், இட் இஸ் ஆல் ஃபினிஷ்ட். நீட்ஸ் ஆஃப் தி ஹெவன் இஸ் மெட், தி நீட்ஸ் ஆஃப் தி பீப்பிள் ஆர் மெட். நவ் இட் இஸ் நோ மோர் நீட்ஸ், இட் இஸ் ஃபினிஷ்ட். தென் ஹி ஃபைனலி சேஸ், இன் டு யுவர் ஹேண்ட்ஸ் ஐ கமிட் மை ஸ்பிரிட். தட் மீன்ஸ் காட் இஸ் சேயிங், லார்ட், என்னுடைய தேவைகள் நிறைவேறலன்னு யோசிக்காதீங்க. உம்முடைய தேவையை சந்திப்பதிலும் இந்த உலகத்தின் தேவையை சந்திப்பதிலுமே என் தேவையானது பூர்த்தியாகிவிட்டது என்று சொல்லும் வகையிலே தன்னுடைய ஜீவனை ஆண்டவராக இயேசுவிற்கு கொடுத்து தன் ஓட்டத்தை முடிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இஃப் யூ சம் அப் த ஓல்ட் செவன் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹியூமன் நீட், காட் தி லார்ட் நீட்ஸ் இட். காட் இஸ் சேயிங், லார்ட், இட் இஸ் ஃபினிஷ்ட். ஐ மெட் தி நீட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட், சின், ஃபர்கிவ்னஸ். ஐ மெட் தி நீட்ஸ் ஆஃப் ஹெவன், ஹெவன் வாண்ட்ஸ் மீ டு டை ஆன் தி கிராஸ். ஐ ஃபினிஷ் தட் நீட் ஆல்சோ. ரெண்டு தேவையும் பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். இல்லை இல்லை இல்லை, இந்த பூர்த்தி ஆகப்பட்ட இந்த தேவைகளிலேயே என் தேவையானது பூர்த்தியாகிவிட்டது என்று சொல்லுகிறார். இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தி ஃபாதர்ஸ் நீட் அண்ட் தி வேர்ல்ட்ஸ் நீட், ஐ ஃபைண்ட் தி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் மை ஓன் நீட். என்னுடைய தேவை அதிலேயே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுப்பா. உம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதே என்னுடைய தேவை பூர்த்தி. இந்த உலகத்தின் தேவையை பூர்த்தி செய்வதில் தான் என்னுடைய தேவையானது பூர்த்தியாகிறது என்ற வகையிலே தன்னுடைய ஜீவனை எடுத்து ஆண்டவராக இயேசுவிற்கு தருகிறார். சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அண்ட் யுவர் லைஃப் அஸ் அ டாங்கி டு ஜீசஸ், பட் புட் ஜீசஸ் ஆன் டாப் ஆஃப் இட். அண்ட் தென் இன் தி லார்ஜ் பர்பஸ் ஆஃப் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் காட்ஸ் கிங்டம் இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தினுடைய ரட்சிப்பின் பெரிய பர்பஸ்ல கழுதியாக உன்னை நாம்பா. ஒன்னும் கழுது தான் சாமி, நான் என்னப்பா உன் பெருசா பயன்பட போறேன்னு சொல்லுங்க. பட் பிளேஸ் ஜீசஸ் ஆன் டாப் ஆஃப் யுவர் லைஃப், அண்ட் தென் அண்ட் ஒன்லி தென் திஸ் டாங்கி லைக் யூ அண்ட் மீ கேன் பி யூஸ்ட் இன் தி மைட்டி பர்பஸ் ஆஃப் காட்ஸ் வில் இன் திஸ் வேர்ல்ட். சோம்படலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் அநேக சமயங்களிலே நான் யோசிப்பதெல்லாம்
நான் ஒரு சாதாரண உலகத்தின் பார்வையிலே அற்பமானவள், அற்பமானவன், என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கேட்கிறோம் சாமி. அந்த கழுதியை கொண்டு வந்து இயேசுவை அதன் மேலே ஏற்றினார்கள் என்று வாசிக்கிறோம். நீர் எங்கள் மேலே அமரும் பொழுது, உம்முடைய அதிகாரத்துக்குள்ளே, உம்முடைய ஆளுகைக்குள்ளே எங்கள் வாழ்க்கை வரும்போது, எங்கள் தாலந்துகள் வரும்போது, எங்கள் பணம் வரும்போது, எங்களுடைய பதவிகள் வரும்போது, எங்களுடைய கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் வரும்போது, ஆண்டவரே எப்படி இந்த கழுதியானது ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்டதோ அப்படியாக எங்களையும் நீ பயன்படுத்த முடியும் சாமி. சிலுவையிலே ஆண்டவரே மனுஷனுடைய தேவையை சந்தித்தீர், தேவனுடைய தேவையாகிய சிலுவின் மரணத்தை நீ சந்தித்து இறுதியிலே சாமி இட் இஸ் பினிஷ்ட் என்று சொன்னீர் ஆண்டவரே. பிதாவுடைய தேவையை பூர்த்தியாக்குவதிலும், மனுஷனுடைய தேவையை பூர்த்தியாக்குவதிலும் உம்முடைய தேவையை பூர்த்தியாகிறதை நாங்கள் பார்க்கிறோம் சாமி. அப்படியாக உம்முடைய தேவையை பூர்த்தி செய்யும் பிள்ளைகளாக வாழ எங்களை பலப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.

தந்த ஆண்டவரே, பாதுகாத்து வந்த ஆண்டவரே, உயிருள்ள நாளெல்லாம் நீங்களும் நானும் பாட கடமைப்பட்டிருக்கிறோம்.

செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர்

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

விண்ணக தந்தையின் பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு வெள்ளையிலும் வெள்ளை, whiter than white. வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 16 அத்தியாயம் 13-22 வசனம் வரை. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதுமன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே இது என்ன, அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் புத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். மறுபடியும் இன்றைய மனன வசனம் வெளிப்படுத்தல் 2:29 வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. மகனே மகளே, உள்ளான போராட்டம் உனது உடலுக்கும் உனது மனதுக்கும் இடையில் நடக்கிறது. நீ விரும்புவதை உன்னால் செய்ய முடியவில்லை, ஆனால் நீ வெறுப்பதையே செய்து கொண்டிருக்கிறாய். இந்த பரிதாப நிலையிலிருந்து என்னை விடுவிப்பது யார் என்ற உன் கதறலை நான் கேட்கிறேன். பயப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் தான் உயிர் தரும் வல்ல ஆவி. நான் உனக்கு புது பலம் அருளுவேன். உன் பாவ ஆசைகளை மேற்கொள்ளும் வலிமையை உனக்கு அளிப்பேன். என்னுடன் கரம் பிடித்து நடந்து கொண்டிரு. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் சொல்லுகிறவைகளுக்கு கீழ்ப்படி. உனக்கு உதவவே வந்துள்ள என்னையே நீ எதிர்த்து விட்டால் நான் உனக்கு உதவ முடியுமா? நீ தொடர்ந்து என்னை மனமடிவாக்கிக் கொண்டே இருந்தால் நான் மௌனமாகி விடுவேன். அது உனக்கு நல்லதல்ல செல்லமே. நான் ஒரு பரிசுத்த ஆவி. உன்னில் அசுத்தம் எதுவும் இருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நீதான் எனது கோயில். எனது கோயில் கரைப்படுவதை நான் எப்படி சகிக்க முடியும்? நான் உன்னில் தூய்மைக்கு வெறுப்பையும் தீயதற்கு வெறுப்பையும் உண்டாக்குகிறேன். உனது மனசாட்சியை எப்பொழுதும் கூர்மையாகவும் தெளிவாகவும் காத்துக்கொள். தேடி பார்க்கும் எனது ஒளிக்கதிர்களை நான் உன்மீது வீசும்போது நீ உன்னை மூடிக்கொள்ளாதே. எனது குரலை கேட்காமல் என்னை விட்டு நீ விலகி ஓடினால் பீறிப்போடும் ஓனாய் போலவும் கர்ஜிக்கும் சிங்கம் போலவும் சுற்றி அலைகிற சாத்தானுக்கு நீ எளிதில் பலியாகி விடுவாய். நீ பிசாசை விரட்டி அடிக்க வேண்டுமானால் நான் உன்னோடு பக்கபலமாய் நிற்க வேண்டும். நீ எனக்கு அடிபணிந்திருக்கும் போதுதான் நான் உனக்கு ஆதரவாய் நிற்பேன். சத்துரு வெள்ளம்போல் திடீரென்றும் திரளாகவும் வருவான். பயந்து விடாதே, உறுதியாய் நின்றுடு. அவனுக்கு எதிராக நான் போர்க்கொடியை உயர்த்துவேன். தீய சக்திகள் மற்றும் பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக எனது பட்டயத்தை நீ பயன்படுத்தும்படி உனது கைகளுக்கும் விரல்களுக்கும் பயிற்சி அளிப்பேன். எனது வார்த்தையையும் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவனால் எதிர்க்க முடியாதே. ஆனாலும் உடனடி வெற்றியை எதிர்பாராதே. யுத்தம் நீடிக்கலாம்,
அவ்வளவு எளிதில் பிசாசு சரணடைந்து விட மாட்டான். எனது நிறைவான செல்வத்திலிருந்து எடுத்துக்கொண்டே இரு. எனது வற்றாத ஆறுகளிலிருந்து குடித்துக்கொண்டே இரு. அப்பொழுதுதான் நீ தளர்ந்து போகாதிருப்பாய். யுத்தங்களில் வெற்றி புயபலத்தினாலோ முரட்டுத்தனத்தினாலோ அல்ல, என்னாலேயே கிட்டும். ஒரு போராட்டத்தில் தோற்றுவிட்டால் உடனே சோர்ந்து போகாது. தோல்வி என்பது எப்பொழுதுமே எனது மக்களுக்கு முடிவானது அல்ல. நான் இங்கே உன்னோடு இருக்கும் வரை, தந்தையும் குமாரனும் அங்கே உனக்காக இருக்கும் வரை விட்டுவிடாதே. தனித்து வெளியே என்னுடன் வா. நீ ஏன் தவறினாய் என்று நான் உனக்கு சொல்லி தருகிறேன். அமோக வெற்றி உனதாகும். வி தேவசகாயம் அவர்கள் பாடிய கீர்த்தனையிலிருந்து ஒரு கவியை வாசிக்கிறேன். திரியேக தேவனே என்றே, அவரை விட்டு பிரியேன் என் பிராணன் போனாலும், அறிய அவரின் தயையே எனக்கு என்றும் உரிய ஒன்றான பொருளே. பொய் லோகம் மாம்சம் என்னை பிடித்தெழுத்தாலும், மெய் பரிசுத்த ஆவி உதவுவீர் எனக்கென்றும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். பரலோக தந்தையே, எங்களை இவ்வளவாய் நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, எல்லா போராட்டங்களிலும் நாங்கள் தனித்து விடப்படாதபடி எங்களோடு கூட நின்று தம்முடைய பலத்தினாலே எங்களுக்கு வலிமையும் வல்லமையும் உற்சாகமும் ஊக்கமும் தந்து, தளரும் எங்கள் கரங்களை தாங்கி பிடிக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்படிப்பட்ட பெரும்பாக்கியத்தை நாங்கள் பெறுவதற்கு காரணமாயிருந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்காக, உயிர்ப்பிப்புக்காக, பரமேறுதலுக்காக, உம்மிடத்தில் அவர் செய்த வேண்டுதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்று எங்களோடு இல்லாதிருந்தால் நாங்கள் ஆண்டவரே அனாதைகளாக இந்த உலகத்திலே இருப்போம். வெறும் ஏட்டுச்சுரக்காய் மாறிவிட்டிருக்கும் உம்முடைய திருவசனம். ஆனால் இன்று ஆவியானவர் உம்முடைய வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நாங்கள் பயிற்றுவிக்க, அப்பியாசிக்க அவர் எங்களுக்கு கிருபையும் வல்லமையும் அருளுகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் போராட்டங்களிலே அவர் எங்களுக்காக எங்களோடு நின்று அவர் உதவி செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் மீதே நாங்கள் சார்ந்திருந்து அவர் சத்தத்திற்கு எப்பொழுதும் எங்களுடைய காதுகளை கூர்மையாக வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

சிந்திப்போம் செயல்படுவோம். அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் பக்கத்து வீட்டுல பூசணிக்காய் பழுத்திருந்துச்சு. அத பார்த்த உடனே ஆசை அவரை விடல. அதை திருடி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்து அதை சமைக்க சொல்லி சாப்பிட்டாரு. இது ஊரார் எல்லாருக்கும் தெரிய வர அவருடைய பெயர் பூசணிக்காய் திருடன் அப்படின்னு மாறிட்டுது. அவர் வீடே பூசணி திருடர் வீடுன்னு சொல்லப்பட்டுச்சது. பல தலைமுறைகள் கழிஞ்சும் பெயர் மாறல. இப்போ அந்த வீட்டுல அவர் பேரன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனாலும் இன்னைக்கும் அவர் காதுபடவே பலர் பூசணிக்காய் திருடர் வீட்டை தாண்டி போனா அந்த கோவில் வரும்னு விலாசம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுது. என்னுடைய தாத்தா ஒரு நாள் ஏதோ தெரியாம செஞ்ச பாவத்துக்கு நாம ஏன் இன்னும் திருடர் பட்டத்தோட வாழணும்னு நினைச்சாரு. தன்னுடைய உயிர் நண்பர்கிட்ட இத சொல்லி வருத்தப்பட்டாரு. இந்த பெயர் நீங்க தான் என்ன செய்யணும்னு கேட்டாரு. அதுக்கு அவர் நண்பர், உன் வீட்டுல வாரத்துக்கு ஒரு தடவை 100 பேருக்கு சாப்பாடு போடுன்னு சொன்னாரு. அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு அப்படியே போட ஆரம்பிச்சாரு. சில மாசம் கழிச்சு அவர் தெருவுல நடந்து போயிட்டு இருந்தாரு. அங்க வந்த ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து தச்சர் வீடு எங்க இருக்குதுன்னு கேட்டாரு. அதுக்கு அடுத்தவர், அங்க சோறு போடுற ஐயா வீடு எதுன்னு கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும். அதுல இருந்து 3வது வீடு தான் தச்சர் வீடுன்னு சொன்னாரு. இத கேட்ட நம்ம ஆளு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நமக்கு இப்படி கெட்ட பேரு இல்லாம இருக்கலாம், ஆனாலும் நாம எப்பவும் நன்மை செய்யணும், கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவணும். மத்தவங்க நம்மள புகழ்றாங்களோ இகழ்றாங்களோ அது முக்கியம் இல்ல, நாம நன்மை செய்யறதுல சோர்ந்து போகவே கூடாது. தினமும் யாருக்காவது ஒரு உதவி செய்யணும்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும், மனசு சந்தோஷமா இருக்கும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.

பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது நம்மோடு இருக்கிற நம் தேவாதி தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், நான் தனித்து விடப்பட்ட அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் ஒரு தரிசனத்தை காண்கிறான். அந்த காட்சியை அவன் காணும்போது 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை, அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் கூட சிலர் இருந்தாங்க, ஆனால் ஒரு சூழ்நிலையில் என்ன ஆயிட்டுன்னா அவங்க எல்லாம் என்னை விட்டு ஓடி ஒளித்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டேன். சில காரியங்களை சிலரோடு நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம், நாம் சிலரோடு சில காரியங்களை ஃபேஸ் பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை வரும்போது நமக்குள்ள என்ன நம்பிக்கை உண்டாகும் என்றால், அவர்கள் நம்மோடு இருப்பார்கள் என்று. ஆனால் அவர்களெல்லாம் அந்த நேரத்தில் நம்மை விட்டு விலகி போகும்போது, நம்மால் ரீச் பண்ண முடியாத இடத்துல அவர்கள் தள்ளி இருக்கும்போது, அல்லது மறைந்து இருக்கும்போது, நமக்கு ஒழித்திருக்கும்போது, அந்த இடத்துல நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோம். தனிமை என்பது ரெண்டு விதங்களிலே சொல்லலாம். ஒன்று, யாரும் இல்லை அதனால தனிமை. இன்னொன்று, எல்லாரும் இருந்தும் உதவ ஒருவர் முன்வரவில்லை, விசாரிக்க கூட ஒருவர் முன்வரவில்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்டாகிற தனிமை. இங்கே தானியேல் சொல்லுகிறார், நான் தனித்து விடப்பட்டேன், இதனால திடனற்று போனேன். தனிமை பல நேரத்தில் நம்மை தளர பண்ணும். ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, கண்டிப்பாய் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 16:32, நான் தனித்து இறேன், பிதா என்னோடு இருக்கிறார். எப்பொழுது இதை சொன்னார் தெரியுமா? தம்மோடு இருக்கும்படிக்கு 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். அந்த 12 பேர் 3.5 வருஷம் இயேசுவோடு இருக்கிறாங்க. எங்கே டிராவல் பண்ணாலும் இயேசுவோடு போவாங்க. இயேசு இல்லாமல் ஒரு இடத்துக்கு இவங்கள போங்கன்னு சொன்னால் அவங்களாம் போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனா தான் போவாங்க. அந்த அளவுக்கு இயேசுவோடு நெருங்கி இருந்த சீஷர்கள், அப்படிப்பட்ட சீஷர்கள் கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பக்கமாக ஓடுறாங்க. அப்படி நடப்பதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவீங்க, எல்லாருமே என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவீங்க. சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், நான் தனித்துறேன், நீங்கள் என்னை தனியாக விட்டு போனாலும் நான் தனித்துறேன், காரணம் பிதா என்னோடு இருக்கிறார். இந்த நாளில் அறிந்திருக்க வேண்டிய காரியம் இதுதான். இந்த உலகம், உறவுகள், எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மை தனியை விட்டு தான் செல்வார்கள். இதை மறந்து விடவே கூடாது. அந்த நேரத்தில் பிதா என்னோடு இருக்கிறார், என் நேசர் என்னோடு இருக்கிறார், இந்த நம்பிக்கையும் இந்த நிச்சயமும் நமக்குள்ளே இல்லாதிருந்தால் நாம் தளர்ந்து விடுவோம். நாம் தளர்ந்து போனால் ஏற்ற காலம் வரைக்கும் நம்மால் காத்திருக்க முடியாது. ஏற்ற காலத்தில் ஆயத்தம் பண்ணின நன்மையை நம்மால் சுதந்திரிக்க முடியாது. எனவே தளர பண்ணுகிற தனிமையில் ஒரு தேவ பிள்ளையின் தேடல் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவரை தேட வேண்டும். ஒரு தேவப்பிள்ளுடைய நம்பிக்கை எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று மனதுருகி சொன்ன என் ஆண்டவர் என்னோடு கூட உண்டு. தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னவர், அக்கினி 7 மடங்கு அதிகமானாலும் ஆராதிக்கிறவர்களோடு கூட இருக்கிற கர்த்தர் பத்மதீவில் தனித்து விடப்பட்டாலும் அங்கே வந்து நின்று இதோ மறி

ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் யாபோ காற்றின் கரையிலே தனித்து வந்திருந்தாலும் அங்கே தனியே இருக்க விடாமல் யாக்கோபோடு போராடினவர், யாக்கோபோடு பேசினவர், யாக்கோவை பலப்படுத்தி இஸ்ரவேலாய் மாற்றினவர் அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். மரண பரியந்த நம்மை நடத்த, மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க, நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு இருக்கிறவர் கூட உண்டு என்கிற நிச்சயத்தோடு முன் செல்வோம். தனிமை தளர பண்ண விடாதிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். தனிமை என்று அழுத போது தேற்றவும் மாற்றவும் நீங்க இருந்தீங்கப்பா, இருக்கிறீங்கப்பா. பல நேரத்துல நீங்க இருப்பதை உணராம, எனக்கு யாரும் இல்லையே, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை கேட்க யாரும் இல்லை என்று புலம்பி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தனிமை எங்களை தளர பண்ணுகிறது. ஆனால் அந்த தனிமையில் நீங்கள் வரும்போது அது எங்களை போராட வைக்கிது, அது எங்களை ஜெயிக்க வைக்கிதுப்பா. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறேங்கிற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடும் தொடர்ந்து முன் செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அன்புக்கு பொறாமை இல்லை என்கிற தலைப்பிலே, அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது என்ற 1 கொரிந்தியர் 13:4 ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறோம். பொறாமையோ எலும்புருக்கி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அன்புள்ளவர்களின் இருதயத்திலே பொறாமை தங்குவதில்லை. ஏனென்றால் அன்பு சகலவற்றையும் தாங்கி சகலவற்றையும் விசுவாசித்து சகலவற்றை நம்பி சகலவற்றையும் சகிக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திலே பொறாமைக்கு இடமேது? அன்புக்கு பொறாமையே இல்லை. புறாவுக்கு கசப்பு இல்லை. எல்லா பறவைகளுக்கும் கசப்பு நீராகிய பித்த நீர் உண்டு. ஆனால் புறாவுக்கோ கசப்பு நீராகிய பித்தப்பை இருப்பதில்லை. ஆகவே புறாவுக்கு வேதத்திலே நீங்காத ஒரு இடம் உண்டு. ஆவியானவரும் கூட தன்னை புறாவோடு இணைத்துக் கொள்ளுகிறதை காணலாம். அன்புள்ள பறவையாகிய புறாவுக்கு பொறாமை இல்லை. பொறாமையின் துவக்கம் லூசிபரின் இருதயத்தில் இருந்தது. தன்னை தேவனுக்கு ஒப்பாக உயர்த்தி கர்த்தர் பேரில் பொறாமை கொண்டதினாலே அவன் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். பொறாமையினாலே ஏற்பட்ட அந்த வீழ்ச்சி எவ்வளவு பயங்கரமான வீழ்ச்சி என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் ஆபேலின் பலியை அங்கீகரித்த போது காயினுடைய உள்ளம் சந்தோஷப்படவில்லை. தன்னுடைய சொந்த தம்பிதானே, அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயரட்டும் என்று அவன் எண்ணவே இல்லை. அவனுக்கு உடனே பொறாமை வந்தது. அந்த பொறாமை கொலை வெறியாய் மாறிவிட்டது. தன்னுடைய சொந்த சகோதரன் என்று பாராமல் சகோதரனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் என்று ஆதியாகமத்திலே நாங்கள் காண்கிறோம். இன்றைக்கும் கூட சகோதரர்கள் மத்தியிலே பொறாமையும் எரிச்சலுமான காயினின் ஆவி கிரிக்க செய்கிறது. பொறாமைக்கு ஒருபோதும் நீங்கள் இடம் கொடாதிருங்கள். சகோதரனுடைய முன்னேற்றத்தை பார்க்கும் போது நீங்கள் அதை குறித்து கர்த்தரிடத்தில் சோஸ்திரம் பண்ணி மகிழ்ச்சி அடையுங்கள். அவர்களில் குறை காணும் போது அதை பகிரங்கப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்த எண்ணாமல் ஜெபத்தில் அவர்களை தாங்குங்கள். பாருங்கள், ஜோசேப்பின் சகோதரர்கள் ஜோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். அந்த பொறாமையினாலே அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். அவனை கொலை செய்ய முயற்சித்தார்கள். முடிவாக மீதியானியரின் கைகளிலே அவனை விட்டு போட்டார்கள். முடிவு என்னாயிற்று? எந்த சகோதரர்கள் ஜோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்களோ அந்த சகோதரர்களை ஜோசேப்பை பணிந்து கொள்ளும்படியான சூழ்நிலையை கத்தர் கொண்டு வந்தார். அவர்கள் தங்களை தரை மட்டும் தாழ்த்தி அவனுடைய பாதங்களை வணங்கினார்கள். பொறாமைப்படுகிறவர்கள் தாழ்த்தப்படுவது உறுதி. தேவ பிள்ளைகளே, கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட்ட உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஜெப ஆவி உங்கள் உள்ளத்தில் பற்றி எரியட்டும். சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலில் வாஞ்சியாயிருங்கள் என்று 1 பேதுரு 2:2-3 வாசிக்கிறோம். ஆமன் வந்த தேவ ஜனங்களே, இப்படியான அன்பான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லி பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி

0: விக்கிரக ஆராதனை வேண்டாம் என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 10:14 1 கொரிந்தியர் 10:14 நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். கடந்த அருமையான ஒரு சில தினங்களாக இதை சார்ந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து கொண்டிருக்கின்றோம். ஏன் ஆண்டவர் மனிதர்களை இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த பகுதியை ரோமர் 1:26 அடிப்படையில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். தேசத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதை நம்மால் உணர முடியும். அது மனுக்குலத்திற்கு அடுத்த காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது உயிரினங்களுக்கு அடுத்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தேசத்தின் பேரிழப்புகள் பேரிடர்களில் நாள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கு பின் நாம் கவனித்து பார்த்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆரம்பத்தில் நம்மால் அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடிகிறது இல்லை, ஆனால் அநேக நாட்களுக்கு பின்பு இதுதான் அதற்கு காரணமா, இதுதான் இதனால தான் அது வந்துச்சா என்று சொல்லுகிற சில காரணங்களை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ ஏன் ஜனங்களை ஆண்டவர் இச்சையான ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகின்ற வேதத்தின் அடிப்படையில் நாம் கவனித்து வந்த ஒரு பகுதிதான் மனிதனுடைய விக்கிரக ஆராதனை. மனிதனை தீமையான ஒன்றிற்கு தேவனால் ஒப்பு கொடுத்தப்படுவதற்கு அது காரணமா மாறுச்சு அப்படின்னு நம்ம ரோமர் 1:24-26 நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம இந்த நாட்களில் எது விக்கிரகம் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஆமீன். சிலை வழிபாட குறிச்சு படிச்சோம். சூரிய வழிபாடு, படைப்புகளை வழிபட்ட வழிபாடுகளை குறித்து படித்தோம். அப்புறம் முரட்டாட்டம் அப்படிங்கிறதை குறித்து நம்ம படிச்சோம். முரட்டாட்டம் விக்கிரக ஆராதனைக்கு சமமான ஒன்று, அதனால ஒரு நாளும் முரட்டு குணம் ஆகாது அப்படின்னு நம்ம படிச்சோம். இன்றைக்கு ராத்திரியில் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே பைபிள் சொல்லுது விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி ஓடுங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தை 10-14 ஒரு முறை போடுங்க, நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, விலகி ஓடுங்கள். ஒரு முறை கூட சொல்லுவோம், விலகி ஓடுங்கள். பாருங்க, விக்கிரக ஆராதனை எது என்று தெரிந்தால் மட்டும்தான் அதை விட்டு நம்ம விலகி ஓட முடியும். பாருங்க, அநேக ஜீவராசிகள் பூமியில் ஓடுகிறத பார்க்க முடியும். பாம்பு ஒன்ன பார்த்துட்டீங்க, முதல்ல கொஞ்சம்

முதிர்ந்தவர்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா? அது என்ன பாம்பு அப்படின்னு கேட்பான். தண்ணி பாப்பா இருந்தா ரொம்ப ஆவேசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஊர்ல நான் சொல்ற பேர் வெளி ஊர்களில் வேற மாதிரி இருக்கும், அதனால பேர் சொல்லலை. ஒவ்வொரு பாம்புகளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. விஷத்தன்மை கொண்ட பாம்புன்னா ஏய் விலகிரு அப்படின்றவாங்க. எது விஷம், எது தவறு, எது வருத்தம், எது தீமை, அது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதை விட்டு விலகி ஓட முடியும். எது விக்கிரக ஆராதனைக்கு சமமானது, எது ஆண்டவருக்கு வருத்தத்தை கோபத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்று அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதை விலகி ஓட முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி நம்ம திருவிழாக்கள்ல பண்டிகை காலங்களில் பட்டாசு கொளுத்துவாங்க, சில ஆட்கள் பட்டாசு கொளுத்திட்டு ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா? தோத்திரம் பட்டாசு சின்ன பட்டாசா தான் இருக்கும், ஆனால் இவன் வந்து 7 கிலோமீட்டர் ஓடுவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் கொளுத்தியாச்சும் வெடிச்சிரும், அது தன்னை பாதுகாக்க ஓடுறாமல. அதே மாதிரி தான் விக்கிரகம் என்று தெரிந்தால், விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பனையான பாவம் அல்லது தவறு என்று தெரிந்தால் நாம் அதை விட்டு விலகிவிட வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது என்ன அப்படின்னு வாசிக்கும் பொழுது இன்றைய சிந்தனைக்காக எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5வது வசனத்தை நம்ம படிக்க போறோம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5வது வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நீங்க பைபிள் வச்சிருப்பீங்க, என்னோடு இணைந்து வாசிங்க. விபச்சாரக்காரனாவது, அசுத்தன் ஆவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை என்று அறிந்திருக்கின்றீர்களே அப்படின்னு. நீங்க நல்லா கவனிங்க, வரப்போகிற கிறிஸ்துவுக்காக அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, கலிலேயராகிய மனுஷரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? இயேசுவானவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தின் வசனங்களை படிக்கும் பொழுது சபைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றது நம்ம வாசிக்கும் பொழுது எடுங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை எடுங்க. இந்த 1 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சபைகள் எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுங்கன்னு 7வது வசனம் 7வது வசனம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 7வது வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவு இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கின்றீர்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், இயேசுக்காக தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகள் எல்லாருமே இயேசு வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்ம எல்லாம் காலையில எழும்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வருகை இருக்குமானால் என்னையும் சேர்த்து கொள்ளும் அப்படி ஜெபம் பண்றோம். இரவில் கண் விழித்து தூங்க போறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் இரவில் தூக்கம் உடைய நித்திரை செய்யும் பொழுது உம்முடைய வருகை இருக்குமானால் அந்த வருகையில் என்னை இணைத்து கொள்ளும் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சொர்க்கராஜ்யம் செல்ல, பரலோகம் செல்ல, தேவனுடைய கிறிஸ்துவின் ராஜ்யம் செல்வதற்கு விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இங்கே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன், இந்த 5வது வசனத்துல அதாவது எபேசியர் 5:5 விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் அப்படின்னு இருக்கு. இந்த உலகத்திலே பொருளாசை எந்த மனிதனில் இருக்கிறதோ அவனை ஆண்டவர் எந்த பட்டியலோடு இணைத்து விடுகிறார், விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார். இங்க நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவனா இருக்கலாம், இயேசுவை அறிந்தவனாக இருக்கலாம், அறியாதவனாக இருக்கலாம். நல்லா கவனிக்கணும், எந்த மனிதனுக்குள் பொருளாசை இருக்கிறதோ அந்த பொருளாசை என்ற குணம், அந்த பொருளாசை என்று சொல்லுகின்ற சுபாவம்,
பணம் பணம் பணம், பொருள் பொருள், உலகத்தின் சம்பத்திற்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கின்ற அந்த பொருளாசை என்று சொல்லுகின்ற அந்த குணம் எந்த மனிதனுக்குள் இருக்கிறதோ அவனை ஆண்டவர் யாராக பார்க்கிறார்? அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாகவே பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆவிக்குரிய சபையில நீங்க ஆராதிக்கிறீங்கன்னு வைங்க. ஆனா உங்களுக்குள்ள நீங்க என்ன நினைச்சு, ஒரு காலத்தில் நான் விக்கிரக ஆராதனை காரணா இருந்தேன், இப்ப என்ன செய்துட்டேன், ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டேன் என்று சொல்லுகிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ளே பண ஆசை இருக்குமானால், பொருளாசை இருக்குமானால், பணம் பொருள் என்று சொல்லுகிற அந்த பணாசையின் வெறித்தனம் உங்களுக்குள்ளே காணப்படுமானால், நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, உங்களை கத்தர் இன்னைக்கு எந்த கணக்கில் தான் வச்சிருக்கிறார், விக்கிரக ஆராதனைக்காரர்களுடைய பட்டியல தான் நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கோயிலுக்கு போறதுல குறைவில்லை, ஜபிக்கிறதுல குறைவில்லை, ஆமே தோத்திரம், அதுல எதுவும் இல்லை, அதெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, சபையில ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க. ஆனா பணத்துக்காக எவனையும் கொள்றதுக்கு ஆயத்தப்படுவான். பைபிள் சொல்லுது இல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்படி இருக்கு, யார வேணாலும் இருக்கலாம். ஆமீன். எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருக்கலாம் நீங்க, எவ்வளவு பெரிய தோத்தர் அறியப்படுகின்ற விசுவாசியா இருக்கலாம், அல்லது நீங்க பல வருஷ அனுபவம் உள்ளவர்களா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சீனியர் சிட்டிசன்ங்கிறது பரலோகத்துல கிடையாது. தோத்தரம், நான் 30 வருஷம், நான் 80 வருஷம், அதெல்லாம் கிடையாது. தோத்தரம், நேற்று பிறந்த பிள்ளையை போல, புதிதாய் பிறந்த பிள்ளையை போல, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆக வேண்டும். நீங்க 80 வருஷம் ஆராதிச்சாலும் தப்பில்லை. ஆனா இங்க வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பிள்ளைகளே, பேராசை, பண ஆசை, பொருள் ஆசை, இது எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அமைன் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அது பேராபத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் விலகி ஓடியிரு அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்னொரு ரெஃபரன்ஸ் கூட எடுங்க, ஒரு வசனம் கூட, கொலோசியர் 3 அதிகாரத்தை திருப்புங்க. கொலோசியர் 3 அதிகாரத்தை திருப்புங்க. கொலோசியர் 3 அதிகாரத்துல 5 வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய திருச்சபைக்கு எழுதும் பொழுது அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயவங்களை அழைத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். பேராசையை தூண்டுகிறது, பொருளாசையை தூண்டுகிறது எதுவோ அதை நீ அழித்து போடு அப்படின்னு சொல்ற. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பொது மொழிபெயர்ப்பில் நான் படிக்கிறேன், கவனிங்க. 3 அதிகாரம் 5 வசனம். ஆகவே உலக போ உங்கள் இயல்புக்குரிய பரத்தைமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பால் உணர்வு, தீய நாட்டும், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். சிலை வழிபாடான பேராசை அப்படின்னு இருக்கு. அப்போ நல்ல கவனிங்க, அமீன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இதை நம்மை விட்டு தூரப்படுத்த வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரி, ஏன்னா அது எதற்கு சமானமானதாம், சிலை வழிபாட்டுக்கு சமமானது. நான் ஒரு சில வசனங்களை இதை சார்ந்து நான் இன்னைக்கு படிச்சேன். அது எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த பொருளாசை அல்லது இந்த பேராசை என்று சொல்லுகிற இந்த பகுதியோடு நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, சங்கீதம் 119 அதனுடைய 36 வாசிக்கும் பொழுது, 119:36 படிக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, நீ பொருளாசையில் ஆமீன் சாராதே அப்படின்னு இருக்கு. பொருளாசையில் என்ன செய்யக்கூடாதாம், நாம் என்ன செய்து விடக்கூடாது, சார்ந்து விடாது. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உம்முடைய சாட்சியை சாரும்படி செய்யும்.
நல்லா கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை பரலோக ராஜ்யத்தை விரும்புகிற ஒரு தேவ பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புகிற ஒரு பிள்ளை ஒரு நாளும் பொருள் ஆசையை, பண ஆசையை, பேர் ஆசையை சார்ந்து விடக்கூடாது அப்படின்னு இருக்குமா? நல்லா கவனிங்க, சார்ந்து விடக்கூடாது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சார்ந்து விட கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு இருக்கிறதை விட நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட தோத்திர உங்களை வாழ்த்துறேன். ஆனா அதிலே உங்க வாழ்க்கையில பேராசையும் பொருளாசையும் சார்ந்து விடக்கூடாது. நீங்க அடுத்து நீங்க கவனிக்கும் பொழுது எபேசியர் 5:3 எபேசு 5:3 அந்த பேராசையில நம்ம குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது என்ன அழகா சொல்லுது தெரியுமா? இந்த 3 வசனத்துல கடைசி வாருங்க, கடைசி வாருங்க, இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படல் ஆகாது அப்படின்னு இருக்கு. இதனுடைய பேர் முதலாய் உங்கள் நடுவிலே சொல்லப்படல் ஆகாது அப்படின்னு எதெல்லாம்? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இருக்கணும். வேசித்தனம், வேசித்தனம் மற்ற அசுத்தம், அப்புறம் பொருளாசை. பாருங்க, வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை. ஒரு முறை கூட சொல்லுங்க, வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை. இந்த 3 பேர் முதலாய் நம்ம வாழ்க்கையில சொல்லப்படக்கூடாது. அவ்வளவு தெளிவா ஆண்டவர் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். கர்த்தர் சோதரம். அடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லூக்கா 12:15 15 படிக்கும் பொழுது, 12:15 நீங்க படிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, இயேசு வெளிப்படையா டைரக்டா இயேசு பேசுற, என்ன சொல்றார்? பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருப்பா அப்படின்ட்டு நீ சாராதே அப்படின்னு சொன்ன. ரெண்டாவது, அதனுடைய பேர் முதலாய் உன் வாழ்க்கையில சொல்லப்படக்கூடாது அப்படி சொன்ன. மூன்றாவது, அவர் சொல்லுகிறார், நீ பொருளாசை, இந்த பேராசையை குறித்து மட்டும் நீ ரொம்ப எச்சரிக்கையா இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எச்சரிக்கையா இரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லி இருப்பார்? இயேசு ஒரு காரியத்தை சும்மா சொல்லுவாரா? இயேசு ஒரு காரியத்தை சும்மா பேசுவாரா? நம்ம எல்லாம் சில நேரத்துல ஒரு வார்த்தை பேசிட்டு சாரி பிரதர் தெரியாம பேசிட்டோம் அப்படி சொல்லிடுவோம். நம்ம சாதாரணமா கேஷுவலா ஒரு வார்த்தையை பேசிட்டு தோத்தரா தெரியாம நடந்து போச்சு பிரதர் ஐ எம் சாரி அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் எதையுமே தற்செயலா பேசுறவர் அல்ல. ஆண்டவர் எதையுமே எதிர்பாராம பேசுறவர் அல்ல, யோசிக்காம பேசுறது அல்ல. ஏன்னா ஏன் இந்த 15 இந்த வார்த்தையை அவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா, அந்த 15 கடைசி பகுதியை நீங்க கவனிச்சீங்களா? ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நிறைய பேர் எப்படி எப்படி வாழ்றான் தெரியுமா? பணம் தான் பெருசு, பணம் தான் பெருசு, சொத்து தான் பெருசு, ஆஸ்தி தான் பெருசு, வீடு, பணம், மேன்மை, அப்படித்தானே ஓடுறான். நிறைய பேருடைய வாழ்க்கை முறை அப்படித்தானே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வா அப்படின்னா இல்ல, உனக்கு கொஞ்சம் வருமானம் கிடைச்சு ஓடிடுறான்ல. அப்ப அவனுடைய கவனம் எல்லாம் இதுல வாழ்க்கை, உயர்வு, பணம், அந்த இதுக்காவே ஓடுறான். மேன்மை இருந்தாலும் எதிர்காலம் வாழ்க்கை, அதை தேடி அல்ல நம்ம வாழ வேண்டியது. அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், ஜபங்கள் வேண்டாம், இறை தேடுதல் வேண்டாம், கடவுள் பக்தி வேண்டாம், வேத வாசிப்பு வேண்டாம், ஜபம் வேண்டாம், பணம் பணம் பணம், சொத்து சொத்து சொத்து அப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்களா? ஒன்று சொல்லுகிறேன், பேராசை என்பதும் பண ஆசை என்பதும் ஜீவன் அல்ல. அதற்கு நீ எச்சரிக்கையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் என்று ஆண்டவர் இந்த ராத்திரியில் நம்மை எச்சரிக்கிறார். பரிசுத்தாவியானவர்களை எச்சரிக்கிறார், உங்கள் குடும்பத்தை எச்சரிக்கிறார், உங்களை எச்சரிக்கிறார் சகோதரனே, உங்களை எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இன்னைக்கு அநேகர் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தோத்திரம், ஆண்டவரை மறந்து பணம் சம்பாதிக்கிறதுல கவனிக்கிறாங்க, தேவனை மறந்து ஆராதனை மறந்து. தோத்திரம், அங்க சொத்துக்காக பணத்தை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். ஒன்னு சொல்றேன், இயேசு சொன்னார், அது உனக்கு ஜீவன் அல்ல. ஜீவன் என்ற வார்த்தையின் மறுபதில், அதல்ல உனக்கு வாழ்வு, அதல்ல உனக்கு வாழ்வு என்று சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, கவனமாய் இருக்க கேட்கிறேன், ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப நமக்குள்ளே அது இருக்க கூடாது அப்படின்னு இருக்குல்ல, அது நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க அதை சாரக்கூடாது, அதனுடைய பேர் முதலா உங்க வாழ்க்கையில சொல்லப்படக்கூடாது அப்படின்னு இருக்கு. இனி ஒரு வசனத்தை நான் பார்த்தேன், அது அநேக ஆவிக்குரியவர்களுக்கு கூட இந்த காலத்துல தேடி வரும் பிறகு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தை எடுங்க. 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தை எடுங்க. நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி, அதுல 10-11 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அமை 11 வசனத்துல படிக்கும் பொழுது வாசிங்க. 11 வசனம் எடுத்துட்டீங்களாப்பா? 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்துல 11 வசனம் டிஸ்பிளே ஆயிருக்கும், ஆமை, இல்லைன்னா உங்க கையில பைபிள் இருக்கும். அந்த கடைசி லைன அவனோடு கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோடு புசிக்க கூடாது அப்படின்னு இருக்கு. அப்படிப்பட்டவன் கூட கம்பெனியா இருக்காத, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காத, அடுத்து அவங்க கூட சாப்பிட போகாத அப்படின்னு இருக்கு. அப்ப நான் கேட்டு கவனிச்சேன், ஆண்டவரே இது யார், யாரோடு பவுல் கலந்திருக்க வேண்டாம், அவன் சாப்பிட கூப்பிட்டா போவாத. நம்ம வா நாகர்கோவில் வரைக்கும் சும்மா போயிட்டு வருவோம், சும்மா சென்னை வரைக்கும் போயிட்டு வருவோம், பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வருவோம், வா திருவண்ணாமலை வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு ஒருத்தன் கூப்பிட்டான்னா அவங்க கூட போவாதே. அது யாருன்னு நம்ம பிற பார்க்கலாம். ஏ வா நம்ம ஹோட்டல் போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஒருத்தவனை கூப்பிடுதாம்னா ரொம்ப கவனிச்சுதான் அவங்க கூட போகணுமா? அவங்க கூட சாப்பிட கூட போப்பிடாதான். சரி, அது யார் அப்படின்னா 10 வசனத்திலேருந்து படிக்கலாமா? 10 வசனத்தை படிங்க. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், இப்ப கவனிங்க தோத்திரம், இப்ப பைபிள் என்ன சொல்லுது, விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமீன். பொருளாசக்காரன் இருக்கிற ஊர்ல இருக்காத, பணாசக்காரன் இருக்கிற ஊர்ல இருக்காத, அப்புறம் விபச்சாரம் பண்றவன் இருக்கிற ஊர்ல இருக்காதேன்னு சொன்னா நம்ம எல்லாம் இந்தியா விட்டு சந்திர மண்டலத்துக்கு தான் தனியா போகணும். அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை. அதான் சொல்ற, நம்ம அங்க கலந்து முடியாது, அது சாத்தியப்படாது. ஆனா 11 வசனத்தை பாருங்க. ஆனால் இவ்வுலகத்தில், ஆனால் நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன், இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குமா? ஆண்டவர் அறிஞ்ச ஒருத்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அறிஞ்ச ஒருத்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க, விபச்சாரக்காரன் 2, பொருளாசைக்காரன் 3, விக்கிரக ஆராதனைக்காரன் 4, உதாசீனன் 5, வெறியன் 6, கொள்ளைக்காரன். இந்த இந்த எத்தனை பேர் வந்திருக்குமா? எத்தனை? விபச்சாரக்காரன், பொருளாசைக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரன், உதாசீனன், வெறியன், கொள்ளைக்காரன் இருந்தால் அவனோடு என்ன செய்யக்கூடாது, கலந்திருக்க கூடாது அப்படி சொல்ற. அவன் உனக்கு நண்பனா இருக்க கூடாதுமா? இவன் விபச்சாரக்காரனா இருக்கான்னா அவன் உனக்கு சிநேகிதனா இருக்க கூடாது. இவன் பொருளாசை உள்ளவன், இவன் பணத்திற்காக எதையும் செய்வான், இவனுடைய இருதயம் பொருளாசை பேராசையினால நிரம்பி இருக்கு அப்படின்னா அவனோட நீ என்ன செய்யக்கூடாது, நண்பனாக இருக்க கூடாது, அவனோடு கலந்திருக்காத அப்படின்ட்டான். ஏ அவன் விக்கிரக ஆராதனை செய்கிறவனானால் அவனோடு நீ கலந்திருக்க கூடாது. உதாசீன என்ன சொன்னால், இப்படி சொல்லுவாங்க தெரியுமா, உதாசீனனோடு நீ கலந்திருக்க கூடாது, வெறியன் கலந்திருக்க கூடாது, கொள்ளைக்காரன் அடுத்தவன் அநியாயத்தினால தனக்கு வருமானத்தை ஈட்டுகிற ஒருவனோடு நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க கூடாது,
அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்டவங்க சாப்பிடக்கூட்டா கூட பொருளாசையினால அவன் சம்பாதிச்ச பணத்துல வா பிரியாணி திங்கலாம், வா ஹோட்டலுக்கு போலாம், போ பீஸா சாப்பிடலாம், அவன் நம்மளை பீஸ் பண்ணி போடுவான் படுபாவி. அவனுடைய பொருளாசையினால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு உணவில் நம்ம பங்கு வைக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லு. அப்ப இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு கவனமா வாழ வேண்டியது இருக்கு தெரியுமா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கலந்திருக்க கூடாது, அங்கூட சாப்பிட போப்படாது. அப்ப சொன்ன பவுல் தோத்தர் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார், கிருபைதான் முக்கியம், இது அவசியம் இல்லைன்னு பலரும் சொல்றான். ஏன்னா அப்ப சொன்னாங்க பவுலும் கிருபையின் காலத்துல தான் இருந்தேன். கிருபையின் காலம்னு அவர் சொல்லி கொடுத்ததுதான் நமக்கே தெரியும். புரியுதா உங்களுக்கு? மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது படிக்கலாமா? அஞ்சாம் அதிகாரத்தில் கத்தருக்கு சோதரம் 10:11 சொன்ன படிக்கலாம்ல. உங்களுக்கு தமிழ் படிக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான் நமக்கு. உங்கள் நடுவில் சகோதரர் அல்லது சகோதரி என்னும் பெயரை வைத்து கொண்டு பரத்தமையில் ஈடுபடுகிறவராகவோ, அதுதான் விபச்சார், பேராசை உடையவராகவோ, சிலைகளை வழிபடுகின்றவராகவோ, பழி தூற்றுகிறவராகவோ, குடிவெறியராகவோ, கொள்ளை அடிக்கின்றவராகவோ இருக்கிறவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நான் உங்களுக்கு எழுதியிருந்தேன். அவர்களோடு உணவருந்தவும் வேண்டாம் அப்படின்ட்டார். சாப்பிடவும் வேண்டாம். ஏன் தெரியுமா? இவர்களால் நம்ம வாழ்க்கைக்கு வருத்தம் வந்துடும். நான் ஒரு முறை ஒரு வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், என்னுடைய பிரசங்கம் ஒரு நாளும் ஜனங்களுக்குள்ளே பண ஆசையை பொருள் ஆசையை என்ன செய்து விடக்கூடாது, உருவாக்கி விடக்கூடாது. நான் இதில் கவனமா இருக்க ஆசைப்படுகிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஒரு நாளும் என்னுடைய செய்தி ஒருவனை பரிசுத்தத்தை கொடுத்த தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். என்னுடைய செய்தி ஒரு மனிதனை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த விருப்பத்தை அவனில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவர் பேரில் பற்றுதல், ஆவியானவரின் பேரில் பற்றுதல், ஊழியத்தின் பேரில் பற்றுதல். மாறாக என்னுடைய செய்தி ஒரு மனிதனுக்குள் பணாசு, இப்படி வாழணும், அப்படி வாழணும், உயர்ந்து வாழணும், உன்னத நிலைமையில வாழணும். ஆமீன். உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை உயர்த்த போகிறார், நீ மேன்மையா இருக்க போற, உன் கஷ்டம் எல்லாம் அப்படி அந்த லெவலுக்கு. அப்ப இவனை தெரியாமையே இவனுக்குள்ள என்ன உருவாக்கப்படுகிறது? ஒரு பண ஆசை, ஒரு பொருள் ஆசை. ஆமீன். தோத்திர இது உருவாகுதில்ல. உன்னை ஆண்டவர் உயர்த்த போகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமீன், உயர்த்த மாட்டார் நான் சொல்ல மாட்டேன், அந்த மோட்டிவேஷன், உலகத்தின் நன்மைகள் உங்களுக்கு வரும், உயர்த்துவார், மேன்மை, அந்த பணம் பணம் பணம் பணம், உயர்வு உயர்வு. இந்த கவனத்தில் நம்ம மனிதர்களை உருவாக்கும் பொழுது அவங்க எப்படி தேவ கிருபையில நிற்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இதை குறித்த கருத்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். உங்க கருத்துக்கு நான் இடையூறாக வரவில்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் பண ஆசை உள்ளவனாக இருந்தான், அவன் பாஸ்டரா இருந்தாலும் கூட அவங்க கூட சிங்க போவாதேன்னு தான் அர்த்தம். சொல்ல சரிதானேம்மா? ஒருத்தன் நானே இருக்கேன்பா, எனக்குள்ள பண ஆசை, எனக்குள்ள பதவி ஆசை, எனக்குள்ள பேர் ஆசை இருக்கும்னா என் கூட சாப்பிடுறது உனக்கு சாபம், என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறது உனக்கு சாபம். அதான் உண்மை. நான் யாரா இருக்கட்டும், ஆமீன், பைபிள் அதான் சொல்லுது. நான் என்ன சொல்றேன், உங்களை சொன்னா இன்னொரு பிரச்சனை வேற வந்துடும். எங்களை தான் சொன்ன, அப்படி வேண்டாம், என்னையே எடுத்துக்கோ. நான் பண ஆசை உள்ளவனா இருந்தா என் கூட நீ சாப்பிடுவது உனக்கு ஆசீர்வாதமா இருக்க. பைபிள் என்ன அழகா சொல்லுது, நீ பாருங்க, கிறிஸ்தவம் பேச்சில் இருக்கிறது ஆனால் பலத்தில் இல்லை. அப்படித்தான் இருக்கும். என்ன, நம்மை உயர்ந்தவர்களா காண்பிக்கிறதுக்கு தான் நம்ம எவ்வளவு பெரியவர்களா, ஆமீன், நம்ம இன்னும் இன்னும் இந்த அளவுக்கு தான் நம்ம ஓடுறோம். நம்முடைய அதான் ஆண்டவர் சொன்னார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. அதுதான் ஆத்தம ரட்சிப்பை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், பொருளாசு என்பதும் பேராசு என்பதும் சிலை வழிபாட்டுக்கு என்ன தண்டனை வருமோ அதே தண்டனை இதுக்கு வருமா. அதனாலதான் நீங்க விலகி ஓடுங்கள் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லி இருக்கு.
இப்ப பிள்ளைகள் இந்த விஷயத்துல எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஜோமன்ன ஆண்டவரே ஒரு நாள் அந்த அதுக்குன்னு சொல்லி நிலைக்கு என் வாழ்க்கை தள்ளப்பட்டு விடக்கூடாது. அதுக்குன்னு சொல்லி நீங்க எல்லாம் தரித்திரவாசிகளா இருக்கணும்னு நான் சொல்லல, நீங்க எல்லாம் அம்மை தோத்துற வறுமையில தான் வாழணும்னு சொல்லல. நான் பைபிள்ல வாசிச்சிருக்கேங்க, நீதிமான் கைவிடப்பட்டதும் இல்லை, நீதிமானுடைய சந்ததி அப்ப துணிக்கைக்கு இறப்பதும் இல்லை. ஆனா நம்முடைய நோக்கம் பணமா இருக்கப்படாது, அதான் முக்கியம். நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேணாம்னு சொல்லல, இன்றைக்கு இருக்கிறதை விட 1000 தலைமுறை மட்டும் உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கட்டும், எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு 100% சந்தோஷம். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுல 100% எனக்கு சந்தோஷம். ஏன்னு கேக்குறியா? சில சொல்லுவாங்க எங்க பாஸ்டருக்கு அது வந்து உங்க பாஸ்டருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுல எரிச்சல் தோத்தரம் அவனை சுடு கத்தர சோத்திரம். ஆனா உண்மையிலேயே என்ன தெரியுமா, ஏம்மா நீ 1000 ரூபாய் மாச சம்பளம் வாங்கினா கத்தருக்கு நீ எவ்வளவு கொடுப்ப? தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவீங்க 100 ரூபாய் கொண்டு வருவீங்க. 10,000 ரூபாய் கொண்டு உங்களுக்கு வருமானம் ஆனா நீங்க எவ்வளவு கொண்டு வருவீங்க? 1000 ரூபாய் கொண்டு வரீங்கன்னு வைங்களேன், அப்படி கொண்டு வரணுமா? ஆண்டவர் எங்க சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு இன்னொரு போலீஸ் வேலைக்கு என்ன வைக்க கூட? அதாவது பழைய ஏற்பாட்டுல தான் இப்படியாவது இருக்கு, புதிய ஏற்பாட்டுல எல்லாம் கொடுத்தாங்கன்னு தான் இருக்கு. நான் அதை குறிச்சு பேச வருகிறவன் அல்ல, நான் சொல்ல புரியணும். ஆனா என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் கத்தர் ஆசீர்வதிக்கிறார்களோ அவ்வளவு தூரம் தான் தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக, நன்மை உண்டாக, வளர்ச்சி உண்டாக அது காரணமாகுது. அப்போ இன்றைக்கு இரவுல நம்ம புரிய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய பிள்ளைகளை தெய்வம் ஆசீர்வதிச்சா எவ்வளவு வேணும் நீங்க ஆசீர்வதிக்க, அம்பானிய ஓவர்டேக் பண்றதுல கூட எனக்கு சந்தோஷம் தான். ஆனா உன்னுடைய கவனம் கர்த்தரை விட்டு விட்டு பணத்தின் மேல் சார்ந்து விடக்கூடாது, அவ்வளவுதான் நம்முடைய கவனம். ஆண்டவரை மறந்த ஒரு பொருளாசை, ஆண்டவரை மறந்த ஒரு பேராசை. ஆலயத்திற்கு போகல, நான் பணத்தின் பின்னால போறேன், அதான் தவறு. நீ ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் கேளு, கர்த்தருனை ஆசீர்வதிப்பார், உயரு எவ்வளவு மேன்மை, அதான் சொல்றேன். ஆமே கர்த்தருனை எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்கப்படுங்க, தவறே கிடையாது. ஆனா ஆண்டவரை மறந்த பணம், ஆண்டவரை மறந்த பொருள், ஆண்டவரை மறந்த தலைவி பதவி, ஆண்டவரை மறந்த தெய்வீகத்தை விட்டு, the divining side, ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு, ஆண்டவருக்கு அடுத்த அனுபவத்தை விட்டு விட்டு உலகம் பணம் மேன்மை சொத்து இப்படி ஓடுனே, அது உனக்கு ஆபத்து. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்ன ஆபத்துன்னு கேக்குறீங்களா? என்ன ஆபத்துன்னு கேக்குறீங்களா? இதுக்கு நான் எடுத்து நான் வேதத்தை நான் படிச்சப்போ எனக்கே சில காரியங்களை பயம் உண்டாகிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் ஜோமனை விரும்புறேன், ரொம்ப நேரம் போகுது இல்லையா? சரி பாருங்க, நீதிமொழிகளின் புத்தகம் முதல் அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் முதல் அதிகாரம் அதனுடைய 19 வசனத்தை படிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு படிப்பினை, நமக்கு உங்களுக்கு இல்லை நமக்கு. கதர சோதரன் சாகிறது வரைக்கும் ஆண்டவரே போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி நமக்கு தேவை, ஆண்டவர் கிருபை தருவாராக. நீதிமொழிகளின் புத்தகம் 1 19 வசனம் எடுத்துட்டீங்களா? பொருளாசை உள்ள எல்லாருக்கும் வழியும் இதுவே, எல்லாருடைய அப்படிதான், பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. என்ன வழி? இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும், தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும், சாவுக்கு காரணமா இருக்குமா பொருளாசை? எவ்வளவு கவனமா, அதான் ஆண்டவர் சொன்னார் லூக்கா 12:15 இது உனக்கு ஜீவன் அல்ல, எவ்வளவுதான் செல்வன் வந்தாலும், எவ்வளவுதான் மேன்மை வந்தாலும், எவ்வளவுதான் உயர்வு வந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல, பணம் கூட கூட உனக்கு ஆபத்து தான் கூடுவது. இப்ப பாருங்களேன், இப்ப பாஸ்டர் இந்த ரூட்ல நடந்து சும்மா வருவேன், ஏன் வருவேன் நீ? என்ன காலத்திலேயோ களத்திலேயோ பையிலையோ இல்லை ஒன்றும் இல்லை, தோத்திர என்ன ஜீவன். இப்போ ஒரு அருங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் கையில் ஒரு ரோஸ்லெட்டு, கையில் ஒரு மோதிரம், செயின்னு இதெல்லாம் போட்டுக்கிட்டு சில ஆட்கள் நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்க்கறோம் இல்லை, நடமாடும் நகை கடைகள் நம்ம எல்லாம் பார்க்குறோம் இன்னைக்கு பார்க்கறோம் இல்லை. அப்படி ஒன்று போச்சுன்னா பயந்து செத்து தானையா போகணும். இந்த ஒன்று இல்லைன்னா நம்ம யாருக்கு பயப்படணும்? நிம்மதியாக தூங்கிடலாம். யார் வீட்டில் கூடுதலாக சொத்து சுகம் இருக்கோ அவங்க வீட்டில் தான் பெரிய விலை கூட நான் போட்டு வாங்குவேன்.
ஆனா இது ஒண்ணு இல்லைன்னா நாய் ஏறாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கதவு போதும், நிம்மதியா தூங்குவோம். பாத்துக்க, பணம் கூட கூட உனக்கு ஸ்லீப்பிங் டோஸ் தான் போடணும். ஏன்னா கள்ளம் வந்துருவானோ, கள்ளம் வந்துருவானோ, கொண்டு போயிடுவான். அவன் கொண்டு போடுறானா இல்லையோ, நீ சீக்கிரம் செத்து போயிருவ. ஏன் உனக்கு தான் தூக்கம் இல்லை, பிரஷர் யாரும் இல்ல, சிந்திக்க முடியுதா? அது அவன் உயிரை வாங்கும். அதனாலதான் சொன்னார், எவ்வளவுதான் செல்வம் வந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல, அது உன் உயிரை வாங்கும். பொதுமொழி பெயர்ப்புல படிக்கட்ட, கத்தர் சோதரம் 19 கொஞ்சம் நெல்லுங்க வாரி. தீய முறையில் பணம் சேகரிக்கும் அனைவரும் முடிவும் இதுவே, தீய வழிகளில். அழகான அந்த வார்த்தை, பொருளாதார பண ஆசை எல்லா தீமைக்கும் வே. பணத்தின் பெயரால் வணியாயும், லஞ்சம், ஊழல், லஞ்சம், ஊழல், கள்ள கேஸ் போட்டு எடுக்கிறது, அப்புறம் கொடுக்காம கொடுத்தேன்னு சொல்லி போய் சொல்றது, இந்த மாதிரி இல்லாம அநியாய வழியில அபகரித்தல், தோத்திரம், வேணும் வேணும் வேணும் வேணும், நிறைய கூட்டி வச்சிருக்கா, கத்திர சோத்திரம் வேணும், இப்படி எல்லாம் வருகிறவனுடைய அந்த முடிவு, தீய வழியில் பணம் சேகரிக்கும் அனைவரின் முடிவு இதுவே, அந்த பணம் தன்னை வைத்திருப்போரின் உயிரை குடிக்கும். அவன் பணமே அவன் சாவுக்கு காரணமாகும். என்ன அழகா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், எவ்வளவு அழகா வேதம் சொல்லி கொடுக்குது. ஆனா என்ன, இப்ப யாரும் இந்த மாதிரி என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், நீ தீய வழியில் சேகரிக்காதே, அது இன்றளவுக்கு நாளை உன் உயிரை கொடுக்கும், குடிக்கும். நீ எந்த பணம் உன் பாதுகாப்புன்னு நினைக்கிறியோ, எந்த பொருள் உன் பாதுகாப்புன்னு நினைக்கிறியோ, எந்த ஆஸ்தி, எந்த அந்தஸ்தி, எந்த மேன்மை உனக்கு பெருமைன்னு நினைக்கிறியோ, அதுவே உன் உயிருக்கு ஆபத்தா முடியும். உன்னை போட்டு அவங்க கொண்டு போயிருவான். கதறு சோத்தர் அதான் முடி. கடைசியில் வேணும் வேணும் வேணும், கண்டிப்பா நீ அனுபவிக்கவே மாட்டேன், அந்நியாயமா. அதான் பைபிள், தீய முறையில் பணம் சேகரிக்கும் அனைவருக்கும் முடிவு இதுவே. யாருக்கு தலையிலையும் கொண்டு வச்சு தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பைபிள்ல இருக்கு, படிச்சுக்கோ. இதுதான் முடிவு, இதெல்லாம் மாறாது. அதனாலதான் எவனாவது அநியாயமா சேகரிக்கிறானா, ரைட், பரவாயில்ல, யாருக்கோ வேண்டி சேகரிக்கிறான், விட்டுரு, கொஞ்ச நாள் நாதியத்து கிடக்கும். தோத்திர நாதியத்து கிடக்கும், அநியாயமா சேகரிச்ச வீடு நாதியத்து கிடக்கும், குடியிருக்க ஆள் இல்லாம நாய் உறங்கும் பாரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் சொல்றது உனக்கு புரியுதா? யாராவது என் செய்தியை கேட்கறீங்களா? அண்ணனை சகோதரனை வஞ்சித்து, சகோதரிய வஞ்சித்து, பிள்ளைகளை வஞ்சித்து, தோத்திரம் லஞ்சம் ஊழல் வாங்கி அநியாயமா சொத்து சேகரிச்சு வச்சிருக்கிறேன்னா, கண்டிப்பா சொல்றேன், தோதரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாம உன்னையும் அதை அழிச்சுட்டு உன் குடும்பத்தையும் தகர்த்துருவோம். அது அதனாலதான் சொன்னார், அது விக்கிரகாராதனைக்கு சமமான பாவம், நீ அதை வந்து அதனுடைய பேர் முதலாய் உனக்கு சொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொன்னார். பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு அழகா நமக்கெல்லாம் போதிக்கிறார், எவ்வளவு அழகா நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். இப்ப நீ ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணணும், ஏசப்பா தோதரம் என்னை பாதுகாத்துக்கிடுங்க,

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சொந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை. உந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே. ஓ ஹல்லேலூயா! இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன்.

எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே, இந்த வான பூமி யாவும் இந்த வானத்தில் பூமியிலும் இருக்கிற எல்லாம் உம்முடைய நாமத்தை உயர்த்தும் அப்பா. இது அவ்வளவு பரிசுத்த, இது அவ்வளவு மகிமை உள்ளவர், இது அவ்வளவு மகத்துவமானவர். எத்தனை நல்லவர், நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, மகிமை உள்ளவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாமே. நல்ல கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம், அவர் நல்லவர்.

உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்ப்பா. நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் மாறாதவர், உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், ஓ நீர் மகிமை உள்ளவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம்.

எல்லா கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பறந்து காக்கிற பட்சியை போல அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தினார், நம்மை இதுவரைக்கும் சுமந்தார், நம்மை இதுவரைக்கும் ஏந்தி கொண்டார், நம்மை இதுவரைக்கும் நடத்தினாரே. ஹல்லேலூயா. எங்களை நடத்தி வந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம்.

பறந்து காக்கிற பட்சியை போல தேவன் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறார், தம்முடைய பிள்ளைகள் மேல் ஆதரவாய் இருக்கிறார். எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ, எப்படி ஒரு பறவை தன் குஞ்சுகளை அது பாதுகாக்கிறதோ, சிறகின் கீழாய் பாதுகாக்கிறதோ, அவ்வளமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவராய் இருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய பாதுகாப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவன் நாமத்தை உயர்த்துவோமா. அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? வேத வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா ஓ அதிக நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்கள், வேத நம்மளை பார்த்து சொல்லுது, இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பொல்லாதவர்கள், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க. அது எப்படிங்க நாம பொல்லாதவர்கள் ஆக முடியும்? எஸ், நமக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதி. நம்ம பிள்ளைகளை பார்ப்பது ஒரு விதம், மற்ற பிள்ளைகளை பார்ப்பது வேறு விதம். நம்ம பிள்ளைகளுக்காக செய்வது வேறொன்று, மற்றவங்களுக்காக செய்வது வேறொன்று. ஆகவேதான் இயேசு சொல்கிறார், நீங்கள் பொல்லாதவர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வீர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பொல்லாதவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயாதிபதி, அவர் சர்வலோகத்தை மாடுகிறவர், மாறாதவர், மகிமை உள்ளவர், ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவரிடத்தில் பாரபட்சம் என்பது இல்லவே இல்லை. பாரபட்சம் பார்க்கிறவர் அல்லங்க. அப்படின்னா அவர் நமக்கு அதிக நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அவற்றை பாரபட்சமே இல்லைங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்கிறதோ, உங்களை ஒரு மாதிரி பார்க்கிறதோ அப்படிலாம் அவர் கிடையாது. நீங்களும் நான் அவர் பார்வையில் ஒரே போல தான் இருக்கிறோம். நம்மை ஒரே போல பார்க்கிறார் தகப்பன். பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்டா செய்யறோம்னா, அன்பு தேவ ஜனமே, பலவிதமான நெருக்கடியின் மத்தியில, பலவிதமான புறக்கணிப்பின் மத்தியில, பலவிதமான தேவைகள் மத்தியில அமர்ந்திருக்கிறாயோ, இன்றைக்கு தகப்பன் உனக்கு சிறந்ததை செய்வதற்கு, தகப்பன் உன் நன்மைக்காய் சகலத்தை செய்வதற்கு, உனக்கு சகலம் நன்மைக்காய் தருவதற்கு தகப்பன் நல்லவரா இருக்கிறார். நாம் நல்ல இவங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் எவ்வளவு அதிகமா நல்ல இவங்களை கொடுப்பாருங்க. இன்னைக்கு பலவித தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், எல்லாம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி போஷிப்பார், தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி தாங்குவார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து அவர் முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் பரம தகப்பன், நித்திய பிதா, நித்திய பிதா. அந்த தகப்பன் ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, தீமையை செய்கிறவர் அல்ல, தீமை அவரிடத்திலிருந்து வருவது இல்லை. நன்மையான தெய்வம்

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: குளிர்காலங்களில் பூமியின் வடக்கு பகுதியில் வாழும் பல பறவைகள் வெப்பமான பகுதிகளுக்கு மொத்தமாக கூட்டம் கூட்டமாக இடம்பெயர்ந்து வந்து மீண்டும் தங்களுடைய சொந்த இடத்திற்கு திரும்பும் பழக்கம் உள்ளது. ஒரு மூத்த பறவை முன் பறந்து செல்ல அதற்கு இரண்டு பக்கங்களிலும் வி போன்ற அமைப்பில் மற்ற பறவைகள் அந்த பறவையை பின்தொடரும். அந்த பறவைகள் அப்படி வந்து தங்கும் பொழுது மற்ற பகுதிகளிலிருந்து மக்கள் பிரயாணப்பட்டு அந்த பறவைகளை பார்ப்பதும் படம் எடுப்பதுமாக இருப்பார்கள். இந்த பறவைகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்பது நம்முடைய அரசாங்கத்தினுடைய கட்டளையும் கூட. பறந்து செல்லும் பொழுது ஒரு மூத்த பறவை அதை வழிநடத்தினாலும் அதற்கு களைப்பு ஏற்படும் பொழுது மற்ற ஒரு மூத்த பறவை அந்த பொறுப்பு எடுத்து வழிநடத்தும். அப்படி வழிநடத்தும் பறவைகளுக்கு எந்த காலகட்டத்தில் எந்த வழியாக பறந்து செல்ல வேண்டும் என்பது அனைத்தும் ஆண்டவர் கொடுத்த ஞானம். இப்படி கூட்டமாக பறந்து செல்லும் பறவைகளில் ஒரு பறவை சுகவீனமடையும் என்றால் அந்த கூட்டத்தை விட்டு கீழே இறங்கி தங்கிவிட்டு மீண்டும் பின்னால் வரும் மற்றொரு கூட்டத்தோடு இணைந்து கொள்ளும். இப்படி ஒரு பறவை கூட்டத்தை விட்டு கீழே இறங்கினாலும் அதற்கு துணையாக மற்றொரு பறவையும் கீழே இறங்கி அது சுகம் பெற்று திரும்ப வரை அதோடு தங்கியிருக்கும். பறவைகள் வீ வடிவில் பறந்து செல்லும் பொழுது காற்றை கிழித்துக் கொண்டு செல்லும் அமைப்பை பெற்றுக் கொள்கிறது. மேலும் எளிதாக தங்களை வழிநடத்தும் பறவைகளுக்கு பின் செல்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது வேதத்தின் இந்த வாசகங்கள் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. பறவைகளை கவனித்துப் பாருங்கள். அவை விதைக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை. ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளையும் பிழைப்போட்டுகிறார். நீங்கள் அவைகளைக் காட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? எனவே நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்பட வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம். அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன், கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்த ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் ஏழு பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் சரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பெலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பெலனளித்து, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப் பண்ணுவார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள்

அந்த ஆயுதத்தில் வருகிறது எல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்ளுவார். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஷ்டவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குறதில்லை என்பார். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகரித்து விடட்டுக்கும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன், அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக் கொள்ளுவேன் என்பார். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிட செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த இஸ்திரி கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாலே கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னதியிலே வளர்ந்தான். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டங்கூடுகிற ஸ்திரிகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்களை பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் ஜார் என்றார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியனிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிப்பீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளையெல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும் படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தேன். இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிப்பிடத்தில் சேவிக்க நான் உன் சந்நிதியில் நிர்மூலம்

ஆக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள ஜாவரும் வால வயதிலே சாவார்கள். ஓப்னி பினேகாஷ் என்னும் உன் இரண்டு குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட ஜாதுரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான்.

பீலேயாமினுடைய சூழ்ச்சியிலே அவர்கள் வீழ்ந்தார்கள். எண்ணாகமம் 22 அதிகாரத்துல பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கூலிக்கு காசை வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம். இங்க நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் தேவையில்லாத விவாதங்களுக்குள்ளாக போக வாய்ப்பு இருக்கிறது. என்னாகும் புத்தகத்துல இஸ்ரவேலர்கள் இந்த பாவத்திலும் எழுந்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம்? சம்பந்தமே இல்லாம நாம எதை விவாதம் பண்ணிட்டு இருப்போம்? பீலேயாம் தீர்க்கதரிசியா இல்லையா? யாரா இருந்தா என்னப்பா நமக்கு? யாரு வேணாலும் நம்மளை என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. பீலேயாம் பரலோகத்துக்கு போவானா போக மாட்டானா? ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுரு இதே மாதிரி கேள்வி கேட்டாரு. அப்ப இவன் சாவானா சாக மாட்டானா? இவனை குறித்து என்ன? பக்கத்துல இருக்கிற அப்போஸ்தலனை பார்த்து இவர் சொல்றாரு, நான் வர்ற வரைக்கும் உயிரோட இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு முகத்தில் அடித்தார் போல் ஒரு பதிலை சொல்லி இது உனக்கு தேவையில்லாத ஒண்ணுங்கிறத அவர் தெளிவா புரிய வச்சார். இப்ப நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இதுல இருந்து நான் என்ன எடுக்கணும்? பீலேயாம் பரலோகத்துக்கு போவானா போக மாட்டானாங்கிறது இல்ல. பீலேயாம் தீர்க்கதரிசியா இல்ல சாதாரண மனிதனா என்பதல்ல. அவன் தீர்க்கதரிசியா இருக்கிறானோ சாதாரண மனிதனா இருக்கிறானோ அவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்கிறான்ங்கிறத தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பின்னாடி நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வாசிக்கிறோம். பீலேயாமினுடைய அந்த போதகத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கை கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பீலேயாம் எப்படி வஞ்சித்தான். இதுதான் முக்கியம். பீலேயாமை அந்த இடத்துல ரெண்டு முக்கியமாய் வஞ்சிக்கக்கூடிய ரெண்டு ஒரு வழியை நாம் பார்க்கிறோம். இந்த ராஜா என்ன செய்கிறான்? பீலேயாம கூலிக்கு பணத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக முதலாவது ஒரு வழியை அவன் சொல்லி தர்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அழகாக அங்க கூடாரத்துல குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் மலையின் மேல ஏறி பார்க்கறான். சபிக்கிறதற்கு பல்ல நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறி விட்டு வந்து விடுகிறான். எத்தனையோ முறை அவன் சபிக்க முயற்சி பண்ணுகிறான், அவனால முடியவில்லை. தேவன் அதை தடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப என்ன தெரிகிறது? உங்க லைஃப யாரும் என்ன செய்து விட முடியாது. அங்க இருக்கிற ஒரு வாயை வச்சுக்கிட்டு நான் உங்களை சபித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றதுனால, அந்த வாயை உச்சரித்து விட்டதுனால நீ உங்களுடைய வாழ்க்கை சாபமாய் மாறிவிடும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். கர்த்தர் பாதுகாப்பார். அல்லது அந்த சாபமே பலிக்காது. ஊழியர்கள் சாபம் விட்டால் பதிலித்து விடுமா? உண்மையிலே சபிக்கிறவன் யார்? ஊழியனா? இல்லை, சாத்தான். அல்லது சபிக்குதல் ஒரு வாயிலிருந்து துதித்தல் வருகிறது, சபித்தல் வருகிறது. யார் சபிப்பா? சாத்தானும் அவனுடைய தூதர்களும் சபிப்பார்கள். அதிலும் முக்கியமா பழைய ஏற்பாட்டு காலத்தை விட்டுருங்க. இன்றைக்கு நமக்கு புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் தான் முக்கியம். ஒருவன் உன்னை அறைய வந்தா என்ன செய்ய? இன்னொரு கண்ணத்தை காமின்னு சொல்லக்கூடியவர் பீலேயாம் சபிக்கிறான். ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை யாராலும் சபித்து விட முடியாது. உங்க போதகரே நினைச்சாலும் சரி, யார் நினைத்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை சபித்து விட முடியாது. உங்களுடைய வாழ்க்கை சாபமாய் மாறுவதும் ஆசீர்வாதமாய் மாறுவதும் யார் கரங்களில் இருக்கிறது? நம்ம கரங்கள்ல தான் இருக்கு. தேவனுடைய கரங்கள்ல இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கதான் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாம பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தின் விளைவை நானாய் சந்திக்கிறேன். திடீர்னு ஒரு இடத்துல போய் திருட போறேன், மாட்டிக்கிட்டேன், தருமடி கொடுத்துட்டாங்க. என் வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறிவிட்டது. தேவன் என்னை சபித்து விட்டார். அப்படியா? ஏப்பா நீ திருட போனா அந்த திருட்டுக்கு ஒரு விளைவு இருக்கிறது, அதை நான் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு தவறான முறையிலே திருமணம் செய்தால் அதற்கு ஒரு விளைவு இருக்கிறது. யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். நீங்கள் அந்த தவறான திருமணத்தினுடைய பின் விளைவுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். உங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணு, பையனை திருமணம் பண்ணு. இல்லை, தான் தோன்றித்தனமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையன் அல்லது பொண்ணு பின்னாடி போயிட்டீங்க, திருமணம் நீங்களா செய்து கொண்டீர்கள், அதனால வரக்கூடிய எல்லா பாதிப்புகளுக்கும் ஆண்டவரவா காரணம் காட்ட முடியும்? நோ. ஆண்டவர் என் வாழ்க்கையை சபிச்சிட்டாரு. இல்லை, என்னுடைய வாழ்க்கையை நரகமாய் மாற்றி கொண்டதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல, நான் தான். ஸோ பீலேயாமினுடைய சாபமோ வேற அவன் என்ன செய்து வச்சிருந்தாலும் அது அவர்களை ஒன்றும் செய்யாது. இன்றைக்கும் நம்மையும் அது பாதிக்காது. இது ஒரு வழி. அந்த ராஜா ட்ரை பண்ணார், சபிச்சு இது பண்ணிடலாம், அதுல ஒன்றும் நடக்காது. நம்பர் டூ, ரெண்டாவது ஒரு வழி. இதுதான் பீலேயாமுக்கு கரெக்டான வழி. சரியான வழியை பீலேயாம் தேர்ந்தெடுத்து விட்டார். என்னது? இஸ்ரவேல் ஜனங்களை வழி சத்தியத்தில் இருந்து வழிவிலக செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தார். அங்க போய் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத மற்ற மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஸ்திரீகளை இஸ்ரவேலர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்படியான ஒரு கள்ள போதனையை அங்கு பீலேயாம் எல்லார் முன்னாடியும் போட நிலைமை மிக மோசமாய் மாறியது. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பாவம் செய்தார்கள்.
கர்த்தருடைய தண்டனைக்கு நேராக நடத்தப்பட்டார்கள். இப்ப கொஞ்சம் நல்லா யோசிங்க, இதுக்கு முன்னாடி பீலேயாம் அவர்களை சபிக்க வந்த பொழுது தேவன் அதை அனுமதிக்கவில்லை, பாதுகாத்தார். ஆனால் இந்த முறை பீலேயாம் தவறான ஒரு உபதேசத்தை அவர்களுக்கு கொடுத்த பொழுது எதற்காக தேவன் அவர்களை காப்பாற்றவில்லை? தேவன் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஆலோசனையே கொடுக்க விடாமல் பீலேயாமுடைய வாயை பொத்தி இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் அப்படி பண்ணல? இதுக்கு முன்னாடி அவன் சபிக்க வரும் பொழுது அவனை சபிக்க விடாமல் வாயை அடைத்த தேவன் இந்த முறை ஏன் அப்படி பண்ணல? ஏன் பண்ணல? அப்படி பண்ண மாட்டார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் என்ன சொல்றது வரவிடாமல் தடுப்பார். உங்களை யாரு எங்க சபிச்சாலும் உங்களுக்கு ஒண்ணு நடக்காதுன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? எஸ் கரெக்ட். ஆனா தேவன் ஒரு சில சத்தியங்களை உங்களுக்கு கொடுத்து, ஒரு ஒழுக்க விதிகளை உங்களுக்கு கொடுத்து, இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா. அதற்கு விரோதமா சாத்தானோ, அவனுடைய தூதர்களோ, அவனுடைய பிள்ளைகளோ, அவனுடைய போதகர்களோ, பீலேயாம் போன்ற தீர்க்கதரிசிகளோ யாரோ இந்த மாதிரி கட்டளைக்கு நீ கீழ்படிய வேண்டாம், தேவன் உனக்கு சொல்லி இருக்கிறாரு அந்நிய பெண்ணை திருமணம் செய்ய வேணாம்னு சொல்லி இருக்கிறாரு, அதை பத்தி கவலைப்படாத, நீ திருமணம் பண்ணிக்கொள், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரக்கூடிய அந்த போதனைய ஆண்டவர் தடுக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தெல்ல தெளிவாக ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இப்படி நடக்கணும்னு கொடுத்துட்டாரு. அப்ப அதற்கு விரோதமாய் நடக்கக்கூடிய போதனைகள் வந்தால் அதை யார் எதிர்கொள்ளணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எதிர்கொண்டு தாங்கள் தேவனுடைய சத்தியத்திற்கு நிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம பிள்ளை எல்கேஜியில் கொண்டு போய் சேர்க்கிறோம். எல்கேஜியில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதற்கு ஏபிசிடியை கற்றுத்தருகிறோம். 1, 2, 3, 10 வரைக்கும் அல்லது 50 வரைக்கும் கற்றுக் கொடுக்குறோம். ஸ்கூலுக்கு போகும்போது பேகை நாம தூக்கிட்டு போறோம். அங்கே மதியம் போய் ஊட்டி கூட விடுவோம் சாப்பாடை, திரும்ப நாமளே கூட்டிகிட்டு வருவோம். யாரும் ஏதாவது பக்கத்தில் வந்து அவளை எதுவும் செய்து விடாதபடி அப்படியே கரங்களை பிடிச்சிருவோம், தூக்கிக்கிட்டு போவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அவளுக்கு பதிலை டெஸ்ட்டில் ஏபிசிடியை நீங்கள் நானும் போய் எழுத மாட்டோம். கரெக்டா? மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். அவளுக்கு தெரியாமல் எங்கேருந்தெல்லாம் ஆபத்து வருதோ எல்லாத்தையும் நான் பாதுகாப்பேன். ஆனால் அவளுக்கு ஒன்றை நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன், ஏபிசிடி 26 எழுத்த நீ என்ன செய்யணும், எழுதணும்ப்பா. கற்றுக் கொடுத்தாச்சு, இப்ப அவள் எழுத வேண்டும், அவ தான் எழுதணும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய ஒழுக்க விதிகளை, சட்ட விதிகளை, கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த நியமங்களுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது அதற்கு எதிர வரக்கூடிய எல்லா கட்டளைகளும் வந்துகிட்டேதான் இருக்கும். இதற்கு நீ கீழ்ப்படியாத, இதை செய்யாத, இது வேண்டாம் அப்படின்னு வந்துகிட்டு தான் இருக்கும். ஆண்டவர் அந்த போதனைகளை தடுக்க மாட்டார். நிறைய பேர் கேட்பாங்க, கள்ளப்போதவர்கள் ஏன் இருக்கிறாங்க, ஆண்டவர் அதையெல்லாம் இல்லாமல் செய்திருந்தா, இல்லாமல் செய்திருந்தா என்ன ஆகும், நீங்க எல்லாம் நல்லவங்களா மாறிடுவீங்களா? கள்ளப்போதனை இருந்தாதான் நீங்கள் நல்ல போதனைக்கு கீழ்ப்படுகிறீர்களா, கள்ளப்போதனைக்கு கீழ்ப்படுகிறீங்கிறதே வெளிப்படும். அதுதானே உண்மை. தேர்ந்தெடுப்பதற்கு எனக்கு ஆப்ஷன் இருந்தாதான் நான் யாருங்கிறதே தெரியும். ஆப்ஷன் இல்லாவிட்டால் நாம யாருங்கிறதே தெரியாது. ஸோ பீலேயாமினுடைய சூழ்ச்சி பயங்கரமான சூழ்ச்சி. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படியே கைவிட்டுட்டார் இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே சத்தியத்தை கொடுத்திருந்தார். ஆனாலும் அவர்கள் விழுந்தார்கள். எப்படி ஏவாள் விழுந்தாலோ அதே மாதிரி விழுந்தாங்க. இந்த படத்தை புசித்தால் நீ செத்து விடுவாய் என்பதை தேவன் ஒரு அற்புதமான பாதுகாப்பாய் கொடுத்திருந்தார். அதனாலதான் சாத்தான் ஏவாள் இடத்துல பேசும்பொழுது தேவன் அமைதியாக இருக்கிறார், அமைதியாக இருக்கார். ஏவாள் என்ன செய்வாள்னு பார்க்கலாம், நம்ம வார்த்தையின்படி நடக்கிறாளான்னு பார்க்கலாம். ஸோ இஸ்ரவேலர்களுடைய மிகப்பெரிய பாவமாக அது இருந்தது. இன்றைக்கும் பீலேயாம் மாதிரி நிறைய கள்ளப்போதகர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார், பீலேயாம ஒன்றும் செய்யலை. அவன் சூழ்ச்சி ஆன சத்தியத்தை கொடுக்கிற வரைக்கும் தேவன் அமைதியாக தான் இருந்தார். இன்னைக்கும் கள்ளப்போதகர்கள் இருப்பாங்க, அவங்க பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளாய் உங்களை தங்களுக்கு வசமாக அவங்க மாற்றிக்கொள்ளுவார்கள். அவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வசனத்தை கொண்டு தப்பிக்க வேண்டும்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். லேவியராகமம் 19 அதிகாரம் 2 வசனம். ஒரு நாள் இரவு அடித்த மிகப்பெரிய புயல் காற்றில் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த ராட்சத மரம் ஒன்று கீழே பாதையிலே விழுந்தது. அதன் அருகில் சென்று பார்த்தபோது மரத்தின் நடுப்பகுதியில் ஒன்று கூட இல்லை, வெறும் கூடு மட்டும்தான் கிடந்தது. அதன் நடுத்தண்டு பகுதியை ஆயிரக்கணக்கான பூச்சிகள் தின்றுவிட்டிருந்தன. அந்த மரம் ஒரே நாளில் தன் வலிமையை இழந்து விடவில்லை. முதல் பூச்சி அதன் தண்டு பகுதியை அரிக்க ஆரம்பித்த நாளில் இருந்துதான் அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பலத்தை இழக்க ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, இதே போலத்தான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையும். ஆவிக்குரிய விழுகை என்பது ஒரே நாளில் ஏற்படுவதல்ல. பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்தும் காரியங்களை நம்மில் ஒவ்வொன்றாய் அனுமதித்தால் முடிவில் அது ஆவிக்குரிய பின்மாற்றத்தை ஏற்படுத்தி நாளடைவில் தேவனை விட்டு நம்மை பிரித்துவிடும். சிம்சோன் பிறப்பிலேயே நசரேயனாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். பயங்கர பராக்கிரமசாலியாக பெலிஸ்தருக்கு இருந்த ஒரே அச்சுறுத்தலாக அவர் இருந்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் தன் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளுக்கு இடம் கொடுத்தார். பெலிஸ்தியருடைய பெண்களில் ஒருத்தியைத்தான் திருமணம் செய்வேன் என்று தன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் அவர்களுக்கு எதிர்த்து நின்றார். அந்த திருமணம் தோல்வியில் முடிந்தது. தேவன் தன்னை அழைத்த தெய்வீக நோக்கத்தை மறந்துவிட்டு வேசிகளை தேடிச் செல்ல ஆரம்பித்தார். முற்றிலும் பரிசுத்த ஆவியானவரை இழந்து போய் பலட்சியப்பட்டு சாதாரண மனிதனைப் போல ஆகிவிட்டார். முடிவிலே பெலிஸ்தியர் சிம்சோனின் கண்களை பிடுங்கினர். தேவனுக்காக பரிசுத்தவானாக நசரேயனாக தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் அசாதாரணமான காரியங்களை செய்த சிம்சோன் பரிசுத்த குலைச்சலான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தியதால் பலட்சியப்பட்டு போனார், மடிந்தும் போனார். இதை போலவே சாலமோன் ராஜாவும் மிக நன்றாக தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தார். தேவனிடம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார். தேவனுக்காக மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினார். ஆனால் அவர் திருமணம் செய்திருந்த 1000 மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் அவருடைய முதிர் வயதில் அவரை தேவனை விட்டே வழிவிலக பண்ணினார்கள். பல தேசங்களின் தேவர்களையும் சாலமோன் சேவிக்க ஆரம்பித்தார். தேவன் 2 எச்சரித்தும் சாலமோன் விக்கிரகங்களை விட்டு திரும்பவே இல்லை. இஸ்ரவேலிலே தவறான ஒரு முன் உதாரணத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார். அவருக்கு பின் ராஜ்யபாரம் பலம் இழந்தது, 2 பிரிந்தது. ஆம் பிரியமானவர்களே, நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று எழுதினார். ஆகவே நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கவனமாய் இருப்போம். ஏனெனில் தேவன் பரிசுத்தர், ஆகவே நம்மையும் பரிசுத்தராய் இருக்கும்படி எதிர்பார்க்கிறார்.

0: பதில் இல்லாத போது நாம் என்ன செய்கிறோம் என்ற தலைப்பில் ஊழியர் ஜான் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்தின் 21, 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 15வது அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்கள்.
2: பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை.
1: போதும், என்ன வார்த்தை ஆண்டவரே எனக்கு பேசணும், இன்னைக்கு எங்க கூட என்ன பேச போறீங்க ஆண்டவரே? ஆமென். ஒருவள் இரக்கத்துக்காய், தன் மகளுடைய விடுதலைக்காய் அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறாள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டும் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று சொன்னால் அவளுக்கு பதில் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் அடுத்து என்ன என்பதற்கான சரியான பதில் இன்று வரை நமக்கு தெரியவில்லை. யாருக்குமே சொல்ல முடியல. வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிற க்வெஸ்சனுக்கு எல்லாரும் என்ன சொல்ல, ஜெபிப்போம். பதில் இல்லை. இன்னைக்கு கர்த்தனமோடு கூட பேசுகிற காரியம் இதுதான். பிரதியுத்தரம் இல்லாத இந்த தருணத்தில் நீ என்ன செய்ய போகிறாய்? நல்ல கவனமா கேளுங்க. பதில் இல்லாமல் ஜபிப்பது என்பது ரொம்ப சவாலானது, கடினமானது. அது புரியும்படி சொல்லுகிறேன். ஒருத்தங்களுக்கு நம்ம போன் பண்றோம், போன் பண்ணி பேசுறோம், நம்ம ஒரு பெரிய கதையை சொல்றோம். நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க இடையில சொல்லுங்க, ஆமா, இப்படி ஏதாவது இடையில சொன்னாதான் நம்ம அடுத்து தொடர்ந்து சொல்லுவோம். நம்ம சொல்லிட்டே இருக்கும் போது அந்த சைட்ல இருந்து எந்த சவுண்டும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. உடனே நம்ம இருக்கிறீங்களா, ஹலோ, கேக்குதா? எதுக்கு நம்ம இப்படி கேட்கிறோம் அப்படின்னா, அங்கிருந்து எஸ்ங்கிற ஒரு பதில் வந்தால்தான் அடுத்தடுத்த காரியத்தை நம்ம சொல்லுவோம். பிரதியுத்தரம் இருக்கிற இடத்துல பிரதியுத்தரம் வர வர ஜெபிப்பது என்பது எளிதானது. ஆனா பிரதியுத்தரமே இல்லாம பதிலே இல்ல, ஆனா ஜெபிக்க முடியுமா? இன்னைக்கு இந்த சவாலை தான் கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், உனக்கான பிரதியுத்தரம் தேவன் தராதது, உன் ஜெபத்தை நான் கேட்கவில்லை என்று அர்த்தம் கிடையாது. பிரதியுத்தரம் உனக்கு கிடைக்காம இருந்தாலும், உனக்கான பதில் கிடைக்காம போனாலும், நீ அவரை நோக்கி கூப்பிடுகிறாயே, அந்த சத்தத்தை நீ குறைத்து விடக் கூடாது என கர்த்தர் விரும்புகிறார். பிரதியுத்தரம் இல்லாமல் ஜெபிப்பது என்பது ரொம்ப கடினமானது, ரொம்ப சவாலானது. அதை தான் நான் ஆரம்பத்திலே சொல்லுகிறேன். இப்போ எனக்கு பதில் கிடைக்குது, இன்னும் 20 நாள்ல இப்படி நடக்கும்பா, இன்னும் 15 நாள்ல இது செய்யும், இன்னும் இந்த மே முடியறதுக்குள்ள இப்படி ஏதாவது ஒரு பதில் கிடைச்சதுன்னா நம்ம அதை வச்சு ஜெபிக்கலாம். எந்த பதிலுமே இல்லை. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவருக்கு உண்மையில அவ கூப்பிட்டது கேட்கலன்னா என்ன, எப்படி எழுதியிருக்கோம் வேதத்துல, அவள் கூப்பிட்டதோ அவர் காதுகளில் எட்டவில்லை. இப்படிதானே கேட்டிருக்கோம், கூப்பிட்டதெல்லாம் அவர் கேக்குது. ஆமென். பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேலர்கள் போட்ட சத்தம் கேட்டதே, அந்த பெருமூச்சின் சத்தம் வர அவர் கேட்டுச்சு. ஆமென். அவ இத்தனை ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இத்தனை ஊழியர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா சத்தமும் அவருக்கு கேக்குது. ஆனா என்ன இல்லைன்னா, பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் இல்லை. தாவீது தொடர்ந்து ஜெபிப்பதற்கான காரணம் அவனுக்கு பிரதியுத்தரம் கிடைத்தபடியினால. 138 சங்கீதம் 3 வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், நான் கூப்பிட்ட நாளில் நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அப்போ பிரதி உத்தரம் அல்லது மறு உத்தரம் என்பது என் ஆத்மாவிலே பலனும் தைரியமா இருக்கிறது. நான் ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணது கத்திரண்டு இப்படி பேசினா. பொதுவாகவே நாம செய்கிற வழக்கம் உண்டு, அதை நானும் செய்வேன், எல்லாரும் செய்வோம், நல்ல ஜெபித்துட்டு திடீர்னு பைபிள் எடுத்து பார்ப்போம், எதுக்கு தெரியுமா? ஏதாவது, ஏன்னா இதுல இருக்கிறது முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை, எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை. ஜெபித்து முடிச்சுட்டு நம்ம உடனே எது தேடுறோம் அப்படின்னா, கிரியை ரெண்டாவது தான் தேடுறோம், முதல்ல பதில தேடுறோம். ஆன்சர் ஒன்னு செய்வேன்னு சொல்லணும், இல்லைன்னா செய்ய மாட்டேன்னு சொல்லணும்.

0: ஏப்ரல் 14 வரை ஜெபித்து பார்த்தோம், ஏப்ரல் 30 வரை ஜெபித்து பார்த்தோம், மே 3 வரைக்கும் ஜெபித்து பார்த்தோம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இவ்வளவு கதறியும், இவ்வளவு கண்ணீர் வடித்தும் பிரதியுத்தரம் இல்லையே, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. மனிதன் பதில் சொல்லாததற்கும் இயேசு சொல்லாததற்கும் வித்தியாசம் உண்டு. மனிதன் பதில் சொல்லாததற்கான காரணம், அவனிடத்தில் பதில் இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சீசன் ஆரம்பிக்கிறது ஆரம்பத்தில் பேட்டி கொடுத்த அநேகரை இன்னைக்கு காணலை. ஏன்னா பதில் இல்லை. ஒரு வாரத்தில் சரியாயிரும் நாங்க, மூணு நாளில் சரியாயிரும் நாங்க. நேற்று ஒருத்தங்க ஒரு நர்ஸ் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அந்த வைரஸ் வந்து ஷேப் மாறிட்டே இருக்கிறதுனால சரியா இதுதான் அந்த வைரஸ், இப்படிதான் இருக்கும், இதை கேட்ட ஒரு மெடிசினை தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களால இன்னும் கிரகிக்க கூட முடியலையா. ஒரு சின்ன வைரஸ் உலகத்தையே ஆட்டம் காட்டுது. ஹல்லேலூயா. பதில் இல்லை. மனிதன் பிரதியுத்தரம் சொல்லாததுக்கு காரணம், அவனுக்கு அதற்கேற்ற பதில் இல்லை. ரெண்டாவது, ஓன்டெல்லாம் நான் எதுக்கு பேசணும், இந்த அற்பமா எண்ணுகிறது, பகைக்கிறது. ஓன்டெல்லாம் சொல்ல முடியாது போ, இப்படி சொல்லுவாங்கல்ல சிலர். இந்த ரெண்டு இதையும் இயேசு செய்ய மாட்டார். ஒன்று, அவரிடத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. ரெண்டு, அவர் நம்மை நேசிக்கிறார். இப்போ இதுதான் கேள்வி. இன்னைக்கு இந்த செய்தி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். எல்லாத்துக்கும் பதில் அவர்கிட்ட இருக்கு. உண்மையாய் நேசிக்கிறார். இப்படி நேசித்தும் பதில் தெரிந்தும் ஏன் அவர் எனக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை? அதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்று வரை நமக்கு பிரதியுத்தரம் இல்லை. ஜபத்தை நிறுத்த போகிறோமா அல்லது தொடர்ந்து ஜபிக்க போகிறோமா? இந்த செய்தி எதற்காக வென்றால், பிரதியுத்தரம் இல்லை என்று உன் ஜெபத்தை விட்டு விடாதே. நீ தொடர்ந்து ஜெபிக்கணுங்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சிந்தையில வைத்து வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார். இங்கே வந்து நான் அந்த மைக்கை எடுக்கிறது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டே இருந்தார் என்று சொல்லுவேன். ஒவ்வொரு வார்த்தையா ஆட் பண்ணிட்டே இருந்தார். இதை சொல்லு, இதை சொல்லு, இதை சொல்லு. கொஞ்சம் தான் டைரியில் எழுதுனேன். ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் சொல்லுகிறேன். ஏன் பிரதியுத்தரம் இல்லை? ஏன்? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் எதை செய்தாலுமே அவர் நன்றாக தான் செய்வார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. எதை செய்தாலுமே அவர் நன்றாக செய்வார். ரெண்டு, அவர் எதை செய்தாலும் அவருக்கு மகிமையாக செய்வார். மூன்று, அவர் எதை செய்தாலும் அது நமக்கு ஒரு நாளும் தீமையாக செய்ய மாட்டார், நன்மையாகவே செய்வார். இந்த மூன்றையும் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, தேவன் எதை செய்தாலும் அவர் நன்றாக செய்வார். இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. நீங்க எதை செய்தாலும், அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 7:37
1: எல்லாவற்றையும்
0: நன்றாய் செய்தார். போதும், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும் இன்னைக்கு வரைக்கும் இதை நீங்க அறிக்கை செய்யணும். அதாவது நமக்கு இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. அவர் எப்படி வைக்கிறாரோ அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். நான் திருப்பி சொல்றேன் இந்த வார்த்தையை, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோமே, அப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. அவர் எப்படி வைக்கிறாரோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். யோபு அதுதான் சொன்னான், என்னுடைய முந்தின சீர் இப்பொழுது இருந்திருந்தால் நலமா இருக்கும். ஆண்டவர் கொடுத்தாரா? இல்ல. யோபுவே, உன்னை இந்த ட்ராக்ல நான் ஓட விட்டதே உனக்கு ஒரு பிந்தின சீரை கொடுப்பதற்காக, உனக்கு ஒரு நற்சீரை உண்டாக்குவதற்காக. முந்தின சீர் இப்பொழுது இருக்கிறது, எதுக்கு நான் உனக்கு இந்த பிரச்சனை அனுமதிக்கணும், எதுக்கு இந்த சோதனை அனுமதிக்கணும், அப்படியே இருந்தா போதுன்னு விட்டுற வேண்டியதுதானே? இல்ல. ஹல்லேலூயா. போர்த்திபாரின் அரண்மனையில விசாரிப்புக்காரனாக இருந்த யோசேப்பு இப்பொழுது திரும்பியும் காவல் சிறையில தள்ளப்படுகிறான். யோசேப்பு நினைச்சிருக்கலாம், ஆச்சே அப்படியே இருந்திருந்தா நல்லா இருக்குமே, அப்படியே இருந்திருந்தா யோசேப்பு உனக்கான தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டாமா? தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அவர் செய்யறதெல்லாம் நன்ற, பெர்ஃபெக்ட்.

0: இரண்டாவது அவருக்கு மகிமையாக செய்வார். அவருடைய நாமத்தின் மகிமையை வேற ஒருத்தருக்கும் கொடுக்க விட மாட்டார். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற நம்ம காத்திருக்கும் போது திடீர்னு அதை செய்யறதுக்கு அனுகூலம் பண்றதுக்குன்னே சிலர் இடையில புகுந்துருவாங்க. பாத்திருக்கீங்களா? புகுந்து அவங்களே எல்லாம் செய்யறது போல இருக்கும். ஒரு கட்டத்துல பார்த்தா அவங்களாலே நமக்கு பிரச்சனை வரும், அவங்களாலே நமக்கு பிரச்சனை, தலைவலி ஆயிடுவாங்க. தேவன் அதை அனுமதிக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில நாளைக்கு, உன் பிள்ளை வாழ்க்கையில நாளைக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது என்னாலதான் சொல்ற அந்த மகிமையை இன்னொரு நபர் எடுக்க அவர் அனுமதிக்க மாட்டார். எனவே பர்பஸா அதை தடை பண்ணுகிறார். எத்தனை பேர் வேணுங்கிறீங்க அது? அப்ப என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல ஒரு சின்ன காரியம் ஆகட்டாண்டவரே, அதனுடைய எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு மட்டும்தான் வரணும் ஆண்டவரே. உங்களுக்கு மகிமை வராத எந்த காரியம் வேண்டாம் ஆண்டவரே. அவருடையவர்கள் வாழ்க்கையில் அவர் அப்படி வைராக்கியம் உள்ளவர். அவர் எல்லாம் நன்றாய் செய்வார், அவருக்கு மகிமையாக செய்வார். மூன்றாவது, அது நமக்கு நன்மையா இருக்கும்படி செய்வார். அதுதான் யோசேப்பு சொல்லுகிறான், தீமையை நன்மையாய் மாற்றினார். யோசேப்புக்கு நல்ல கவனிங்க, இது யோசேப்பு அந்த சோதனை பாதையில் நடக்கும் போது இந்த வார்த்தையை சொல்ல முடியல, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஆனா அந்த பாதையை கடந்த பிறகு சொன்னார், நன்மையா மாற்றினார். இன்று ஒருவேளை உங்களால சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா அந்த பாதையை கடந்த பிறகு நீங்கள் அவரால் நடத்தப்படுவது உண்மையானால், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவது உண்மையானால், நாளைக்கு யோசேப்பு போல நீங்களும் சொல்லுவீங்க, இந்த உலகம் எனக்கு தீமை செய்ய நினைத்தது, மனிதர்களும் எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனால் கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் நன்மையாய் நன்மையாய் மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப நல்ல கவனிங்க, தேவன் பிரதியுத்தரம் சொல்லாதது அவரிடத்தில் வார்த்தை இல்லாததினால் அல்ல. இங்கே இவளுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை, ஆனால் அதனால் நடந்த காரியங்கள் கடந்த நாள் மீண்டும், இது ஏற்கனவே ஒரு வாட்டி நான் பேசியிருக்கிறேன் சர்ச்சில் ஒரு மெடிடேஷன்ல, பட் அதை தாண்டி சில காரியங்களை கூட பரிசுத்த ஆவியான அவர் கற்று தந்தார். அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 23வது வசனத்தை வாசியுங்கள்.
1: அவளுக்கு பிரதியுத்தரமாக,
0: மத்தேயு 16:15-23, அவளுக்கு பிரதியுத்தரமாக
1: அவர் ஒரு வார்த்தையும்
0: சொல்லவில்லை. அப்பொழுது
1: அவருடைய
0: அப்பொழுது அவருடைய சீஷர்கள்
1: வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து
0: கூப்பிடுகிறாளே,
1: இவளை அனுப்பிவிடும்
0: என்று அவரை வேண்டி கொண்டார்கள். நல்ல கவனமா கேளுங்க, மகளுக்காக அவ மட்டும்தான் முதல்ல ஜெபிக்கிறான். ஏசு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. இப்பொழுது ஒரு குரல் 12 குரலாக துணிக்க ஆரம்பிக்கிறது. இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன், கவனிங்க. ஒரு காரியத்துக்காக அவள் மட்டும்தான் ஜெபிக்கிறான், தன் மகளுக்காக அவள் மட்டும்தான் ஜெபிக்கிறான். தாவீதின் குமாரனே ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று அவள் மட்டும் ஜெபிக்கிறாள். இயேசு பதில் சொல்லவில்லை. இப்பொழுது என்ன நடக்கிறது? அவள் மாத்திரம் ஜெபிக்கவில்லை, அவளோடு கூட இன்னும் 12 பேர் சேர்ந்து கொண்டு அவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு சத்தம், ஒரு கூக்குரல், ஒரு ஜப சத்தம் இப்பொழுது 12 சத்தமாக மாறி துணிக்கிறது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிற நற்செய்தியை கேளுங்கள். இதுவரை ஏன் பிரதியுத்தரம் தரவில்லை தெரியுமா? உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்க. உங்க வீட்டுல ஒருவேளை 5 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 8 பேர் இருக்கலாம், அல்லது 10 பேர் இருக்கலாம். உங்க வீட்டுல நீங்க மட்டும் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க, நீங்க மட்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் கர்த்தர் உனக்கு பிரதியுத்தரம் தராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் குடும்பத்திலிருந்து உன்னுடைய சத்தம் மாத்திரமல்ல, உன்னை சார்ந்த அத்தனை பேரும் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஒரு சத்தம் இப்பொழுது 12 சத்தமாய் கேட்க துவங்குகிறது. ஒரு சத்தம் உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும்தான் கூப்பிடுறவங்களா இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆமே, நீ கூப்பிட கூப்பிட உனக்கு பதில் கிடைக்குமானால் மற்றவர்கள் இதை அறியாமலே போய்விடுவார்கள். மற்றவர்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை தெரியாமலே போய்விடுவார்கள். உன் சத்தம் மாத்திரமல்ல உன்னை சார்ந்தவர்களுடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? எப்படி ஆமென், ஹல்லேலூயா. என்னை எனக்கு எனக்கு நோவா கண்களில் கிடைத்த கிருபை நோவாவின் குடும்பம் முழுவதற்கும் கிடைத்ததோ அப்படியேதான் ஜெபிக்கிற சகோதரா, ஜெபிக்கிற சகோதரி, உன் சத்தத்தை மாத்திரமல்ல உன் குடும்பம் முழுவதின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்க விரும்புகிறார். சபையே, சபையே, இதை கேள். இவ்வளவு அழுதும், இவ்வளவு கூக்குரலிட்டும், இவ்வளவு கண்ணீர் வடித்தும் ஏன் அவர் பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? தளர்ந்து போனாயா? தளர்ந்து விடாதே, தொடர்ந்து கூப்பிடு. இதுவரை நீ தனியா கூப்பிட்ட, இப்பொழுது உன்னோடு கூட அநேகர் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். ஊழியரே, அன்பு விசுவாசியே, அன்பு சகோதரா சகோதரி, இதுவரை நீ தனியா ஃபேஸ் பண்ண காரியம், இதுவரை நீ தனியா யுத்தம் பண்ண காரியம், உன்னோடு கூட கர்த்தர் அநேகரை சேர்த்து கொள்ள போகிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. உன் கூட கர்த்தர் அநேகரை அநேகரை சேர்த்து கொள்ள போகிறார். எலியா சொன்னார், ஆண்டவரை பார்த்து சொன்னார், நான் மாத்திரம், நான் மட்டும் நிக்கிறேன் ஆண்டவரே, நான் மட்டும் நிக்கிறேப்பா, நான் மட்டும் நிக்கிறேன். கர்த்தர் சொன்னார், எலியாவே, நீ மட்டும், நீ மட்டும், நீ மட்டும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது நான் உனக்கு பதில் தராம இன்னொரு காரியம் செஞ்சிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா? உங்க கூட ஒவ்வொருத்தரையா சேர்த்து கொண்ட, இப்போ உன்னை மாதிரி 7000 பேர் நிக்கிறாங்க, 7000 பேர் நிக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அவர் பிரதியுத்தரம் சொல்ல பிரதியுத்தரமாக ஒரு பதிலும் தராததுக்கான காரணம் என்ன தெரியுமா? என் சத்தத்தை மாத்திரமல்ல என் குடும்பத்தின் சத்தம் முழுவதையும் என் தேவன் கேட்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை நீங்க மட்டும், நீங்க மட்டும் அழுதீங்க உன் குடும்பத்துக்காக. சகோதரா, இனி உன் கூட சேர்ந்து உன் மனைவியும் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறார்கள். சகோதரி, உங்க கூட சேர்ந்து உங்க புருஷரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட போறாங்க. அருமையான பெற்றோரே, உங்க கூட சேர்ந்து உங்க பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி கூப்பிட போறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தாமதிக்கிறார், ஒரு பதிலும் தராம மௌனமா இருக்கிறார்னா, இந்த நாட்களிலே சபைகள் மாத்திரமல்ல தேசம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு மகிமையான ஒரு மகத்துவமான கிரியையை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. Praise God. Hallelujah. ஒரு ஜெபம், ஒரு குரல் 12 குரலாய் மாறுகிறது. ஜபத்தை மட்டும் நிறுத்திராத, ஜபத்தை மட்டும் நிறுத்த. உனக்கு உனக்கே தெரியாது, யாரையோ எழுப்பி ஜபிக்க வைத்துக் கொண்டிருப்பார். நமக்கு தெரியவே தெரியும், நம்ம பேர் கூட தெரியும், நம்மளை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஆமே, சம்பந்தமே இல்லாம சிலரை கர்த்தர் உணர்த்தி ஜபிக்க வச்சிட்டு இருப்பார். பிரதியுத்தரம் இல்லாம இருக்கலாம், ஆனா கிரியை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. பிரதியுத்தரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா கிரியை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். 3 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு மிஷனரியை கூப்பிட்டு விசாரித்தேன். அப்போ அவர் ஒரு காரியத்தை சொன்னார். நார்த் இந்தியால ஒரு ஊழியத்தை சொன்னார். அந்த ஊழியரை சொன்னார். அந்த ஊழியமும் தெரியாது, அந்த ஊழியத்தின் பேர் கூட எனக்கு தெரியாது. அந்த ஊழியரை நான் பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது. அந்த ஊழியர் என்னை பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. ஆனால் அந்த ஊழியர் இந்த மிஷினரி கிட்ட எப்படி சொல்லியிருக்கிறார்? ஆமே, நான் 2 வாரங்களுக்கு முன்னதாக இவர்கிட்ட பேசினேன். அப்போ சொன்னார், அந்த ஊழியர் சொன்ன சாட்சி, ஒரு 3 வாரங்களுக்கு முன்பதாக நான் பேசினதுக்கு 3 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு மிஷினரியை சொன்னேன் அல்லவா, நான் பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது, எங்கே இருக்காருன்னே தெரியாது. அவரும் என்னை பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. ஆனால் ஒரு 3 வாரங்களுக்கு முன்பதாக கர்த்தர் அந்த ஊழியரை தட்டி எழுப்பி தரிசனத்தில் நாகர்கோயில் சபையும் ஆமென் எங்களையும் காண்பித்து கொடுத்து இவர்களுக்காக ஜபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். 3 வாரங்களாக அந்த ஊழியர் ஜபித்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு நாகர்கோயில் சபையும் தெரியாது, எங்களையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தர் ஜபிக்க வைத்தார் எங்கேயோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல. ஆமென். உன் கூக்குரல் அவன், நீ பல நேரத்தில் ஜெபித்து ஜெபித்து என்ன ஆண்டவர், நான் மட்டும்தான் ஆண்டவர், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். நீ தளர்ந்துராத, உன் ஜெபத்துக்கான பதில் தாமதிக்கும் போது ஒன்றை புரிந்துகொள், உனக்காக அனுகூலமாய் அநேக சத்தங்கள் தேசத்தில் ஆங்காங்கே இருந்து எழும்பிக் கொண்டிருக்கிறது, ஆங்காங்கே இருந்து எழும்பிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தாமதத்துக்கான காரணத்தை நான் அறிந்து கொண்டேன். இனி என் வீட்டில் என் சத்தம் மட்டுமல்ல, என் குடும்பத்தின் சத்தமும் கேட்க போகிறது. நாங்கள் ஒருமித்து கர்த்தரை தேட போகிறோம். Glory, ஒரு குரல் 12 குரலாய் மாறினது. ஒரு குரல். உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். இனி முதல் அத்தனை பேரும் இயேசு என்கிற நாமத்தை சொல்லி கூப்பிட போகிறார்கள். Hallelujah, ரட்சிப்பதற்கு குதிரை விருதா இயேசு என்கிற நாமத்தை சொல்லி. என்னை அதிகமாய் நேற்று இந்த வார்த்தை பலப்படுத்தினது. Hallelujah, Hallelujah, ராக்கா தாடா ராபா. ஜெபிக்கிறவனுக்காக நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஜெபிக்கிறவனுக்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஜெபிக்கிறவனுக்காக, உனக்காக இதை நீ சம்பாதித்துக் கொள்ள முடியாது. உன் மாம்ச பலத்தாலோ உன் பணத்தாலோ நீ சம்பாதிக்க முடியாது. ஆனா உன் முழங்காலா நீ அறியாத ஒரு கூட்டம் உனக்காய் எழும்போ, நீ அறியாத ஒரு சேனை உனக்காய் உருவாகும், கர்த்தரால் உருவாக்கப்படும். ஹே பாக்காரா, ஹே மலரியாத்தரா, Jesus, glory.

పరిశుద్ధ విహారం. உனக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தவே பதில் இருக்கு, பதில் அவர்கிட்ட இருக்கு. அது இன்னைக்கும் தரலாம், நாளைக்கும் தரலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீ அறிந்து கொள்ளணும், ஜபிக்கிறவன் தனிமை கிடையாது, ஜபிக்கிறவன் தனிமை கிடையாது, ஜபிக்கிறவன் தனிமை கிடையாது. உங்க குடும்பத்தில் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாய் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார், உண்மைதான். உங்க குடும்பத்திலேயே உங்க சொந்தத்திலேயே ரட்சிக்கப்பட்ட ஒருவர் கூட இல்லாமல் இருக்கலாம், உங்களை மட்டும் கர்த்தர் தெரிந்தெடுத்து இருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்களை அறியாத, உங்களை தெரியாத நீங்க பழகி கூட இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் ஜபத்துக்காக பதில் வரலையா, தளர்ந்து விடாதே, கர்த்தருடைய கிரியையை அறிந்து கொள். உனக்காக ஜபிக்கும்படி ஒரு கூட்டத்தை எங்கேயோ கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார், எங்கேயோ கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், எத்தனை பேர் நம்புறீங்க? Thank you father. Shahantara la riyata raba. E baba la rakata rama shatara bara. ஓ டாராபா சேகர, பிரைஸ் பண்ணுங்க ஆண்டவரே, பிரைஸ் பண்ணுங்க. ஓ இதுக்கு தான் நீங்க பதில் தரலையா ஆண்டவரே, இதனால தான் பிரதியுத்தரமா ஒரு வார்த்தையை சொல்லலையாப்பா அப்படின்னு அர்த்தம். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உன்னுடைய ஜெப கோட்டையை கர்த்தர் வலிமைப்படுத்த விரும்புகிறார். வலுவிழந்து இருக்கிற உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே வலிமைப்படுத்த விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா, சத்துருவால் பெயர்க்க கூடாத ஒரு ஜெப கோட்டையை கர்த்தர். ஓ ராபா துடா ராபா, ஹே மா மா மா காரா. Yes, yes, yes. உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆமென். உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் புதுப்பிக்க விரும்புகிறார். சத்ரு இதுவரை நீ சிங்கிளா இருந்ததுனால ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு இருந்தால, ஜெபிக்க முடியாம ஜெபிக்க முடியாம போன இல்ல, இன்று கர்த்தர் உனக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நீ அறிந்து கொள்ளும்படி சொல்லுகிறார். நீ கதறும் போது, நீ அழும் போது அவருடைய ஒரு கூட்டத்தையும் அவர் அள வைக்கிறார், அவருடைய ஒரு கூட்டத்தை எழும்பி ராக்காலங்களில ஜெபிக்க வைக்கிறார். உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்டுகிறார். ஏ மாக்காரா, ஒரு குரல் பனிரெண்டு குரலாய் துணிக்கிறது, ஒரு குரல் பனிரெண்டு குரலாய் துணிக்கிறது, ஒரு குரல் பனிரெண்டு குரலாய். ஏ மாமாரியாந்திரே மோசே, மோசையோ மோசைக்குள்ளே மாத்திரம் இருந்த அந்த விசேஷித்த ஆவி 70 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட போது அத்தனை பேரும் தீர்க்க தரிசனம் உரைத்தது போல, இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், ஆமென். உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட கர்த்தருடைய கிரியை இதுவரை உங்களிடத்திலிருந்து மட்டும் வெளிப்பட்ட, ஆமென், ஜெப சத்தம் உன் புருஷனிடத்திலிருந்து, உன் மனைவியிடத்திலிருந்து, உன் சகோதரர்களிடத்திலிருந்து, பிள்ளைகளிடத்திலிருந்து வெளிப்பட போகிறது. Thank you, Father.

0: அவள் ஜெபித்து கொண்டிருந்தா. பார்வை இல்ல, பார்வை இல்ல. மூணு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறான், தனியா இருந்து ஜெபிக்கிறான், பதிலே இல்ல. ஆனா கர்த்தர் அனனியாவை ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்காக ஜெபிக்க வைக்கிறார், அவனுக்காக ஜெபிக்க வைக்கிறார். அவர் இன்னைக்கு அதை செஞ்சிட்டு இருக்கிறார். பொதுவாகவே பாருங்க, ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டுட்டுன்னா நம்மளால ஜெபிக்க முடியாது. ஆனா அந்த நேரத்துல தேவ கிருபை தாங்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, தெரியும் எப்போ ஜெபிக்க முடியும். பேதுருவுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஜெபிக்க முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்சதும் இயேசு என்ன தெரியுமா சொன்னா, பேதுருவை நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். பிரதி உத்தரம் இல்லாதது நீ சரியா ஜெபம் பண்ணாததுனால இல்ல. உன்னால ஜெபிக்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் தர மாட்டேன். அவர் பிரதி உத்தரமாக, நான் இப்படி சொல்லுகிறேன், சீஷர்களின் காதுகளில் விழுந்த அவளுடைய சத்தம் இயேசுவின் காதில் விழாமல் இருந்திருக்குமா என்ன? உன் கண்ணீரை பார்த்து மனிதர்களே பரிதாபப்படும் போது கர்த்தர் வேடிக்கையை பார்த்துட்டு இருப்பார். நீ ஜெபிக்க ஆரம்பித்தாய், ஆனால் புரிந்துகொள், நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டல்ல, கர்த்தர் உனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறார். குறிந்து பட்டணத்தில் இருக்கிற பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னா, நீ பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அதைதான் தாவீது சொல்லுகிற 118 எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ரிசல்ட் என்ன? என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நான் காண்பேன். ஒரு சத்தம் 12 சத்தமாய் துணிக்கிறது, நம்பர்ஸ் ஆட் ஆகுது. குடும்பமாய் இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரன் எனக்கு மெசேஜ் பண்ணார். அந்த அவருடைய மனைவி எனக்கு மெசேஜ் பண்ணார், கல்யாணம் முடிந்து இவ்வளவு நாள் இல்லாதது ஒன்று, நாங்க குடும்பமாய் உபவாசித்து ஜெபிக்க கத்த கிருபை செய்தார். பிரதியுத்தரம் இல்லாததனுடைய ரிசல்ட்டை பார்த்தீங்களா? கிரியை, கிரியை. அவர் சைலண்டா இருக்கிறார்னா தூங்குறார்னு அர்த்தம் கிடையாது. எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார், எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜீசஸ், நேரம் அதிகம் போகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காய் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அடுத்த காரியம் வாசிங்க, அது 23 வசனத்தை வாசிங்க.
1: அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர்
0: ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை.
1: அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே.
0: இரண்டாவது கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறார்? அவளை பின்தொடர வைக்கிறார், ஃபாலோ பண்ண வைக்கிறார். இவள் இஸ்ரவேல் குடும்பத்தை சார்ந்தவள் அல்ல, இவள் ஒரு கானானிய ஸ்திரீ. தீரு சீதோன் பட்டணங்கள் திசைக்கு போகும்போதுதான் அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இயேசு என்ன பண்ணுகிறார் என்றால், அவளுடைய எல்லையில் இருந்து அவருடைய எல்லைக்குள்ளே அவளை கொண்டு வருகிறார். அவ எல்லையிலிருந்து கூப்பிடும் போதே இயேசு பதில் கொடுத்திருப்பார்னா அவ அங்கேயே இருந்து திருப்தியா இருப்பார். இல்ல, அவளுடைய எல்லையிலிருந்து, அவளுடைய பாரம்பரிய எல்லையிலிருந்து, அவளுடைய பழைய எல்லையிலிருந்து அவளை நேர அவருடைய எல்லைக்குள்ளே கொண்டு வருகிறார். நீ இருக்கிற சூழ்நிலையில உனக்கான பதில் கிடைக்குமானால் நீ இருக்கிற சூழ்நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பா. இல்ல, அவர் ஆசீர்வதிக்க மட்டும் இந்த பூமியில் வரவில்லை, அவர் அடிச்சுவடுகளை வைத்து போக இந்த பூமியில வந்தார். ஆனால் நம்ம பிரச்சனை என்னன்னா, ஆசீர்வதிக்கப்பட மாத்திரம் அவரை நோக்கி பார்க்கிறோம், அடிச்சுவட வச்சுட்டு போக வந்திருக்கிறார். 1 பேதுரு 2 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கான அடிச்சுவடுகளை மாதிரியாய் வைத்து போனார். எதற்காக? அதை பின்தொடர்ந்து அவர் போய் சேர்ந்த இடத்துல நாமும் போய் சேரணும். இவ்வளவு கதறியும் இவ்வளவு கூப்பிட்டும் நீ இன்றும் உன் எல்லைக்குள்ளே தான் இருக்கிறாயா? உன்னுடைய பழைய வாழ்க்கை, பழைய பாவ வாழ்க்கை, பழைய பாரம்பரியம் இல்ல. நீ அவர் எல்லைக்குள்ள வர்றது வரை உனக்கு பதில் கிடையாது. அவருடைய எல்லைக்குள்ளே வரும் வரை உனக்கு பதில் இல்லை. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், என்னை அவருடைய எல்லைக்குள்ளே கொண்டு வர. அவருடைய எல்லைக்குள்ள வந்தாதானே நான் அவரை பின்தொடர்ந்து போக முடியும், நான் அவரை பற்றி கொள்ள முடியும். என்ன எல்லைக்குள்ள இருந்தால் நான் அவரை பற்றி கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை பெற்றுக்கொண்ட இனி வா, அவருடைய எல்லைக்குள்ள வா, அவர் வைத்து அடிச்சு விட ஃபாலோ பண்ண. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவருடைய எல்லைக்குள்ள அவர் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறார். இயேசு சத்தம் போடாம போயிட்டே இருக்கிறார், இன்னும் கொஞ்ச தூரவா, இன்னும் கொஞ்ச தூரவா. சில பதில் உனக்கு கிடைக்காம இருந்ததுனாலதான் நீ இன்னைக்கு இன்னும் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற. நீ அன்னைக்கு கேட்டப்பவே உனக்கான ஆன்சர் எல்லாம் கிடைச்சிருந்தன்னா நீ அங்கேயே இருந்திருப்ப, அவரை பின்தொடர்ந்து இருக்க மாட்டேன். அவளுடைய எல்லைக்குள்ள இருந்து அவருடைய எல்லைக்குள்ள கொண்டு வந்தார். குழியிலிருந்து கதறியும் யோசேப்புக்கு பிரதியுத்தரம் இல்லை, அவன் எல்லை கடத்தப்பட்டான். எதற்காக? அவனை குறித்த தரிசனம் நிறைவேற இது நடந்தாக வேண்டும். உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேற நீ உன்னுடைய பாரம்பரிய எல்லைக்குள்ளே இருப்பாயானால் நடக்காது. வா, கர்த்தர் உனக்கு முன்பாய் வைத்து சென்று அடிச்சுவடை, பின்தொடர்ந்து வா. இதை அறிந்து கொண்டத பவுல் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு பின்னானவைகளை நான் மறந்து லாபமாய் இருக்கிற அனைத்தையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணி இதோ உம்மிடத்தில் வருகிறேன். வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில நிறைவேற்ற கர்த்தர் அவனுடைய எல்லைக்குள்ள இருந்து அவருடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்தார். நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு வா. ஆபிரகாமின் எல்லைக்குள்ள இருந்து அவனை தம்முடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் இன்னைக்கு அநேகர் கூப்பிடுறாங்க. தேவனை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார்னு எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், இம்மைக்காக ஒரு சுகம், இம்மைக்காக ஒரு விடுதலை, இதற்காக மாத்திரம் நாம் அந்த நாமத்தை பயன்படுத்துவோமே ஆனால் நம்மை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் கிடையாது. இயேசு இந்த பூமியில வந்தது இந்த இம்மையிலே ஒரு விடுதலை தருவதற்காக மாத்திரமல்ல. இயேசு வந்ததின் பிரதான நோக்கம் என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்து வரா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன். எதுக்கு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் தெரியுமா? நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக. எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை வேணும், அந்த கட்டிலிருந்து விடுதலை வேணும், கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக மட்டும் பெற்றுக்கொள்ள மாத்திரம் அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க கூடாது என்பதற்காக இயேசு பிரதி உத்தரமாக ஒரு பதிலும் சொல்லவில்லை. இவ என்ன செய்யறா தெரியுமா? இவ இயேசுவை பின்தொடர்ந்து கூப்பிட்டுட்டே வரா. அப்பா, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரன் இப்படி சொல்லி கூப்பிட்டே வரா. இயேசு போயிட்டே இருக்கிறார். உன் கரங்கள் அவர் நன்மையை பற்றி பிடிப்பதற்கு முன்னே உன் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடிக்கட்டும். நம்ம எல்லாம் எப்போ என் கையில் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறோம், அவர் எப்போ நம்ம கால் அவர் பாதையில் நிற்கும்னு பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். அவர் கரத்திலிருந்து நன்மையை வாங்குவதற்கு முன்னே அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை நம்முடைய கால்கள் பற்றி பிடிக்கட்டும். இதை தான் யோபு சொல்கிறார், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அடிச்சுவடுகளை வைத்து போனார், மாதிரியை வைத்து போனார், உன்னை அந்த பாதையிலே கொண்டு வந்து நிறுத்தவே உனக்கு பிரதியுத்தரமாக ஒரு பதிலும் சொல்லவில்லை. நீ இருக்கிற எல்லைக்குள்ளேயே நீ கேட்டதெல்லாம் அவர் தந்துட்டே இருப்பார்னா நீ அதிலே திருப்தி அடைந்து உக்காந்துருவ. அப்புறமா அவர் ஆயத்தம் பண்ணின வாக்குத்தத்தமான நித்திய ஜீவனை நீ அறியாமல் சுதந்திரிக்காமல் போய்விடுவா. இல்லை இல்லை, உன்னுடைய எல்லைக்குள்ளிருந்து அவருடைய எல்லைக்குள் உன்னை கொண்டு வரவே அவர் பிரதியுத்தரமாக ஒரு பதிலும் உனக்கு சொல்லவில்லை. இன்று உன் வாழ்க்கையில் பிரதியுத்தரம் இல்லாமல் சில எல்லைகளை தாண்ட பண்ணினது நோக்கத்தை நீ அறிந்து கொள். நீ அதை அறிந்து கொள்ள போகிறாய். ஆண்டவரே, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன்ப்பா, என்னை இங்க கொண்டு வந்துட்டீங்களே, இங்க கொண்டு வச்சிருக்கிறீங்களே, எல்லையை தாண்ட வச்சிருக்கிறாரா? நீ அறிய போகிறாய். நான் திரும்ப சொல்றேன், இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு புது பலன் இருக்கிறதுனால சொல்றேன். அவர் மௌனமா இருக்கிறது, பதில் சொல்லாமல் இருக்கிறது. ஆமென். அவர் தூங்கிட்டு இருக்கிறார் நினைச்சிடாதீங்க, அவர் ஏதோ கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒருவரும் அதை புரிந்து கூட, அதை கிரகிக்க கூட முடியாது. இந்த தேவை இவ்வளவு பெரிய தேடலுக்குள்ளே கொண்டு வந்தது பாருங்க. இவள் இப்பொழுது இயேசுவை பின்தொடர்கிறாள். தேவன் அனுமதித்த எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அப்பா, என்னை உங்க வழியில கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் அனுமதித்தது நோக்கம். நான் அதை ஆரம்பத்தில் சொன்னதை திருப்பி சொல்கிறேன், அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார், அவருக்கு மகிமைக்காக செய்வார், நமக்கு நன்மைக்காக செய்வார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இப்படி உண்மையா நீ கூப்பிடுறிய, உன்னை அவர் இழந்து போக விரும்பவில்லை சகோதரி, உன்னை அவர் இழந்து போக விரும்பவில்லை சகோதரா. எனவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பிரதியுத்தரமாக ஒரு பதிலும் சொல்லவில்லை. அவர்கிட்ட பதில் இல்லாததுனால அல்ல, உன்னை அவர் இழந்து போக விரும்பவில்லை. நீ அவர் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து அவரையே ஃபாலோ பண்ணா, உனக்கு மாத்திரமல்ல உன்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பாருங்கள், இவள் வருகிறாள், வந்து என்ன செய்கிறாள், 25வது வசனம், வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இயேசு சொல்லுகிறார், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். எப்படி இருக்கும்ல, இதுக்கு பிரதியுத்தரம் சொல்லாமலே போயிருந்திருக்கலாம். வந்து சரி, இப்போ அவர் கேட்கிற என்ன பிரச்சனைன்னு கேட்கலான்னு பார்த்தா, ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அவரை பணிந்து கொண்டு கேட்கும்போது இயேசு சொல்றார், உனக்கு நான் செய்ய மாட்டேன் சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல என்றார். அதை நான் புரிந்து கொண்ட விதத்தில் சிம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், என்னை நோக்கி கூப்பிட்டுட்ட, என் வழியில் வந்துட்ட, இனி என் பிள்ளையா மாறியா, உனக்கு இந்த தெய்வீக சுகம் தானே வேணும், சுகம் வாங்கிட்டு போக போறியா, இல்லை பிள்ளையா மாறி என் கூட இருக்க போறியா? நாம் அவரை அப்பாவா கூப்பிடலாமா என்று யோசிப்பதற்கு முன்னே அவர் நம்மை பிள்ளையாய் அங்கீகரித்திருக்கிறார். இதுதான் அவருடைய அன்பு. அவர் நான் அப்பான்னு கூப்பிடலாமா நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்னை பிள்ளையாய் அங்கீகரித்திருக்கிறார். நீ இவ்வளவு செஞ்சிட்டியம்மா, நீ என்ன நோக்கி கூப்பிட்டதும் என்னை ஃபாலோ பண்ணி வந்ததும் ஒரு சுகத்துக்காக மட்டுமா, ஒரு விடுதலைக்காக மட்டுமா, என் பிள்ளையாய் மாறிற. அப்போ அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனம்.
1: அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் அப்ப துணிக்கைகளை தின்னுமே என்றான்.
0: இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக,
1: ஸ்திரியே
0: உன் விசுவாசம் பெரிது. இப்போ இயேசு சொல்றாரு, நீ என்ன நோக்கி கூப்பிடுற, என்னை ஃபாலோ பண்ணி வர, இவ்வளோ செஞ்சிட்டியே, இனி ஒரே ஒரு காரியம் இருக்கு, எனக்கு பிள்ளையா மாறிடுற. வேதம் என்ன சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, இவள் என்ன செய்கிறாள், அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். இவள் விசுவாசத்தை வெளிப்படுத்தினதும் அதுதான் ஆண்டவர் பார்க்கிற, இயேசு அவளுடைய விசுவாசத்தை கண்டு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது பெரியது, பெரிய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். இயேசு பாருங்க, தெய்வீக சுகம் என்கிற அப்பத்தை கொடுப்பதற்கு முன்னே பிள்ளை என்கிற அதிகாரத்தை அவளுக்கு கொடுத்து அவள் கையிலே அந்த தெய்வீக சுகம் என்கிற அப்பத்தை கொடுத்து விடுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வெறும் அப்பம் மட்டும் வேணுமா, இல்ல இந்த அதிகாரம் வேணுமா? ஒரு அதிகாரத்தை தந்த பிறகு இந்த அப்பத்தை திறக்க விரும்புகிறார். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன்று நீ கேட்கிற காரியம், இன்று நீ விரும்பி கேட்கிற காரியம், கண்ணீர் வடித்து கேட்கிற காரியம், உன் பிள்ளைகளுக்கானாலும் சரி, உன் வாழ்க்கைக்கானாலும் சரி, நீ எதிர்பார்த்து கேட்கிற காரியம் இருக்கிறதே, அதை அவர் தரக்கூடாது என்று அவர் வாங்கி வைக்கவில்லை. ஆனால் அவர் அதை தருவதற்கு முன்னே மேலான சில நன்மைகளை கர்த்தர் உனக்கு தந்த பிறகு நீ கேட்கிற காரியத்தை உனக்கு தர விரும்புகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, பின்பு இவைகள் எல்லாம் அதோடு கூட கொடுக்கப்படும். நான் ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். இவள் ஆரம்பத்தில் இரக்கத்தை கேட்கிறாள். என்ன இரக்கம்? பிள்ளைக்கு விடுதலை. இவள் கேட்ட இரக்கம், அவள் பின்தொடர்ந்து வந்து கேட்கிறாள், இயேசு தம்முடைய இரக்கத்தை காண்பித்தார். இயேசு காண்பித்த இரக்கம் என்ன? புத்திர ஸ்வீகாரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புத்திர ஸ்வீகாரம். ஆமென். நாம் எல்லாம் ஆரம்பத்திலே கிறிஸ்துவை தேடினது இப்படிதான், இந்த ஸ்திரீயை போலதான். ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும், கட்டு உடையணும், சாபம் நீங்கணும், கடன் பிரச்சனை மாறணும், வேலை வேணும், திருமணம் நடக்கணும், எல்லாம் இம்மைக்கான. இப்படி ஆண்டவர் இதுக்கு ஒரு இரக்கம் கிடைக்காதா, இரக்கம் கிடைக்காதான்னு சொல்லி சொல்லி இப்படிதான் தேடணும். ஆனால் கிறிஸ்து நமக்கு காண்பித்த இரக்கம் என்ன தெரியுமா? அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர ஸ்வீகாரம். அவருடைய இந்த இரக்கத்தை காண்பிக்கவே உனக்கு பிரதி உத்தரமாய் ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஆமே. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவருடைய இரக்கத்தை காண்பித்து அவளுடைய விசுவாசத்தை பெரிதாய் காண விரும்புகிறார். சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். பதில் இல்லை அப்படின்னு நர்த்தம் தெரியுமா? கர்த்தர் இன்னும் விசுவாசத்தை பெருசா பார்க்க விரும்புகிறார், பெருசா பார்க்க விரும்புகிறார், பெருசா பார்க்க விரும்புகிறார். விசுவாசத்தை பெருசா காட்டணும்னு தெரியுமா செய்யணும்? நோக்கி கூப்பிட்டு அடிச்சுவோடை பின்தொடர்ந்தால் மட்டும் போதாது, நீ அப்பா, அவர் அப்பா, நீ பிள்ளை, இந்த உறவுக்குள்ள நீ வரணும். அவர்கிட்ட வந்து கூப்பிடணும். அந்த இளையகுமாரன் திரும்பி வந்து அப்பான்னு கூப்பிட கூப்பிடல. உடைய வேலைக்காரர்கள் ஒரு ஆள் கூட நான் சமமானவன் கிடையாது. ஆனா அப்பா பிள்ளைகிட்ட தன்னுடைய அப்பா எப்படி அன்பானவர் அதை வெளிப்படுத்திட்டே இருந்தார். கட்டி அணைத்தார், முத்தமிட்டார், இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்தார். இந்த அன்பின் கயிற்றால் தான் கர்த்தர் நம்மை கட்டி இழுத்து அவரை பின்தொடர வைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தை பெரிதாய் காண விரும்புகிறார். இப்பொழுது இருக்கிற விசுவாசம் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல விரும்புகிறேன், பெற்றுக் கொள்ளுகிற அளவுக்கு அல்ல நம்முடைய விசுவாசம் தேவை, பற்றி கொள்ளுகிற அளவுக்கு, பற்றி கொள்ளுகிற அளவுக்கு. என்ன வந்தாலும், என்ன வந்தாலும் ஆண்டவர் சொன்ன, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அப்பத்தை கொடுப்பதற்கு முன்னே அதிகாரத்தை கொடுத்தார். நீ கேட்ட காரியம் ஏன் எனக்கு கிடைக்கல? நான் கேட்காத ஒரு நன்மையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் கேட்காத, எனக்கு மிகவும் தேவையான, எனக்கு மிகவும் அவசியமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தந்து இதையும் தருவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயித்திருக்கிறீங்களா? பிரதியுத்தரம் இல்லை என்றதும் ஜபத்தை விட்டுறாத, தொடர்ந்து ஜெபம் பண்ணு, போராடி ஜெபம் பண்ணு. அவருக்கு உன் சத்தம் கேட்குது. அவர் சைலண்டா இருந்தாலும் ஏதோ கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன் கண்கள் அதை காணும், உன் குடும்பத்தினர் அதை அறிவார்கள்.

அவர் எல்லா நாமத்திலும் மேலானவராயிற்று. எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்க நாமம் உடையவராயிற்று. அவர் ஆராதிக்கலாமா? எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, உன்னதத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய்

எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போறீங்க? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். பரலோகத்தில் இரவும் பகலும் ஓயாமல் புகழப்படுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா! தூதர்களால் மூப்பர்களால் எப்பொழுதும் உயர்த்தப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம்முடைய தேவன் பரலோகத்தில் இடைவிடாமல் அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் அந்த ஆராதனை விட நம்முடைய ஆராதனை பிரியப்படுகிறார், அந்த துதியை விட நம்முடைய துதியில பிரியப்படுகிறார்.

பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், ஓ பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் பாவியையோ நேசிக்கிறவர், அவர் ஒருவரே பரிசுத்தர். இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவே, அவர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பரிசுத்த உள்ள தேவன் பாவியான நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தினாரே, அவர் பரிசுத்தர். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல பரிசுத்தர் இல்லை, உம்மை போல ஒருவர் இல்லை, உம்மை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சொல்லுங்க, இல்லவே இல்லை. கையை தட்டி, கையை தட்டி, தேவ மகிமை, தேவ மகிமை இந்த மாலை வேளையில் நம்மை நிரப்பட்டோம். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டோம். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்ப

செலுத்துங்க. சொல்லுங்கம்மா, நீ பரிசுத்தர், நீ நல்லவர், நீ மாறாதவர், நீ ஒருவரே பரிசுத்தரப்பா. இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே தொழுது கொள்ளுகிறோம். நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே பெரியவர். நல்ல கையை தட்டி, கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஓ நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, நீ ஒருவரே பரிசுத்த. உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை தொழுது கொள்ளுகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே, எல்லா முழங்கால்கள் முழங்கத்தக்க நாமம் உடையவரே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே. ஹல்லேலூயா. உமை உயர்த்துகிறோம். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் பரம்பொருளே. ஹல்லேலூயா. சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம். சகலத்தையும் வார்த்தையால் உளவாக்கினவரே, எல்லாவற்றையும் வார்த்தையினால் உருவாக்கினவரே, உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நல்ல கையை தட்டி பரிசுத்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மை சொன்ன தேவனை இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், உம்மை

holy name. நன்றி ஆண்டவரே, நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அவர் ஒருவரே பரிசுத்தர்.

மேலும் ஆழமான அன்புனா இயேசுவின் அன்பு மட்டும்தானே. உயர்ந்த மலைகளை காட்டிலும் உயரமான அன்பு, சகலத்தை காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த அன்பு, அப்பா இயேசுவின் அன்பு.

நெறிந்த நாணலை முடிக்காதவர், மங்கி எரிகிற திரியை நினைக்காதவர், நம்முடைய வாழ்க்கையை தூண்டிவிட்டு எரிய செய்து பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் அல்லவாப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நெறிந்த எங்கள் வாழ்க்கையை முறிக்காமல், மங்கின எங்கள் வாழ்க்கையை அணைக்காமல் இன்றைக்கும் எங்களை சுடர்விட செய்கிறவரே, எத்தனை நல்லவரப்பா. உண்மை

கவலையெல்லாம் மாற்றியே களிப்பை எனக்கு தந்தீரே. கைகள் கூப்பி வணங்குவேன், கனிவாய் நன்றி சொல்லுவேன். கவலைகளை மாற்றின ஆண்டவரே, நம் சேர்ந்து உயர்த்துவோம்ப்பா. எங்கள் கவலைகளை மாற்றினவர் நீர் அல்லவா?

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே எங்கள் நாதனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மாற்றினவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்தவரே, இவர் எத்தனை மேன்மை உள்ளவர், இவர் எத்தனை உயர்ந்தவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம் ஆண்டவரே பார்த்து.

உம்மை நேசிக்கிறான்டோரே, மனதார நேசிக்கிறோம்மா, முழு மனதோடு நேசிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: குளிர்காலங்களில் பூமியின் வடக்கு பகுதியில் வாழும் பல பறவைகள் வெப்பமான பகுதிகளுக்கு மொத்தமாக கூட்டம் கூட்டமாக இடம்பெயர்ந்து வந்து மீண்டும் தங்களுடைய சொந்த இடத்திற்கு திரும்பும் பழக்கம் உள்ளது. ஒரு மூத்த பறவை முன் பறந்து செல்ல அதற்கு இரண்டு பக்கங்களிலும் வி போன்ற அமைப்பில் மற்ற பறவைகள் அந்த பறவையை பின்தொடரும். அந்த பறவைகள் அப்படி வந்து தங்கும் பொழுது மற்ற பகுதிகளிலிருந்து மக்கள் பிரயாணப்பட்டு அந்த பறவைகளை பார்ப்பதும் படம் எடுப்பதுமாக இருப்பார்கள். இந்த பறவைகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்பது நம்முடைய அரசாங்கத்தினுடைய கட்டளையும் கூட. பறந்து செல்லும் பொழுது ஒரு மூத்த பறவை அதை வழிநடத்தினாலும் அதற்கு களைப்பு ஏற்படும் பொழுது மற்ற ஒரு மூத்த பறவை அந்த பொறுப்பு எடுத்து வழிநடத்தும். அப்படி வழிநடத்தும் பறவைகளுக்கு எந்த காலகட்டத்தில் எந்த வழியாக பறந்து செல்ல வேண்டும் என்பது அனைத்தும் ஆண்டவர் கொடுத்த ஞானம். இப்படி கூட்டமாக பறந்து செல்லும் பறவைகளில் ஒரு பறவை சுகவீனமடையும் என்றால் அந்த கூட்டத்தை விட்டு கீழே இறங்கி தங்கிவிட்டு மீண்டும் பின்னால் வரும் மற்றொரு கூட்டத்தோடு இணைந்து கொள்ளும். இப்படி ஒரு பறவை கூட்டத்தை விட்டு கீழே இறங்கினாலும் அதற்கு துணையாக மற்றொரு பறவையும் கீழே இறங்கி அது சுகம் பெற்று திரும்ப வரை அதோடு தங்கியிருக்கும். பறவைகள் வீ வடிவில் பறந்து செல்லும் பொழுது காற்றை கிழித்துக் கொண்டு செல்லும் அமைப்பை பெற்றுக் கொள்கிறது. மேலும் எளிதாக தங்களை வழிநடத்தும் பறவைகளுக்கு பின் செல்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது வேதத்தின் இந்த வாசகங்கள் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. பறவைகளை கவனித்துப் பாருங்கள். அவை விதைக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை. ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளையும் பிழைப்பூட்டுகிறார். நீங்கள் அவைகளைக் காட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? எனவே நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்பட வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.

ரோமர் 4 அதிகாரம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதம் உள்ளவனாயிருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதல்ல, விருத்த சேதம் இல்லாதவனாயிருந்த போதே. மேலும் விருத்த சேதம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும் படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கலாயிருக்கும் இருப்பவர்களுக்கும் தகப்பனாயிருக்கும் படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதுக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசத்தருமாய் மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளா இருந்திருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மயப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராய் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.

நமக்காக பிதாவிடம் பேசி பரிசுத்தாவியானவரை நமக்கு வாங்கி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு பாலைவன நீரோடை, ஸ்ட்ரீம்ஸ் இன் த டெசர்ட். வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா 61 அத்தியாயம் முதல் 7 வசனங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தரையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதுப்பித்து கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தையை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சக்கார தோட்டக்காரருமாயிருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். மறுபடியும் இந்த நாளின் மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் 3:6 வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. எனது அருமை பிள்ளையே, எனது மக்கள் சோகம் நிறைந்த முகத்துடன் நடந்து திரிவது எனக்கு பெரும் துக்கம். இம்மண்ணுலகில் உனது வாழ்வு கவலைகளின்றி இருக்காது, ஆனால் அவைகளுக்கு மேலாக நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் தான் பேரின்ப நதி, விண்ணிலுள்ள சிங்காசனத்திலிருந்து நான் புறப்பட்டு திருச்சபையின் வழியாய் மண்ணுலகில் பாய்ந்தோடுகிறேன். எனது தண்ணீர்களால் நீராடு, கரையோர மரங்களின் நிழலில் உட்காரு, உனது மனக்காயங்கள் ஆறும். நான் தான் வான் காற்று, எனது தென்றலை அனுபவி, உனது பாரம் பறந்து போகும். நான் தான் ஆனந்த தைலம், உனது தலை மீது அதை பூசிக்கொள், உனது மனதின் இறுக்கங்கள் தளர்ந்துவிடும். உனது கண்ணீரை களிப்பாக்குவேன், புலம்பலை பாடலாக்குவேன். பிரச்சனைகள் பெருகி வேதனைகள் கூடும்போது நீ தனியாக இல்லை என்பதை மட்டும் நினைத்துக்கொள். நான் உன்னோடு மட்டுமல்ல, உனக்குள்ளும் இருக்கிறேன். உனது வலியை நீ உணர்வதற்கு அதிகமாய் நான் அதை புரிந்து கொள்கிறேன். ஏனெனில் உனக்குள் தங்கியிருக்கும் கடவுளாகிய எனக்கு எதுதான் தெரியாது. உன்னோடு நானும் வேதனைப்படுகிறேன். எப்பொழுதும் நானே உன்னை தேற்றும் ஆதரவாளன். உனது பதறும் கைகளையும் நடுங்கும் கால்களையும் நான் பலப்படுத்துவேன். என்மேல் சாய்ந்து கொள் என் பிள்ளையே, என்மேல் சாய்ந்து கொள். நொறுங்கியிருக்கும் உன் இருதயத்தை நான் சுகப்படுத்துவேன். சாம்பலுக்கு பதிலாக சாண்டல் பவுடரையும், பரிதாபத்திற்கு பதிலாக பரவசத்தையும் கொட்டுவேன். சாப்பிடுவது, பானங்கள் பருகுவது மற்றும் இதுபோன்ற உடலுக்கடுத்த இன்பங்கள் எல்லாம் அதிக நேரம் நீடிக்காது. எண்ணில் கழித்திரு, அதுவே இறையரசின் வாழ்வு என்பது. இயேசுவின் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நீ அனுபவிக்கச் செய்வேன்.
அதைத்தான் உலகம் தரவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. சில சமயங்களில் நீ தனித்து விடப்பட்ட அனாதை போல் உணரலாம். நானும் உன்னை விட்டு விட்டேனோ என்று நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, எனது விருப்பம் போலவும் உனது நிலைமைக்கேற்பவும் நான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் போக்குவரத்தாய் இருக்கிறேன் என்று நினைக்காதே. இல்லை, இல்லவே இல்லை. நீ உணர்கிறாயோ இல்லையோ, நான் எப்பொழுதும் உன்னோடேயே இருக்கிறேன். நீ என்னை துக்கப்படுத்தும் ஒவ்வொரு வேளையிலும் நான் உன் இருதயத்தை விட்டு வெளியேற வேண்டுமானால் இவ்வுலகில் உள்ள ஒரு பரிசுத்தவான் இருதயத்தில் கூட நான் தங்கியிருக்க முடியாது. மார்ட்டின் லூத்தர் 14வது நூற்றாண்டிலே எழுதிய ஒரு பாமாலை பாடலிலிருந்து ஒரு கவியை இங்கு வாசிக்கிறேன். பரத்தின் தூய தீபமே பரத்து கேறி போகவே வானாட்டு வழிகாண்பியும் விழாதவாறு தாங்கிடும். களிப்பிலும் தவிப்பிலும் பிழைப்பிலும் இறப்பிலும் எப்போதும் ஊக்கமாகவே இருக்கும்படி செய்யுமே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். மகாபிரிய தேவனே, பிரச்சனைகளும் வேதனைகளும் கண்ணீரும் கஷ்டமும் தவிப்பும் அங்கலாய்ப்பும் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் நீராடி புதுப்பித்துக் கொள்வதற்கு பேரின்ப நதியாகிய பரிசுத்த ஆவியானவரை உமது சிம்மாசனத்திலிருந்து நீர் அனுப்பினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். காய்ந்து தோய்ந்து நொய்ந்து போயிருக்கிற எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படி அவருடைய கனிமரங்களில் எங்களுக்கு தருகிற பழங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் வேதனை மிகுந்த துக்கம் மிகுந்த இந்த உலகத்திலே தனிமையாக அனாதையாக விடப்படாதபடி எங்களோடு மட்டுமல்ல எங்களுக்குள்ளும் தங்கியிருப்பதற்காக நீர் தந்த பரிசுத்தாவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இத்தனை திரளான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டும் நாங்கள் இன்னும் சோகமுள்ள சோர்ந்து போகிற துக்க மனதோடையே நாங்கள் நடந்து கொண்டிருந்தால் அது உமக்கு தான் அவமானம் ஆண்டவரே, அது உமக்கு தான் அவமகிமை ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை எங்கள் இருதயத்திலே நீர் ஆவியானவருமா மூலமாக நீர் ஊற்றியிருப்பதை எப்பொழுதும் நினைவில் கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்குள் எப்பொழுதும் நாங்கள் பரவசப்பட்டு எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷத்தினால் நிறைந்து துதிபாடி கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

சிறு மந்தையே நீ பயப்படாதே, சியோனிலே மகிழ்ந்து களி கூறு. தேவ ராஜ்யத்தையே தேவன் நமக்கு பரிசாக தந்துவிட்டார். தேவ ராஜ்யம் அது நமக்குள்ளே இருக்கிறது. இது இரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. பாடலை கேட்போமா?

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு பாடலை பாடப்போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன், வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எனக்கு ஒத்தாசை வருகிறது. ஹல்லேலூயா. நாம் இணைந்து கர்த்தரை பாடப்போகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் நம்முடைய காலை தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிற தேவன் அவர் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதில்லை. அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருந்து அரசாளுகிறவர். நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அமை. ஹல்லேலூயா. ஒத்தாசை வருகிற பர்வதம், ஓ அவர் நம்முடைய கண்மலை, நம்மை காக்கிறவர், எண்ணிற்கடங்காத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். அவரை இணைந்து பாடுவோம். மகிமை

மலைகள் பெயர் தகர்ந்தால் ஓ பர்வதங்கள் நிலை மாறி போனாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு மாறாது இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. பல பக்கத்து நிழலாய் வழுவாமல் காக்கிறவராய் எங்களோடு கூட வருகிறவரே, ஓ பகலில் சூரியன் இரவில் சந்திரன் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை காக்கிறவரே, ஹல்லேலூயா. எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை

அணுகாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. அதை விசுவாசிக்கிறவங்க அறிக்கை செய்ய பார்க்கலாம், எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஹல்லேலூயா. என்னை காக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பத்திரமாய் பாதுகாக்கிறவர், என்னை பத்திரமாய் நடத்துகிறவர், என்னோடு கூட இருந்து நடத்துகிற பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். எந்த தீங்கு மருகாமல் பாதுகாக்கிறவர், ஹல்லேலூயா. ஆத்மாவை பாதுகாக்கிறவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நல்ல கரங்கள்

இருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் கண்களை தேவனை நோக்கி எழுப்பாயா. உனக்கு உதவி தருகிற, உனக்கு உதவியை கொண்டு வருகிற அந்த தேவனுக்கு நேராக, தேவ பர்வதத்துக்கு நேராக, கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு நேராக உன் கண்களை எழுத்துப்பார். இன்றைக்கே உனக்கு ஒரு அற்புதம் வருகிறது, இன்றைக்கே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, இன்றைக்கே உனக்கு ஒரு விடுதலை சம்பவிக்கிறது, இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்கிறார். மலைகள் அகர்ந்து போகலாம், பர்வதங்கள் நிலை மாறி போகலாம், ஆனால் உன்னை அழைத்தவரோ, உன்னை உள்ள கையில் வரைந்திருக்கிறவரோ, உனக்காக ஜீவனை தந்தவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை கை

வரத்தை கத்தர் பாதுகாக்கிறார். உன் காலை தள்ளாட விடமாட்டார். உன்னை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. வல பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாது. இன்னைக்கு பயம் உன்னை ஆட்டி படைக்கிறதா? வியாதியை குறித்த பயம் உன்னை ஆட்டி படைக்கிறதா? என்ன செய்ய போகிறேன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? பயத்தை தூக்கி தூர எறிந்து விட்டு என்னை பாதுகாக்கிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உறுதியோடு, என்கிற அந்த விசுவாசத்தோடு வாழ்க்கையை தொடர்ந்து முன் செல். ஒரு வாதையும் உன்னை அணுகாது, ஒரு வாதையும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உன் ஜீவனை பாதுகாக்கிறவர், உன் ஜீவனை உனக்கு ஈடாய் தருகிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளை உன்னோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகிற உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். துவண்டு போயிருக்கிற உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உறவுகளை இழந்து அன்பாளர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்று முனை சேதப்படுத்தார், உன்னை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உன்னை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். அல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை இணைந்து பாடப்போகிறோம். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. இணைந்து பாடலாமா? ஹல்லேலூயா. அப்படி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அவர் கூப்பிடுகிற எல்லா மிருக ஜீவனையும் காப்பாற்றுகிறார். அதே நல்ல தேவன் இந்த நாட்களில் உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை போஷிப்பதற்கு, உங்களை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவர்.

நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். தீங்கு நாட்களில எங்களை கூடார மறைவிலை மறைத்து பாதுகாக்கிற பரிசுத்த நீ நல்லவர், நல்லவர், ஓ நீ நல்லவர். தீங்கு வரும்போதெல்லாம் எங்களை கூடார மறைவிலை மறைக்கிறவரே ஆண்டவரே, இந்த தீங்கு நாட்களில உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவிலை மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவுக்குள்ளாக மறைத்து விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பில்லைன்னு உணர்கிற, ஓ என்ன செய்வேன் அங்கலாக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு தெய்வீக பாதுகாப்பு வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக. கூடார மறைவில பாதுகாக்கிறவரே, இந்த லாக்டவுன்ல எங்களை உள்ள வச்சிருந்தாலும் எங்களை கூடார மறைவுக்குள்ள பாதுகாக்கிற பரிசு

பாதுகாக்கிற பரிசுத்தர், எங்களுக்கு பாதுகாப்பு வேற எங்கும் இல்லாண்டவரே. உங்க பிரசன்னத்துல மட்டும்தான் பாதுகாப்பு, உங்க சமூகத்துல மட்டும்தான்ப்பா பாதுகாப்பு. நீங்க தான் எங்க பாதுகாப்பு, நீங்க தான்ப்பா எங்க அடைக்கலம். இந்த தீங்கு நாட்களில் நாங்கள் மறைந்து கொள்ளுகிற எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலம், எங்கள் பலன், எங்கள் துருகம் நீங்க மட்டும்தான் டாடி. உங்க சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம்ப்பா, உங்க பிரசன்னத்தை நாங்கள் நாடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, பாதுகாப்பு இல்லைன்னு உணர்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இன்னைக்கு தெய்வீக பாதுகாப்பு.

சமாதானம், ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தேவ பிரசன்னம், சுகமாக்குகிற கர்த்தருடைய மாறாத மகிமை உள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, பொல்லாத வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம் இப்பொழுதே இறங்கி அற்புதங்களை செய்கிற கிருபைக்காய் நன்றி, தொடுகிற கிருபைக்காய் நன்றி. வியாதியை சுகமாக்குவீதாக, பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் இப்பொழுது உண்டாவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தெய்வீக வல்லமை இறங்கி வியாபரிப்பதாக. பாதிக்கப்பட்ட உறுப்புகளில், பாதிக்கப்பட்ட நுரையீரலில் தேவனுடைய மகிமை உள்ள கரம் இப்பொழுது இறங்கட்டும். சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இப்பொழுது தெய்வீக சுகம் உண்டாவதாக. தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தருடைய மாறாத பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் கொடுங்க.

தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள தேவ பிரசனம் இறங்கி செல்வதாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள தேவ பிரசனம் இறங்கி செல்வதாக. எல்லா கலக்கங்கள் இப்பொழுது மாறி போகட்டும், எல்லா கலக்கங்கள் மாறுவதாக. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற விடுதலை, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை தொடர்பு

உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. நிறைவாய் நிரப்புவதாக. ஒரு விடுதலை, ஒரு சுகம், சந்தோஷம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில உண்டாகட்டும். என் கர்த்தர் அப்படி நிரப்புகிற கிருபைக்காக நன்றி. நிறைவான பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம். கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம் எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். லேவியராகமம் 19:2. ஒரு நாள் இரவு அடித்த மிக பெரிய புயல் காற்றில் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த ராட்சத மரம் ஒன்று கீழே பாதையிலே விழுந்தது. அதன் அருகில் சென்று பார்த்தபோது மரத்தின் நடுப்பகுதியில் ஒன்று கூட இல்லை, வெறும் கூடு மட்டும்தான் கிடந்தது. அதன் நடுத்தண்டு பகுதியை ஆயிரக்கணக்கான பூச்சிகள் தின்றுவிட்டிருந்தன. அந்த மரம் ஒரே நாளில் தன் வலிமையை இழந்து விடவில்லை. முதல் பூச்சி அதன் தண்டு பகுதியை அரிக்க ஆரம்பித்த நாளில் இருந்துதான் அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பலத்தை இழக்க ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலத்தான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையும். ஆவிக்குரிய விழுகை என்பது ஒரே நாளில் ஏற்படுவதல்ல. பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்தும் காரியங்களை நம்மில் ஒவ்வொன்றாய் அனுமதித்தால் முடிவில் அது ஆவிக்குரிய பின்மாற்றத்தை ஏற்படுத்தி நாளடைவில் தேவனை விட்டு நம்மை பிரித்துவிடும். சிம்சோன் பிறப்பிலேயே நசரேயனாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். பயங்கர பராக்கிரமசாலியாக பெலிஸ்தருக்கு இருந்த ஒரே அச்சுறுத்தலாக அவர் இருந்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் தன் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளுக்கு இடம் கொடுத்தார். பெலிஸ்தியருடைய பெண்களில் ஒருத்தியைத்தான் திருமணம் செய்வேன் என்று தன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் அவர்களுக்கு எதிர்த்து நின்றார். அந்த திருமணம் தோல்வியில் முடிந்தது. தேவன் தன்னை அழைத்த தெய்வீக நோக்கத்தை மறந்துவிட்டு வேசிகளை தேடிச் செல்ல ஆரம்பித்தார். முற்றிலும் பரிசுத்த ஆவியானவரை இழந்து போய் பலட்சியப்பட்டு சாதாரண மனிதனைப் போல ஆகிவிட்டார். முடிவிலே பெலிஸ்தியர் சிம்சோனின் கண்களை பிடுங்கினர். தேவனுக்காக பரிசுத்தவானாக நசரேயனாக தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் அசாதாரணமான காரியங்களை செய்த சிம்சோன் பரிசுத்த குலைச்சலான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தியதால் பலட்சியப்பட்டு போனார், மடிந்தும் போனார். இதை போலவே சாலமோன் ராஜாவும் மிக நன்றாக தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தார். தேவனிடம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார். தேவனுக்காக மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினார். ஆனால் அவர் திருமணம் செய்திருந்த 1000 மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் அவருடைய முதிர் வயதில் அவரை தேவனை விட்டே வழிவிலக பண்ணினார்கள். பல தேசங்களின் தேவர்களையும் சாலமோன் சேவிக்க ஆரம்பித்தார். தேவன் 2 எச்சரித்தும் சாலமோன் விக்கிரகங்களை விட்டு திரும்பவே இல்லை. இஸ்ரவேலிலே தவறான ஒரு முன் உதாரணத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார். அவருக்கு பின் ராஜ்யபாரம் பலம் இழந்தது, 2 பிரிந்தது. ஆம் பிரியமானவர்களே, நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று எழுதினார். ஆகவே நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கவனமாய் இருப்போம். ஏனெனில் தேவன் பரிசுத்தர், ஆகவே நம்மையும் பரிசுத்தராய் இருக்கும்படி எதிர்பார்க்கிறார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் மத்தேயு 5:33 37 உள்ள காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். 33 இப்படியாக சொல்கிறது, மத்தேயு 5:33, அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணையை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு 34 நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். 35 பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேம் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். 36 உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உங்களால் உன்னால் கூடாதே. 37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அன்பாலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு அதிக நீதியை சொல்வதை நாம் பார்க்கிறோம். பொய்யானையிடாமல் உன் ஆணையை கர்த்தர் முன்னிலாகி செலுத்துவாயாக என்று பூர்வத்தாறு குறைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அன்பாலே இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசேயினுடைய சட்டத்திட்டத்தில் இது ஒரு காரியம், கர்த்தருக்கு முன்னிலையாய் உன் ஆணையை செலுத்தினாக்கா போதும். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்றார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் அதிக நீதிக்குள்ளாக நம்மளை கடந்து கொண்டு செல்கிறார். பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், அதாவது எதுலையுமே எந்த ஒரு காரியத்தின் மேலேயும் நீ சத்தியம் பண்ணாத, வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணாத, அது ஆண்டுடைய சிங்காசனமாக இருக்கிறது. பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ணாத, அது ஒரு பாதப்படியாக இருக்கிறது. எருசலேம் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜனுடைய நகரமாக இருக்கிறது. உன்னுடைய சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது ஒரு மயிரையாவது வெண்மையாக்க கருப்பாக்க உன்னால கூடாது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக இன்னைக்கு அநேகருடைய வாயில் சத்தியமாக சொல்கிறேன், என் பிள்ளை மேலே ஆணையாக சொல்கிறேன், என் புருஷன் மேலே ஆணையாக சொல்கிறேன், என் மனைவி மேலே ஆணையாக சொல்கிறேன், சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு அநேகத்தின் பேரில் சத்தியத்தை விடுகிறார்கள். ஏன்னா நம்பணும், நம்ம சொல்கிறது அவங்க நம்பணுன்றதுக்காக இந்த சத்தியத்தை நாம் விட்டு கொண்டிருக்கோம். இன்றைக்கி நான் அநேக கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன், ஊழியக்காரர்களையும் பார்க்கிறேன், விசுவாசிகளையும் பார்க்கிறேன். இந்த சத்தியம் தெரியாதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம், சத்தியமாக சத்தியமாக கடவுள் சாட்சியாக பைபிள் மேலே ஆணையா, ஏசாமி மேலே சத்தியமா, கர்த்தர் மேலே சத்தியமா, கர்த்தர் மேலே ஆணையா நான் சொல்கிறேன் அப்படின்னு, இப்படி இல்லை தாய் மேலே சத்தியமா, தகப்பன் மேலே சத்தியம், புள்ள மேலே சத்தியமானு சொல்லி ஒவ்வொரு மேலேயும் சத்தியம் விட்டுட்ருக்குறோம். ஆனால் எதுவும் பேர்லையும் நீ சத்தியம் விடாதன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதுதான் அதிக நீதிக்குள்ளாக நம்மளை கொண்டு செல்ற, இது பெரிய சத்தியம். அன்பாங்களே எதுவும் பேர்லையும் நீ சத்தியம் சொல்லி அவனை நிரூபிக்கணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது. ஆண்டவர் சொல்கிறது என்னென்ன, 37 அதுதான் ரொம்ப முக்கியமான வசனம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாததென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டானது. அதனால அது மிஞ்சினது தீமையினால்னாக்க அது பிசாசினால் உண்டான காரியம். எப்படியாகிலும் எதையாவது கூட்டி குறைத்து எதையாவது சொல்லி அவங்கள நம்ப வைக்க வேண்டும் அப்படின்றது பிசாசுடைய காரியம். அன்பாலே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உள்ளதை உள்ளதுபடி சொல், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அவன் நம்புறான் நம்பலை அது கடவுளுக்கு தெரியும். அதனாலே ஓம் மனசாட்சிக்கு நாம் நம்மளுடைய மனசாட்சிக்கு சுத்தமாக நாம் நடக்க வேண்டும். அடுத்தது நம்மளை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு உண்மையாக நடக்க வேண்டும், அவருடைய சத்தியத்துக்கு மெய்யாக நடக்க வேண்டும், அவருடைய வேதத்துக்கு நாம் புறம்பாக எதையுமே நம்ம செய்யாத இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம். அதனால்தான் அதிக நீதிக்குள்ளாக நம்மளை கொண்டு செல்கிறார். அதில் நீங்கள் கொஞ்சம் அதை கவனமாக வச்சுக்கணும். அந்த மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர் என்று உங்களுக்கு சொன்னேன். அப்போ பரிசேயரில் விட வேதபாரில் விட அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்களை விட அந்த காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள் சரிசேயரில் விட இன்றைக்கு புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற புதிய ஏற்பாடு பக்தர்களாகிய நம்மிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் அதிக நீதியை எதிர்பார்க்கிறார். உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கும். அப்போ நம்மளுடைய நீதி எப்படி இருக்க வேண்டும்? அவர்களுடைய நீதியை காட்டிலும் பெருசாக இருக்க வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும். மோர் ரைச்சஸ்னஸ். அன்பாலே ஆண்டவர் எப்பயுமே நம்மிடத்தில் மோர் மோர் மோர் அதிக அதிக அதிகமான காரியங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார். அந்த அதிகமான காரியத்தை இப்போ இந்த லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வரேன். அதில் இருக்கிற சத்தியத்தை நம்ம அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பாலே அந்த அதிக நீதியை நாம் மனசிலே கொள்ள வேண்டும். அப்போ சத்தியம் பண்ண வேண்டாம் என்று அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், யார் பேர்லேயும் சத்தியம் பண்ணாத, எந்த பேர்லேயும் சத்தியம் பண்ணாத. உள்ளதை உள்ளபடி சொல்லு, இல்லாத இல்லாதபடி சொல்லு. அதுதான் உனக்கு உகந்தது, எனக்கு உகந்தது. அன்பாங்களே அது மிஞ்சி போச்சுனாக்கா அது பிசாசுடைய கிரியை, அது பொய்க்கு சமமாக இருக்கிறது. அன்பாங்களே இன்றைக்கி நம்ம எவ்வளோ கூட்டி குறைச்சி பேசுகிறோம், அதிலேருந்து நமக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கணும். நம்ம அதுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாது இல்லதென்றும் சொல்லும்படியான கிருபையும் நாவையும் எனக்கு தாங்க. மிஞ்சி அதுக்கு இதற்கு மேலே எதுவுமே நான் பேசக்கூடாது, பேசுனா அது பாவமாக இருக்குது. ஆண்டவரே அது பொய்க்கு சமமாக இருக்குது, அது பிசாசுடைய காரியமாக இருக்குது என்பதை இன்றைக்கு நீர் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க என்பதை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எதன் பேர்லேயும் சத்தியம் விட வேண்டாம், யார் பேர்லேயும் சத்தியம் விட வேண்டாம். இதுதான் சத்தியம் விடக்கூடாது. நான் உண்மையிலே மேக்ஸிமம் நான் அதிகமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்பயுமே சத்தியம் விட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவன் நம்மளை நம்பணும், நம்ம பெரிய உண்மையானவன் அப்படின்னு அவங்க நம்பணுன்றதுக்காக சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் விளையாட்டு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு சத்தியம் விடக்கூடாதுன்ற சத்தியத்தை நான் ஆழமாக என் மனதில் இருத்து கொண்டு சத்தியம்லாம் விடமாட்டேன். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லியிருக்கிறார் நம்ம சத்தியம் விடக்கூடாதுன்னு. அதனால் நீ நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி இதுதான் நம்ம நான் நம்பு நம்பாட்டின போன்னு போயிட்டே இருக்கும். அதனால் இதை தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் எதிர்க்க கிறிஸ்தவர்கள் சத்தியம் விட்டேன்னா சொல்லாத, சத்தியம் விடாது, உள்ளதை உள்ளபடி சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஒரு நாள் ஒரு வழக்கு என்னிடத்துல கொண்டு வந்தார்கள். அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டது, ஒருத்தவங்க குற்றஞ்சாட்டம், இவங்க இந்த காரியத்தை எடுத்தார்கள் என்று சொல்கிறாங்க, இவங்க எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, சத்தியமாக நான் ஆணை மேலே பைபிள் மேலே ஆணையாக சொல்கிறேன், அது மேலே ஆணையாக சொல்கிறேன், ஏசாமி மேலே ஆணையா, நான் அதான் சொன்னேன், யார் மேலேயும் ஆணை விடாது. இந்த பார் உள்ளதே உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்று சொல்லுங்கள், அதுதான் மிஞ்சிலது பாவத்துக்கு சமம், அது பாவத்துக்கு சமம். நீ பொய் சொல்கிறியா மெய் சொல்கிறியான்றது கடவுள் அறிவா. நீ வந்து என்கிட்ட வந்து எடுத்தேன் எடுக்கலை, எடுக்கலைன்னு சொன்னால் நான் 100% நான் 200% நம்புகிறேன். ஏன்னா வேதமாக தான் சொல்கிறார், அவங்க நம்பாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கடவுளுக்கு தெரியும் நீ பொய் சொல்றியா மெய் சொல்றியா என்பது. அதனால இந்த காரியத்தை சத்தியம் விடக்கூடாது என்ற கிறிஸ்தவர்கள் சத்தியம் விடக்கூடாது என்ற சத்தியத்தை, இந்த உண்மையை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்று சொல்லணும், அது ஆண்டவருக்கு பிரியமானது. அன்பாவில் இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம், இதை நாம் கடைபிடிப்போம். கண்டிப்பாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, நாம் இனி அந்த சர்வசாதாரணமாக சத்தியத்தை விடுகிறோம், அதை விடாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்வோம். உள்ளதை உள்ளபடி பேசுங்க, இல்லாத இல்லதென்று சொல்லுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நம்மளை. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு உடைய வார்த்தையின் மூலமாய் பேசி கொண்டு வருகிறீர், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் எவ்வளோ சத்தியம் விட்டுருக்கோம், அதெல்லாம் மன்னிங்க. இனி நாங்கள் சத்தியம் ஆண்டவரே யார் பேர்லையும் எதன் பேர்லையும் விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் நாங்கள் சொல்லுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே எங்களை மிகைப்படுத்தி பேசுவோ அல்லது குறைத்து பேசுவோ கூட்டி பேசுவோ கூட ஆண்டவரே அது தவறு என்பதை உணர்கிறோம். அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நாங்கள் கரெக்டாக பேசுவதற்கு எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை கேட்குற ஒவ்வொரு சகோதர சகோதரருக்கும் உதவி செய்யுங்க. நீர் ஆசீர்வாதிங்க. அந்த சின்ன பொயிலிருந்து கூட எங்களை விடுதலையாக்குங்க. அந்த பிசாசின் கிரியலுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. உம்மால் தான் கூடும். உம்முடைய ஆண்டவரே கிருபையை நாங்கள் அண்டிக் கொள்கிறோம். உம்முடைய இரக்கம் எங்கள் மேலே ஊற்றப்படட்டும், நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும், இந்த சத்தியத்தை விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ அன்பானே.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளைக்கான செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7:35 உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோசே குறித்ததான காரியம், சிறுவயதிலே நைல் நதியிலே தூக்கி போடப்பட்டவன், பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தன்னுடைய மகனைப் போல வளர்க்கிறான். 40வது வயதிலே மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்பொழுது தன்னுடைய ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுவதையும் தன்னுடைய சகோதரர்கள் ஒடுக்கப்படுவதையும் கண்டு ஒரு எகிப்தியனை அடித்து கொலை செய்கிறான் மோசே. அதாவது தன் சகோதரர்களுக்கு உதவியாக கரத்தை நீட்டுகிறான். இப்படி அவன் உதவி செய்ய முன்வந்த போதிலும் அந்த ஜனங்கள் மோசையை பார்த்து கேட்டாங்க, உன்னை எங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தினவன் யார் என்று. குறித்த நாள் வந்தது, குறித்த வேளை வந்தது. அப்பொழுது கர்த்தர் மோசையை யார் கேள்வி எழுப்பினார்களோ அவர்கள் மத்தியிலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான், உனக்கான வேளை வரும்போது உன்னை குறித்த தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படும். உனக்கான வேளை வரும்போது உன்னை குறித்த தேவ திட்டம் மற்றவர்களுக்கு தெரியப்படும் அல்லது தெரிய வரும். அது வரைக்கும் நீ சாதாரணமாய் எண்ணப்படலாம், நினைக்கப்படலாம். பல நேரத்தில் நமக்கு தெரியுது நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கிறது என்று. இங்கே பாருங்கள், அதனுடைய 25வது வசனம், தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான், அவர்களோ அதை அறியவில்லை. அவன் நினைத்தான், அவனுக்கு தெரியுது தன் கையினாலே தேவன் ஜனத்துக்கு ரட்சிப்பை தருவார் என்று, ஆனால் ஜனங்களுக்கு தெரியவில்லை. பல நேரத்தில் நம்மை குறித்த தேவ திட்டம் நமக்கு தெரிகிறது, ஆனால் இதை சொன்னாலும் மற்றவர்களுக்கு புரிகிறதில்லை, மற்றவர்களுக்கு அது தெரிகிறதும் இல்லை. அவர்கள் எப்பொழுது நம்மை பார்ப்பது போல அற்பமாய் சாதாரணமாய் பார்க்கலாம். இந்த நாளிலே தேவ திட்டத்தை அறிந்தும் மற்றவர்கள் என்னை அங்கீகரிக்கவில்லையே, என்னை சாதாரணமாக தானே பார்க்குறாங்க. இப்படி யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்காய் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். உனக்கான வேளை வரும், அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அப்பொழுது இது தெரிய வரும். இவனை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார், அன்று இவன் சொன்னானே, அன்று இவன் செய்தானே, அது எல்லாம் உண்மை, இதுதான் இவனை குறித்த தேவ திட்டம் என்பது அப்பொழுது தெரிய வரும். சங்கீதம் 118 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இது கர்த்தருண்டு பண்ணின நாள், அந்த நாளில் என்ன நடந்தது, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்று நீ சாதாரணமாக எண்ணப்படுகிறாயா? உன்னை குறித்த தேவ திட்டம் மறைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த நாள் உண்டு, அன்று அது வெளிப்படும், அன்று அது விளங்கும். அப்பொழுது நீ யார் என்பதையும் உன்னை அழைத்த தேவன் யார் என்பதையும் மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதுவரை காத்திரு. சாதாரணமாக எண்ணுகிறவர்கள் கண்களுக்கு முன்பாய், ஆகாதவன் ஆகாதவள் என்று யார் யார் உன்னை தள்ளினார்களோ அத்தனை பேரும் ஆச்சரியப்படும்படிக்கு தேவன் உன்னை உயர்த்துவார், தம்முடைய திட்டத்தை உன் வாழ்க்கையிலே பூரணப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் அழைத்திருக்கிறீர். விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று நீர் சொல்லுகிறதில்லை. அழைத்த ஒவ்வொருவரை குறித்து தேவ திட்டம் இருக்கிறது, அது நிறைவேறும். மட்டும் ஒருவேளை மற்றவர்கள் சாதாரணமாய் அற்பமாய் பார்க்கலாம், ஆனால் நீர் நிச்சயமாய் ஒரு நாளில் நிறைவேற்றுவீர். இந்த நம்பிக்கையோடு முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அன்புக்கு பொறாமை இல்லை என்கிற தலைப்பிலே, அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது என்ற 1 கொரிந்தியர் 13:4 ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறோம். பொறாமையோ எலும்புருக்கி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அன்புள்ளவர்களின் இருதயத்திலே பொறாமை தங்குவதில்லை. ஏனென்றால் அன்பு சகலவற்றையும் தாங்கி சகலவற்றையும் விசுவாசித்து சகலவற்றையும் நம்பி சகலவற்றையும் சகிக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திலே பொறாமைக்கு இடமேது? அன்புக்கு பொறாமையே இல்லை. புறாவுக்கு கசப்பு இல்லை. எல்லா பறவைகளுக்கும் கசப்பு நீராகிய பித்த நீர் உண்டு. ஆனால் புறாவுக்கோ கசப்பு நீராகிய பித்தப்பை இருப்பதில்லை. ஆகவே புறாவுக்கு வேதத்திலே நீங்காத ஒரு இடம் உண்டு. ஆவியானவரும் கூட தன்னை புறாவோடு இணைத்துக் கொள்ளுகிறதை காணலாம். அன்புள்ள பறவையாகிய புறாவுக்கு பொறாமை இல்லை. பொறாமையின் துவக்கம் லூசிபரின் இருதயத்தில் இருந்தது. தன்னை தேவனுக்கு ஒப்பாக உயர்த்தி கர்த்தர் பேரில் பொறாமை கொண்டதினாலே அவன் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். பொறாமையினாலே ஏற்பட்ட அந்த வீழ்ச்சி எவ்வளவு பயங்கரமான வீழ்ச்சி என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் ஆபேலின் பலியை அங்கீகரித்த போது காயினுடைய உள்ளம் சந்தோஷப்படவில்லை. தன்னுடைய சொந்த தம்பிதானே அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயரட்டும் என்று அவன் எண்ணவே இல்லை. அவனுக்கு உடனே பொறாமை வந்தது. அந்த பொறாமை கொலை வெறியாய் மாறிவிட்டது. தன்னுடைய சொந்த சகோதரன் என்று பாராமல் சகோதரனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் என்று ஆதியாகமத்திலே நாங்கள் காண்கிறோம். இன்றைக்கும் கூட சகோதரர்கள் மத்தியிலே பொறாமையும் எரிச்சலுமான காயினின் ஆவி கெரிக செய்கிறது. பொறாமைக்கு ஒருபோதும் நீங்கள் இடங்கொடாதிருங்கள். சகோதரனுடைய முன்னேற்றத்தை பார்க்கும் போது நீங்கள் அதை குறித்து கர்த்தரிடத்தில் சோஸ்திரம் பண்ணி மகிழ்ச்சி அடையுங்கள். அவர்களில் குறை காணும் போது அதை பகிரங்கப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்த எண்ணாமல் ஜெபத்தில் அவர்களை தாங்குங்கள். பாருங்கள், ஜோசேப்பின் சகோதரர்கள் ஜோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். அந்த பொறாமையினாலே அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். அவனை கொலை செய்ய முயற்சித்தார்கள். முடிவாக மீதியானியரின் கைகளிலே அவனை விட்டு போட்டார்கள். முடிவு என்னாயிற்று? எந்த சகோதரர்கள் ஜோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்களோ அந்த சகோதரர்களே ஜோசேப்பை பணிந்து கொள்ளும்படியான சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வந்தார். அவர்கள் தங்களை தரை மட்டும் தாழ்த்தி அவனுடைய பாதங்களை வணங்கினார்கள். பொறாமைப்படுகிறவர்கள் தாழ்த்தப்படுவது உறுதி. தேவ பிள்ளைகளே, கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட்ட உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஜெப ஆவி உங்கள் உள்ளத்தில் பற்றி எரியட்டும். சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலில் வாஞ்சியாயிருங்கள் என்று 1 பேதுரு 2:2-3 வாசிக்கிறோம். ஆமன் வாழ்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான அன்பான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லி பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: மிக பிரபலமான விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், அப்படித்தானே? அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி சொல்றேன். தாமஸ் ஆல்வா எடிசன் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்துக்கு ஒரு இயந்திரம் வடிவமைச்சு கொடுத்தாரு. அதுக்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலாம்னு யோசிச்சாரு. அவருக்கு குழப்பமாவே இருந்துச்சு. எவ்வளவு கேட்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அவரால் ஒரு முடிவுக்கு வரவே முடியல. எடிசனும் அவருடைய மனைவியும் இதை பற்றி பேசி விவாதிச்சாங்க. எடிசனோட மனைவி அவர்கிட்ட $20,000 கேளுங்கன்னு சொல்ல எடிசனுக்கு அது சரியா தோணல. இந்த தொகை பெரிய தொகைன்னு நினைச்சு யாரும் வாங்காம போயிட்டா நாம என்ன பண்றதுன்னு கேட்டாரு. யோசிக்க யோசிக்க அவரால் ஒரு முடிவுக்கே வர முடியல. பணம் கொடுக்கறதுக்காக நிறுவனத்தின் மூத்த அதிகாரிய வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் எடிசன் வீட்டுக்கு அனுப்பிச்சது. இயந்திரத்துக்கான விலைய அதிகாரி எடிசன் கிட்ட கேட்டாரு. எடிசன் என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாரு. பொறுமை இழந்த அதிகாரி எடிசனை பார்த்து, சார், இதோ உங்க இயந்திரத்துக்கான விலை, முதல் தவணையா $100,000 சொல்லி அதற்கான செக்கை கொடுத்தாரு. மீதி எவ்வளவுன்னு சொல்லுங்க, செக்கை அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டு இயந்திரத்தை எடுத்துட்டு போனாரு. அவசரப்படாம பொறுமை காத்த எடிசனுக்கு 5 மடங்குக்கும் மேல லாபம் கிடைச்சது. அவசரப்பட்ட நிறுவனத்தின் அதிகாரியால நிறுவனத்துக்கு 5 மடங்குக்கும் மேல நஷ்டம் ஏற்பட்டுச்சது. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம், ஆனா பொறுமை நமக்கு முத்துக்களை தரும். ஒருவனுடைய முயற்சிகளை வெற்றிகளா உருமாற்றி தர்றது அவனுடைய பொறுமையே. பொறுமை அனுபவத்தோட வெளிப்பாடு. அதனால பொறுமையா நம்முடைய கடமைகளை உற்சாகத்தோட முழு மனதோடும் முழு பலத்தோடும் செய்வோம். நாம எதிர்பார்த்ததை விட அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்குள்ள தியானத்திற்காக நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2:6-8 மீண்டும் வாசிக்கலாம்.
2: Let us read from the book of Proverbs chapter 2 verse 6 to 8 again for this today's devotion.
1: இந்த பகுதியிலே கர்த்தர் என்ன தருகிறார், கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை வாசிக்கிறோம்.
2: Here we read what the Lord gives and what the Lord does.
1: கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும்.
2: For the Lord gives wisdom, from his mouth come knowledge and understanding.
1: அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார்.
2: He stores up sound wisdom for the upright. He is a shield to those who walk uprightly.
1: அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய நீதிமான்களின் பாதையை காப்பாற்றுகிறார்.
2: He guards the path of justice and preserves the way of his saints.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வசனங்களில் இருந்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம்.
2: By the grace great of God, by we are meditating from this word each and every day.
1: இன்றைக்கு இந்த 8 வசனத்தினுடைய 2 பகுதியை நாம் தியானிக்கலாம்.
2: Today let us meditate on the last part of verse 8.
1: தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார்.
2: He preserves the way of his saints.
1: பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார்.
2: He preserves the way of his saints.
1: நீங்க இந்த 7-8 வசனங்களை வாசித்தீங்கன்னா தேவனுடைய காக்கும் தன்மையை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: So when you read verses 7 and 8, we see the way the Lord protects and saves us.
1: அவர் மெய் ஞானத்தை அவர் சேர்த்து வைக்கிறார்.
2: He stores up sound wisdom.
1: அவர் கேடகமா இருக்கிறார்.
2: He is a shield to us.
1: நியாயத்தின் நெறிகளை தற்காக்கிறார்.
2: He guards the path of justice.
1: கடைசியாக அவர் பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார்.
2: At last he preserves the way of his saints.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் எந்த பாதையிலே போகிறோம் என்பதிலே தேவன் கவனமுள்ளவராய் இருக்கிறார்.
2: God is watchful of the way we take.
1: மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் இருக்கிறது.
2: There are ways that appear good to man.
1: அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் மனிதனை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது இல்லை.
2: God doesn't desire that man should walk in all that ways.
1: தனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளில் அல்ல, தன்னுடைய வழிகளை அவன் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருடைய பாதைகளில் நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
2: God desires that man should not walk in his own ways which seems right to him, but God wants him to commit himself and walk in the ways that the Lord shows him.
1: அதனால தான் நீங்க நீதிமொழிகள் 3 வாசிக்கும் போது,
2: That's why when you read in Proverbs chapter 3,
1: உன் சுய புத்தியின் மேல் 5-6 வசனங்கள், 3:5-6.
2: Chapter 3 verses 5 and 6.
1: உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார்.
2: Trust in the Lord with all thine heart and lean not on thine own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths.
1: நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்த விரும்புகிற

0: You choose a wrong path, the end and the destination will also be a wrong.
1: ஆனால் கர்த்தர் ஒரு பரிசுத்தவானினுடைய பாதைகளை அவர் என்ன செய்கிறார்னா காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார்.
0: But the Lord preserves the way of his saints.
1: அப்பனா ஒரு பரிசுத்தவான் எப்படி வேணா நடக்கலாம் அவர் விரும்புறது இல்ல.
0: So it means that he doesn't want the saint to walk however he want.
1: அவனுடைய பாதைகள் மேல் கவனம் உள்ளவராய் இருக்கிறார்.
0: He is very watchful of the way that he takes.
1: யோபு எழுதும்போது யோபு 34:21 வாசிப்பீர்களானால்
0: If you read Job 34:21
1: அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் என்று போட்டிருக்கு.
0: For his eyes are on the ways of man and he sees all his steps.
1: நீங்கள் நீதிமொழிகள் 5:21 வருவீர்களானால்
0: If you come to Proverbs 5:21
1: மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகளில் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று போட்டிருக்கு.
0: For the ways of man are before the eyes of the Lord and he ponders all its paths.
1: கவனிக்கிறார், எண்ணுகிறார், பார்க்கிறார்.
0: Here he is watchful, he ponders and he looks at it.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஆகவே ஒரு பரிசுத்தவானுடைய பாதை என்றால் அது ஒரு விசேஷ தன்மை உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு பாதை.
0: Therefore the path or the way that the saints take is really unique and special.
1: உலகம் போகிற வழியில அவன் போகிறது இல்ல.
0: They do not go or travel like how the people will go.
1: பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை ஒரு பரிசுத்தவான் தேர்ந்தெடுக்கிறது இல்ல.
0: A saint will not choose a path which a majority will choose.
1: கர்த்தருக்கு பிரியமான பாதையை அவன் தேர்ந்தெடுக்கிறான்.
0: But he will choose a way that is pleasing to the Lord.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையின் பாதைகளை கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து பரிசுத்தவானின் பாதையாக தன் வாழ்க்கையை வைத்துக் கொள்ளும் பொழுது பாதையை வைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த பாதையின் மேல் பிரியமாயிருந்து அப்படிப்பட்ட பரிசுத்தவானை நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
0: If a person chooses the path that is pleasing to the Lord and walk in that ways and remain godly, then the Lord will bless those who choose that path.
1: ஆகவேதான் நீங்கள் சங்கீதம் 1:1 வாசிக்கும் போது
0: That's why when you read Psalm 1:1
1: துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்ற வசனத்தினுடைய முடிவு எங்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா அவன் பாக்கியவான் என்று முடியுது.
0: So here it says blessed is the man who walks not in the counsel of the ungodly nor stands in the path of sinners nor sits in the seat of the scornful.
1: அவன் பாக்கியவான்.
0: He is blessed.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நான் நினைக்கிறேன் ஒரு பரிசுத்தவானுடைய பாதையை கர்த்தரே முன்னின்று நடத்துகிறார்.
0: So it is the Lord who stands and leads the path of a righteous.
1: ஆகவேதான் நீங்கள் 23 சங்கீதத்தினுடைய 3 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது
0: If you read Psalm 23 and verse 3
1: அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நீதியின் பாதையிலே என்னை நடத்துகிறார் என்று பார்க்கிறோம்.
0: We read he restores my soul, he leads me in the paths of righteousness for his name's sake.
1: அப்போ அந்த பரிசுத்தவானுடைய பாதைகளை கர்த்தரே நடத்துகிறார்.
0: So it is the Lord who leads the ways of righteousness.
1: ஒரு காலத்திலே வழி தப்பி போன ஆடுகளை போல இருந்தோம்.
0: Once we were the sheep who were strayed away from the Lord.
1: ஆனால் இப்பொழுதோ நம்முடைய மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம்.
0: But now we have turned to our shepherd and the chief and the seeker of us.
1: நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம்.
0: Now we are turned to him.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானின் பாதையை கர்த்தர் காக்கிறார்.
0: The Lord preserves such way of the saints.
1: ஆகவே தான் முதலாம் சங்கீதத்தின் 6 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்
0: If you read Psalm 1:6
1: கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று வாசிக்கிறோம்.
0: We read for the Lord knows the way of the righteous but the way of ungodly shall perish.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இந்த வழி அப்படினா அர்த்தம் என்ன?
0: So what do you mean by way?
1: வழி என்றால் அர்த்தம் என்ன?
0: What do you mean by way?
1: 3 காரியங்களை நான் சொல்லுவேன்.
0: I can tell you 3 things.
1: முதலாவது வழி என்பது நாம் போய் சேருகிற இடத்திற்காக நாம் எடுக்கிற ஒரு பாதைன்னு சொல்லலாம்.
0: So first I could tell you it is a path that we take to reach a destination.
1: It's about a destination. நாம் எங்கே அடைய போகிறோம் அப்படின்றத நாம குறிவைத்து போகிற ஒரு வழி அதான் பாதை.
0: It is something that we something about destination.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்
0: in other words
1: என் வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்க போகிறது என்று நான் நினைத்து அதை தெரிந்தெடுத்து நான் போகிற ஒரு பாதை.
0: So it is a way that I choose to know or to find the end of my life.
1: இரண்டாவது
0: second
1: பாதை என்பது எதற்கு அடையாளம்? அடையாளமா இருக்கிறது என்றால்
0: what did weight denote
1: 119 ஆம் சங்கீதம் 30 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்
0: if you read psalm 119 and verse 30
1: 119:30
0: psalm 119 verse 30
1: அங்கே நாம் வாசிக்கிறோம் மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு என்று வாசிக்கிறோம்
0: here we read I have chosen the way of truth அப்ப

0: முதலாவது அது வந்து நான் போய் சேருகிற ஒரு இடம், என் வாழ்க்கையின் லக்கை பற்றி அது பேசுது.
1: So first it speaks about my destination.
0: இரண்டாவது அது என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுக்கும் தீர்மானங்களை குறித்து பேசுகிறது.
1: Next it speaks about the decisions that I take.
0: என் வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானம் தான் என் வழி.
1: The decision that I take in my life or my ways.
0: மூன்றாவது வழி அப்படினா அர்த்தம் என்ன?
1: What do you mean by way?
0: 119 சங்கீதம் 35 வசனம் பாருங்க.
1: Psalm 119 verse 35.
0: 35 வசனத்திலே வாசிக்கிறோம், உமது கற்பனைகளின் பாதையிலே என்னை நடத்தும், நான் அதிலே பிரியமாயிருக்கிறேன்.
1: Make me walk in the path of your commandments, for I delight in it.
0: அப்ப மூன்றாவது வழி அப்படினா நான் எதில ரொம்ப பிரியப்படுகிறேனோ அதுதான் என் வாழ்க்கையின் வழி.
1: The third, when you say way, it is something where I delight in it.
0: மூன்று வார்த்தைகள் எழுதி கொள்ளுங்க.
1: You can write down 3 words.
0: ஆண்டவரே, உம்முடைய வழி, உம்முடைய வழி, நான் போகிற வழி அப்படினா அர்த்தம் என்ன?
1: What do you say, Lord? The way, I take your way.
0: அது எழுத்தின் பிரகாரமாக நம்ம நடந்து வர்ற ஒரு பாதை கிடையாது.
1: It is not a path or a way that we walk literally.
0: நம்ம போட்டிருக்கிற ரோடு கிடையாது.
1: It is not the road.
0: நீதிமானின் வழி அல்லது ஒரு மனுஷன் போகிற பாதை, செம்மை தன்னுடைய மனசுல செம்மையாய் தோன்றுகிற பாதை, இதெல்லாம் எதை பத்தி பேசுதுன்னு சொன்னா, முதலாவது வாழ்க்கையில ஒரு மனுஷன் சேர நினைக்கிற இடம் அல்லது அவனுடைய லக்கு.
1: The first thing that this path or way speaks is about destination.
0: இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் எடுக்கிற முடிவுகள்.
1: The second is the decisions that a man takes in his life.
0: மூன்றாவது ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில பிரியப்படுகிற காரியங்கள்.
1: The third, the delight that he has in his life.
0: Destination, decisions and your delight. This is the definition of your path. Your way that you take. என் வழியில் என் வாழ்க்கையில் ஒரு வழியை நான் பின்பற்றுறேன்னா, நான் எங்கே போக போகிறேன், நான் எதை தெரிந்தெடுக்கிறேன், நான் எதில் பிரியமாக இருக்கிறேன். வாட் இஸ் மை டெஸ்டினி? வாட் இஸ் மை டிசையர்? வாட் இஸ் மை டெசிஷன்? இது சேர்ந்தது தான் ஒரு மனுஷனுடைய பாதை.
1: So all these three combined together is a way of a man.
0: இப்ப கர்த்தர் சொல்றாரு,
1: the Lord says,
0: ஒரு பரிசுத்தவானுடைய டிசிஷன், அவன் எடுக்கிற தீர்மானங்கள், அவன் வந்து பிரியப்படுகிற காரியங்கள், அவன் போய் சேர வேண்டிய இடங்களுக்காக அவன் கடந்து போறான் பாருங்க, வாழ்க்கையை நடத்துறான் பாருங்க, அதை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா பாதுகாக்கிறார்.
1: The Bible says the Lord preserves the way of a righteous or a saint which it takes regarding these decisions, destination and the delight.
0: பாருங்க, ஏனா பரிசுத்தவானுடைய நோக்கங்கள் கர்த்தருக்கு முதல்ல அங்கீகாரமா இருக்கிறது.
1: Because first the purpose of the saints are first acknowledged by the Lord.
0: His destinations are approved by God. அவன் போய் சேர வேண்டிய இடத்துல கர்த்தருடைய அங்கீகாரம் இருக்கிறது.
1: So his destinations are approved by the Lord.
0: இரண்டாவது அவன் எதன் மேல பிரியப்படுகிறானோ அதை கர்த்தர் விரும்புகிறார்.
1: And next, God is pleased in what he delights.
0: மூன்றாவது அவன் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் கர்த்தருடைய வேதத்தின்படி இருக்கிறது.
1: And every decision that he takes is according to the word of God.
0: ஆகவே கர்த்தர் அவன் போகிற பாதைகளை பாதுகாக்கிறார்.
1: Therefore the Lord preserves his ways.
0: ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த முதலாம் சங்கீதம் 6 வசனத்துல, கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருந்தாலும் துன்மார்க்கருடைய வழியோ அழியும்னு போட்டிருக்கு.
1: But in Psalm 16 the Lord says, for the Lord knows the way of the righteous, but the way of the ungodly shall perish.
0: ஒரு பக்கம் கர்த்தர் பரிசுத்தவான்களின் பாதைகளை காக்கிற அதே வேளையில துன்மார்க்கனுடைய பாதைகளை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார்.
1: On one side when the Lord preserves the way of the saints, on the other side he will also commit the way of ungodly to perish.
0: நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு, நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நாம் போய் சேர வேண்டிய இடங்கள், நாம் சந்தோஷமாய் நாம் மகிழ்ச்சியோடு பின்தொடர்கிற காரியங்கள் முடிவில் நமக்கு ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பா இருக்கணுமே தவிர அது அழிஞ்சிடக்கூடாது.
1: The destinations that we choose, the decisions that we take and the things that we delight in, they always end as a joy and a blessing to us. It should not end us, take us to destruction.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒரு பரிசுத்தவான் எச்சரிப்பா இருக்க வேண்டிய மூன்று பாதைகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: I will show you 3 ways that a saint should be very careful about.
0: அதனுடைய முடிவு வந்து அழிவு.
1: The end of it is a destruction.
0: நம்முடைய வழியோ கர்த்தரால் பாதுகாக்கப்பட வேண்டும்.
1: But our way should be preserved by the Lord.
0: இதை நான் யோசித்த பொழுது ஆண்டவர் எனக்கு யூதாவின் புத்தகத்தை என்னுடைய மனதில் கொண்டு வந்தார்.
1: When he was meditating about this, the Lord brought the book of Jude before me.
0: நீங்கள் யூதாவின் நிருபம் நீங்கள் 11 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
1: If you read Jude 1 verse 11,
0: அங்கே வாசிக்கிறோம், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள்னு போட்டிருக்கு.
1: Here we read, woe to them, for they have gone in the way of Cain, have run greedily in the error of Balaam for profit, and perished in the rebellion of Korah.
0: நான் முதலாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சொன்னதுக்கும் இந்த யூதா 1:11 ரொம்ப சம்பந்தம் இருக்கு.
1: So the connect, there is a great connection between Psalm 16 and this Jude 1:11.
0: நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிகிறார்.
1: The Lord knows the way of the righteous.
0: பரிசுத்தமான்களின் வழிகளை கர்த்தர் பாதுகாக்கிறார்.
1: The Lord preserves the way of his saints.
0: ஆனா துன்மார்க்கரின் வழியோ அழியும்னு போட்டிருக்கு.
1: But the way of the ungodly shall perish.
0: இங்க மூன்று நபர்களுடைய பெயர்கள் இருக்கு. அந்த மூன்று பேரும் தங்க வாழ்க்கையில ஒரு வழியை எடுத்தாங்க.
1: So here there are names of three people mentioned here, and they took a or chose a path in their life.
0: அந்த மூன்று பேருடைய பாதையின் முடிவும் கெட்டு போகிற ஒரு நிலைமை கொண்டு போனது.
1: The end of their way led them to destruction.
0: இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பை எனக்கு தருவாராக.
1: May the Lord give a warning from the life of these three.
0: முதலாவது அங்க எழுதப்பட்டுள்ள மனிதனுடைய பெயர் வந்து காயின்.
1: The first man mentioned is Cain.
0: வேதம் சொல்கிறது இந்த கள்ள போதகர்கள், முந்தின பகுதி படிச்சீங்கன்னா கள்ள போதகர்கள் அவங்க கிருபைய வந்து அவங்க பாவத்தை செய்வதற்காக பயன்படுத்துகிற இந்த கள்ள போதகர்களுடைய வழி எப்படி இருக்குன்னா காயினுடைய வழியிலே நடந்தார்கள்னு போட்டிருக்கு.
1: If you read the previous verses, you can read where it says about the way of the false preachers, they are like the way of Cain.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த கள்ள போதகர்களை குறித்து இந்த காயினை குறித்து இதே வசனத்தை வந்து நீங்க வந்து ஆம்ப்ளிஃபைட் பைபிள் அப்படின்ற ஒரு பைபிள்ல படிச்சீங்கன்னா,
1: if we read the same verse in the amplified version,
0: அது ரொம்ப அழகா எழுதிருக்கு. It says, for they have gone the defiant way of Cain, அல்லது முரட்டாட்டம் உள்ள எதிர்த்து நிற்கிற பாதையாகிய காயினின் பாதையை தெரிந்து கொண்டார்கள்னு போட்டிருக்கு.
1: It says that they chose a defiant way of Cain or a resisting way.
0: முதலாவது வந்து இந்த காயினுடைய பாதை ஏன் கர்த்தரால் வந்து காக்கப்படாம அதனுடைய வழி வந்து ஏன் கெட்டு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் உள்ள முதல் எச்சரிப்பை நம்ம பெற வேண்டியது என்னன்னா, his life was tainted with resistance. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு பாதையாகவே காயினுடைய வழி இருந்தது.
1: The ways of Cain was tainted with the resistance.
0: எதிர்த்து நிற்கிறது.
1: It was a resistance.
0: பாருங்க, நீங்க அவனுடைய லைஃப் நீங்க ஆரம்பத்துல இருந்து படித்தீங்கன்னா, கர்த்தருடைய வழிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத ஒரு மனுஷனாக நீங்க அவனை பார்க்கலாம்.
1: Right from the beginning you can see in his life he was not a person who was committing his way to the Lord.
0: பாருங்க, நீங்க அவன் கொண்ட காணிக்கைகளை பாருங்களேன்.
1: Look at the offerings that he brought.
0: கர்த்தர் வந்து இரத்த பலிகளை ஜீவனுள்ள பலிய ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லும் போது இவன் காய்கறிகளையும் நிலத்தின் பலனையும் கொண்டு வந்து பலிபடுத்தல வைக்கிறான்.
1: When the Lord asked to come and sacrifice the living creatures, he brought the fruits and the vegetables out of his ground.
0: ஆண்டவருக்கு அது பிரியம் இல்ல.
1: That was not pleasing to the Lord.
0: ஆண்டவரே சொல்றது அவனுடைய காயினை அவன் காணிக்கை கர்த்தர் நிராகரித்தார்னு போட்டுருக்கு.
1: The Bible says the Lord rejected the offering and also Cain.
0: இந்த நிலத்தின் கனி எதை பத்தி பேசுது?
1: What does this fruit of the land speak about?
0: மனுஷனுடைய கை பிரயாசத்தை பத்தி பேசுது.
1: It speaks about the labor of the hand of a man.
0: அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, தேவனிடத்துல அங்கீகாரம் பெறதுக்கு என்னுடைய மாம்ச பிரயாசத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன், என் வேர்வையை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன், அவர்கிட்ட நான் பிரியத்தை பெற்றுடுவேன்.
1: So here he thinks that I can get approval of the Lord by showing or approaching God based on my own terms and labor.
0: ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷன் தேவனுக்கு முன்பாக எந்த விதத்திலே அவன் மேன்மை பாராட்டவே முடியாது.
1: But the Bible says the man cannot boast himself before God regarding anything.
0: அவன் கர்த்தருடைய இரக்கங்களின் கிருபைகளை அவன் சார்ந்து கொள்ள வேண்டும்.
1: He should lean upon the mercies and grace of God.
0: தேவனை தன் இஷ்டத்துக்கு வளைக்க முடியாது, தன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கணும்.
1: He cannot bend God according to himself, but he has to bend and commit himself to God.
0: தேவன் அவருடைய பெற்றோருக்கு ஏற்கனவே ஒரு அடையாளத்தை காமிச்சிருக்கிறார். ஒரு மிருகத்தை பலியிட்டு அவர்களுக்கு தோளினால் ஆடையை போர்த்தினார்.
1: The Lord has already showed a sign to his parents by killing an animal and giving their skin as their covering.
0: அப்ப கர்த்தர் ஒரு மாதிரியை காமிச்சு அதை பின்பற்ற சொன்னா, தம்பி அதை ஃபாலோ பண்றான், அண்ணன் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு
1: சொல்றான். When God showed them an example and asked to follow, the brother, the elder, the younger brother was able to follow it, but the elder one was not.
0: Ange neenga or resistance neenga paakalam.
1: You can find a resistance here.
0: Neenga enna solradha na enna seiradhu yen valiyil dhaan naan poven.
1: So you say something and I, why should I do that? I will go in my own way.
0: Adutathu paathinga na avanude kaanikke niraangarikkapatta udane avanude muganaadi veeru padugiradhu, avanukku erichal undagiradhu.
1: And again, when his offering was rejected, then his countenance failed and his countenance totally changed.
0: Avan vandu erichal ullavalai maarugiraan.
1: He became a man of
0: angry.
1: angry man.
0: அவன் வந்து இந்த எரிச்சலோட இருக்கும்போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார்.
1: When he was angry the Lord met him.
0: அவர் சொல்றார் ஏப்பா நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ?
1: And the Lord said if you do good you will not receive goodness.
0: நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படியிலே படுத்து கிடக்கும்.
1: If you do not do well sin lieth at your door.
0: ஆண்டவர் வந்து பேசுறாரு.
1: The Lord is speaking
0: with him. நம்ம வாழ்க்கையில தவறுகள் நடக்கும்போது ஆண்டவர் உடனே நியாய தீர்ப்பு கொடுக்கிறது இல்ல.
1: See when we commit mistakes in our life the Lord will not give our judgment immediately.
0: ஆண்டவர் இரக்கங்களையும் கிருபைகளையும் தர்றாரு.
1: The Lord offers mercies and grace.
0: ஆண்டவர் இரண்டாம் தரம் திருப்பி வாய்ப்புகளை தர்றாரு.
1: The Lord gives a second opportunity.
0: எந்த மனுஷனும் குற்றம் செய்கிறவனையும் ஆண்டவர் வந்து இரக்கமுள்ளவனாய் ட்ரீட் பண்றாரு.
1: God always treats every man who commits a mistake with mercy.
0: கையும் மேயுமாய் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டாள்.
1: A woman was caught red hand in adultery.
0: நான் சொல்றாரு நீ போ இனி பாவம் செய்யாதே.
1: The Lord said you go don't ever sin again.
0: பேதுரு மூன்று முறை இயேசுவை மறுதலித்தான்.
1: Peter denied Jesus 3 times.
0: இயேசு அவனை பார்த்து நீ என் அன்பாய் இருக்கிறாயான்னு கூப்பிட்டாரு.
1: Jesus asked him do you love me.
0: நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விழுகைகள் வரலாம்.
1: We may have many faults in our life.
0: எத்தனையோ பாவங்கள் வரலாம்.
1: We may commit many sins in our life.
0: நம்ம சிலவேளை துணிகரமான பாவங்களை கூட செஞ்சிரலாம்.
1: Sometimes we may also commit presumptuous sins.
0: ஆனா கர்த்தர் உடனே அடிக்கிறது இல்ல.
1: But God will not beat us immediately.
0: கர்த்தர் எப்பவுமே இரக்கத்தை முதல்ல கொண்டு வர்றாரு.
1: God brings his mercy first.
0: தப்பித்து செல்ல வழியை காண்பிக்கிறாரு.
1: God shows us a way of escape.
0: நம்முடைய பாதைகளை திருத்திக் கொள்ள ஆண்டவர் வாய்ப்புகளை உண்டாக்குறாரு.
1: God gives us chances that we may rectify our paths.
0: காயினுக்கு எரிச்சலும் கோபம் வந்தவுனே கர்த்தர் இறங்கி வந்து சொல்றாரு அப்பா நீ நன்மை செய்ய முடியும்பா நீ நன்மை செய் உனக்கு மேன்மை கிடைக்கும்.
1: When Cain was angry and jealousy the Lord himself came down and said you do good and you will be accepted.
0: பார் உங்க தம்பி ஏற்றுக்கொண்ட தம்பியை நான் ஏற்றுக்கொண்ட பார் அவனுடைய வழியை நீ பாரு அதே போல நீ ஒரு பலியை செலுத்தி நீ நன்மை செய் நான் உன்னை ஏற்றுக்கொள்றேன்.
1: See I have accepted your brother so you do as such what he did and I will also accept you.
0: ஆனா இவனை பாத்தீங்கனா அது ஏற்றுக்கொள்றக்கே மனசு இல்ல.
1: But he did not have a heart to accept it.
0: அவன் போய் ஒரு ஆட்டை கொன்று ஒரு ஆட்டை பலியிட்டு அவன் கர்த்தர்ட்ட பிரியத்தை வாங்குறதுக்கு பதிலா அவன் செய்யற வேலையை பார்த்தீங்கன்னா சொந்த தம்பியை கொலை செய்கிறான்.
1: Rather than killing a lamb and getting the approval of the Lord, he killed his own brother.
0: முதல்ல மாதிரியை காண்பித்தாலும் மாதிரியை பின்பற்ற மாட்டேன்றான்.
1: First when an example was shown, he refused to follow it.
0: இரண்டாவது ஆண்டவர் நேரடியா வந்து ஆலோசனை கொடுக்கிறாரு அதற்கும் அவன் செவி கொடுக்க மாட்டேன்றான்.
1: Second God himself came down and gave a counsel but he also resisted that.
0: இப்போ தன்னுடைய தம்பியை கொலை செய்த பிறகு ஆண்டவர் நேரடியாக
1: என்னது
0: The
1: Lord himself came and spoke with him.
0: ஆனா அவனுடைய இருதயத்துல கொஞ்சம் கூட கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு விருப்பமே இல்ல.
1: But he never had a desire to listen to the voice of God.
0: பாருங்க நம்ம வாழ்க்கையில பிரியம் என்னவா இருக்கணும்னு சொன்னா ஆண்டவரே நான் உம்முடைய ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறவனா கிடையாது நான் வந்து உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும்.
1: You know what should our prayer and delight should be Lord I should not be resisting your Holy Spirit but give me a heart to obey and give heed to the Holy Spirit.
0: அதனால தான் ஆண்டவர் சாமுவேல் மூலமாக சவுல் இடத்துல பேசினாரு.
1: That's why the Lord spoke through Samuel to Saul.
0: பலிகளும் காணிக்கைகளும் கர்த்தருக்கு பிரியம் இல்லப்பா.
1: God is not delighted in offerings and sacrifices.
0: உன் பலியை பார்க்கிலும் உன் காணிக்கையை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம்.
1: Obedience is better than sacrifice.
0: நீ கீழ்ப்படியாம முரட்டாட்டம் பண்ற பாரு அது பில்லி சூனிய பாவத்திற்கு வந்து இணையானது.
1: So when you don't obey and when you rebel against it, it is equal to witchcraft.
0: இங்க இவன் செய்த வேலையை பார்த்தீங்கன்னா காயினுடைய வழி என்ன வழின்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிற அல்லது கர்த்தரைக்கு தடை பண்ணுகிற ஒரு வழி.
1: So here the way of Cain is a way that is tainted with resistance.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒரு பரிசுத்தவானுடைய பாதையை நீங்க பார்ப்பீங்களானா?
1: But when you look at the way of a saint,
0: அவன் அப்படி எதிர்த்து நிற்கவன் கிடையாது.
1: He will not resist against God.
0: முழுவதுமாய் கர்த்தருடைய பாதைக்கு அர்ப்பணிக்கிறவன்.
1: He commit himself completely to the way of God.
0: பாருங்க வேதத்துல அநேக பரிசுத்தவானுடைய லைஃபை பாத்தீங்கன்னா எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில விழுகைகள் அவங்க வாழ்க்கையில சில தவறுகள் நடக்க தான் செய்திருக்கு.
1: Even in the Bible when you read about many life of many saints you can see they have their downfalls they have sins in their life.
0: இந்த வேத புத்தகத்துல இயேசுவை தவிர பூரண புருஷர் யாருமே கிடையாது.
1: There is no perfect man in this Bible except Jesus.
0: எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனவங்க தான்.
1: Everyone have committed sin and fallen short of the glory of God.
0: ஆனா யார் மேல கர்த்தர் அடிக்கடி தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறார்னா தவறே செய்யாதவங்க கிடையாது.
1: But on whom does God express his delight it is not on the one who does not sin.
0: ஆனா அவங்க யார் மேல பிரியம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா தவறு செய்கிறான் ஆனால் கர்த்தர் பேசும்போது உள்ளம் உடைந்து நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தர்ட்ட வந்துடுறான் பாருங்க, அவன் மேல கர்த்தர் ரொம்ப பிரியமாக இருக்கு.
1: But a person who commits sin but again returns to the Lord with a broken and contrite heart, unto him the Lord is more
0: pleasing. வேதம் சொல்லுகிறது,
1: that's the Bible says,
0: நொறுங்குண்ட நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கவே மாட்டீர்.
1: Lord, you will not neglect a contrite and a broken heart.
0: நீர் புறக்கணிக்கவே
1: மாட்டீர்.
0: பாருங்க, நம்ம அடிக்கடி யோசிக்கும் போது சிலதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் இந்த பட்டம் தகுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற சில நபர்கள் பைபிள் இருக்காங்க.
1: Sometimes there are certain characters in the Bible where we will think, are they worthy of this title?
0: உதாரணமாக தாவீது,
1: for example David,
0: என் இருதயத்துக்கேற்ற மனுஷன் சொன்னாரு,
1: a man after my own heart.
0: ஆனா அவனோட லைஃப்ல வந்து தவறு செய்யல நினைக்கிறீங்களா?
1: But do you think he has not committed any sin?
0: அவன் வாழ்க்கையில எத்தனையோ தவறுகள் வந்தது.
1: He has committed many sin in his life.
0: தவறுகள்ல மிக முக்கியமான ஒரு பெரிய தவறு, பிரபலமான தவறு என்னன்னு பத்சேபாளோடு அவன் செய்த பாவம்.
1: One of the most popular sin that he has committed is with Bathsheba.
0: அவனுடைய நம்பிக்கைக்குரிய தன்னுடைய சேவகனாகிய உரியாவினுடைய மனைவியை அவன் எடுத்துக்கொண்டது மாத்திரமல்லாமல் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய சேவகனை கொலையே செய்தான்.
1: He not only took up with the wife of his trustworthy servant but also killed him.
0: ஆனா இவ்வளோ பெரிய குடும்பாவத்தை அந்த மனுஷன் செஞ்சிருந்தாலும்,
1: though he has committed a great blunder,
0: கர்த்தர் நாத்தானை அனுப்பி நீதான் அந்த மனுஷன் சொன்ன உடனே,
1: when God sent Nathan and said that you are that person,
0: பாருங்க தாவீது உடனே தன்னுடைய சிங்காசனத்தில் இறங்கி தேவனுக்கு முன்பாக விழுந்தான்.
1: Immediately David descended from his throne and fell at the feet of the Lord.
0: பாவம் செய்த ஆண்டவரே,
1: Lord, I have committed the sin.
0: உம்முடைய கரத்தில் மிகுந்த இரக்கங்கள் இருக்கு.
1: Lord, you are, there are great mercies in your hand.
0: 51 சங்கீதம் முழுது நீங்க வாசித்தீங்கனா,
1: if you read Psalm 51,
0: ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துராதீரோ.
1: Lord, do not take your Holy Spirit from me.
0: உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதீரோ.
1: Lord, do not cast me away from your presence.
0: ஈசோப்பினால் என்னை கழுவும்.
1: Lord, wash me again with your eyesop.
0: எனக்குள்ளே ஒரு புதிய ஆவியை உண்டாக்கும், புதிய இருதயத்தை உருவாக்கும்.
1: And Lord, create in me a new heart, Lord.
0: நானே பாவம் செய்தேன்.
1: Lord, it is I who have sinned.
0: என் அக்கிரமம் என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கிறது.
1: Lord, my transgressions always before you, Lord.
0: எவ்வளவு பெரிய ஒரு ராஜாங்கவன்.
1: See how great is he.
0: ஒரு வார்த்தை சொல்லித்தான் நாத்தான் தீர்க்கதரிசி ரெண்டா வெட்டி போட்டுருக்கலாம்.
1: If it have come a word, they would have cut Nathan into two.
0: எவ்வளவு தைரியம் அந்த ராஜாவுக்கு முன்னாடி வந்து, நீ வந்து அவனே மனுஷன், அவன்தான் குற்றவாளி, அவன்தான் கொலைகாரன் எப்படி சொல்வே?
1: So how bold you are to come and tell before king that he is the accused.
0: அவன் அப்படி சொல்லல.
1: He never said so.
0: தேசத்துக்கே நியாயாதிபதியா இருக்கிற மனுஷன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான்.
1: A person who was judged for the entire nation humbled himself before the Lord.
0: கர்த்தருடைய வசனம் அவனுக்குள்ள வந்தபோது அதை எதிர்த்து நிக்காம அவன் அதை ஏற்றுக்கொண்டான்.
1: When the word of the Lord came to him, he did not resist it but accepted it.
0: பாருங்க கர்த்தருக்கு அதான் ரொம்ப பிரியம்.
1: That is pleasing to God.
0: ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தமானுடைய பாதை அப்படிதான் இருக்கும்.
1: That how the way of a saint should be.
0: நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் வரும்போது ஆவியானவர் நம்மட்ட பேசுவார்.
1: When we commit mistakes in our life, the Holy Spirit
0: பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் வந்து கண்டித்து உணர்த்துவார்.
1: The Lord will rebuke and teach us about this righteousness, this temperance and also the judgment to come.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: கண்டித்து உணர்த்தும்போது,
1: when he condemns and rebukes us,
0: கர்த்தருக்குரிய ஆவியானவருக்கு நாம் எதிர்த்து நிக்காம நாம் அவருக்கு இடம் கொடுத்தோம்னு வச்சுக்கிடுங்களேன், கர்த்தர் நம்முடைய பாதைகளை சீர்படுத்த வல்லவராயிருக்கு.
1: When we don't resist him but give room for him, the Lord is able to rectify our paths.
0: கர்த்தர் ஒரு பரிசுத்தமானின் பாதை பாதுகாக்கிறான். அது என்ன பாதைன்னு கேட்டா, இந்த எதிர்த்து நிற்காத ஒரு பாதை.
1: So when it says the Lord preserves the way of saints, it is a path where we don't resist.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: கெட்டு போன காயினின் பாதையை போல நம்முடைய பாதை இல்லாதபடி எச்சரிப்படைய கர்த்தர் கிருபை தருவாராக.
1: May the Lord give us grace that we may be warned about this tainted way of Cain.
0: ரெண்டாவது அந்த வசனத்துல யூதா 1:11 வாசிக்கிறோம்.
1: Second again we read in Jude 1:11.
0: அங்க கெட்டு போனது காயின் போன பாதை மாத்திரம் இல்ல.
1: It was not only way of Cain.
0: ரெண்டாவது பீலேயாம் என்கிறவனுடைய பாதையும் முடிவுல கெட்டு போச்சு.
1: And next the way of or the path of Balaam was also perished.
0: வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு பாதையில விரைந்து ஓடினான்னு போட்டுருக்கு.
1: The Bible says he has run greedily in the error of Balaam.
0: வேகமா ஓடினா, விரைந்து
1: ஓடினான். இப்படி
0: ஒரு கெட்டு போன ஒரு பாதையா மாறுச்சு.
1: Why did your path become a path of destruction?
0: உன்னோட பலமுறை பேசின ஆண்டவர் வந்து ஏன் உன் பாதைகளை பாதுகாக்காம போயிட்டாரு?
1: Why the Lord who spoke with you many times did not preserve your path?
0: ரெண்டாவது அவனுடைய பாதையில தேவனுக்கு பிரியமில்லாம போன ரெண்டாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பாதை முழுவதும் தற்காலிகமான பலன் மேல் அவன் ரொம்ப பிரியமா இருந்தான்.
1: The second thing is that he was much pleased about the temporal rewards in his pathway.
0: அவனுடைய வாழ்க்கையில தற்காலிகமான பலன்கள் மேல் நோக்கமா இருந்தான்.
1: He was focused upon the temporal rewards in his way.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதை குறித்து பேதுரு எழுதும்போது கூட அவர் சொல்வாரு.
1: When Peter writes about this he says
0: 2 பேதுரு 2 அதிகாரம் 15 16 பாருங்களே.
1: 2 Peter 2 verses 15 and 16.
0: 2 பேதுரு 2:15-16.
1: Second Peter 2:15-16.
0: செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். போதக பேசாத மிருகம் என்ன செய்தது? மனுஷர் பேசி பேசி தீர்க்கதரிசியினுடைய மதியீட்டை என்ன செய்தது? மதியீட்டை தடுத்தது.
1: They have forsaken the right way and gone astray, following the way of Balaam, the son of Beor, who loved the wages of unrighteousness. But he was rebuked for his iniquity. A dumb donkey speaking with a man's voice restrained the madness of the prophet.
0: அங்க நடக்கிறது ரொம்ப கிளியரா போடுறாரு அவரு.
1: It is very clear here.
0: அவர் சொல்றாரு அநீதத்தின் கூலியை விரும்பின பீலேயாம்.
1: It says the Balaam who loved the wages of unrighteousness.
0: அநீதத்தின் கூலியை விரும்பினா.
1: He loved the wages of unrighteousness.
0: உங்களுக்கு தெரியும், அவன் வந்து முதல் முறை கர்த்தர்ட்ட போய் கேக்குறான், ஆண்டவரே என்ன கூப்பிடுறதுக்கு பாலாக்கின் ஆட்கள் வந்திருக்காங்க நான் போட்டுமான்னு கேட்டான்.
1: So you know very well that the first time he went to the Lord and said, Lord, the people of Balak have come to invite me, should I go with them?
0: வந்தவங்க சொல்றாங்க உங்களுக்கு अनेक வெகுமதிகள், உங்களுக்கு நிறைய பணம்லாம் ராஜா கொடுப்பாரு, நீ வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் சொல்லுன்னு.
1: The chiefs who came said, see, you have to speak against this Israelites, the Lord, the king will give you more rewards.
0: சபிக்கிறதுக்கு கூலி.
1: So higher being paid to curse.
0: ஆனா அவன் வந்து வரமாட்டேன் ஆண்டவட்ட போய் கேட்ட ஆண்டர் போகாதன்னாரு.
1: But he went and inquired God. The Lord said, do not go.
0: வரமாட்டேன்னு
1: he said he will not go and he sat there.
0: ஆனா ரெண்டாவது முறை ஒரு வாய்ப்பு வந்தது.
1: But again he got a second opportunity.
0: திருப்பி இவனை விட முன்பு அனுப்பினவர்களை விட கொஞ்சம் கனமுள்ள கொஞ்சம் மேன்மையான ஆட்களை அனுப்பி பாப்பா திரும்ப சபிக்கிறவான்னு கேட்ட என்ன சொல்லிருக்கணும்?
1: Now again when the king sent princes who are more honorable than the earlier people, what should have told him?
0: கர்த்தர் சொன்னதை சொன்னா இல்லையா?
1: Did he tell what the Lord?
0: நான் வரமாட்டேன்னு அவன் சொல்லிருக்கணும்.
1: You should have told I will not come.
0: அவங்க சொல்றாங்க நாங்க இன்னும் அதிக வெகுமதிகளை தர்றோம்.
1: They said we will give you more gifts.
0: இப்போ உடனே அவன் என்ன பண்றான் தெரியுமா?
1: You know what did he do?
0: Wait பண்ணுங்க நான் கர்த்தர்ட்ட கேட்டு சொல்றேன்.
1: He said wait I will ask inquire of God.
0: உண்மை என்ன தெரியுமா?
1: You know what is the truth?
0: அவனுடைய மனதுல அந்த பணம் வந்து ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சரா மாறிடுச்சு.
1: So this money has become an attractive feature in his heart.
0: வாய் வந்து வேணாம் வேணாம்னு சொன்னாலும்
1: though his mouth refused to get go,
0: மனது எங்க போயிருச்சுனா இன்னொரு முறை கேட்டு பார்க்கலாம், வாய்ப்பு கிடைச்சா போலாம்.
1: But his heart was said that let us ask and inquire God, if I get a chance I will go.
0: வந்த கூலியை ஏன் விடுவானே?
1: Why should I leave the money that I got?
0: வீடு தேடி வந்து குடுக்குறேன்றானுங்க.
1: They have come seeking me and they are ready to give me.
0: ஆண்டவர் தான் மனசு மாத்தி இருக்கறாரா பார்க்கலாம்.
1: So let us see whether God has changed his heart.
0: அல்லது இன்னொரு முறை கேட்டா மனசு மாறுவாரான்னு ட்ரை பண்ணலாம்.
1: Or let us try if we ask the second time the Lord will change his mind.
0: அப்படி நடந்துட்டு போய் ஜெபம் பண்ண போறாரு.
1: So in that aspect he went and prayed.
0: ஆண்டவர் போன்றாரு.
1: The Lord said you go.
0: போ.
1: You go.
0: போனா.
1: When he went
0: போற வழி எல்லாம் தடதான்.
1: But whatever he went, all the ways he had
0: interest. அவனுக்கு அந்த பணத்தின் மேல் ஒரு வெறி.
1: But he had a he was jealous about the money.
0: இந்த மாதிரி கஸ்டமர் எப்ப நம்மளுக்கு கிடைப்பாங்க?
1: When will I get such kind of customer?
0: ராஜாவே கூப்பிட்டுருக்காரு.
1: The king himself has invited me.
0: இந்த மாதிரி கனம் மரியாதைலாம் எங்கேயும் கிடைக்காது.
1: So I will not get such kind of honor and respect anywhere else.
0: இந்த இத நம்ம விட்டற கூடாது.
1: I should not leave this.
0: தனக்கு பல வருஷம் சேவை செய்த கழுதையே கொன்றே போடுவேன் போட்டு அதிட்ட பேசுறான்.
1: And he was also speaking hitting the donkey that he believe he is ready to kill the donkey which served him for many years.
0: இதெல்லாம் எதுக்கு?
1: You know for what?
0: அநீதத்தின் கூலி.
1: It's because of the wages of unrighteousness.
0: பாருங்க அவன் வாயாலே அவன் சொல்றான், கர்த்தர் வந்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொன்னான்.
1: So he himself said through his voice, it is pleasing for the Lord to bless Israel.
0: கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை?
1: Did you look at the word?
0: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு வாய் திறந்து அவன் தான் தீர்மானம் சொன்னான்.
1: It is he who gave the prophecy that it is pleasing for the Lord to bless Israel.
0: ஆனா அவனோட வாழ்க்கைய நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா,
1: But when you look his life,
0: கர்த்தருக்கு பிரியம் என்ன என்று அவனுக்கு தெரிந்திருந்தா கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு அவனுக்கு பிரியம் இல்ல.
1: But though he knew what pleased the Lord, but he was not pleased what the Lord was or the blessing of the Israel.
0: He was not pleased with Israel getting blessed. நான் சொல்ல விளக்குச்சா உங்களுக்கு, கர்த்தரை ஆசி கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது பிரியம் தான் கர்த்தருக்கு.
1: So the Lord is pleased to bless Israel.
0: ஆனா இவனுக்கு பிரியம் இல்ல.
1: But it was not pleasing to him.
0: அதனால இவன் என்ன செய்றான், கடைசில பாலாக்குக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி சபிக்கப்படலாம்னு சொல்லி இவரே ஐடியா கொடுக்கிறாரு.
1: So at last what did he do? He gave a idea to Balak how to curse Israel.
0: இப்படி கர்த்தருடைய பிரியத்தை அறிந்தும் கர்த்தருக்கு பிரியமானதை தாம் வாழ்க்கையில நிறைவேற்றாம அவனை கண்ணை மறைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, அநீதத்தின் கூலி.
1: So this way, by knowing what pleases the Lord, but what it hide his eye or blindfolded his eyes from pleasing God, it is the wages of unrighteousness.
0: வெளிப்படுத்தல் 2:14 இவனை குறித்து வாசிக்கும் போது,
1: If you read in Revelation 2:14,
0: இயேசு இவனை குறித்து பேசுகிறார்.
1: Jesus speaks about him.
0: அவர் சொல்கிறாரு, சில காரியங்கள் உன்னை குறித்து உன் பேர்ல எனக்கு குறை இருக்கிறது. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும் புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமினுடைய போதகத்தை கை கொண்டிருக்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு போட்டிருக்கு.
1: Here we read, but I have a few things against you because you have there those who hold the doctrine of Balaam, who taught Balak to put a stumbling block before the children of Israel, to eat things sacrificed to idols and to commit sexual immorality.
0: ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன?
1: What is the work of a prophet?
0: விக்கிரகங்களை பின்பற்றவங்கள ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுங்கன்னு சொல்ற வேலை தான் தீர்க்கதரிசியின் வேலை.
1: So it is the work of a prophet to tell people to turn to God from idols.
0: ஆனால் இவர் சொல்றாரு, ஐடியா கொடுக்கிறாரு.
1: Now he is giving an idea.
0: இஸ்ரவேல் ஜனங்களை வந்து நீங்க வேசித்தனம் பண்றதுக்கும் உபச்சாரம் பண்றதுக்கும் அவங்க வந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதுக்கும் இவரை ஏவி விடுறாரு.
1: So he is stirring up this Balak to put a stumbling block that the people of Israel may eat things sacrificed to idols and commit sexual immorality.
0: எதுக்கு இப்படி பான் இப்படி வழி தப்பி போனே?
1: So why did you go? How did you stay away?
0: இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பாதையில உன்னை தீவிரமா நடக்க பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, அநீதத்தின் கூலியின் மேல் இருந்த வாஞ்சை.
1: It was his love and the desire of the wages of unrighteousness that made him to walk in such kind of greed.
0: தற்காலிகமான பலன் மேல வாஞ்சை வச்சிட்டான்.
1: He had a desire upon temporal rewards.
0: பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே இந்த தெரிந்தெடுப்பு நம்ம லைஃப்ல இருக்கு.
1: So this kind of choosing is always present in our life.
0: நித்திய பலனா தற்காலிகமான பலனா?
1: Is that an eternal reward or a temporal reward?
0: நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையை தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு பரிசுத்தமான எப்பவுமே இதை தெரிந்தெடுப்பான் அப்படின்னு கேட்டா, தற்காலிகமான பலன் இல்ல, நித்திய பலன்.
1: I tell you, a saint will always choose an eternal reward and not a
0: temporal. அதிகாரம் முழுசுதான் நீங்க வாசிக்கலாம்.
1: If you read Matthew 6, you can read about it.
0: ஒரு மாயக்காரன் வந்து தற்காலிகமாக மனிதர்கள்ட்ட வந்த புகழ்ச்சிக்காக அவன் என்ன செய்வான்னா, தான தர்மங்களை வந்து மனுஷர் பார்க்கிறபடி செய்வான், ஜபங்களை மனுஷர் பார்க்கிறபடி செய்வான், உபவாசத்தை மனுஷத்தை கனம் பெறுறதுக்காக அவன் செய்வான்.
1: A hypocrite will do everything by giving alms or praying and fasting, everything that people may see him.
0: ஒரு temporary reward.
1: It is just
0: மனுஷருடைய புகழ்ச்சிக்காக.
1: Just for the praise of the people.
0: ஆனா ஒரு பரிசுத்தமான யார் தெரியுமா?
1: But who is a saint?
0: அவன் ஜபத்தை அறை வீட்டுக்குள்ள போய் செய்றான்.
1: He will pray in his room.
0: அவனுடைய தான தர்மங்கள் வலதுகை செய்யறதை இடதுகை தெரியாம செய்யறான்.
1: He will do alms that his left hand will not know what the right hand does.
0: அவன் உபவாசம் பண்ணும்போது முகத்தை வாடலாய் வைக்காமல் எண்ணெய் பூசி அவன் வந்து தான் உபவாசம் பண்ணுகிறேன் என்பதை காண்பிக்காத விதத்துல உபவாசம் எடுக்கிறான்.
1: And also when he fast, he will not show as if he is fasting, but he will keep himself fresh and shows that he is not fasting.
0: கடந்த வாரம் நம்முடைய போதகர் கொடுத்த செய்தி நீங்க கேட்டீங்க.
1: Last week you also heard the sermon that a pastor gave.
0: மோசே என்ன செய்தான்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்தான்னு பார்க்கறோம்.
1: We read Moses was focused on the reward that is yet to come.
0: உலகம் வந்து அவனுக்கு உடனே ஒரு பலனை கொடுத்துச்சு.
1: The world gave him an immediate reward.
0: பாவ சந்தோஷங்கள் கொடுத்தது.
1: The pleasures of sins.
0: அங்க எகிப்தினுடைய செல்வம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
1: The riches of Egypt was given to him.
0: பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படும் ஒரு தகுதி அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
1: He was also given a position to be considered as the son of daughter of Pharaoh.
0: ஆனா உன்ன கண்டுபிடிச்சான்.
1: But he found out something.
0: இதெல்லாம் அநித்தியமானது.
1: All these are mortal.
0: இது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம்.
1: I have to leave all these things.
0: ஆனா நான் எதன் மேல நோக்கமா இருக்கணும்னா இனி வரும் பலன், நித்திய பலன் மேல் நான் நோக்கமா இருக்கணும்.
1: But I should be focused on a reward that is yet to come, which is an eternal one.
0: அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை வந்து கர்த்தர் பாதுகாக்கணுமா?
1: My dear ones, if the Lord had to preserve our way,
0: ஒரு பரிசுத்தவானின் பாதை எப்படிப்பட்ட பாதை தெரியுமா?
1: You know what is the path of a right saint?
0: உலக மக்களை போல அநித்தியமான காரியங்களுக்கு பின்னால ஓடுறவங்களா இல்ல.
1: It is not running like this worldly people behind the mortal things.
0: நித்திய பாதை நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஆண்டவரே.
1: Lord, I will choose an eternal way, Lord.
0: நித்திய பாதை நான் தேர்ந்தெடுக்கிறேன்.
1: I will choose an eternal way.
0: இந்த உலகத்துல எனக்கு பாடு இருந்தா கூட பரவாயில்ல.
1: No matter even if I suffer in this world.
0: நான் வந்து அதை சகித்து கொண்டு ஓடுறேன்.
1: I will endure and run.
0: தேவனை தேடுகிறதுல பிரியப்படுறேன்.
1: I will desire in seeking God.
0: அதனால நான் அநேகருடைய பேரன வாழ்த்துக்களையும் அநேகருடைய பாராட்டை இழக்கிறதா இருந்தா கூட பரவாயில்ல.
1: No matter if I have to lose the appreciation and applause of other people.
0: என் வாழ்க்கையில செல்வத்தை இழக்கிறதா இருந்தா கூட பரவாயில்ல.
1: No matter if I have to lose the riches of my life.
0: ஆண்டவரே, நான் நித்திய பலன் மேல் நோக்கமா இருக்கிறேன்.
1: Lord, I will be focused on the eternal reward.
0: நித்திய பலன் மேல் நோக்கமா
1: இருக்கிறேன். I will be focused on the eternal reward.
0: பிரியமானவர்களே,
1: my dear ones,
0: இந்த உலகத்தின் பலனுக்கும் நித்திய பலனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்றத மறந்துடாதீங்க.
1: Don't ever forget there's a great difference between the reward of this world and also eternal reward.
0: இந்த உலகத்துல ரொம்ப பெரிய பலன் கூட வாழ்றவங்களுக்கு நித்தியத்திலே அதே போல பலன் இருக்குன்றது எந்த கேரண்டியும் கிடையாது.
1: And there's no guarantee people who live with great reward in this world will also have an eternal reward.
0: ஐசுரியமானும் லாசருவை குறித்து நாம படிக்கிறோம்.
1: We read about rich man and Lazarus.
0: இந்த உலகத்துல சம்பரவமாய் சாப்பிட்டு நன்றாய் உடுத்து செல்வந்தனாய் வாழ்ந்தவனுடைய முடிவு வந்து ஒரு சொட்டு தண்ணி கலந்தவனா பார்க்கிறோம்.
1: The end of a man who ate sumptuously in this world and lived very happily, but he was asking for one drop of water.
0: அவனுடைய நோக்கங்கள் உலகத்தோட முடிஞ்சிருச்சு.
1: He is all intentions, it's all purposes ended with this world.
0: நித்தியத்துக்காக ஒண்ணுமே அவன் சேர்த்து வைக்கல.
1: He did not store up anything for eternity.
0: ஆனா வாழ்நாளெல்லாம் பிச்சைக்காரனா வாழ்ந்து கொண்டிருந்தவன வந்து ஆண்டவர் ஆபிரகாமின் மடியில போய் தேற்றி கொண்டிருந்தார்.
1: But the one who lived as a beggar all through his life in this world, there he was in the bosom of Abraham.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒரு பரிசுத்தமானின் வழியை கர்த்தர் காக்கிறார் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, அநித்தியமான பலன்களுக்காக தற்காலிகமான பணத்துக்காக அவன் வந்து ஓடுறவனா இருக்கவே மாட்டான்.
1: When you see the Lord preserves the way of his saints, it means that he will not be focused on the temporal rewards of this world.
0: அரேவள இதுதானே நம்மளுடைய வாழ்க்கையை படாத பாடுபடுத்துது.
1: Many times only this is troubling our life very much.
0: இந்த உலகம் கொடுக்கிற புகழ், இந்த உலகத்துல இருந்து வர்ற பணம், நமக்கு இருக்கிற கொஞ்சம் பிரதிபலன், இதுதானே நம்ம இருதை அப்பப்ப திரும்பிருது.
1: The name and the fame that we get in this world, the riches and the money that we get in this world, that is what actually turns away from the Lord.
0: அதுதானே நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியுது.
1: That appears to be great before our eyes.
0: இதை எப்படிங்க மிஸ் பண்றது?
1: How can I miss this?
0: இதை எப்படி வேணான்னு சொல்றது?
1: How can I refuse it?
0: இதை எப்படி நம்ம விட்டு கொடுக்கிறது?
1: How can I yield it?
0: இதெல்லாம் கிடைக்குமா? சும்மா கிடைக்குமா?
1: Will I get it free?
0: வர்றதை எதுக்கு வேணாம்னு சொல்றது?
1: Why should I say no to the one?
0: வா தேடி வருது.
1: It comes seeking me.
0: இதுல சோதனையில சிக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
1: There many people are caught in the such temptations.
0: வேதம் முழுவதும் நீங்க படிக்கலாம்.
1: You can read the entire Bible.
0: பீலயா மட்டும் இல்ல.
1: Not only Balaam.
0: காயினை குறித்து படிச்சீங்கன்னா இவரே இதே ப்ராப்ளம் தான்.
1: Even Cain was also had the same problem.
0: Sorry. ஏசாவை பார்த்தா இதே பிரச்சனை தான்.
1: ஏசா also had the same problem.
0: ஒரே ஒரு ஒரு கப் கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டான்.
1: Just for one cup of gruel he sold his birthright.
0: கொஞ்சம் பணம் தான் அந்த கேயாசியினுடைய கண்களை அடைச்சு போட்டுச்சு.
1: It was little money that blindfolded the eyes of Gehazi.
0: சீமோனுடைய கண்களை வந்து இந்த கொஞ்சம் பணம் தான் அடைச்சு போட்டு பணத்தை வச்சு பரிசுத்தாவின் வரத்தை பெற்றலாம் நினைச்சான்.
1: It was little money which blindfolded the eyes of Simon and he thought he can get the Holy Spirit by giving this money.
0: 3 வருஷம் இயேசுவோட இருந்தாங்க யூதாஸ். 30 வெள்ளி காசுக்கு ரட்சகரே காட்டி கொடுக்க துணிஞ்சிட்டான்.
1: Judas who was with Jesus for 3.5 years, just for 30 silver pieces he dare to betray Jesus.
0: நம்முடைய வாழ்க்கையில தற்காலிகமான பலன்களை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
1: We should be very careful about temporal rewards in our life.
0: ஆண்டவரே, என் முழு உள்ளத்தோடு உம்மை தேடுவேன்.
1: Lord, I will seek you with all my heart.
0: நீர்தான் எனக்கு நித்திய பங்கு.
1: Lord, you are my eternal part.
0: நீர்தான் எனக்கு நித்திய பலன்.
1: Lord, you are my eternal reward.
0: உம்மை தேடுவேன்.
1: Lord, I will seek you.
0: நான் சொல்லுவேன், இரண்டாவது பாதை ஒன்றுக்கு நாம் எச்சரிப்பா இருக்க வேண்டிய பாதை.
1: I tell you the second path we should be careful about.
0: அநித்தியமான உலக நன்மைகளுக்காக நான் திரும்ப மாட்டேன்.
1: I will not turn towards the temporal rewards of the world.
0: நீதிமானுடைய பாதை அப்படிதான் இருக்கும்.
1: That is how the way of a saint would be.
0: ஒரு பரிசுத்தமானுடைய பாதை அப்படிதான் இருக்கும்.
1: The way of a righteous and saint would be so.
0: நான் சொல்லுவேன், நம்முடைய பாதைகள் மேல் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா?
1: I tell you if you need the protection of the Lord on your way.
0: இந்த ரெண்டு பாதைகளை குறித்து நாம் எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be careful about these two paths.
0: முதலாவது என்ன?
1: First,
0: காயினுடைய எதிர்த்து நிற்கிற பாதை.
1: The Cain's path which is tainted with resistance.
0: இரண்டாவது, பீலயாமினுடைய தற்காலிகமான பலன்களை தேடி விரைந்து ஓடுகிற பாதை.
1: And second is a way of Balaam which was running behind temporal rewards.
0: மறுபடியும் யூதா 1:11 பாருங்க.
1: Let's read Jude 1:11 again.
0: அதிலே காயினுடைய வழி அப்போ பீலேயாம் விரைந்தோடின வழியை மாத்திரம் பேசாம மூன்றாவது ஒன்று எழுதியிருக்கு.
1: It not only speaks about the way of Cain and also the way of Balaam.
0: கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள்.
1: And perished in the rebellion of Korah.
0: மூன்றாவது ஒரு பிரச்சனை இருக்கு.
1: The third problem here.
0: ஒரு பாவியினுடைய ஒரு துன்மார்க்கனுடைய பாதையில இருக்கிற மூன்றாவது ஒரு பிரச்சனை என்னன்னா அவனுடைய எதிர்த்து நிற்கும் அல்லது முரட்டாட்டம் பண்ணும் ஒரு சுபாவம்.
1: The third problem that ungodly will face is the trait of a rebellion.
0: எதிர்த்து பேசுகிற ஒரு துணிச்சல்.
1: Trait of rebellion.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: உங்களுக்கு இந்த கோராகை பத்தி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன்.
1: I think you know about this Korah.
0: நீங்கள் எண்ணாகமம் 16 அதிகாரத்துக்கு வருவீர்கள் ஆனா அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு.
1: If you come to number 16 this year, incident is written here.
0: இந்த கோராகை யாரு?
1: Who are this Korah?
0: கோரா வந்து ஈசார் என்று சொல்லுகிற ஒரு லேவியனுடைய குமாரன்.
1: So Korah was the son of Izhar who was Levi, Levite.
0: கோஹாத் கோதாத் என்று சொல்லுகிறவனுடைய குமாரன் அவன்.
1: So he was the son of Kohath of the tribe of Levi.
0: இவங்க எல்லாருமே யாரனா லேவி புத்திரர்.
1: They all from Levites.
0: இன்னொரு விதமாய் சொன்னால் ஆரோன் மோசே எந்த கோத்திரத்தில இருந்து வந்தாங்களோ அதே கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கோரா.
1: In other words they also belong to the same tribe where, who with in whom Moses and Aaron belong to.
0: ஆனால் அவன் ஒரு குற்றச்சாட்டை வந்து மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் கொண்டு வருகிறான்.
1: They brought an accusation against Moses and Aaron.
0: நீங்க என்ன பண்றீங்கனா உங்களை நீங்க எங்களை காட்டிலும் உயர்த்துறீங்க.
1: They say that you exalt yourself above all.
0: நீங்க வந்து உங்களை மேன்மைப்படுத்துறீங்க.
1: You exalt yourself above everyone.
0: அவன் மாத்திரம் இல்லங்க கூட ஒரு 250 பேர் சேர்த்துக்கிட்டாங்க.
1: And you also gathered
0: முரட்டாட்டம் பண்றதுல ஒரு கலகம் பண்றதுக்கு 250 பேர் சேர்த்துக்கிட்டாங்க.
1: And he was not alone in this. He gathered around 250 other men to challenge and accuse and bring a rebellion.
0: நான் நினைக்கிறேன் கோரா என்ன நினைச்சிட்டான்னா இந்த மோசேயை விட ஆரோனை விட என்னால இன்னும் சிறந்த தலைவனா இருக்க முடியும்.
1: So Korah thought I could be a better leader than this Moses and Aaron.
0: அவன் நினைச்சான் இந்த மோசே திக்குவாயன் இந்த ஆரோனும் வந்து பெரிய ஆள்லாம் ஒண்ணும் கிடையாது இவங்க எல்லாம் சாதாரண ஜனங்கள் நாம அவர்களோடு பிறந்தவங்க தானே நமக்கு இந்த பதவி சரியா இருக்கும் நினைச்சு இவனா என்ன பண்றான்னா அந்த ஊழியத்துல தன்னை ஏற்படுத்தி கொள்றதுக்கு முயற்சி எடுக்கிறான்.
1: So this Korah thought this Moses is a man of stammering tongue and Aaron is not a great man. So he thought he could do a better job than them leading the people.
0: பாருங்க அவங்க இந்த கோராக்கு வந்து மோசேயினுடைய பலவீனமும் தெரியும் ஆரோனுடைய பலவீனமும் தெரியும்.
1: This Korah know even the weakness of Moses and also weakness of Aaron.
0: நல்ல கவனிங்க இதல முக்கியமான காரியம் சொல்றேன்.
1: This is an important thing I can tell you.
0: மோசே வந்து ஒரு எகிப்தியனை கொலை செஞ்சு இவர் 40 வருஷம் போய் மீதியான்ல உட்கார்ந்தது இவருக்கு தெரியும்.
1: So he very well knew that how Moses killed an Egyptian and went to Midian for 40 years and stayed there.
0: அதே போல ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கலகம் பண்ணும்போது சீனாயிலிருந்து மோசே திரும்பி வராத போது கன்றுக்குட்டியை செஞ்சவர் இவர் தான் தெரியும் அவனுக்கு.
1: And also he knows about Aaron who made a golden calf when Moses returned from Mount Sinai.
0: இப்போ நினைக்கிறாரு.
1: Now he thought
0: இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு?
1: What
0: இவங்களே வந்து இவ்வளவு ஜனத்தை நடத்த முடியும் எனக்கு நடத்த முடியாதா?
1: So when they can lead such kind of people will I not be able to lead people?
0: நான் வந்து இந்த இடத்துக்கு ஏறுவேன்.
1: So I will rise up to this position.
0: அவர் என்ன நினைச்சிட்டாருன்னு சொன்னா
1: what did he think?
0: இந்த ஊழியத்துக்கு ஏற்படுறது அப்படின்றது தன்னுடைய மனதுல தன்னுடைய கணிப்புல அவரா தீர்மானம் எடுத்து ஒரு மனுஷன் மேல எழும்புறது அவர் நினைச்சிட்டான்.
1: So he thought being appointed for a divine ministry is just a self determination or self decision which a man takes up to come to that place.
0: அவனுக்கு ஒண்ணு புரியல இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானா ஏற்படுகிறது இல்லை.
1: So he did not understand that no person is made or appointed for this divine ministry by himself.
0: தானாக ஏற்பட முடியாது.
1: They cannot come by himself.
0: கர்த்தர் அழைக்கணும்.
1: God should call him.
0: கர்த்தர் தேர்ந்தெடுக்கணும்.
1: God should choose him.
0: கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து தான் வைக்கிறார் அந்த இடத்துல.
1: So it is only God calls him by his name and appoints him there.
0: மோசே ஆரோனியும் பாருங்க.
1: Look at Moses and Aaron.
0: இவங்க ஊழியத்துக்கு தேடி போல.
1: They did not come seeking the ministry.
0: ஆண்டவர் அவர்களை தேடி வந்தார்.
1: God came seeking them.
0: மோசே ஆண்டவர் வந்து மீதியான்ல தேடி வந்தார்.
1: God came seeking Moses in Midian.
0: அவர் எரிகிற முச்சடியில இருந்து அவனோடு பேசினார்.
1: And the Lord spoke to him out of the burning bush.
0: ஆரோனை குறித்து ஆண்டவர் மோசேயிட்ட சொன்னார் உனக்கு அவன் வாயா இருப்பான் நீ அவனை சந்திப்பாயின்னு சொன்னாரு.
1: And the Lord told about Aaron to Moses that he shall be your mouth and you will meet him.
0: அப்படி சந்திக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள் இடத்துல தான் கர்த்தர் பேசினார்.
1: So unto those servants of God who have been chosen, called and appointed, God spoke with those servants. Listen carefully.
0: நாம வந்து தேவனால் ஒரு காரியத்துக்கு ஏற்படுத்தப்படாவிட்டால் தேவனுடைய வழிநடத்தலும் அவற்றிலிருந்து வரவே வராது.
1: If you are not appointed for something by God, then you will not receive a leading from God even.
0: நல்லா கவனிக்கணும் நீங்க.
1: You have to listen carefully.
0: கர்த்தர் நம்மை வழி நடத்தணும்னா அவரால் ஏற்படுத்தப்படணும்.
1: So if you have to receive the leading of God, then you should be appointed by the Lord.
0: பாருங்க, நம்ம வீடுகள்ல வந்து இப்ப எல்லாருமே வீட்ல இருந்து வேலை செய்றாங்க. இப்ப எல்லாம் இல்ல.
1: So we have most of people working from home now.
0: Work from home culture இப்ப ஆரம்பிச்சிருக்கு.
1: Now work from home culture started here.
0: அந்த வீட்ல வந்து நீங்க work from home பண்ணனும்னா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பா தேவை.
1: So if you have to work from home, you need an internet connection.
0: பாருங்க, ஒரே கனெக்ஷன் தான்.
1: It is one connection.
0: அந்த கனெக்ஷன்ல தான் உங்க பையனும் வேலை செய்றாரு, உங்க பொண்ணும் வேலை செய்யுது, நீங்களும் வந்து YouTube பாக்குறீங்க, உங்க பிள்ளைகளும் வந்து ஸ்கூல்ல வந்து அவங்க பாடம் படிச்சிட்டு இருக்காங்க.
1: So it is one connection, but using that connection, your son and daughter are working, you are also watching videos on YouTube, and your your children also studying online classes.
0: உங்க வீட்ல கனெக்ஷன் இருக்குிறதுனால உங்க பையன் வந்து வேலை செய்யற வேலையில நீங்க கேக்குற கேள்விக்கு அந்த எஜமான் வந்து பதில் சொல்ல மாட்டாரு.
1: So just because he is working in one connection, it doesn't mean that his master had to answer your questions.
0: அவருடைய பாஸ் உங்கட்ட பேச மாட்டாரு.
1: His boss will not speak with you.
0: அவர் சொல்ல, நீங்க யாருங்க?
1: He says, who are you?
0: இல்ல நான் இந்த கனெக்ஷன் நான் வச்சிருக்கேன்.
1: I have this connection.
0: நான் தாங்க காசு கட்டுறேன் இந்த
1: கனெக்ஷன். I am the one who is paying bill for this connection.
0: சொல்லுங்க, நான் இத செய்யணும் செய்றேன்.
1: So you tell me what I am supposed to do.
0: அவர் சொல்வாரு, you are not appointed by me. என்னால் நீ ஏற்படுத்தப்படல.
1: He will tell you, you are not appointed by me.
0: யார் அப்பாயின்ட்மென்ட் வாங்குனாங்களோ அவங்கட்ட தான் நாங்க பேசுவோம்.
1: We will speak to the one who has received this appointment.
0: அவங்களுக்கு தான் நாங்க வழி நடத்துவோம்.
1: And we will lead only those people.
0: அவங்களுக்கு தான் செய்ய வேண்டியதை செய்ய சொல்லுவோம்.
1: And we will ask them to do what we are supposed to do.
0: ஆண்டவர் அதே போல தான்.
1: God is also same.
0: 6 லட்சம் புருஷர் இருந்தாங்க.
1: There were 6 lakh people.
0: கர்த்தர் அதுல ரெண்டு பேர் அழைக்கிறாரு.
1: But God calls two among them.
0: தேர்ந்தெடுக்கிறாரு.
1: God chooses them.
0: ஊழியத்தை கொடுக்கிறாரு.
1: God gives them
0: ministry. அவங்களுக்கு கற்பனைகளை கொடுக்கிறாரு.
1: God gives them commandments.
0: அவங்களோட முகமுகமாய் பேசுறாரு.
1: God speaks with them face to face.
0: அவர்கள் கைகளிலே அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்கிறாரு.
1: God does a miracles and wonders through them.
0: انا கோரா நினைக்கிறாரு.
1: But Korah thought,
0: நம்மளும் அதே வம்சம் தானே, அதே கோத்திரம் தானே.
1: I also belong to the same tribe.
0: நானும் லேவியன் தானே.
1: I am also a Levite.
0: அவங்கட்ட நடத்துறவர் என்ன நடத்த மாட்டாரா?
1: Why when God can lead them, why don't he lead me?
0: அவங்க செய்யற வேலையை நான் செய்ய முடியாதா?
1: Will I not be able to do what they are doing?
0: அவங்க எத்தனையோ விழுகைகள் அவங்க லைஃப்ல இருக்கு.
1: They have many downfalls in their life.
0: அவங்க வாழ்க்கையில எத்தனையோ குறைகள் இருக்கு.
1: They have many falls in their life.
0: அந்த மாதிரி நான் குற்றம் செய்யல.
1: I did not commit such kind of sins.
0: என் மேல எந்த பழியும் கிடையாது.
1: There is no blame on me.
0: அவங்களை விட நான் ரொம்ப தகுதி உள்ளவன்.
1: I am more eligible than them.
0: அவர் இப்படி நினைச்சாரு.
1: He thought so.
0: ஆனா கோரா கொண்ட மறந்துட்டாரு.
1: But Korah forgot something.
0: ஒரு மனுஷனுடைய தகுதி அவனாலே வர்றது இல்ல, அவனை தகுதிப்படுத்துகிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு.
1: So a qualification eligibility is not done by himself, but the Lord who qualifies a person.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதான் ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னாரு.
1: That's why a saint said,
0: God does not call the qualified, he qualifies the called னு சொன்னாரு. அதாவது தேவன் வந்து தகுதி உள்ளவன் அழைக்கிறது இல்லையா, அழைத்தவனை தேவன் தகுதிப்படுத்துகிறாராம். தகுதி உள்ளவன் அழைக்கிறது இல்ல.
1: God does not call the qualified.
0: அழைத்தவனை தகுதிப்படுத்துகிறார்.
1: He qualifies the called.
0: அதனால தான் பவுல் சொல்வாரு.
1: That's why Paul says.
0: ஒரு ஊழியக்காரன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் கர்த்தர்ட்ட கணக்கு கொடுக்கணும்.
1: So even if a servant of God he falls or rises up, he is accountable to God.
0: அவனை நியாயந்தீர்க்கிறதுக்கு உங்கட்ட அதிகாரம் இல்லப்பா.
1: You don't have authority to judge him.
0: அவன் விழுந்தாலும் 70 முறை விழுந்தாலும் தூக்கி நிறுத்த கர்த்தர் வல்லவர்.
1: Though he falls 770 times, the Lord is able to rise him up.
0: இந்த கோராக் இத ஒரு ஒரு ஒரு ஒரு காரணமா பயன்படுத்தி 250 பேரை கூட்டிக்கிட்டு ரிபெல்லியன்ல எழும்புறாரு.
1: கோராக் knew this as a reason, took this as a reason and gathered 25 people in a rebellion against him.
0: கர்த்தர் ஏற்படுத்தின அந்த தலைவனுக்கு விரோதமாக எழும்பினானே.
1: He rose up against a leader that the Lord appointed.
0: முடிவு என்ன தெரியுமா?
1: What was the end of it?
0: அவனுடைய வழி செம்மையான வழியா இல்ல, அவன் வழி கெட்டு போன வழியா மாறினது.
1: His way was not a good way, right way, but it was a destruction.
0: அவனுடைய தீர்மானம் நன்மையாக ஆசீர்வாதமாக முடியல, அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் மிகப்பெரிய சீரழிவை கொண்டு வந்தது.
1: His decision did not end right, but it brought a great destruction to his family.
0: நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் சில அதிகாரங்களை வைத்திருக்கிறார்.
1: God has set an authority in our life.
0: நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்முடைய பெற்றோரை நமக்கு அதிகாரிகளாய் வைத்திருக்கிறார்.
1: God has set our parents as heads or leaders for us.
0: நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயினி கனம் மண்ணுன்னு போட்டிருக்கு.
1: It is written, honor your father and mother that you may be well in your life and also that you prolong your life.
0: கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எஜமான்களை கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given masters in our life.
0: வேதம் சொல்லுகிறது, நீங்க மனுஷருக்கென்று நீங்க செய்யாம உங்க எஜமான்களுக்கு செய்யறத கர்த்தருக்கென்றே நீங்க செய்யுங்க.
1: The Bible says, when you do to your masters, do not do as if you do to men, but do as if you do to God.
0: ஆண்டவர் நமக்கு அரசாங்கன்ற ஒரு அதிகாரியை கர்த்தர் மேல வச்சிருக்கிறாரு.
1: God has given a government as an head above us.
0: பவுல் சொல்வாரு, அவர் அவர்கள் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் அவர்களுக்கு பயந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்னு போட்டிருக்கு.
1: Paul says since they are appointed by the Lord you have to be submissive and obey their commands.
0: சபையிலே தேவன் ஆவிக்குரிய தலைவர்களை வைத்திருக்கிறாரு.
1: The Lord has set spiritual leaders in the church.
0: நீங்க அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க.
1: You should be obedient to them.
0: ஒரு பரிசுத்தவானுடைய பாதை எப்படிப்பட்ட பாதை?
1: How is the path of a saint?
0: முரட்டாட்டம் பண்ணுகிறவன் அல்ல.
1: He will not be a rebellious.
0: கலகம் பண்ணுகிறவன் அல்ல.
1: He will not always a rebel.
0: எதிர்த்து நிற்கிறவன் அல்ல.
1: Not resisting always.
0: நான் சொல்லுவேன் ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு தாழ்மையை தாரும்.
1: Lord give me a heart of humble.
0: அதிகாரங்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்த கிருபை தாரும்.
1: Lord give me grace to humble myself before.
0: பணிந்த ஆவி எனக்கு தாரும்.
1: Lord give me a
0: அந்த ஒரு பாதை அந்த ஒரு ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் அவன் பாதையை பாதுகாப்பார்.
1: So when such kind of spirit is present in the man then the Lord will preserve the ways of that man.
0: நீதிமொழிகள் 2:8 வாஸ்தம் பரிசுத்தவான்களின் பாதைகளை அவர் பாதுகாக்கிறார்.
1: As we read in Proverbs 2:8 he preserves the way of his saints.
0: பரிசுத்தவானின் பாதை என்ன?
1: What is the way of a saint?
0: மூன்று காரியங்களை கவனித்தோம்.
1: We saw three things.
0: முதலாவது பரிசுத்தவானின் பாதை காயினை போல எதிர்த்து நிற்க தடுத்து நிறுத்துகிற ஒரு பாதை கிடையாது.
1: First the way of a saint is not a way like Cain which is tainted with resistance.
0: இரண்டாவது பரிசுத்தவானின் பாதை பீலயாமை போல தற்காலிகமான மனிதன் கொடுக்கிற பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து அதை பின்பற்றி போகிற பாதை கிடையாது.
1: Second the way of a saint is not like the way of Balaam which is focused on temporal rewards and where he run behind the temporal rewards.
0: பரிசுத்தவானின் பாதை என்ன?
1: What is the way of a saint?
0: அது ஒரு உலக மனுஷனை போல அல்லது கோராகை போல கலகம் பண்ணுகிற ஒரு பாதை கிடையாது.
1: It is not a path which has a trait of a rebellion like the worldly people.
0: ஆனால் எப்படிப்பட்ட ஒரு பாதை ஒரு பரிசுத்தவானின் பாதை?
1: But what is the kind of a path of a saint?
0: அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு பாதை.
1: Is a life or a path is a path where he commits entirely to the Lord.
0: இரண்டாவது அவன் தேவனுடைய பலன் மேல் வாஞ்சையாய் இருக்கிற ஒரு பாதை.
1: It is a way where he is more focused upon the eternal reward of God.
0: மூன்றாவது தன்னை தாழ்த்துகிற ஒரு பாதை.
1: And third it is a path where he humbles himself.
0: இந்த பரிசுத்தவானின் பாதை நம்ம லைஃப்ல இருக்குமானா?
1: If we have such kind of way in our life.
0: அதை காக்க தேவன் வல்லவர்.
1: The Lord is able to preserve
0: அதை
1: it.
0: காக்க உண்மை உள்ளவர்.
1: The Lord is faithful to preserve
0: it. ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் போய்கொண்டிருக்கிறேன் திசை நான் போய்கொண்டிருக்கிற லட்சியங்கள் நான் எடுக்கிற தீர்மானங்கள் என்னுடைய வாஞ்சை எல்லாம் உம்மால் பாதுகாக்கப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவரேன்னு கேட்போம்.
1: This morning let us pray the Lord the decision I take the destination I choose and the delight I delight in Lord let it be pleasing to you Lord.
0: ஜெபிப்போமா.
1: Shall we pray?
0: கண்களை மூடி நாம் ஜெபமாடுவோம்.
1: Let us close our eyes and pray.
0: என்னுடைய பாதைகள் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே.
1: Lord let my paths be pleasing to you Lord.
0: Hallelujah. நான் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உமக்கு முன்பாக ஆண்டவர் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கட்டும்.
1: Lord let each and every step I take be approved before you Lord.
0: இந்த காயினுடைய பாதை எனக்கு வேண்டாம்.
1: Lord I don't want this way of Cain.
0: பீலயாமின் பாதை வேண்டாம்.
1: Lord I don't want the way of Balaam.
0: ஆண்டவரே கோராக சென்ற பாதை எனக்கு வேண்டாம்.
1: Lord I don't want the way of Korah Lord.
0: உம்முடைய பாதைகளை என்னை நடத்து.
1: Lord lead me in your ways.
0: என் வாழ்க்கை குறித்து கர்த்தர் சொல்லணும்.
1: The Lord should say about my life.
0: பரிசுத்தவானின் பாதை.
1: It is a way of a saint.
0: பரிசுத்தவானின் பாதை.
1: It is a way of a saint.
0: கர்த்தாவே
1: Lord
0: எங்களை முழுவதுமாய் இந்த காலையில் அர்ப்பணிக்கிறோம்.
1: Lord this morning we commit ourselves Lord.
0: எங்களுடைய ஒவ்வொரு பாதையும் உமக்கு பிரியமான ஒரு பரிசுத்தவானுக்கு எடுத்த ஒரு பாதையாக இருக்க கிருபை தா.
1: Lord give us grace that each and every way that we take be the way of a saint Lord.
0: ஆண்டவரே
1: Lord
0: எங்கள் வழிகளில் நீர் பிரியப்படுவீராக.
1: Lord let you be pleased in our ways Lord.
0: எங்களுடைய வழிகள் உம்மால் பாதுகாக்கப்படுவதாக.
1: Lord let our ways be preserved by you Lord.
0: முடிவிலே எங்கள் வழிகளுக்கு மிகுந்த பலன் உண்டாவதாக.
1: And at the end there shall be a great reward to our ways Lord.
0: தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்து.
1: Continue to bless us and lead us Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: Amen. Amen. Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. 2 கொரிந்தியர் 6:15. பிரபல நாவலாசிரியர், பத்திரிகையாளர், எழுத்தாளர் என்ற பெருமை வாய்ந்தவர் மார்க் ட்வைன். த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் என்ற கதை புத்தகத்தை எழுதியவர் இவர்தான். ஒரு அவிசுவாசியான கணவனுடன் நல்ல விசுவாசியான ஒரு மனைவி திருமணத்தில் இணைக்கப்பட்டால் அந்த மனைவியின் விசுவாசமும் நம்பிக்கையும் எவ்வாறு சிதைக்கப்படுகிறது என்பதற்கு இந்த மார்க் ட்வைன் அவர் மனைவி ஒலிவியாவின் திருமணம் மிகச்சிறந்த சான்று. மார்க் ட்வைனின் மனைவி ஒலிவியா மிகவும் பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ பெண். ஒலிவியா மார்க் ட்வைனை திருமணம் செய்த பின்பு சில நாட்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தினமும் வேதாகமத்தில் ஒரு அதிகாரம் வாசித்து ஜெபித்தார்கள். ஆனால் மிகவும் சீக்கிரத்திலேயே இந்த குடும்ப ஜெபம் செய்யும் பழக்கம் கைவிடப்பட்டது. சில வருடங்கள் கழித்து ஒலிவியா தன்னுடைய சகோதரியிடம், நான் என்னுடைய கிறிஸ்தவ நம்பிக்கைகளை எல்லாம் கைவிட்டு விட்டேன், இப்போதெல்லாம் ஜெபிப்பதில்லை, வேதம் வாசிப்பதில்லை என்றாள். அவள் ரட்சிக்கப்படாத தன் கணவனுடன் ஐரோப்பா தேசம் முழுவதும் பிரயாணம் செய்தது, மேலும் அவளுடைய கணவனின் நண்பர்களுடைய தத்துவ கருத்துக்களை கேட்டது மற்றும் அவள் கணவன் மார்க் ட்வைனின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதும் அவள் கிறிஸ்தவ நம்பிக்கையிலிருந்து குளிர்ந்து போனதற்கு காரணமாய் அமைந்தது. இறுதியில் அவள் தேவனை தேடுவதையே விட்டுவிட்டாள். சில வருடங்கள் கழித்து அவர்களுடைய மகள் இறந்தபோது அந்த குடும்பத்தில் மிகுந்த சோகம் ஏற்பட்டது. அப்பொழுது மார்க் ட்வைன் தன் மனைவியிடம், ஒலிவியா, கிறிஸ்தவ நம்பிக்கை உனக்கு ஆறுதலை தரும் என்று நீ நினைத்தால் நீ மீண்டும் அதை தேடு என்றார். ஆனால் அவளோ, நான் அந்த நல்ல நம்பிக்கையை முற்றிலும் இழந்துவிட்டேன் என்று பரிதாபமாக பதிலளித்தாள். தான் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்றாலும் தன் மனைவியின் விசுவாசத்தை கெடுத்ததை எண்ணி பின் நாட்களில் அவர் மிகவும் வருத்தப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தில் எவ்வளவு முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஐக்கியம் அவிசுவாசியுடனே இருக்குமானால் நமது விசுவாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து முடிவில் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். ஆகவேதான் 2 தீமோத்தேயு 2:22 சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று கூறப்பட்டுள்ளது. ஆம், நமது ஐக்கியம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அவர்களுடனே தான் இருக்க வேண்டும். அதிலும் விசேஷமாக திருமணத்தில் அவிசுவாசியோடு இணைக்கப்பட்டால் நாம் ஆவிக்குரிய ஜீவியம் மங்கி போய்விடும், நாம் நித்திய ஜீவனை இழக்க நேரிடும். ஆகவே திருமணத்தில் நம்முடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு மட்டுமே இருக்கட்டும். God bless you. Have a successful week ahead.

through every season, every situation. We thank you, Lord, that you've led us miraculously, O God, through many dangers, through many tears, difficult situation, O God. We know one thing, that God has been on our side, O God. Hallelujah. We thank you. We magnify your name. ியமான நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். தாவீது சொன்னது போல, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கதலையும் நீர் அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொற்பிரவாவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன். Lord, you knew everything, God, you know everything about our lives, God. Thank you. Thank you, God. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். உடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். ஜீவனுள்ள சாட்சிகளாய் எங்களை எழுப்புவீராக.

கர்த்தர் நடத்தின, கர்த்தர் இதுவரைக்கும் சுமந்து வந்த அவருடைய பாதைகளை எண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒன்று இல்லாமல் இருந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற கர்த்தர் ஆச்சரியமாய் சுமந்து வந்தாரே, ஆச்சரியமாய் நடத்தி வந்தாரே. ஹல்லேலூயா இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் எங்களை கொண்டு வந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறீங்களே, உங்களுடைய தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி சொல்லு.

land is provided. Just like Jesus taught us to pray, Father, give us today our daily bread. But it was your hand, O God. It was your hand that has provided miraculously, O God. Hallelujah. பாதை தெரியாத நேரங்கள் வந்தது உண்மைதான். எங்கே போவது, யாரிடத்திலே கேட்பது என்று எத்தனையோ நேரம் கலங்கின நேரங்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்து இந்த புதிய ஆண்டை காண உதவி செய்தீரே. வழியே இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டாக்குகிற தெய்வம் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, நான் வழிய பார்த்து மாறோ. ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. ஹல்லேலூயா. வி தேங்க் யூ. அன்றன்று உள்ள ஆகாரத்தை ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஆண்டவரே போஷித்து ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து ஆச்சரியமாய் நடத்தி வந்தீரே. கையை உயர்த்தி கவி சிங்கர் ஹல்லேலூயா. Come from your heart, not because it's a beautiful song, not because it has got a beautiful tune, but let everything that we do, let it

சந்திக்க நினைச்சவங்க உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஹல்லேலூயா என்றைக்கு விழுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வல்லாத்துக்களை போல தொபியாக்களை போல ஆண்டவரே. There were so many people of God stood against. Hallelujah. But thank you. 2022 le aachariyamai nadathi vaduvada padiki engal nadaigalai urudu padithe engal kaalgal pisayada padiki sarukada padiki kirubainale sumandhi. Hallelujah. Sidaikka nenaikkira inda ulagathile alikka nenaikkira ulagathile. Hallelujah. Hallelujah. எங்கள் தலைகளை உயர்த்துகிற ஒரு நாமம் இயேசுவின் நாமம். கை உயர்த்தி வழியில்லாத இடங்களிலே வழிகளை உண்டாக்குகிறீரே. இரண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றினீரே. நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. கையை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. The Bible says our frames were not hidden. Hallelujah. Our frames were not hidden from the master. Hallelujah. He has knitted us together beautifully, wonderfully, meticulously. Hallelujah. In a unique way. ஒவ்வொருவரையும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆச்சரியமாய் ஆண்டவரே எங்களை உருவாக்கினீரே. உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே. கையை உயர்த்தி ஆமென். என் அவயவங்களில் ஒன்றாகலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. We want to thank you. Hallelujah. By your word you created us, O God. Thank you for your promises, O God.

மகளாய் இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. The one who watches over Israel neither slumbers nor sleeps. Hallelujah. கைகளை உயர்த்தி

என்று கையை உயர்த்தி. சோர்ந்து போன நேரங்கள் உண்டு, நெருக்கத்தின் பாதைகள் உண்டு, அங்கலாய்த்த நேரங்கள் உண்டு, வழி தெரியாத நேரம் உண்டு. But you be there, oh God, in every situation you will let your people, oh God. Hallelujah. குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி, Hallelujah, இடராத செமையான வழியிலே நடத்தி அவர்களுக்கு நான் தகப்பனாய் இருப்பேன். Hallelujah. எப்படி ஒரு தகப்பன், Hallelujah, மேய்ப்பன் ஒரு மந்தையை மேய்ப்பது போல ஆச்சரியமாய் ஒழுங்காய், Hallelujah, Hallelujah, பத்திரமாய் ஆண்டவரே, Hallelujah, எங்களை பாதுகாத்து சுமந்து இந்த புதிய ஆண்டிற்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறீங்களே.

பாராட்டின நன்மைக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். Hallelujah. I will take the cup of salvation and I will follow.

கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் மீகா ஏழாவது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே. ஹல்லேலூயா! உன் மதில்களை எழுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் ஹல்லேலூயா பரவி போகும். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தேவரீ, பூர்வ

கொடுக்காமே இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வே. நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஹல்லேலூயா. அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை, அவர்கள் குறுகி போவது இல்லை என்று சொல்லுகிறவர் கர்த்தர். Thank you for your promises, O God. சோர்ந்து போன நேரங்களில் தூக்கி எங்களை சுமந்தபடி வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் தேற்றி திகையாதே கலங்காதே.

led us, O God. And we ask that you will continue to lead us, O God. மோசே சொன்னது போல் உம்முடைய பிரசனம் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டி நாங்கள் போக மாட்டோம் என்று சொன்னது போல தேவ சமூகம் பகலிலே மேக ஸ்தம்பத்தினால் இஸ்ரவேலை அக்கினி ஸ்தம்பத்தினால் இஸ்ரவேல் ஜனத்திற்கு பிரத்யட்சமாய் வந்தவர் எங்களுக்கு முன்பாக செல்வீராக ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா எங்களை அர்ப்பணிக்கும் எங்களை ஆளுகை செய்யும்

That's what Jesus asked Peter. Peter, do you love me? எனக்கு எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவன் மட்டும் கேட்கறது, டு யூ லவ் மீ? நீ என்னை அன்பாய் இருக்கிறாயா? ரெண்டு கையை உயர்த்தி சொல்லலாமா? உண்மையா, உத்தமமா உண்மை நேசிப்பதற்கு, உண்மை சேவிப்பதற்கு, உன்னுடைய சித்தத்தை மாத்திரம் செய்வதற்கு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஏன்னா

அப்படியே நீதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்யும், வழிகாட்டும், வழி நடத்தும், பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக, ராஜா உயர்த்தப்படுவீராக, தேவ சித்தத்தை செய்து முடிக்கிற ஒரு சந்ததியாக எங்களை எழுப்புமாண்டு

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம். அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன், கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள்.

கொள்ளுங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்த ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் ஜதார்த்தமல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் விடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் ஏழு பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் சரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பெலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பெலனளித்து, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப் பண்ணுவார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், இவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் மூன்று கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து, அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறது எல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குறதில்லை என்பார். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகரித்து விடட்டுக்கும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன், அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பார். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவான். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த இஸ்திரி கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார். அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாலே கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னிதியிலே வளர்ந்தான். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டங்கூடுகிற ஸ்திரிகளோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்களை பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே.
மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் ஜார் என்றார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிப்பீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளையெல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும் படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தேன். இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிப்பிடத்தில் சேவிக்க நான் உன் சந்நிதியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள ஜாவரும் வால வயதிலே சாவார்கள். ஓப்னி பினேகாஷ் என்னும் உன் இரண்டு குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட ஜாதுரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் இதுவரையில் எவையெல்லாம் கூடாமல் போனதோ அவற்றையெல்லாம் இன்றைக்கு கூடிவர செய்து உங்களை ஆசிர்வதித்து நடத்துகிற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசிர்வதித்து இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் நீங்கள் தீர்மானித்து திட்டம் செய்து காத்திருக்கிற காரியங்களில் அநேக தடைகளை போராட்டங்களை கொண்டு வந்த சத்துருவின் சதிகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். மேலும் எல்லாரும் கைவிடப்பட்ட காரியங்களை, முடியாது என்று சொல்லியவைகளை இன்றைக்கு கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் மனிதனின் சதிகளினால் உங்கள் பொறுமை சோதிக்கப்பட்டு ஆறாத மனக்காயங்கள் வேதனைகளினால் மீள முடியாத துயரில் இருப்பீர்களானால் அவற்றிலிருந்தும் இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறார். மேலும் சரீர சுகத்திற்காக வியாதியின் கட்டிலிருந்து விடுதலையாக வேண்டி எவ்வளவோ முயற்சிகள் செய்து வேதனைகளோடு உதவி செய்வார் யாருமற்ற நிலையில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், என்னாலே எல்லாம் கூடும், கூடாதது எதுவும் இல்லை என்று உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது என்று கூறுகின்றார். முதலாவதாக ஆழியில் தண்ணீரை கடக்கும்படி செய்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14 நாம் வாசிக்கையில் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் பார்வோனின் கடின இருதயத்தை குறித்தும் பார்க்கின்றோம். பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு இஸ்ரவேலருக்கு எதிராக பிரதான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகளின் அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தப்பித்து செல்ல வழியில்லாதபடிக்கு சிவந்த சமுத்திரம் ஒரு பக்கம், பின்னிட்டு செல்லலாம் என்றால் மற்றொரு பக்கம் பார்வோன் சேனையும் காணப்படுவதனால் கலங்கி போ என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் நிற்கும்போது கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதீர்கள், இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு உங்களுக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று. மோசேயிடம் சிவந்த சமுத்திரத்தின் மேல் கோலை நீட்டும்படி கூற சமுத்திரத்தின் மேல் நீட்ட கர்த்தர் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கு மறுமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பார்வோனை போன்று அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சத்ரு பொருளாதாரத்தில், சரீர சுகத்தில், சமாதானத்தில், பிள்ளைகளிடத்தில் பல போராட்டமான சூழ்நிலைகளை அனுமதித்து அதனால் நெருக்கப்பட்டு எப்படியாவது மீண்டு வெளியில் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாம் செங்கடலை போன்று பாதைகள் அடைக்கப்பட்டு வழி தெரியாது கலங்கி போய் விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் சூழ்நிலைகளை கண்டு கலங்காது இருப்பதாக என்று. இன்றைக்கு உங்களை எதிர்க்கிற பகைக்கிற எல்லா காரியங்களையும் சூழ்நிலைகளையும் ஒதுக்கி போடுவேன் என்றும், செங்கடலின் ஜலம் பிளந்து பிரிந்து போனது போல உங்களுக்கு எதிரான சத்ருவின் கிரியைகளை பிளந்து போட்டு அவைகள் உங்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கும்படி செய்து தடைகளோ பலவீனமோ வியாதியின் கூறுகளோ எதுவும் உங்களை தடை பண்ணவோ ஆசிர்வாதத்தை கெடுக்கவோ முடியாதபடிக்கு தம் சுவாசக்காற்றை ஊதி ஆழி போன்ற சூழ்நிலைகளிலிருந்து உங்களை காப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இரண்டாவதாக அக்னி சூளையிலிருந்து விடுதலையாக்குகிறார். தானியேலின் புஸ்தகம் 3 நாம் வாசிக்கையில் அங்கே தானியேலையும் அவருடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து பார்க்கையில், அவர்கள் நெபுகாத்நேச்சா செய்து வித்த பொற்சிலையை வணங்காதபடியினால் எவனாயிலும் சிலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்னி சூளையின் நடுவில் போடப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து அதன்படி சூளையை வழக்கத்திற்கு மாறாய் 7 அதிகமாய் சூடாக்கி அவர்களை கட்டி அக்னியிலே போடுவித்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களின் விசுவாசத்தையும் அவரையே நம்பி இருந்ததையும் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததையும் வைராக்கியத்தையும் பார்த்து தேவபுத்திரனின் சாயலாய் 4 அக்னியின் நடுவில் உலாவி தம்முடைய தாசர்களை விடுவித்தார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அக்னி சூளையின் அனுபவங்களை கடந்து போய்கொண்டிருப்பீர்களானால் உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களின் இருதயமும் சூழ்நிலையின் மேல் நோக்காமல் இயேசுவை சார்ந்து இருக்குமானால் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை என்று உலகம் உங்களின் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை பார்த்து கூறும்படி செய்வார். இன்றைக்கு கர்த்தர் உங்களின் அக்னி சூளையின் அனுபவங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
மூன்றாவதாக ஆழ்கடல் அலையின் மேல் நடக்க செய்கிறார். மத்தேயின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். சீஷர்கள் படவில் ஏறி அக்கறைக்கு பயணப்பட்ட போது படவு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. அப்பொழுது இயேசு 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்து, பயப்படாதிருங்கள், திடங்கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். உடனே பேதுரு, நான் ஜலத்தின் மீது நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொல்ல, இயேசுவும் வா என்று அழைக்க, பேதுரு இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் அமிழத்தக்கதாக மூழ்கிவிடும்படியாக இருக்கிறதே, எப்படி தப்பிப்பிழைப்போம் என்று எண்ணிக்கொண்டு இருப்பீர்களானால், அவைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை, பலனை, திறனை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் அற்பமாய் எண்ணுங்கள். சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படி துணை செய்கிற இயேசுவை ஆவலாய் பார்ப்பீர்களானால், நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது உங்களோடு இருந்து, ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உங்கள் மேல் புரளாமல் பாதுகாத்து, அக்னியில் நடக்கும் போது நீங்கள் வேகாது இருக்கும்படி செய்து தப்புவித்து, அக்னி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது காத்து வழி நடத்தி ஆசிர்வதிப்பார். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அக்னி சூளையின் அனுபவத்திலும், செங்கடலாய் காணப்படுகின்ற தடைகள் மத்தியிலும், மூழ்கடிக்கப்படத்தக்க சூழ்நிலைகளின் ஊடாயும் கடந்து போவீர்களானால், இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்து ஆசிர்வதிப்பார். தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணிவேங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. காலையில் எழும்போதே அநேகருடைய ஜபம், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், என் தேவைகளை சந்திப்பீராக, என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேன், என் வாழ்க்கையை என் சூழ்நிலையை மாற்றுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. நீங்களும் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகம புத்தகம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது உடுத்திருக்கிற உடையோடு பாதரட்சியோடு அப்படியே புறப்பட்டு வருகிறார்கள். 40 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை அற்புதமாய் நடத்தினார். ஒன்றுமில்லாமல் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, கால் வீங்கவும் இல்லை என்று உபாகமம் 8:4 வாசிக்கிறோம். அவர்களை வனாந்தரத்தில் நடத்தும் போது ஒரு குறைவில்லாமல் நடத்தினார் என்று உபாகமம் 8:2 வாசிக்கிறோம். இப்படி நடத்தின தேவன் அவர்களை ஐஸ்வர்யம் அடைய பண்ணினார். சகல நன்மைகளையும், ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் திரளாய் இருக்கும்படிக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராய் ஆண்டவர் நடத்துகிறார். ஒன்றுமில்லாமல் புறப்பட்டவர்களுக்கு அதுதான் சொல்கிறார், ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவர் நானே என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர்தான் ஐஸ்வர்யத்தை கொடுத்து உயர்த்துகிறவர். 1 Samuel 2:7 அவர் உயர்த்துகிற தேவன் என்று வாசிக்கிறோம். சில நேரத்தில் நம்ம மூளை அறிவினாலே எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறோம். பிரசங்கி 9:11 வாசிக்கிறோம், ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, அவர்களுக்கு தேவ செயலும் தேவனுடைய கிருபையும் நேரிட வேண்டும். அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அவர்தான் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஆதியாகமம் 32:2 யாக்கோபு சொல்லுவார், நான் இந்த கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், ஆனால் இவர் பரிவாரங்களையும் எனக்கு ஆண்டவர் தந்தார். ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். ஒன்றும் இல்லாதவனாய் யோசிப்பு கடந்து போனான், அடிமையாய் கொண்டு போகப்பட்டான், ஆனால் எகிப்திலே ஜனத்தின் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேல் தேசத்தின் மாகாணத்தின் பிரபுவாக அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். கரவலாடுகளின் பின்பாக இருந்த தாவீதை அழைத்து கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினார். அவர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிற தேவன். இந்த காலை நேரத்திலே சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், எம்டினஸ் இருக்கலாம், கொஞ்சமா கொஞ்சம் என்னையார் கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு வரலாம். விசுவாசத்தோடு சொல்கிறேன், கடைசி வரைக்கும் ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்துவார். உங்கள் எண்ணெய் பெருகிக் கொண்டே இருக்கும், உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேல் இருக்கிற ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும். எப்பொழுது நீங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்ளும் போது, அவரையே நினைத்து கொள்ளும் போது, நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். சில நேரத்தில் மனுஷனை நம்புகிறோம், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறோம், அவர் இவர் என்று சொல்லி நம்புகிறோம், சூழ்நிலையை நம்புகிறோம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கலாம், ஆனால் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு நெருங்க ஆரம்பியுங்கள். அவர் தான் உயர்த்துகிறவர், அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு நாம் அனுபவிக்கிறோமே, உடுத்திருக்கிற உடை, உபயோகப்படுத்துகிற எலக்ட்ரிக் பொருட்கள், எந்த பொருட்களானாலும் கர்த்தர் கொடுத்தது. இதை கொடுத்த தேவன் இன்னும் அற்புதம் செய்வார். இவ்வளவு நல்ல சரீர சுகத்தை கொடுத்து சுவாசிக்க, பார்க்க, கேட்க மிக அருமையாய் கிருபை செய்த தேவன் இதிலும் ஒரு பெரிய அற்புதத்தை இனி வரும் நாட்களிலே செய்வார். விசுவாசித்து கர்த்தரோடு நெருங்கலாமா? ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான காலை நேரத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிற தேவன், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிற தேவன், இதை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்து ஆசீர்வதித்து யாபேசின் எல்லைகளை பெரிதாக்கியவன், சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் உயர்ந்திருக்க பண்ணின தேவன், உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

யுத்தம் செய்து முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனையை என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார். ஓ சேர்ந்து

0: விக்கிரக ஆராதனை வேண்டாம் என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 Corinthians 10:14 நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். கடந்த அருமையான ஒரு சில தினங்களாக இதை சார்ந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் ஆண்டவர் மனிதர்களை இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த பகுதியை ரோமர் 1:26 அடிப்படையில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். தேசத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதை நம்மால் உணர முடியும். அது மனுக்குலத்திற்கு அடுத்த காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது உயிரினங்களுக்கு அடுத்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தேசத்தின் பேரிழப்புகள் பேரிடர்களில் நாள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கு பின் நாம் கவனித்து பார்த்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆரம்பத்தில் நம்மால் அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடிகிறது இல்லை, ஆனால் அநேக நாட்களுக்கு பின்பு இதுதான் அதற்கு காரணமா, இதுதான் இதனால தான் அது வந்துச்சா என்று சொல்லுகிற சில காரணங்களை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ ஏன் ஜனங்களை ஆண்டவர் இச்சையான ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகின்ற வேதத்தின் அடிப்படையில் நாம் கவனித்து வந்த ஒரு பகுதி தான் மனிதனுடைய விக்கிரக ஆராதனை. மனிதனை தீமையான ஒன்றிற்கு தேவனால் ஒப்பு கொடுத்தப்படுவதற்கு அது காரணமா மாறுச்சு அப்படின்னு நம்ம ரோமர் 1:24-26 நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம இந்த நாட்களில் எது விக்கிரகம் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஆமீன். சிலை வழிபாடை குறித்து படித்தோம். சூரிய வழிபாடு, படைப்புகளை வழிபட்ட வழிபாடுகளை குறித்து படித்தோம். அப்புறம் முரட்டாட்டம் அப்படிங்கிறதை குறித்து நம்ம படித்தோம். முரட்டாட்டம் விக்கிரக ஆராதனைக்கு சமமான ஒன்று, அதனால ஒரு நாளும் முரட்டு குணம் ஆகாது அப்படின்னு நம்ம படித்தோம். இன்றைக்கு ராத்திரியில் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே பைபிள் சொல்லுது விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி ஓடுங்கள் அப்படின்னு. அந்த வசனத்தை 10-14 ஒரு முறை போடுங்க, நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, விலகி ஓடுங்கள். ஒரு முறை கூட சொல்லுவோம், விலகி ஓடுங்கள். பாருங்க, விக்கிரக ஆராதனை எது என்று தெரிந்தால் மட்டும்தான் அதை விட்டு நம்ம விலகி ஓட முடியும். பாருங்க, அநேக ஜீவராசிகள் பூமியில் ஓடுகிறத பார்க்க முடியும். பாம்பு ஒண்ண பார்த்துட்டீங்க, முதல்ல கொஞ்சம் முதிர்ந்தவர்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா, அது என்ன பாம்பு அப்படின்னு கேட்பாங்க. தண்ணி பாப்பா இருந்தா ரொம்ப ஆவேசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஊர்ல நான் சொல்ற பேர் வெளி ஊர்களில் வேற மாதிரி இருக்கும், அதனால பேர் சொல்லல. ஒவ்வொரு பாம்புகளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. விஷத்தன்மை கொண்ட பாம்புன்னா ஏய் விலகிரு அப்படின்றவாங்க. எது விஷம், எது தவறு, எது வருத்தம், எது தீமை, அது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதை விட்டு விலகி ஓட முடியும். எது விக்கிரக ஆராதனைக்கு சமமானது, எது ஆண்டவருக்கு வருத்தத்தை கோபத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்று அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதை விலகி ஓட முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி நம்ம திருவிழாக்கள்ல பண்டிகை காலங்கள்ல பட்டாசு கொளுத்துவாங்க, சில ஆட்கள் பட்டாசு கொளுத்திட்டு ஓடுவாங்க பார்த்திருக்கீங்களா? தோத்திர பட்டாசு சின்ன பட்டாசா தான் இருக்கும், ஆனா இவன் வந்து 7 கிலோமீட்டர் ஓடுவாங்க. என்ன அவனுக்கு தெரியும், கொளுத்தியாச்சும் வெடிச்சிரும், அது தன்னை பாதுகாக்க ஓடுறாமல. அதே மாதிரிதான் விக்கிரகம் என்று தெரிந்தால், விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பனையான பாவம் அல்லது தவறு என்று தெரிந்தால் நாம் அதை விட்டு விலகிவிட வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது என்ன அப்படின்னு வாசிக்கும் பொழுது இன்றைய சிந்தனைக்காக எபேசியருக்கெழுதிய நிருபம், எபேசியருக்கெழுதிய நிருபம் 5:5 நம்ம படிக்க போறோம். எபேசியருக்கெழுதிய நிருபம் 5:5 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நீங்க பைபிள் வச்சிருப்பீங்க, என்னோடு இணைந்து வாசிங்க. விபச்சாரக்காரனாவது, அசுத்தன் ஆவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை என்று அறிந்திருக்கின்றீர்களே அப்படின்னு. நீங்க நல்லா கவனிங்க, வரப்போகிற கிறிஸ்துவுக்காக அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, கலிலேயராகிய மனுஷரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? இயேசுவானவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். 1 கொரிந்தியர் 1:10 வசனங்களை படிக்கும் பொழுது சபைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றது நம்ம வாசிக்கும் பொழுது, எடுங்க 1 கொரிந்தியர் 1:10 எடுங்க. இந்த 1 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சபைகள் எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுங்கன்னு 7:7 1 கொரிந்தியர் 1:7 அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவு இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கின்றீர்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், இயேசுக்காக தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகள் எல்லாருமே இயேசு வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்ம எல்லாம் காலையில எழும்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வருகை இருக்குமானால் என்னையும் சேர்த்து கொள்ளும் அப்படி ஜெபம் பண்றோம். இரவில் கண் விழித்து தூங்க போறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் இரவில் தூக்கம் நம்முடைய நித்திரை செய்யும் பொழுது நம்முடைய வருகை இருக்குமானால் அந்த வருகையில் என்னை இணைத்து கொள்ளும் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சொர்க்கராஜ்யம் செல்ல, பரலோகம் செல்ல, தேவனுடைய கிறிஸ்துவின் ராஜ்யம் செல்வதற்கு விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இங்கே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன், இந்த 5 வசனத்தில் அதாவது எபேசியர் 5:5 விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் அப்படின்னு இருக்கு. இந்த உலகத்திலே பொருளாசை எந்த மனிதனில் இருக்கிறதோ அவனை ஆண்டவர் எந்த பட்டியலோடு இணைத்து விடுகிறார், விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார். இங்க நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவனா இருக்கலாம், இயேசுவை அறிந்தவனாக இருக்கலாம், அறியாதவனாக இருக்கலாம். நல்ல கவனிக்கணும், எந்த மனிதனுக்குள் பொருளாசை இருக்கிறதோ அந்த பொருளாசை என்ற குணம், அந்த பொருளாசை என்று சொல்லுகின்ற

ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆவிக்குரிய சபையில நீங்க ஆராதிக்கிறீங்கன்னு வைங்க. ஆனா உங்களுக்குள்ள நீங்க என்ன நினைச்சு, ஒரு காலத்தில் நான் விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்தேன், இப்ப என்ன செய்துட்டேன், ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டேன் என்று சொல்லுகிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ளே பண ஆசை இருக்குமானால், பொருளாசை இருக்குமானால், பணம் பொருள் என்று சொல்லுகிற அந்த பணாசையின் வெறித்தனம் உங்களுக்குள்ளே காணப்படுமானால், நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, உங்களை கத்தர் இன்னைக்கு எந்த கணக்கில் தான் வச்சிருக்கிறார், விக்கிரக ஆராதனைக்காரர்களுடைய பட்டியல தான் நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கோயிலுக்கு போறதுல குறைவில்லை, ஜபிக்கிறதுல குறைவில்லை, ஆமே தோத்திரம் அதுல எதுவும் இல்லை, அதெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, சபையில ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க. ஆனா பணத்துக்காக எவனையும் கொள்றதுக்கு ஆயத்தப்படுவான். பைபிள் சொல்லுது இல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படி இருக்கு. நீங்க யார வேணாலும் இருக்கலாம், ஆமீன். எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருக்கலாம் நீங்க, எவ்வளவு பெரிய தோத்தர் அறியப்படுகின்ற விசுவாசியா இருக்கலாம், அல்லது நீங்க பல வருஷ அனுபவம் உள்ளவர்களா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சீனியர் சிட்டிசன்ங்கிறது பரலோகத்துல கிடையாது. தோத்தரம் நான் 30 வருஷம், நான் 80 வருஷம், அதெல்லாம் கிடையாது. தோத்தரம் நேற்று பிறந்த பிள்ளையை போல, புதிதாய் பிறந்த பிள்ளையை போல, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆக வேண்டும். நீங்க 80 வருஷம் ஆராதிச்சாலும் தப்பில்ல. ஆனா இங்க வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பிள்ளைகளே, பேராசை, பண ஆசை, பொருள் ஆசை, இது எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமே, சிலை வழிபாட்டுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அது பேராபத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் விலகி ஓடிடு அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்னொரு ரெஃபரன்ஸ் கூட எடுங்க, ஒரு வசனம் கூட, கொலோசியர் 3 அதிகாரத்தை திருப்புங்க. கொலோசியர் 3 அதிகாரத்தை திருப்புங்க. கொலோசியர் 3 அதிகாரத்துல 5 வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய திருச்சபைக்கு எழுதும் பொழுது அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். பேராசையை தூண்டுகிறது, பொருளாசையை தூண்டுகிறது எதுவோ அதை நீ அழித்து போடு அப்படின்னு சொல்ற. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பொது மொழிபெயர்ப்பில் நான் படிக்கிறேன், கவனிங்க. 3 அதிகாரம் 5 வசனம். ஆகவே உலக உங்கள் இயல்புக்குரிய பரத்தைமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பால் உணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். சிலை வழிபாடான பேராசை அப்படின்னு இருக்கு. அப்போ நல்ல கவனிங்க, அமீன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இதை நம்மை விட்டு தூரப்படுத்த வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா அது எதற்கு சமானமானதாம், சிலை வழிபாட்டுக்கு சமமானது. நான் ஒரு சில வசனங்களை இதை சார்ந்து நான் இன்னைக்கு படிச்சேன். அது எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த பொருளாசை அல்லது இந்த பேராசை என்று சொல்லுகிற இந்த பகுதியோடு நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, சங்கீதம் 119 அதனுடைய 36 வாசிக்கும் பொழுது, 119:36 படிக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, நீ பொருளாசையில் ஆமீன் சாராதே அப்படின்னு இருக்கு. பொருளாசையில் என்ன செய்யக்கூடாதா, நாம் என்ன செய்து விடக்கூடாது, சார்ந்து விடாது. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உம்முடைய சாட்சியை சாரும்படி செய்யும். நல்லா கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை, பரலோக ராஜ்யத்தை விரும்புகிற ஒரு தேவ பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புகிற ஒரு பிள்ளை, ஒரு நாளும் பொருள் ஆசையை, ஆமீன், பண ஆசையை, பேராசையை சார்ந்து விடக்கூடாது அப்படின்னு இருக்குமா? நல்லா கவனிங்க, சார்ந்து விடக்கூடாது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சார்ந்து விட கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு

0: இருக்கிறதை விட நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட தோத்திரம் உங்களை வாழ்த்துறேன். ஆனா அதிலே உங்க வாழ்க்கையில பேராசையும் அமீன் பொருளாசையும் சார்ந்து விட கூடாது. நீங்க அடுத்து நீங்க கவனிக்கும் பொழுது அமீன் எபேசியர் 5:3 எபேசு 5:3 அந்த பேராசையில நம்ம குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது என்ன அழகா சொல்லுது தெரியுமா? இந்த 3 கடைசி வாருங்க, கடைசி வாருங்க, இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படல் ஆகாது அப்படின்னு இருக்கு. இதனுடைய பேர் முதலாய் உங்கள் நடுவிலே சொல்லப்படல் ஆகாது அப்படின்னு எதெல்லாம்? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இருக்கணும். வேசித்தனம், வேசித்தனம் மற்ற அசுத்தம், அப்புறம் பொருளாசை. பாருங்க, வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை. ஒரு முறை கூட சொல்லுங்க, வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை. இந்த 3 பேர் முதலாய் நம்ம வாழ்க்கையில சொல்லப்படக்கூடாது. அவ்வளவு தெளிவா ஆண்டவர் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். கர்த்தரே சோதரம். அடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லூக்கா 12:15 படிக்கும் பொழுது, 12:15 நீங்க படிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, இயேசு வெளிப்படையா டைரக்டா இயேசு பேசுற, என்ன சொல்றார்? பொருளாசையை குறித்து ஆமென் எச்சரிக்கையாயிருப்பா அப்படின்ட்டு நீ சாராதே அப்படின்னு சொன்ன. ரெண்டாவது, அதனுடைய பேர் முதலாய் உன் வாழ்க்கையில சொல்லப்படக்கூடாது அப்படி சொன்ன. மூன்றாவது, அவர் சொல்லுகிறார், நீ பொருளாசை, இந்த பேராசையை குறித்து மட்டும் நீ ரொம்ப எச்சரிக்கையாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எச்சரிக்கையாரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லி இருப்பார்? இயேசு ஒரு காரியத்தை சும்மா சொல்லுவாரா? இயேசு ஒரு காரியத்தை சும்மா பேசுவாரா? நம்ம எல்லாம் சில நேரத்துல ஒரு வார்த்தை பேசிட்டு, சாரி பிரதர், தெரியாம பேசிட்டோம் அப்படி சொல்லிடுவோம். நம்ம சாதாரணமா கேஷுவலா ஒரு வார்த்தையை பேசிட்டு, தோத்தரா, தெரியாம நடந்து போச்சு பிரதர், ஐ எம் சாரி அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் எதையுமே தற்செயலா பேசுறவர் அல்ல. ஆண்டவர் எதையுமே எதிர்பாராம பேசுறவர் அல்ல, யோசிக்காம பேசுறது அல்ல. ஏன்னா ஏன் இந்த 15 இந்த வார்த்தை அவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா, அந்த 15 கடைசி பகுதியை நீங்க கவனிச்சீங்களா? ஆமீன். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பாருங்க, நிறைய பேர் எப்படி எப்படி வாழ்றான் தெரியுமா? பணம் தான் பெருசு, பணம் தான் பெருசு, சொத்து தான் பெருசு, ஆஸ்தி தான் பெருசு, வீடு, பணம், மேன்மை, அப்படித்தானே ஓடுறான். நிறைய பேருடைய வாழ்க்கை முறை அப்படித்தானே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வா அப்படின்னா, இல்ல உனக்கு கொஞ்சம் வருமானம் கிடைச்சு ஓடிடுறான்ல. அப்ப அவனுடைய கவனம் எல்லாம் இதுல வாழ்க்கை, உயர்வு, பணம், அந்த இதுக்காகவே ஓடுறான். ஆனா ஏச்சு சொல்ற, இப்ப எவ்வளவுதான் ஆஸ்தி, எவ்வளவுதான் தோத்திரம் உனக்கு மேன்மை இருந்தாலும் அதல்ல உன்னுடைய ஜீவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அல்ல ஜீவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமீன். அதல்ல உன்னுடைய எதிர்காலம், அதெல்லாம் அவனுடைய வாழ்க்கை. அதை தேடி அல்ல நம்ம வாழ வேண்டியது. அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், ஜபங்கள் வேண்டாம், இறை தேடுதல் வேண்டாம், கடவுள் பக்தி வேண்டாம், வேத வாசிப்பு வேணாம், ஜப வேணாம், பணம், பணம், பணம், சொத்து, சொத்து, சொத்து அப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்களா? ஒன்று சொல்லுகிறேன், பேராசை என்பதும் பண ஆசை என்பதும் அவன் ஜீவன் அல்ல. அதற்கு நீ எச்சரிக்கையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் என்று ஆண்டவர் இந்த ராத்திரியில் நம்மை எச்சரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்களை எச்சரிக்கிறார், உங்கள் குடும்பத்தை எச்சரிக்கிறார், உங்களை எச்சரிக்கிறார் சகோதரனே, உங்களை எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தோத்திரம். ஆண்டவரை மறந்து பணம் சம்பாதிக்கிறதுல கவனிக்கிறாங்க, தேவனை மறந்து, ஆராதனை மறந்து, தோத்திரம், சொத்துக்காக பணம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். ஒண்ணு சொல்றேன், இயேசு சொன்னார், அது உனக்கு ஜீவன் அல்ல. ஜீவன் என்ற வார்த்தையின் மறுபதில், அதல்ல உனக்கு வாழ்வு, அதல்ல உனக்கு வாழ்வு என்று சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, கவனமாயிருக்க கேட்கிறேன், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்ட்ரக்சர். இப்ப நமக்குள்ளே அது இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல, அது நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க அதை சாரக்கூடாது, அதனுடைய பெயர் முதல உங்க வாழ்க்கையில சொல்லப்படக்கூடாது அப்படின்னு இருக்கு. இனி ஒரு வசனத்தை நான் பார்த்தேன், அது அநேக ஆவிக்குரியவர்களுக்கு கூட இந்த காலத்தில் தேடி வரும் பிரத தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தை எடுங்க, 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தை எடுங்க. நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி, அதுல 10-11 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அமீன் 11 வசனத்தில் படிக்கும் பொழுது வாசிங்க. 11 வசனம் எடுத்துட்டீங்களாப்பா, 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் 11 வசனம் டிஸ்பிளே ஆயிருக்கும். ஆமீன். இல்லைன்னா உங்க கையில பைபிள் இருக்கும், அந்த கடைசி லைனை அவனோடு கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோடு புசிக்க கூடாது அப்படின்னு இருக்கு. அப்படிப்பட்டவன் கூட கம்பெனியா இருக்காத, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காத, அடுத்து அவங்க கூட சாப்பிட போகாத அப்படின்னு இருக்கு. அப்ப நான் கேட்டு கவனிச்சேன், ஆண்டவரே இது யார், யாரோடு பவுல் கலந்திருக்க வேண்டாம், அவன் சாப்பிட கூப்பிட்டா போவாத. நம்ம வா நாகர்கோயில் வரைக்கும் சும்மா போயிட்டு வருவோம், சும்மா சென்னை வரைக்கும் போயிட்டு வருவோம், பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வருவோம், வா திருவண்ணாமலை வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு ஒருத்தன் கூப்பிட்டான்னா அவங்க கூட போவாதே. அது யார் நம்ம பெற பார்க்கலாம், ஏ வா நம்ம ஹோட்டல் போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஒருத்தவனை கூப்பிடுதாம்னா ரொம்ப கவனிச்சுதான் அவங்க கூட போகணுமா, அவங்க கூட சாப்பிட கூட போப்பிடாதான். சரி, அது யார் அப்படின்னா 10 வசனத்திலிருந்து படிக்கலாமா, 10 வசனத்தை படிங்க. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், இப்ப கவனிங்க தோத்திரம், இப்ப பைபிள் என்ன சொல்லுது, விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே அப்படின்னா என்ன அர்த்தம், ஆமீன். பொருளாசக்காரன் இருக்கிற ஊர்ல இருக்காத, பணாசக்காரன் இருக்கிற ஊர்ல இருக்காத, அப்புறம் விபச்சாரம் பண்றவன் இருக்கிற ஊர்ல இருக்காதுன்னு சொன்னா நம்ம எல்லாம் இந்தியா விட்டு சந்தன மண்டலத்துக்கு தான் தனியா போகணும், அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை. அதான் சொல்ற, நம்ம அங்க கலந்த முடியாது, அது சாத்தியப்படாது. ஆனா 11 வசனத்தை பாருங்க, ஆனால் இவ்வுலகத்தில், ஆனால் நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எனப்பட்ட ஒருவன், இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குமா, ஆண்டவர் அறிஞ்ச ஒருத்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் அறிஞ்ச ஒருத்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க, விபச்சாரக்காரன் 2, பொருளாசைக்காரன் 3, விக்கிரக ஆராதனைக்காரன் 4, உதாசீனன் 5, வெறியன் 6, கொள்ளைக்காரன். இந்த இந்த எத்தனை பேர் வந்திருக்குமா, எத்தனை, விபச்சாரக்காரன், பொருளாசைக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரன், உதாசீனன், வெறியன், கொள்ளைக்காரன் இருந்தால் அவனோடு என்ன செய்யப்படாது, கலந்திருக்க கூடாது அப்படி சொல்ற. அவன் உனக்கு நண்பனா இருக்க கூடாதுமா, இவன் விபச்சாரக்காரனா இருக்கான்னா அவன் உனக்கு சிநேகிதனா இருக்க கூடாது, இவன் பொருளாசை உள்ளவன், இவன் பணத்திற்கா எதையும் செய்வான், இவனுடைய இருதயம் பொருளாசை பேராசையினால நிரம்பி இருக்கு அப்படின்னா அவனோடு நீ என்ன செய்யக்கூடாது, நண்பனாக இருக்க கூடாது, அவனோடு கலந்திருக்காத அப்படின்ட்டு. ஏ அவன் விக்கிரக ஆராதனை செய்கிறவனானால் அவனோடு நீ கலந்திருக்க கூடாது. உதாசீன என்ன சொன்னால் இப்படி சொல்லுவாங்க தெரியுமா, உதாசீனோடு நீ கலந்திருக்க கூடாது, வெறியன் கலந்திருக்க கூடாது, கொள்ளைக்காரன் அடுத்தவன் அநியாயத்தினால தனக்கு வருமானத்தை ஈட்டுகிற ஒருவனோடு நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க கூடாது. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்டவங்க சாப்பிட கூட்டா கூட பொருளாசையினால அவன் சம்பாதிச்ச பணத்துல வா பிரியாணி திங்கலாம், வா ஹோட்டலு போலாம், போ பீஸா சாப்பிடலாம், அவன் நம்மள பீஸ் பண்ணி போடுவான் படுவாவி. அவனுடைய பொருளாசையினால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு உணவில நம்ம பங்கு வைக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லு. அப்ப இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு கவனமா வாழ வேண்டியது இருக்கு தெரியுமா, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கலந்திருக்க கூடாது, அங்கூட சாப்பிட போப்படாத. அப்போ சொன்னேன், பவுல் தோத்தர் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார், கிருபைதான் முக்கியம், இது அவசியம் இல்லைன்னு பலரும் சொல்றாங்க. ஏன்னா அப்போ சொன்னாங்க, பவுலும் கிருபையின் காலத்துல தான் இருந்த. கிருபையின் காலம்னு அவர் சொல்லி கொடுத்ததுதான் நமக்கே தெரியும். புரியுதா உங்களுக்கு? பொது மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது படிக்கலாமா? அஞ்சாம் அதிகாரத்துல கத்தருக்கு சோத்திரம் 10:11 படிக்கலாம்ல. உங்களுக்கு தமிழ் படிக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான் நமக்கு. உங்கள் நடுவில் சகோதரர் அல்லது சகோதரி என்னும் பெயரை வைத்து கொண்டு பரத்தமையில் ஈடுபடுகிறவராகவோ, அதுதான் விபச்சார், பேராசை உடையவராகவோ, சிலைகளை வழிபடுகின்றவராகவோ, பழி தூற்றுகிறவராகவோ, குடி வெறியராகவோ, கொள்ளை அடிக்கின்றவராகவோ இருக்கிறவர்களோடு உறவு வைத்து கொள்ள வேண்டாம் என்று நான் உங்களுக்கு எழுதியிருந்தேன். அவர்களோடு உணவருந்தவும் வேண்டாம் அப்படின்ட்டார். சாப்பிடவும் வேண்டாம். ஏன் தெரியுமா? இவர்களால நம்ம வாழ்க்கைக்கு வருத்தம் வந்துடும். நான் ஒரு முறை ஒரு வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், என்னுடைய பிரசங்கம் ஒரு நாளும் ஜனங்களுக்குள்ளே பண ஆசையை பொருள் ஆசையை என்ன செய்து விடக்கூடாது, உருவாக்கி விடக்கூடாது. நான் இதுல கவனமா இருக்க ஆசைப்படுகிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஒரு நாள் என்னுடைய செய்தி ஒருவனை பரிசுத்தத்தை கொடுத்த தாக்கத்தை ஏற்படுத்துவேன். என்னுடைய செய்தி ஒரு மனிதனை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த விருப்பத்தை அவனில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவர் பேரில் பற்றுதல், ஆவியானவரின் பேரில் பற்றுதல், ஊழியத்தின் பேரில் பற்றுதல். மாறாக என்னுடைய செய்தி ஒரு மனிதனுக்குள் பணாசு, இப்படி வாழணும், அப்படி வாழணும், உயர்ந்து வாழணும், உன்னத நிலைமையில வாழணும். ஆமீன். உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை உயர்த்த போகிறார், நீ மேன்மையா இருக்க போற, உன் கஷ்டம் எல்லாம் அப்படி அந்த லெவலுக்கு. அப்ப இவனை தெரியாமையே இவனுக்குள்ள என்ன உருவாக்கப்படுகிறது? ஒரு பண ஆசை, ஒரு பொருள் ஆசை. ஆமீன். தோத்தர் இது உருவாகுது இல்ல, உன் ஆண்டவர் உயர்த்த போகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமீன், உயர்த்த மாட்டார் நான் சொல்ல மாட்டேன், அந்த மோட்டிவேஷன், உலகத்தின் நன்மைகள் உங்களுக்கு வரும், உயர்த்துவார் மேன்மை. அந்த பணம் பணம் பணம் பணம், உயர்வு உயர்வு. இந்த கவனத்தில் நம்ம மனிதர்களை உருவாக்கும் பொழுது அவங்க எப்படி தேவ கிருபையில நிற்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இதை குறித்த கருத்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். உங்க கருத்துக்கு நான் இடையூறாக வரவில்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் பண ஆசை உள்ளவனாக இருந்தான், அவன் பாஸ்டரா இருந்தாலும் கூட அவங்க கூட சிங்க போவாதேன்னு தான் அர்த்தம். சொல்ல சரிதானேம்மா? ஒருத்தன் நானே இருக்கேன்பா, எனக்குள்ள பண ஆசை, எனக்குள்ள பதவி ஆசை, எனக்குள்ள பேர் ஆசை இருக்கும்னா என் கூட சாப்பிடுறது உனக்கு சாபம், என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறது உனக்கு சாபம். அதான் உண்மை. நான் யாரா இருக்கட்டும், ஆமீன், பைபிள் அதான் சொல்லுது. நான் என்ன சொல்றேன், உங்களை சொன்னா இன்னொரு பிரச்சனை வேற வந்துடும். எங்களை தான் சொன்ன, அப்படி வேண்டாம், என்னையே எடுத்துக்கோ. நான் பண ஆசை உள்ளவனா இருந்தா என் கூட நீ சாப்பிடுவது உனக்கு ஆசீர்வாதமா இருக்க. பைபிள் என்ன அழகா சொல்லுது, நீ பாருங்க, கிறிஸ்தவம் பேச்சில் இருக்கிறது ஆனால் பலத்தில் இல்லை. அப்படிதான் இருக்கும். என்ன, நம்மை உயர்ந்தவர்களா காண்பிக்கிறதுக்கு தான் நம்ம எவ்வளவு பெரியவர்களா, ஐ மீன், நம்ம இன்னும் இன்னும் இந்த அளவுக்கு தான் நம்ம ஓடுறோம். நம்முடைய அதான் ஆண்டவர் சொன்னார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. அதுதான் ஆத்தம ரட்சிப்பை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், பொருளாசை என்பதும் பேராசை என்பதும் சிலை வழிபாட்டுக்கு என்ன தண்டனை வருமோ அதே தண்டனை இதுக்கு வருமா. அதனாலதான் நீங்க விலகி ஓடுங்கள் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லி இருக்கு. இப்ப பிள்ளைகள் இந்த விஷயத்துல எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஜோமன்னன் ஆண்டவரே, ஒரு நாள் அந்த அதுக்குன்னு சொல்லி நிலைக்கு என் வாழ்க்கை தள்ளப்பட்டு விடக்கூடாது. அதுக்குன்னு சொல்லி நீங்க எல்லாம் தரித்திரவாசிகளா இருக்கணும்னு நான் சொல்லல, நீங்க எல்லாம் அம்மை தோத்துற வறுமையில தான் வாழணும்னு சொல்லல. நான் பைபிள்ல வாசிச்சிருக்கேங்க, நீதிமான் கைவிடப்பட்டதும் இல்லை, நீதிமானுடைய சந்ததி அப்ப துணிக்கைக்கு இறப்பதும் இல்லை. ஆனா நம்முடைய நோக்கம் பணமா இருக்கப்படாது, அதான் முக்கியம். நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேணாம்னு சொல்லல. இன்றைக்கு இருக்கிறதை விட 1000 தலைமுறை மட்டும் உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு 100% சந்தோஷம். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுல 100% எனக்கு சந்தோஷம். ஏன்னு கேக்குறியா? சில சொல்லுவாங்க எங்க பாஸ்டருக்கு அது வந்து உங்க பாஸ்டருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுல எரிச்சல் தோத்தரம் அவனை சுடு கத்தர சோத்தர். ஆனா உண்மையிலே என்ன தெரியுமா? எம்மா, நீ 1000 ரூபாய் மாச சம்பளம் வாங்கினா கத்தருக்கு நீ எவ்வளவு கொடுப்ப? தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவீங்க 100 ரூபாய் கொண்டு வருவீங்க. 10,000 ரூபாய் கொண்டு உங்களுக்கு வருமானமானா நீங்க எவ்வளவு கொண்டு வருவீங்க? 1000 ரூபாய் கொண்டு வரீங்கன்னு வைங்களேன். அப்படி கொண்டு வரணுமா? ஆண்டவர் எங்க சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு இன்னொரு போலீஸ் வேலைக்கு என்ன வைக்க கூட? அதாவது பழைய ஏற்பாட்டில் தான் இப்படியாவது இருக்கு, புதிய ஏற்பாட்டில் எல்லாம் கொடுத்தாங்கன்னு தான் இருக்கு. நான் அதை குறித்து பேச வருகிறவன் அல்ல, நான் சொல்ல புரியணும். ஆனால் என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் கத்தர் ஆசீர்வதிக்கிறார்களோ அவ்வளவு தூரம் தான் தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக, நன்மை உண்டாக, வளர்ச்சி உண்டாக அது காரணமாகுது. அப்போ இன்றைக்கு இரவில் நம்ம புரிய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய பிள்ளைகளை தெய்வம் ஆசீர்வதிச்சா எவ்வளவு வேணும் நீங்க ஆசீர்வதிக்க. அம்பானிய ஓவர்டேக் பண்றதுல கூட எனக்கு சந்தோஷம் தான். ஆனா உன்னுடைய கவனம் கர்த்தரை விட்டு விட்டு பணத்தின் மேல் சார்ந்து விடக்கூடாது, அவ்வளவுதான் நம்முடைய கவனம். ஆண்டவரை மறந்த ஒரு பொருளாசை, ஆண்டவரை மறந்த ஒரு பேராசை. ஆலயத்திற்கு போகல, நான் பணத்தின் பின்னால போன, அதான் தவறு. நீ ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் கேளு, கர்த்தருனை ஆசீர்வதிப்பார், உயரு எவ்வளவு மேன்மையா அதான் சொல்றேன். ஆமே, கர்த்தருனை எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்கப்படுங்க, தவறே கிடையாது. ஆனா ஆண்டவரை மறந்த பணம், ஆண்டவரை மறந்த பொருள், ஆண்டவரை மறந்த தலை பதவி, ஆண்டவரை தெய்வீகத்தை விட்டு, the divining side, ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு, ஆண்டவருக்கு அடுத்த அனுபவத்தை விட்டு விட்டு உலகம் பணம் மேன்மை சொத்து இப்படி ஓடுனே, அது உனக்கு ஆபத்து. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்ன ஆபத்துன்னு கேக்குறீங்களா? என்ன ஆபத்துன்னு கேக்குறீங்களா? இதுக்கு நான் எடுத்து நான் வேதத்தை நான் படிச்சப்போ எனக்கே சில காரியங்களை பயம் உண்டாகிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் ஜோமன விரும்புறேன், ரொம்ப நேரம் போகுது இல்லையா? சரி பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் முதல் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் முதல் அதிகாரம் அதனுடைய 19 வசனத்தை படிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு படிப்பினை, நமக்கு உங்களுக்கு இல்லை நமக்கு. கதர சோதரன் சாகிறது வரைக்கும் ஆண்டவரே போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி நமக்கு தேவை. ஆண்டவர் கிருபை தருவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1:19 எடுத்துட்டீங்களா? பொருளாசை உள்ள எல்லாருக்கும் வழியும் இதுவே, எல்லாருடைய அப்படித்தான். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. என்ன வழி? இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும், தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும், சாவுக்கு காரணமா இருக்குமா பொருளாசை? எவ்வளவு கவனமா, அதான் ஆண்டவர் சொன்னார் லூக்கா 12:15, இது உனக்கு ஜீவன் அல்ல, எவ்வளவுதான் செல்வன் வந்தாலும், எவ்வளவுதான் மேன்மை வந்தாலும், எவ்வளவுதான் உயர்வு வந்தாலும், அது உனக்கு ஜீவன் அல்ல. பணம் கூட கூட உனக்கு ஆபத்து தான் கூடுவில். இப்ப பாருங்களேன், இப்ப பாஸ்டர் இந்த ரூட்ல நடந்து சும்மா வருவேன், ஏன் வருவேன்? நீ என்ன காலத்திலேயோ களத்திலேயோ பையிலையோ இல்லை ஒன்றும் இல்லை தோத்திர என்ன ஜீவன். இப்போ ஒரு அருங்கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் கையில் ஒரு ரோஸ்லெட்டு, கையில் ஒரு மோதிரம், செயின்னு இதெல்லாம் போட்டுக்கிட்டு சில ஆட்கள் நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்க்கறோம் இல்லை, நடமாடும் நகை கடைகள் நம்ம எல்லாம் பார்க்குறோம் இன்னைக்கு பார்க்கறோம் இல்லை. அப்படி ஒன்று போச்சுன்னா பயந்து செத்து தானையா போகணும். இந்த ஒன்று இல்லைன்னா நம்ம யாருக்கு பயப்படணும்? நிம்மதியாக தூங்கிடலாம். யார் வீட்டில் கூடுதலாக சொத்து சுகம் இருக்கோ அவங்க வீட்டில் தான் பெரிய விலை கூட நான் போட்டு வாங்குவேன். ஆனா இது ஒண்ணு இல்லைன்னா நாய் ஏறாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கதவு போதும், நிம்மதியா தூங்குவான் பாத்துக்க. பணம் கூட கூட உனக்கு ஸ்லீப்பிங் டோஸ் தான் போடணும். ஏன்னா கள்ளம் வந்துருவானோ கொண்டு போயிருவான். அவன் கொண்டு போறானா இல்லையோ நீ சீக்கிரம் செத்து போயிடுவேன். ஏன் உனக்கு தான் தூக்கம் இல்லை, பிரஷர் ஏறியிருமில்ல, சிந்திக்க முடியுதா? அது அவன் உயிரை வாங்கும். அதனாலதான் சொன்னார், எவ்வளவுதான் செல்வம் வந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல, அது உன் உயிரை வாங்கும். பொதுமொழி பெயர்ப்பில் படிக்கட்டா? கர்த்தர் சோதனம் 19 வசனம் கொஞ்சம் நெல்லுங்க வாரு. தீய முறையில் பணம் சேகரிக்கும் அனைவரும் முடிவும் இதுவே, தீய வழிகளில். அழகான அந்த வார்த்தை, பொருளாதார பண ஆசை எல்லா தீமைக்கும் வே. பணத்தின் பெயரால் அநியாயம், லஞ்சம், ஊழல், லஞ்சம் ஊழல், கள்ள கேஸ் போட்டு எடுக்கிறது, அப்புறம் கொடுக்காம கொடுத்தேன்னு சொல்லி போய் சொல்றது, இந்த மாதிரி இல்லாம அநியாய வழியில அபகரித்தல், தோத்திரம் வேணும் வேணும் வேணும் வேணும் நிறைய கூட்டி வச்சிருக்கா கதர சோத்திரம் வேணும். இப்படி எல்லாம் வருகிறவனுடைய அந்த முடிவு, தீய வழியில் பணம் சேகரிக்கும் அனைவரின் முடிவு இதுவே, அந்த பணம் தன்னை வைத்திருப்போரின் உயிரை குடிக்கும். அவன் பணமே அவன் சாவுக்கு காரணமாகும். என்ன அழகா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், எவ்வளவு அழகா வேதம் சொல்லி கொடுக்குது. ஆனா என்ன, இப்ப யாரும் இந்த மாதிரி என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர், எல்லாரையும் சொல்ல மாட்டேன். நீ தீய வழியில் சேகரிக்காதே, அது இன்றளவுக்கு நாளை உன் உயிரை கொடுக்கும், குடிக்கும். நீ எந்த பணம் உன் பாதுகாப்புன்னு நினைக்கிறியோ, எந்த பொருள் உன் பாதுகாப்புன்னு நினைக்கிறியோ, எந்த ஆஸ்தி, எந்த அந்தஸ்து, எந்த மேன்மை உனக்கு பெருமைன்னு நினைக்கிறியோ, அதுவே உன் உயிருக்கு ஆபத்தா முடியும். உன்னை போட்டு அவங்க கொண்டு போயிருவான். கதர் சோதர் அதான் முடி கடைசியில் வேணும் வேணும் வேணும், கண்டிப்பா நீ அனுபவிக்கவே மாட்டேன், அநியாயமா. அதான் பைபிள், தீய முறையில் பணம் சேகரிக்கும் அனைவருக்கும் முடிவு இதுவே. யாருக்கு தலையிலையும் கொண்டு வச்சு தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பைபிள்ல இருக்கு படிச்சுக்கோ, இதுதான் முடிவு, இதெல்லாம் மாறாது. அதனாலதான் எவனாவது அநியாயமா சேகரிக்கிறானா, ரைட், பரவாயில்ல, யாருக்கோ வேண்டி சேகரிக்கிறான், விட்டுரு, கொஞ்ச நாள் நாதியத்து கிடக்கும், தோத்திர நாதியத்து கிடக்கும். அநியாயமா சேகரிச்ச வீடு நாதியத்து கிடக்கும், குடியிருக்கு ஆள் இல்லாம நாய் உறங்கும் பாரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, நான் சொல்றது உனக்கு புரியுதா? யாராவது என் செய்திய கேட்கறீங்களா? அண்ணனை சகோதரனை வஞ்சித்து, சகோதரியை வஞ்சித்து, பிள்ளைகளை வஞ்சித்து, தோத்திரம் லஞ்சம் ஊழல் வாங்கி அநியாயமா சொத்து சேகரிச்சு வச்சிருக்கிறேன்னா, கண்டிப்பா சொல்றேன், தோதரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாம உன்னையும் அதை அழிச்சுட்டு உன் குடும்பத்தையும் தகர்த்துருவோம். அதனாலதான் சொன்ன, அது விக்கிரகாராதனைக்கு சமமான பாவம். நீ அதை வந்து அதனுடைய பேர் முதலாய் உனக்கு சொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொன்னார். பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு அழகா நமக்கெல்லாம் போதிக்கிறார், எவ்வளவு அழகா நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். இப்ப நீ ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணணும், ஏசப்பா தோதரம் என்னை பாதுகாத்துக்கிடுங்க.
1: உம்மை வரவேற்கிறோம், we welcome you Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை, எங்களை நடத்துங்க.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: குளிர்காலங்களில் பூமியின் வடக்கு பகுதியில் வாழும் பல பறவைகள் வெப்பமான பகுதிகளுக்கு மொத்தமாக கூட்டம் கூட்டமாக இடம்பெயர்ந்து வந்து மீண்டும் தங்களுடைய சொந்த இடத்திற்கு திரும்பும் பழக்கம் உள்ளது. ஒரு மூத்த பறவை முன் பறந்து செல்ல அதற்கு இரண்டு பக்கங்களிலும் வீ போன்ற அமைப்பில் மற்ற பறவைகள் அந்த பறவையை பின்தொடரும். அந்த பறவைகள் அப்படி வந்து தங்கும் பொழுது மற்ற பகுதிகளிலிருந்து மக்கள் பிரயாணப்பட்டு அந்த பறவைகளை பார்ப்பதும் படம் எடுப்பதுமாக இருப்பார்கள். இந்த பறவைகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்பது நம்முடைய அரசாங்கத்தினுடைய கட்டளையும் கூட. பறந்து செல்லும் பொழுது ஒரு மூத்த பறவை அதை வழிநடத்தினாலும் அதற்கு களைப்பு ஏற்படும் பொழுது மற்ற ஒரு மூத்த பறவை அந்த பொறுப்பு எடுத்து வழிநடத்தும். அப்படி வழிநடத்தும் பறவைகளுக்கு எந்த காலகட்டத்தில் எந்த வழியாக பறந்து செல்ல வேண்டும் என்பது அனைத்தும் ஆண்டவர் கொடுத்த ஞானம். இப்படி கூட்டமாக பறந்து செல்லும் பறவைகளில் ஒரு பறவை சுகவீனமடையும் என்றால் அந்த கூட்டத்தை விட்டு கீழே இறங்கி தங்கிவிட்டு மீண்டும் பின்னால் வரும் மற்றொரு கூட்டத்தோடு இணைந்து கொள்ளும். இப்படி ஒரு பறவை கூட்டத்தை விட்டு கீழே இறங்கினாலும் அதற்கு துணையாக மற்றொரு பறவையும் கீழே இறங்கி அது சுகம் பெற்று திரும்ப வரை அதோடு தங்கியிருக்கும். பறவைகள் வீ வடிவில் பறந்து செல்லும் பொழுது காற்றை கிழித்துக் கொண்டு செல்லும் அமைப்பை பெற்றுக் கொள்கிறது. மேலும் எளிதாக தங்களை வழிநடத்தும் பறவைகளுக்கு பின் செல்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது வேதத்தின் இந்த வாசகங்கள் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. பறவைகளை கவனித்துப் பாருங்கள். அவை விதைக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை. ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளையும் பிழைப்போட்டுகிறார். நீங்கள் அவைகளைக் காட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? எனவே நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்பட வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.

மகிமைக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி என்னோட கூட சேர்ந்து தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம். Come on!

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை. உந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே. ஓ ஹல்லேலூயா! இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன்.

எங்கள் பரிசுத்தம் உள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே, இந்த வான பூமி யாவும் இந்த வானத்தில் பூமியிலும் இருக்கிற எல்லாம் உம்முடைய நாமத்தை உயர்த்தும் அப்பா. நீர் அவ்வளவு பரிசுத்த, நீர் அவ்வளவு மகிமை உள்ளவர், நீர் அவ்வளவு மகத்துவமானவர், நீர் எத்தனை நல்லவர். நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உயர்ந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் மகிமை உள்ளவரே.

எல்லா கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பறந்து காக்கிற பட்சியை போல் அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்ம இதுவரைக்கும் வழி நடத்தினார், நம்ம இதுவரைக்கும் சுமந்தார், நம்ம இதுவரைக்கும் ஏந்தி கொண்டார், நம்ம இதுவரைக்கும் நடத்தினாரே. ஹல்லேலூயா. எங்களை நடத்தி வந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம்.

காக்கிற பட்சியை போல தேவன் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறார், தம்முடைய பிள்ளைகள் மேல் ஆதரவாய் இருக்கிறார். எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ, எப்படி ஒரு பறவை தன் குஞ்சுகளை அது பாதுகாக்கிறதோ, சிறகின் கீழாய் பாதுகாக்கிறதோ, அவன் நம்மை கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவராய் இருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய பாதுகாப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவன் நாமத்தை உயர்த்துவோமா. அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? வேத வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா ஓ அதிக நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்கள், வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது, இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பொல்லாதவர்கள், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க. அது எப்படிங்க நாம பொல்லாதவர்கள் ஆக முடியும்? எஸ், நமக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதி. நம்ம பிள்ளைகளை பார்ப்பது ஒரு விதம், மற்ற பிள்ளைகளை பார்ப்பது வேறு விதம். நம்ம பிள்ளைகளுக்காக செய்வது வேறொன்று, மற்றவர்களுக்காக செய்வது வேறொன்று. ஆகவேதான் இயேசு சொல்கிறார், நீங்கள் பொல்லாதவர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வீர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பொல்லாதவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயாதிபதி, அவர் சர்வலோகத்தை மாடுகிறவர், மாறாதவர், மகிமை உள்ளவர், ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவரிடத்தில் பாரபட்சம் என்பது இல்லவே இல்லை. பாரபட்சம் பார்க்கிறவர் அல்லங்க. அப்படின்னா அவர் நமக்கு அதிக நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அவற்ற பாரபட்சமே இல்லைங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்கறதோ, உங்களை ஒரு மாதிரி பார்க்கறதோ அப்படிலாம் அவர் கிடையாது. நீங்களும் நான் அவர் பார்வையில ஒரே போல தான் இருக்கிறோம். நம்மை ஒரே போல பார்க்கிறார் தகப்பன். பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்டா செய்யறோம்னா, அன்பு தேவ ஜனமே, பலவிதமான நெருக்கடியின் மத்தியில, பலவிதமான புறக்கணிப்பின் மத்தியில, பலவிதமான தேவைகள் மத்தியில அமர்ந்திருக்கிறாயோ, இன்றைக்கு தகப்பன் உனக்கு சிறந்ததை செய்வதற்கு, தகப்பன் உன் நன்மைக்காய் சகலத்தை செய்வதற்கு, உனக்கு சகலமும் நன்மைக்காய் தருவதற்கு தகப்பன் நல்லவரா இருக்கிறார். பொல்லாதவர்களாகி நாம் நல்ல இவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் எவ்வளோ அதிகமாக நல்ல இவர்களை கொடுப்பாருங்க. இன்னைக்கு பலவித தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், எல்லாம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி போஷிப்பார், தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி தாங்குவார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து அவர் முடிக்கிற தேவனா இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அவர் பரம தகப்பன், நித்திய பிதா, நித்திய பிதா. அந்த தகப்பன் ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, தீமையை செய்கிறவர் அல்ல, தீமை அவரிடத்திலிருந்து வருவது இல்லை. நன்மையான தெய்வம் நீ.

ரோமர் 4 அதிகாரம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும் படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடப்பலாயிருக்கும் இருப்பவர்களுக்கும் தகப்பனாயிருக்கும் படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதுக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசத்தருமாய் மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளா இருந்திருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மயப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராய் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.

0: பரலோகத்தின் எச்சரிக்கை என்ற தலைப்பில் சகோதரன் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசியுங்கள். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தின் 21வது வசனம்.
2: அப்பொழுது எலியா
1: சகல ஜனத்தண்டைக்கும் வந்து,
2: நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்,
1: கர்த்தர் தெய்வமானால்
2: அவரை பின்பற்றுங்கள்,
1: ஆகால் தெய்வமானால்
2: அவனை பின்பற்றுங்கள்
1: என்றார்.
2: ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்ல,
1: நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடக்கிறது, ஸ்கிப்பாய் போறது. ஆமா, தேவன் ஒரு டிராக்கை நியமித்திருக்க, அதுல நடக்கிறது திடீர்னு இன்னொரு டிராக்ல போய் நிக்கிறது, இப்படி ஸ்கிப்பாய் போறது. எந்த மட்டும் இப்படி நடப்பீர்கள், இரண்டு நினைவுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே கேள், கவனமாய் கேள், விழிப்போடு கேள், ஜாக்கிரதையோடு கேள், பயபக்தியோடு கேள், தாழ்மையோடு கேள். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம் நினைவுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். 139:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். ஆதியாகமம் 6:5 சொல்லப்பட்டிருக்கிற நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார். அதோட ஷேப் தெரியுமா? நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார், நினைவுகளை அறிந்திருக்கிறார். அதை இப்படி சொல்றேன், இவன் நினைக்கிற நினைவு அது எப்படி மாறும் என்பதை கர்த்தர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். எலியாவை கொண்டு எச்சரிக்கிறார், இஸ்ரவேலரை பார்த்து எச்சரிக்கிறார், நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் இப்படி மாறி மாறி நடப்பீங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் காட்டுற பாதையில போ, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றவங்க எப்படி போறாங்களோ அப்படி போ. நீ ஆவிக்குரியவங்களோடு சேரும் போது, ஆமென், ஆவிக்குரிய பாதையில் நடக்கிறாய், உலகத்தோடு சேரும் போது உலகத்தான் போற மாதிரியே போற. நீ எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், எந்த மட்டும். ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்ற பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நடத்தப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? தூதர்கள் உண்கிற உணவை உட்கொண்ட இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? கன்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை உட்கொண்ட ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? செங்கடலை இரண்டாய் பிளந்து அது நடுவே நடக்க பண்ணின சரத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளா குந்தி

0: பொந்தி நடப்பீர்கள். நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார், ஏன் எச்சரிக்கிறார். இந்த எச்சரிப்பை சொல்ல காரணம் என்ன? நான் கண்ட காட்சி என்ன? ஒரு பெரிய வாகனம், அந்த வாகனத்தில் சபையில் இருந்து சிலர் இருக்கிறார்கள். ஆமென். சரியா டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுடைய நினைவுகளை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். நினைவுகள் வேற வேற மாதிரி நினைவுகள் ஓடுறதை காண்பித்து கொடுத்தார். அப்ப ஆண்டவர் சொன்னார், எச்சரி, ஜனங்களை பார்த்து சொல்லு, நினைவு ராங், நினைவு ராங், நினைவு தப்பு, பார்த்து சொல்லு, பார்த்து சொல்லு, பார்த்து சொல்லுனார். எனக்கு ஆரம்பத்துல புரியல, அதன் பிறகு நான் சொல்ல ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி அந்த வாகனம் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டுக்குள்ளாகவும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானதையும் கண்டு வியாழக்கிழமை அதிகாலை 3:30 எழுந்து துடித்து படுக்கையிலிருந்து எழுந்தினேன். எழும்பினேன், கர்த்தர் பேசினார், ஜனத்தோடு பேசு. அநேகர் நினைவுகளை பார்த்து பரலோகம் வேதனைப்படுகிறது, நினைவுகளை பார்த்து பரலோகம் துக்கப்படுகிறது. கர்த்தருனை தெரிந்தெடுத்தது சர்ச்சில் மெம்பராக்க அல்ல, கர்த்தருனை தெரிந்தெடுத்தது நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க. மானிட்டர் வாங்க பிரதர், மானிட்டர், மானிட்டர் வாங்க. நீங்கள் எந்த மட்டும் இன்னைக்கு ஒரு பிரசங்கமா கேட்காத, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேளு. நினைவு தூய்மையாக்கப்படுதா? கர்த்தர் எச்சரிக்கிறது எதுக்கு தெரியுமா? உன் கதை முடிஞ்சுன்னு சொல்றதுக்கு அல்ல, உன் கதை முடிய கூடாது என்று சொல்வதற்கு. நீ வாழ்ந்திருக்க பரலோகம் விரும்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மட்டும் எசாயா 65:2 சாகா பாக்கா ராதா. புரியும்படி சொல்றேன், தன் இஷ்டப்படி நடக்கிறவன் நலமல்லாத வழியில் நடக்கிறான். காமே கர்த்தர் காண்பிக்கிற பாதையில் நடக்கிறவனே நலமான பாதையில் நடக்கிறான். ஹல்லேலூயா. நாமளே நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நாமளே நம்ம சொல்றோம் இதுதான் கரெக்டு, இது சூப்பர், இது செஞ்சா போதும், அது செஞ்சு இப்படி பண்ணிடலாம், இது செஞ்சு அப்படி பண்ணிடலாம். நல்லமல்லாத வழி. இரண்டு நினைவுகள் இதுதான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது குளோரி குளோரி ரத்தம் செய்யும், ஹல்லேலூயா. திங்கள் முதல் சனிக்கிழமை வர எங்க போறோம்? நினைவு, நமக்கு நினைவு என்ன விரும்புதோ அதை செய்யறோம். யார் கோபாக்கினையின் பிள்ளைகள்? கோபாக்கினையின் பிள்ளைகள் யாரு? எபேசியர் 2:3 வாசிங்க. எபேசியர் 2:3
1: மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம்.
0: அப்போ இங்க கோபாக்கினையின் பிள்ளைங்க லிஸ்ட்ல யார் தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? மாம்சமும் மனசும் விரும்புறத செய்யறவங்க கோபாக்கினின் பிள்ளைகளா. மாம்சமும் மனசும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்புறத, இது கத்தர் சொன்னார், கத்தர் தான் விருப்பத்தை வச்சார், கத்தர் தான் விருப்பத்தை வச்சான்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை அப்படி லிங்க் பண்ணக்கூடாது. கத்தர் சொன்ன காரியத்தை தான் கத்தர் சொன்னார், கத்தர் சொன்னார்னு சொல்லணும். நமக்கு தோன்றதெல்லாம் கத்தர் இப்படி சொன்னார், கத்தர் அப்படி சொன்னார். ஆமே. ஆண்டவரை முன்னிறுத்தி பாவம் செய்யாதே. எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். எந்த மட்டும் கத்தர் ஒரு நாள் ஒன்னு சொல்லி அடுத்த நாள் மாற்றுகிற தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறது. எப்படியோ அப்படி அவருடைய வார்த்தைகளும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. Glory. தனக்கு எனக்கு இதான் கரெக்ட், நான் செய்யறதா கரெக்ட். செய்யாத ஆசை வருது, எல்லாருக்குள்ள வரும், பேசுகிற எனக்குள்ள நிறையவே வரும், கேட்கிறவங்களுக்குள்ள நிறையவே வரும். ஆசை இல்லாத ஒரு மனுஷனும் கிடையாது. ஆனா என்ன செய்யணும்? நம்முடைய விருப்பத்தை தேவ சமூகத்தில் வைக்கணும். நம்முடைய விருப்பம் தேவ சித்தத்துக்கு ஒத்ததானால் அது கர்த்தர் நிறைவேற்றுவார், இல்லையா சிலுவையில் அறிந்து விடாதே. என்னுடைய ஆசை இச்சைகளை நான் எங்கே அறிந்து விட்டேன்? ஹல்லேலூயா. ஆசை வராதுன்னு சொல்லல, வரும், எழும்போ. சிலதை பார்க்கும் போது கண்களுக்கு பிடிக்கும், சில காரியத்தை கேட்கும் போது அதை பார்க்கணும் தோணும், அதை பெற்றுக்கொள்ளணும் தோணும். ஆனா இது தேவனுக்கு உகந்ததா? என்ன ட்ராக் மாற பண்ணுமா? என் நினைவுகள் மாற்றப்படுமா? யோசிக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, விழுந்தவனை சத்துருவானவன் தள்ள மாட்டான். ஏன்? அவன் ஆல்ரெடி விழுந்துட்டான். ஆனா நிக்கிறவனை தள்ள பாப்பா, நிக்கிறவனை தான் தள்ளுவா, நிக்கிறவனுக்கு தான் போராட்டம், விழுந்தவனுக்கு அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஜனங்கள் பாகால் பின்பற்றினார்கள்? இந்த ஜனங்கள் யார்? தேவனை அறியாதவர்கள் அல்லவே, நன்மையை பெற்றவர்கள் தானே, அற்புதத்தை கண்ணார கண்டவர்கள் தானே. அப்படி இருந்தும் எப்படி மனம் வந்தது? எப்படி இந்த துணிகரம் வந்தது? எப்படி அவர்களால் முடிந்தது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. ஏன் பின்பற்றினார்கள்? ஹல்லேலூயா. இரண்டு நினைவுகள், இரண்டு நினைவுகள். பிரைஸ் தி லார்ட். நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே ரெண்டு வழி இருக்குன்னு சொல்றீங்க ஆண்டவரே. ஒன்று கேட்டுக்கு போகும் வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு போகும் வாசல். ஆமாம், இப்படி ரெண்டு பாதை இருக்கிறதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு, நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் எனக்கு முன்னாடி ஒரே ஒரு வழி தான் இருக்கணும் ஆண்டவரே. என்கிட்ட செலக்ட் பண்ண சொன்னால் எனக்கு செலக்ட் பண்ண தெரியாதுப்பா. எனக்கு முன்னாடி ஒரே ஒரு பாதை தான் இருக்கணும். அந்த பாதை நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணின பாதையாக தான் இருக்கணும். நீர் எனக்கு திறந்த பாதையாக தான் இருக்கணும். நீர் எனக்கு காட்டின பாதையாய் தான் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாக்கோபு தேவனால் சிநேகிக்கப்பட்டவன் தான். ஆனால் யாக்கோபுக்கு இந்த ரெண்டு நினைவு இருந்துச்சு. என்ன நினைவு? ஈசாக்கு முன்னாடி தன்னை ஏசாவாய் காண்பித்துக் கொள்ளுகிறான், ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை யாக்கோபாய் காண்பித்துக் கொள்ளுகிறான். ஏசா உலகத்துக்கு நிழல், யாக்கோபு தேவனுடைய சுதந்திரம். நீ தேவ பிரசன்னத்தில் அவருடைய சுதந்திரமாய் உன்னை மாற்றிக்கொள்ளுகிறாய், உன்னை காண்பித்துக் கொள்ளுகிறாய். ஆனால் உலகத்துக்கு கூட போகும்போது ஏசாவை மாதிரி தான் சத்தம், யாக்கோபின் சத்தம், கைகள் ஏசாவின் கைகள். ஒரு உலகத்தான் என்ன சொல்றா, என்ன செய்யறானோ அதை தான் செய்கிறாய். ஒரு உலகத்தான் என்ன வார்த்தை பேசுகிறானோ அதை தான் பேசுகிறாய். ஒரு ஊற்றிலிருந்து கசப்பும் தாமே தித்திக்கும் நீர் சுரக்குமோ? சர்ச்சில் வரும்போது குளோரி ஹல்லேலூயா அந்நிய பாஷை எல்லாரும் வெளியே போய் என்னென்ன வார்த்தைகள் உன் வாயில் வருகிறது, சற்று யோசித்து பார். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி கிடப்பீர்கள். ஹல்லேலூயா. இது துதிக்கிறவாய். தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மை துதிக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாயிலிருந்து ஆமே ஒரு வாய் வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிக்கணும் நான் பேசுறது. ஆமே ஒருவேளை நம்முடைய மாம்சத்தை பிரியப்படுத்தலாம், கர்த்தரை பிரியப்படுத்துமா? என்னென்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை கேள், யாக்கோபு சிநேகிக்கப்பட்டவன் தான், ஆனால் ஈசாக்கு முன்னாடி ஏசாவாக, ஆண்டவருக்கு முன்னாடி. ஈசா கேட்கிறவன் பேர் என்ன? ஏசா. ஆண்டவர் கேட்கிறவன் பேர் என்ன? யாக்கோபு. ஹல்லேலூயா. உலகம் கேட்கும்போது அந்த மாதிரி, கர்த்தர் கேட்கும்போது இந்த மாதிரி. எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். 73 சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிறான், துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு பொறாம வந்துச்சு. 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால், 10வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க, ஆகையால் அவருடைய ஜனங்களில் அநேகர். 73:10 சங்கீதம், 73:10 எடுத்து வாசிங்க, குயிக்கா வாசிங்க.
1: ஆகையால் அவருடைய ஜனங்கள்,
0: ஆகையால் அவருடைய ஜனங்கள்
1: இந்த வழியாகவே திரும்புகிறார்கள்.
0: யார் இந்த வழியா திரும்புறாங்க? அவருடைய ஜனங்கள். ஏன் இந்த வழியா திரும்புறாங்க? அதுக்கு மேல சொல்லப்பட்டிருக்கிறது, ஹைஃபை லைஃப், செழிப்பான வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. இன்னொரு வார்த்தை இதில் சொல்லப்பட்டிருக்கும், அவன் இருதயம் விரும்புவதிலும். எந்த வசனம் அது? 7வது வசனம் வாசிங்க.
1: அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது,
0: கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது,
1: அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து இருக்கிறது.
0: கண்ணு பார்க்கிறது அவன் பெற்றுக் கொள்ளுகிறான், இருதயம் விரும்புறதெல்லாம் அவன் சுதந்திரிக்கிறான். எந்த ட்ராக்கிங்க சூப்பர். ஹல்லேலூயா. அவன் மனசு விரும்புறதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது. நான் விரும்புறதெல்லாம் எனக்கு கிடைப்பதெல்லாம் ஆசீர்வாதம். பரலோகம் விரும்புறதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன், ஆனால் அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஜனங்கள் பார்க்குறாங்க, இங்கே டெய்லி கண்ணீரும் கவலையும் போராட்டமும் சோதனையும் வனாந்திரம் தான். பேசாமல் ஸ்கிப் ஆயிரும், அந்த ட்ராக்ல போயிடும், ஜம்ப் பண்ணிடும். அவர்களில் அநேகர் அந்த வழியாய் திரும்புகிறார்கள். திருப்பி சொல்றேன், நல்ல கவனிங்க. இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் ஈஸியா நெக்ஸ்ட் ட்ராக்ல ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்றோம், அவரிடத்தில் உள்ளவைகளுக்காக அவரிடத்தில் வராதே, அவருக்காக அவரிடத்தில் வா. அவரிடத்தில் உள்ளவைகளுக்காக ஆராதிக்க வராதே, பிரயோஜனம் இல்லை. அவருக்காக அவரிடத்தில் வா, அவருக்காகவே அவரிடத்தில் வா. பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆராதிக்க போறோம்? ஆராதிக்கலைன்னா என்ன? இன்னைக்கு ஆராதனை கட்டானா என்ன? இல்ல, எனக்கு அவரை பார்க்கணும். அவரோடு உறவாடுற டைம்ல நான் வேற எதையும் செய்யக்கூடாது. அவர் என்கிட்ட பேசுறதுக்காக, என்னோடு பழகிறதுக்காக தான் வானத்தை விட்டு இறங்கி வர்றார். என்னோடு பேச இறங்கி வரா, என்கூட பழக இறங்கி வரா. ஹல்லேலூயா. யாருக்காகவும் சர்ச்சுக்கு வராதிங்க, ஆண்டவருக்காக வாங்க. வீட்டில் கம்பல் பண்ணாங்கன்னு வராதிங்க, ஆண்டவருக்காக வாங்க. எதற்காக சர்ச்சுக்கு வரோம்? கிறிஸ்டியன் ஆயிட்டோம், இந்த ஃபேமிலியில் பிறந்துட்டோம், சர்ச்சுக்கு வந்தா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எனக்கும் அவருக்கும் இடையே உள்ள உறவு. விறகுகளை தலையில் சுமந்து கொண்டு போன ஈசாக்கு கேட்குற, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? எதற்காக அந்த ஆட்டுக்குட்டியை எங்க நான் பார்க்கிறேனோ அங்கே இந்த விறகை நான் இறக்கி வைப்பேன். இந்த ஆட்டுக்குட்டியை நான் எங்கே பார்க்கிறேனோ அங்கே இந்த பாரத்தை நான் அவனுக்குள்ள துடிப்பை பார்த்தீங்களா, ஏக்கத்தை பார்த்தீங்களா, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? எதற்காக சர்ச்சுக்கு வரோம்? எதற்காக இங்க சர்ச்சுக்கு வரோம்? சர்ச்சுக்கு வந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும், நோ, அப்படி ஒரு போர்டு இங்க கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதுக்காக ஆராதனைக்கு வரும்? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய பரிசுத்த சந்நிதியில் கெம்பீரிக்க. அவருடைய ஜனங்கள் அநேகர் இந்த வழியா திரும்புறாங்க, ஜம்னு ஜம்பன்ட்டாங்க. ஆனா ஆசாப் சொல்லுகிறா, நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டாலும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டாலும் நான் இந்த ட்ராக்ல தான் நிற்பேன். காரணம், அவங்களுக்கு தேவை மண்ணு, எனக்கு தேவை மகிமை மகிமை மகிமை மகிமை. இப்படி நீ உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி உம்முடைய மகிமையில் என்னை சேர்த்துக் கொள்வே. மண்ணுக்குரியவர்களை விரும்புகிறவங்க ட்ராக் மாறுவாங்க, விண்ணுக்குரியவர்களை விரும்புகிறவர்கள் ட்ராக்ல ஓடுவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேலரை புறப்பட பண்ணும் போது ரெண்டு காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொன்னார். ஒன்று, மற்றவர்களோடு உடன்படிக்கை செய்யக்கூடாது. ரெண்டு, அந்நிய தெய்வத்தின் பலிபீடங்களை நீங்க போற இடத்துல இருக்கணும், அதை உடைச்சிடணும். அப்படின்னு என்ன, நீ அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அது இருக்குன்னா நீ ஃபாலோ பண்ணுவ, அதனால நீ அதை உடைச்சிடணும். நீ இருக்கிற எல்லைக்குள்ள அது வர விடக்கூடாது. திரும்பி சொல்றேன், நீங்க எந்த ட்ராக்ல போறீங்கன்னு தெரியாது, கர்த்தர் உங்களை எப்படி நடத்த போறான்னு தெரியாது. நீங்க போற இடத்துல அநேகர் இருப்பாங்க, அநேகர் சூழ்ந்திருப்பாங்க, என்ன இருப்பாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காரு, ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியாரு. உன்னை ட்ராக் மாற பண்ணுகிற ஏதோ ஒன்று இருக்கும்னா அதை நீ நிர்மூலமாக்கிறணும். அதுக்கு நீ கிரீன் சிக்னல் கொடுக்க கூடாது, அதுக்கு நீ கிரீன் சிக்னல் காட்டக்கூடாது. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவார் ஆண்டவர். ஆபிரகாம் அதுல ரொம்ப உறுதியா இருந்தான். ஆபிரகாம் புறப்பட்டான். இஸ்ரவேலர்கள் இப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. ஆமி நாட்கள் சென்றது, வருஷங்கள் சென்றது. புறப்படும் போது இப்போ மோசே தலைமை தாண்டி யோசுவா தலைமை. இப்போ யோசுவா சொல்றார் 24:15, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம் சொன்னதும் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? 24:16 வாசிங்க. ஆமென். 24:16, யோசுவா 24:16.
1: அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக.
0: கவனிங்க, என்ன சொல்றாங்க? வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு, சொல்ல முடியுமா? கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு. தேவ சமூகத்தில் எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருக்க கடவுது. Praise the Lord. கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. ஆமே ஆமே. சபையை கேக்குறீங்களா? இப்படிதான் ஜனங்கள் வந்தார்கள். அப்படி இருந்தும் ஜனங்கள் பாகாலை பின்பற்ற காரணம் என்ன? எங்கே தடுமாற்றம்? ஏன் தடுமாற்றம்? அதற்கு காரணம் என்ன? காரணம் யார்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 2 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 2 அதிகாரம். Praise the Lord. 10
1: தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு
0: கர்த்தரையும்
1: அவர் இஸ்ரவேலுக்காக செய்த
0: கிரியையையும்
1: அறியாத
0: வேறொரு சந்ததி
1: அவர்களுக்கு பின் எழும்பிற்று.
0: அவர்களுக்கு பின்பு எழும்பிற்று
2: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர
1: கர்த்தரின்
2: பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து
1: பாகால்களை சேவித்து.
2: கவனிச்சிங்களா? தேவனை அறிந்த அறிவு இருக்கிறது வரைக்கும் ஜனங்கள் டிராக்ல நின்னாங்க. அவங்க காலத்துல சூப்பரா இருந்தாங்க. ஆனா பிள்ளைங்க காலத்துல அடுத்த சந்ததி, வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரையும் அவரை அவர் இஸ்ரவேலருக்காக செய்த கிரியையும் அறியாத. அப்போ ஒரு சந்ததி கர்த்தரை அறியாம வளருதுன்னா அதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அதுதான் சொல்லுங்க. ஒரு சந்ததி கர்த்தரை அறியாமல் வளருதென்றால், கர்த்தர் தன் பிதாக்களுக்கு செய்த கிரியையை அறியாமல் ஒரு சந்ததி வளருகிறது என்றால் அதற்கு காரணம் யாரு? நீங்களே எழுதிக்கோங்க டைரியில. ஈசாக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்க காரணம் என்ன? காரணம் உண்டு. சின்ன வயசுல இருந்து ஆபிரகாம் சொல்லி சொல்லி வளர்க்கிறான். மகனே, ஆண்டவர் சிம்மத்தில் போகும்போது சும்மா போக முடியாது. உன்னுடைய ஜபமோ எதுவாகட்டும் அது தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதா இருக்குமானால் உனக்கும் பரலோக தேவனுக்கும் நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நீ நின்று அவரை நோக்கி பார்க்கும்போது வானத்திலிருந்து அவர் அக்கினியினால் உத்தரவருள்வா. பரலோகத்திலிருந்து தேவன் இது சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால நேரம் நடக்கும்போது கேட்கிறான், அப்பா தொழுது கொள்ள போறோம் தானே சொன்னீங்க? ஆமா. வர்ஷிப் பண்ண போறோம் தானே சொன்னீங்க? ஆமா. விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? ஏன் இந்த கேள்வி வருது? சொல்லி வளர்க்கப்பட்டான். ஆபிரகாம் ஈசா கூடிய காரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். என்ன ஸ்ட்ராங்கா இருந்தான்? எலியேசரை பார்த்து சொல்றான், நீ போய் பொன்கொள்ளும் ஆமா இந்த தேசத்துக்கு போ, பெண்ணை அழைத்து கொண்டு வா. ஆனா என் பையனை மட்டும் அங்க கூட்டிட்டு போயிடாது. காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் வேர்ல்டோட, உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து சொல்றான், நோ, அவன் இங்கே தான் இருப்பான். உடனே கேட்குறாரு எலியாஸ் கேட்குறாரு, அப்படி அந்த பெண் வர சம்மதிக்கலைன்னா, ஏய், நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறேன், நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறேன். கர்த்தர் உனக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புவார். கர்த்தர் உனக்கு முன்னாடி ஒரு இயேசுவின் நாமத்தில் சபையை நீ கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் உனக்காக நிற்பார். கர்த்தர் தன்னுடைய தூதர்களை அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்கே பிரச்சனை? சந்ததிக்கு சொல்ல வேண்டியதை லைட்டா சொல்றோம், லைட்டா சொல்றோம், சிம்பிளா. பைபிள் படிச்சியா? ஜெபம் பண்ணி அதோட முடிஞ்சு. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி. ஆண்டவரே, என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே, என்ன உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கறீங்க? ஏன் ஜனங்கள் பாகாலை பின்பற்றினார்கள்? தங்கள் பிதாக்கள் கரெக்டா தானே இருந்தாங்க, ஆனா அடுத்த தலைமுறையை விட்டுட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நான் நின்றனும் என் பிள்ளை எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அது பார்த்து எசேக்கி அந்த பிரச்சனை, எசேக்கி அந்த தப்பு பண்ணான். பாபிலோன் ராஜாவுக்கு எல்லாத்தையும் திறந்து காட்டுறான். உடனே எச்சரிக்கிறார், எசேக்கியாவே உன் நாட்களில் பிரச்சனை வராது, ஆனால் உன் பையன் நாட்களில் பிரச்சனை வரும்னு. உடனே எசேக்கி என்ன தெரியுமா சொல்வார்? பரவாயில்ல, என் நாட்களிலாவது சமாதானமாய் இருக்குமே. ஒரு நல்ல தகப்பனுடைய குவாலிட்டியாது இல்லை. அல்லேலூயா. என்ன பிரச்சனை? சந்ததிக்கு கர்த்தருடைய கிரியைகளை சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டார்கள். அடுத்த தலைமுறைக்கு தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டார்கள். என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்? எகிப்திலிருந்து மீட்கப்பட்டதை சொல்லிக் கொடுக்கணும். ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது மோசை கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. மோசையை கொண்டு ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, எடுக்க வேண்டாம் நான் சொல்லி விடுகிறேன். யாத்திராகமம் 12:14, இது தலைமுறை தலைமுறையாக ஆசரிக்கப்பட வேண்டும். தலைமுறை அப்படின்னு என்ன?
0: இந்த தலைமுறை இதை மறந்துடக்கூடாது. எதை மறந்துடக்கூடாது? ஒரு காலத்தில் அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரல் இட்ட ஜனங்கள், ஆனால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம், இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம், இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம். இரத்தம் சிந்தப்பட்டது நமக்கு மீட்பு உண்டாக. இன்னைக்கு போய் போய் போய் இன்னைக்கு அடுத்த மாதம் எல்லாரும் குட் ஃப்ரைடே கொண்டாடுவாங்க. கிறிஸ்து மரித்தார்னா எல்லாருக்கும் தெரியுமே தவிர ஏன் மரித்தாருங்கிறதே அநேகர் மறந்து விட்டார்கள். சென்னையில் ஒருத்தர் மைக் எடுத்து பேசுறாரு, கிறிஸ்து மரித்ததுக்கு நம்முடைய பாவம் வந்து 1% தான் காரணமா. எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக. இன்னைக்கு உள்ள தலைமுறை அது மறந்து விட்டது. குட் ஃப்ரைடேனா கிறிஸ்து மரித்தார், ஈஸ்டர்னா கிறிஸ்து உயிர்த்தார். ஹலோ, நீ தலைமுறை தலைமுறைக்கு இது நினைவு கூறணும், சொல்லி கொடுக்கணும், மீட்பை குறித்து சொல்லி கொடுக்கணும். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நாம் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, தலைமுறைக்கு சொல்லிக் கொடு. இன்னைக்கு மண்ணு கடுத்த காரியங்களை குறித்து பிள்ளைகளை உலுக்குறாமே, வீண்ணு கடுத்த காரியங்களை குறித்து பிள்ளைகளுக்கு ஏதாவது ஊட்டுறோமா, ஏதாவது ஊட்டுறோமா? ஹல்லேலூயா. யோவான் 3வது நிருபத்தை எழுதும் போது ஒரு வார்த்தையை சொல்வார். யோவான் எழுதவில்லை, யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதினது. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறாருங்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம், வேற சந்தோஷமே எனக்கு இல்லை. என் பிள்ளைங்க எதில் நடக்கிறாங்க? சத்தியத்தில். மீட்பை சொல்லணும். 16:32, நீ ஒரு மண்ணாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒதுக்கி வை, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வை. எதுக்கு வைக்கணும்? அடுத்த சந்ததி வருது. சொல்லணும், மன்னாவினால் பிதாக்கள் போஷிக்கப்பட்டார்கள். மன்னா எது கிடையாளோ? வசனம். அடுத்த சந்ததிக்கு நீ சொல்லணும், நீ சொல்லு. தவறிட்டாங்க, தவறிட்டாங்க. அடுத்து என்ன சொல்ல சொல்றாரு? உபாகமம் 10:15, உங்களை தேவன் தெரிந்து கொள்ள காரணம் என்ன தெரியுமா? உங்க பிதாக்கள் மேல வச்ச அன்பு. உபாகமம் 7:7, நீங்க திரளான ஜனங்களா இருந்ததுனால, எல்லாம் இருந்ததுனால அவர் அன்பு வைக்கலப்பா, அவர் அன்பு வச்சதுனால எல்லாம் இருந்தது. அவர் நேசித்த போது நீங்க கொஞ்சமா இருந்தீங்க. இது நீ சொல்லு, தலைமுறைக்கு சொல்லு, தேவனுடைய அன்பை சொல்லு. தேவனுடைய அன்பை சின்ன வயசுல ஊட்டி வளர்த்தா உலக அன்பு வந்து ஆட்கொள்ளுமா? மாயான் அன்புல சிக்குவாங்களா? சின்ன வயசுலயே பிடிக்க வேண்டியதை பிடிக்க வச்சிருங்க. தேவ அன்பை கொடுத்து சொல்லு, கொஞ்சம் அன்பா சொல்லுங்க. டேய், தேவன் அன்பா இருக்கிறார்னா ஓடிடுவான். கூப்பிட்டு மெதுவா அன்பை குறித்து சொல்லுங்க. எங்க தவறுகிறோம்? ஹல்லேலூயா. பிள்ளைக்கு புரியுதோ புரியலையோ, கேக்குதோ கேட்கலையோ, கடமை நம்முடையது. மீதி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். குதிரை யுத்த நாளுக்கு அதுக்கப்புறம் தான் சின்ன வயசுல ஓட்டுங்க. கர்த்தருடைய, அதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, என் பிள்ளை முதல்ல ருசிக்கிற அன்பு இயேசுவின் அன்பாய் தான் இருக்கணும். பிரேசலா. சொல்லு, அன்பை சொல்லு, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு அன்பை குறித்து. பிரேசலா. யோசுவா 4 சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தானை கடக்கும் போது ஆமாம், ஒவ்வொரு கல் எடுத்து வைங்க, ஒவ்வொரு கோத்திரத்தின் சார்பாக ஒவ்வொரு கல் எடுத்து வைங்கன்னு. எதுக்கு கல்? நம்ம தான் வந்துட்டோம்ல. இல்லை, நாளைக்கு உன் பிள்ளை கேட்பான் இது என்னன்னு கேட்பான். நீ சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த யோர்தானை கடந்துதான் கானானை சுதந்தரிக்கணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த யோர்தானை கடந்துதான் கானானை சுதந்தரிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். மீட்பை சொல்லி கொடுக்கணும், மன்னாவை சொல்லி கொடுக்கணும், அன்பை சொல்லி கொடுக்கணும், யோர்தானை சொல்லி கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடு. உபாகமம் 6வது அதிகாரம், அதனுடைய 6, 7, 8 வசனங்களை வாசியுங்கள்.
1: இன்று நான் உனக்கு
0: கட்டளையிடுகிறேன்,
1: இந்த வார்த்தைகளும் இதயத்தில் இருக்க கடவுது,
0: உன் இதயத்தில் இருக்க கடவுது.
1: அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து,
0: நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து,
1: நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது.
0: இந்த வார்த்தைகளை எல்லா பெற்றோரும் தயவாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். நீ
1: உன் வீட்டில்
0: உட்கார்ந்திருக்கும் போது,
1: வழியில் நடக்கிற போதும்
0: படுத்துக் கொள்ளுகிற போதும்
1: எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி.
0: யார்கிட்ட பேசணுமா? எப்பெல்லாம் பேசணுமா? உட்கார்ந்து இருக்கும் போதும். யூஸ்வலா பிள்ளைகள் பெற்றோரோடு மேக்சிமம் எந்த டைம் உட்காருவாங்க? சாப்பிடும் போது. இது பிள்ளை வந்தா அப்பா எழும்பி போறது, அப்பா வந்தா பிள்ளை எழும்பி போறது. சாப்பிடும் போது உட்கார்ந்து இருப்பாங்க. என்ன பேசணுமா? ஊர் கதை, அரசியல் கதை, சினிமா கதை அல்ல. கர்த்தர் உங்ககிட்ட சொன்ன காரியம், கர்த்தர் உன்னை திருத்தின காரியம். நீ பிள்ளைகளிட சொல்லு, உட்கார்ந்து இருக்கும் போது பேசு. அடுத்து
1: அவைகளை உன் கையில்
0: வழியிலே
1: நடக்கும்
0: போது நீ கூட நடப்பே இல்ல, பேசு. எதை பேசணும்? மீட்பை மீட்டது சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்தின பாதையை சொல்லுங்க. தேவ அன்பை சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்கும் போது இது பேச்சாகட்டும், நடக்கும் போது பேசுங்க. அடுத்து
1: படுத்துக் கொள்ளுகிற
0: பிள்ளைங்க கதை கேட்பாங்கல்ல, அதாவது என்ன சொல்ற, சின்ன வயசுல ஊட்டி இருக்கிறாரு, சின்ன வயசுல ஊட்டி இருக்கிறாரு. படுத்துக் கொள்ளும் போது தூக்கம் வராம பிள்ளை இருப்பாள்ல, சொல்லு பெற்றோரே. ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட். உட்காரும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும். ஹல்லேலூயா. ஒரு லெவலுக்கு மேல நம்ம யாரையுமே பிடிக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பிடிப்பார். இதை நீங்க செஞ்சா, நான் பிடிக்கப்பட்டவன், அதனால சொல்றேன். என் பெற்றோர் இதை செய்தார்கள். வழிமாறி ஆழத்தில் போனேன், பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சாரு, தூக்கினார். இன்னைக்கு உங்க முன்னாடி நேர்த்தி வைத்திருக்கிறார். நாங்கள் அஞ்சு பேர் படுத்து தூங்கும் போது 12 மணிக்கு அப்புறமா எங்க தலையில என் பெற்றோர் வந்து கைகளை வைத்து கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். எதற்காக? ஆண்டவரே, இந்த உலகத்தில் அவன் அப்படி செய்யுது, உம்முடையவனா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் திருப்பி சொல்றேன், இம்மைக்கான காரியத்துக்காக மாத்திரம் பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணாதீங்க. பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, பின்பு இவைகளெல்லாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த. நீங்க உங்க பிள்ளைங்களை எவ்வளவு தாங்க உயர்த்த முடியும்? யோசேப்புக்கு யாக்கோபு, அதாவது தகப்பன், ஒரு பலவர்ண அங்கியை மட்டும்தான் தச்சு கொடுக்க முடிந்தது. ஆனால் பரலோக தேவன் ராஜ வஸ்திரத்தை கொடுத்தார். அப்ப யார்கிட்ட கொண்டு போய் விடணும் பிள்ளைங்களை? யார் எங்க எதை தேட வைக்கணும், எதை ஃபோர்ஸ் பண்ணணும்? நீ ஆண்டவரை பிடிச்சுக்கோ, ஆண்டவரை தேடு, ஆண்டவருடைய காரியத்தில் வந்து நில்லு. பிள்ளைங்களுக்கு நாம் நன்மை செய்கிறோமா, தீமை செய்கிறோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இரண்டு நினைவு இருக்கக்கூடாது. சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டியது எப்படி இப்பெல்லாம் பேசணுமோ, உட்காந்து இருக்கும் போது பிள்ளைங்கள்கிட்ட பேசுங்க, பேசுங்க. நடக்கும் போது பேசுங்க. எனக்கு பிளஸ் டூவில் மார்க் ரொம்ப கம்மி. எங்கள் வீட்டிலையே பிரைஸ்லாம் மார்க்கில் ரொம்ப அடி வாங்கினது தான். ரிசல்ட் வரும்போது வீட்டில் தேடி பார்க்குறாங்க, என்ன காணலை. நான் ஒரு நாள் எங்கள் அப்பா கூட எங்கேயும் போக மாட்டேன். நான் அன்னைக்கு ஓட்டிட்டேன், மேல்புறம் பக்கத்தில் ஏதோ ஒரு மீட்டிங். அப்போ நானும் வரைவேன், காலைல ஓட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அன்னைக்கு என்ன வருது, ரிசல்ட் வருது. ஃபோன் வந்து கேட்டாச்சு, அன்னைக்கு ஒன்றுமே பேசலப்பா. அடுத்த நாள் கன்னியாகுமரியில், அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே ஒன்றும் தெரியல. அப்போ நான் அம்பாசிடர் கார் ஃப்ரெண்டில் இருக்கிறோம், பின்னாடியும் கொஞ்சம் நான் இருக்கிறேன், எங்கள் அப்பா இருக்கிறாங்க, ஒருத்தங்க ஓட்டுறாங்க. யார் ஓட்டினாங்கன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. அப்போ எங்கள் அப்பா இப்படி தோளில் கை வச்சுட்டு, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீ ஆண்டவர் மட்டும் பிடிச்சிக்கோ அப்படின்றாங்க. இன்றைக்கி வர அந்த வார்த்தை என் காதில் இப்படி தோளில் தட்டிட்டு, இதில் உன் லைஃப் இல்லை, உன் லைஃப் அங்கே தான் இருக்குது. இதில் மார்க்கு கூடினதுனால உன் லைஃப் மாறிடணும், மார்க்கு குறைஞ்சதுனால இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிடணும் கிடையாது. இப்படி தோளில் வச்சு இப்படி தட்டிட்டு இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. எவ்வளோ எங்கள் அப்பா என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, ஆனால் சில வார்த்தைகள் முத்துக்களாக என் இருதயத்தில் விழுந்தது. நான் சொல்கிறேன், ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார், கர்த்தரை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், கர்த்தரின் பெயரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். செல்லுகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் தலை நிமிர பண்ணுகிறார். பிள்ளைங்க தோல்ல தட்டி என்ன சொல்றோம்? சே போச்சா, அவ்வளவுதான், முடிஞ்சு. மண்ணுக்கு அடுத்த காரியங்களை பிள்ளைகளுக்குள் விதைக்காமல் விண்ணுக்கு அடுத்த காரியங்களை விதைத்து போ. உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து, சத்து, சம்பாத்தியம் எல்லாம் இதுதான். ஒரு தலைமுறை தேவனை அறியாம வளர்ந்துட்டு, தேவ பயன் என்னன்னு தெரியல, பரிசுத்தம் என்னன்னு தெரியல, பாவத்துக்கும் பரிசுத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அதனால தேவ பிள்ளை ஆராதிக்கிறவங்க கூட நேரம் இங்கேயும் ஆராதிக்கிறது, அங்கேயும் போயிடுறது. இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், ரெண்டு போட்டில் ஒவ்வொரு காலும் வச்சுட்டு இருந்தால் என்னாகும்? போட்டு தரையில் நிற்கிறது வரைக்கும் நல்லா இருக்கும், ஆனால் போட்டு ரெண்டும் பயணிக்க ஆரம்பிக்கும் போது புரிந்து கொள்ளுங்கள், ஹல்லேலூயா, Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்போ ஜனங்கள் பாகாலை பின்பற்ற ஆரம்பிச்சதும் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கிட்டு, கர்த்தருக்கு எரிச்சல் வந்துட்டு, கர்த்தர் உடனே ஆண்டவர், அதாவது போன பைபிள் ஸ்டடியில் தியானித்தோம், ஆண்டவருடைய ஒரு நாமம் வந்து எரிச்சல் உள்ள தேவன். எங்கெல்லாம் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் சொல்ல எரிச்சல் உள்ளவர், எரிச்சல் உள்ளவர். வாங்கி அடிக்கலான்னு கையை வாங்கினாரு. ஆனால் ஒரு பக்கம் கோபப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருந்தார். இப்போ தேவன் என்ன செய்கிறார், உடனே என்ன செய்கிறார், நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். நியாயாதிபதிகளை எழுப்பி தேவ வழியை போதிக்கிறார். இப்போ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, ஒரு பிரச்சனையில் அகப்படும் போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்களாம். அந்த நெருக்கத்துக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஜனங்கள் எல்லாம் ஒரு சொல்யூஷனுக்காக தான் கர்த்தரை தேடினார்களே தவிர உணர்ந்து தேடலை. நான் வழி மாறினதுனால தான் இப்படி பிரச்சனை, நான் ட்ராக் மாறினதுனால தான் இப்படி பிரச்சனை, நான் இந்த ஒரு செயலை செஞ்சதுனால தான் இந்த நெருக்கம், இப்படி உணர்ந்து தேடவில்லை, சொல்யூஷனுக்காக தேடினாங்க. ஆண்டவரே விடுவியும் விடுவியும், அவ்வளவுதான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஒரு பிரச்சனையில் அகப்படும் போது ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீரா, இப்படிதான் தேடுறாங்க. ஏன் இப்படி தேடுறாங்க? ஏன்னா வழிகளை குறித்து அறிவில்ல, எப்படி நடக்கணும்னு தெரியல, பாதை தெரியல, இதெல்லாம் ஏன் தெரியல? பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஊட்டல, முற்பிதாக்கள் அடுத்த சந்ததிக்கு ஊட்ட மறந்துட்டாங்க. இதனுடைய விளைவு தலைமுறை அனுபவித்தது, தலைமுறை அனுபவித்தது, நெருக்கப்பட்டார்கள். ஆமே, நியாயாதிபதிகள் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஒரு புறம் நெருக்கத்துக்கு தேவன் அனுமதித்தாலும் இன்னொரு புறம் தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 103:9 தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நம் பாவங்களுக்கு தக்க அவர் நம்மை தண்டியாமல். பாவங்களுக்கு தக்க அவர், ஏன்னா அவருக்கு தேவை நம்ம வாழணும், அவருக்கு தேவை நம்முடைய ஓட்டத்தை வெற்றியா முடிக்கணும். எலியாவை கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். என்ன வார்த்தை? எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். சரி, ஆண்டவர் பேசுகிறார். இனி இதுக்கு சொல்யூஷன் என்ன? சொல்யூஷனை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். 3 காரியம் செய்யணும். 1, வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். எபிரேயர் 4:12 வாசிங்க. எபிரேயர் 4:12 வேகமாய்.
1: தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்,
0: ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்,
1: இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை
0: காட்டிலும் கருக்கானதாயும்,
1: ஆத்துமாவையும்
0: ஆவியையும்
1: அணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக,
0: அடுத்த வார்த்தை
1: உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும்,
0: கவனிங்க, இருதயத்தின் நினைவுகளையும்,
1: யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது.
0: என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டானு என்னால கண்டுபிடிக்க முடியாது, ஆனா கர்த்தருடைய வசனம் அதை கண்டுபிடித்து தரும். ஹலோ, நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு என்ன என்ன கண்டுபிடிக்க சொன்னா, நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டா தான் இருக்கும், நான் செய்யறதெல்லாம் எனக்கு சரியா தான் இருக்கும். ஆனா வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை வைக்கும் போது அதை காண்பித்து கொடுக்கும். அது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதா இருக்கும். ஏன் வசனம் உள்ள போயிருமா? உள்ள போயிட்டு நான் இப்படி சொல்ல விரும்புறேன், அடுத்து நம்ம என்ன யோசிப்போம், இப்போ நம்ம என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும், அடுத்து நாம என்ன யோசிக்க போறோம் என்பதையும் இந்த வசனம் வந்து நமக்கு முன்னாடி கொண்டு வந்துடும். இது சரியா, இது தப்பா கொண்டு வரும். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 19 சங்கீதம் அதனுடைய 7 வாசிங்க. என்ன தெரியும், 11 மட்டும் வாசிங்க.
1: அன்றியும் அவைகளால் உமது
0: அடியேன்
1: எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு.
0: அடுத்த வசனம்,
1: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்?
0: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அவைகளால், கர்த்தருடைய வார்த்தையால், வசனத்தால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். தாவீதே தப்பு இது, தாவீதே இது சரியில்லை. பத்சேபாள் இடத்துல ஒரு பாவம் செய்வான், ஆனால் அதை அவன் பாவமாய் நினைக்கவில்லை. அவன் ஜாலியா தான் இருந்தான். கர்த்தர் வார்த்தையை கொண்டு பேசினார். நாத்தான் தீர்க்க தரிசனை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. எச்சரிக்கப்பட்டான், உணர்த்தப்பட்டான், தேவ சமூகத்தில் விழுந்து அழுதான். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை வைக்கணும். பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற தேவன். என் நினைவுகள் தூய்மையாக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? என் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்க வசனத்துக்கு முன்னாடி என்னை நான் விட்டு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வசனத்தை வாசிக்கிறதுனால பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? நம்முடைய நினைவுகள் நமக்கு பிடிக்கிறதுனால. கர்த்தர் என்ன வச்சிருக்கிறா? கர்த்தர் என்ன? பைபிளை தூக்குறதே இன்னைக்கு அனைவருக்கு வேதனையா இருக்கு. பைபிளை திறந்து படிக்கிறதே இன்னைக்கு. ஏன்னா நம்முடைய நினைவுகள் மேல ஓங்கி இருக்கிறது. இந்த வசனத்தை உள்ள போக உள்ள போக நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது. இவைகள் எதுக்கு போராடுது? மாம்சத்துடைய ஆசை என்ன? ஆமே, ஆவி நினைக்கிறது ஒன்றும் நடக்கக்கூடாது. ஆவியுடைய விருப்பம் என்ன? மாம்சம் நினைக்கிறது ஒன்றும். அப்போ நான் எதுக்கு இடம் கொடுக்குறேனோ அது என்னில் ஓங்கி நிற்கும். கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்புறம் வசனத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையை வைக்கும் போது என்னில் உண்டாகிற மாம்ச எண்ணங்களை எல்லாம் இந்த வசனம் மேற்கொள்ளும், ஜெயிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலில் ஒரு முள்ளு குத்தியாச்சு, முள்ளு உடஞ்சி உள்ளே இருக்கு. டாக்டர் சொல்றாங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். டாக்டரையும் காட்டியாச்சு, இந்த டாக்டர் தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், இவர் கை வச்சா அவ்வளோதான், கண்டிப்பாக முள்ளு மட்டும் வெளியே வரும், கால் அப்படியே தான் இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியாச்சு, ஃபீஸும் கட்டியாச்சு, ஆனால் நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மட்டும் போக மாட்டேன்ட்டு இருந்தால் காலில் இருக்கிற முள்ளு மாறுமா? மாறுமா? டாக்டர் இருக்கிறார், ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது, அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியாச்சு, ஆனால் நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மட்டும் போக மாட்டேன். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எல்லாம் செக் பண்ணி பார்த்து ஆப்ரேஷன் எவ்வளோ ஆகும்? 15 லட்சம். நம்ம ஜபத்திலே இந்த காரியத்தை வச்சிருவோம். ஏன் ஜபத்தில் வைப்போம்? ஏன்னா ரேட்டு ப்ரைஸ்லா. ஜபத்துக்கு ஏங்க ஆண்டவர் ரேட்டு போடல? ஏன்னா உலகத்தை கொடுத்தாலும் அதுக்கு விலை போட முடியாது. 15 லட்சம் நம்ம வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். இல்லை, நான் 15 லட்சம்னு சொல்லலை, 15,000 தான் சொன்னேன். 15,000 நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணலாம். இரண்டு நினைவுகளால். ஹலோ, அடிக்கடி சொல்ற வார்த்தை. முன்ன போற மோசையும் ஆரோனையும் ஏமாத்தலாம், ஆனா மோசைக்கும் ஆரோனுக்கும் முன்பாக ஒருத்தர் செல்லுகிறதை. வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி, கண்ணாடி முன்னாடி நாம போய் எதுக்கு நிற்போம்? நம்மை சரி பண்ணுவதற்கு. ஹலலூயா. ஓரளவுக்கு நாம ரெடி பண்ணாலும் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு போனாதான் ஒரு திருப்தி. சரியா தான் இருக்கு, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஒரு திருப்திக்காக கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், ஒரு நிறைவுக்காக கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம். வெளியே இறங்கி நடக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம். ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம். கரெக்டாக தான் போறானா? அதே போலதான் வாழ்க்கை ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி வாழ்க்கையை விட்டு கொடுத்தால் இந்த வசனம் உனக்குள்ளே போய் இருதயங்களையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அது பிரித்து காண்பிக்கும், எது நல்லது எது கெட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது என்ன செய்யணும்? எரேமியா 4:14, கழுவப்பட விட்டு கொடுக்கணும். நான் இந்த ஆர்டரை சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வசனத்துக்கு விட்டு கொடுக்கும்போது அது காண்பிக்கும், இது இது உங்ககிட்ட நல்ல நினைவு இருக்கு, இது இது கெட்ட நினைவு இருக்கு என்பதை காண்பித்து கொடுக்கும். அதுதான் தாவீது சொல்லுகிறான், அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். எச்சரிப்பு யாருக்குங்க வரும்? ராங் ரூட்ல போறவங்களுக்கு தானே எச்சரிப்பு வரும். சரியான பாதையில் தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு டேய் கரெக்டா போ அப்படி சொல்ல மாட்டாங்க. தப்பான பாதைக்கு நேர டிராக் போகுதுன்னா தாவீது சொல்றாரு, நான் அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? துதிக்கிறவனா இருந்தாலும் சரி, தப்பா போவதுக்கு வாய்ப்பு இருக்கு, டிராக் மாற வாய்ப்பு இருக்கு. எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறவன் தாவீது, எப்பொழுதும் துதிக்கிறவன் தாவீது. அவர் சொல்றாரு டிராக் மாற வாய்ப்பு இருக்கு. அப்படி டிராக் மாறும் போது இவைகளால், இவைகளால் வசனம் என்கிற கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது காண்பித்து கொடுக்கும், தப்பா நிக்கிற சரியாவா, அவைகளை நான் எச்சரிக்கப்படுகிறேன். இப்ப எச்சரிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும்? ஆமே 4:14, எரேமியா 4:14,
1: எருசலேமே
0: காண்பித்து விட்டது. இது இது தப்பு இது சரின்னு அடுத்து என்ன செய்யணும், கழுவப்பட விட்டு கொடுக்கணும். எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் இருதயத்தில் தங்கும். நினைவு தங்குற இடம் தான் இருதயம். ஆமென் சொல்லுங்க. நினைவு தங்குற இடம் தான் இருதயம். அப்போ இதய துடிப்பு இருக்கு வரைக்கும் நினைவுகள் நமக்குள்ள அப்படி இப்படி வந்துட்டு தான் இருக்கு. நினைவுகள் வாசம் பண்ணுகிற இடம் தான் இருதயம். அந்த இருதயத்தை அவர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாருன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கும்போது சொல்றார், நல்ல நினைவு இல்லப்பா கெட்ட நினைவு. இது நமக்கு யார் வெளிப்படுத்தினது, நமக்கு எது வெளிப்படுத்தினது, கர்த்தருடைய வசனம். இப்ப கர்த்தருடைய வசனம் வெளிப்படுத்தி விட்டது, இனி நாம என்ன செய்யணும், கழுவப்பட விட்டு கொடுக்கணும். அதுதான் தாவீது செய்தார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டதோ தாவீது போய் ஜெபிக்கிற 51:10, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். கழுவப்பட விட்டு கொடுக்கணும். இது உங்ககிட்ட உங்ககிட்ட தப்பு போ அப்படி தள்ளுவதற்கல்ல சபையே, உன்னை தள்ளுவதற்கல்ல கர்த்தர் பேசுறது, அள்ளி அணைப்பதற்காக பேசுகிறார், தம்மோடு சேர்த்துக் கொள்ள பேசுகிறார். ஹல்லேலூயா. உன்னை நேசிக்க தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்துக் கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். இப்போ நினைவுகளை வெளிப்படுத்தி விட்டார் வசனத்தை வச்சு. இனி அடுத்து என்ன செய்யணும், கழுவப்படணும். யார் கழுவப்படுவா? பேதுரு தடுத்த போது கர்த்தர் யோவானே யாக்கோபே, அவன் கையபடி, அவன் கையபடி, இவன் என்ன கழுவாம அப்படியே சொன்னார். இல்ல பேதுருவே, நீ தடுத்தா என்னால கழுவ முடியாது, நீ இடம் கொடுத்தா நான் கழுவுவேன். நீ தடுத்தா இன்னைக்கு கர்த்தர் உணர்த்துறாரு. எத்தனை பேர் இருதயத்தை கல்லாக்குகிறீர்கள், எத்தனை பேர் ஆண்டு சுமத்துல விட்டு கொடுக்கறீங்க. கழுவும் திருரத்தை

0: மூன்றாவது ஏசாயா 55:7 வாசிங்க. ஏசாயா 55:7
1: துன்மார்க்கன் தன் வழியையும்
0: வழியையும்
1: அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்.
0: நினைவுகளை விட்டு திரும்பணும். கவனிங்க, முதல்ல வசனத்துக்கு முன்னாடி வாழ்க்கையை வைக்கணும். அது நினைவுகளை வகையறுத்து காண்பிக்கும். ரெண்டாவது, கழுவப்பட விட்டு கொடுக்கணும், பொல்லாத நினைவுகள் நீங்க. மூன்றாவது, கர்த்தரிடத்தில் திரும்பணும். இந்த கர்த்தரிடத்தில் ஏன் திரும்பணும்? இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, கழுவ இடம் கொடுப்பாங்க ஆனா திரும்ப மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க வந்து ஆண்டவரே கழுவுன்னு விட்டு கொடுப்பாங்க, கழுவிட்டு திரும்பி போகுதும், திருப்பியும் பழைய ட்ராக் தான், திருப்பியும் பழைய ட்ராக் மீண்டும். அப்படின்னு என்ன, மீண்டும் அந்த நினைவு தான் வரும். என்னதான் பண்ணிய குளிப்பாட்டி விட்டாலும் அது எங்க தான் போகும் சொல்லுங்க? சேட்டில் போகும். இதுதான் குளிப்பாட்டப்பட்டோம், எனவே சேட்டில் விழுந்தாலும் ஒட்டாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, சேருடைய வேலை ஒட்டுறது. திருப்பி ட்ராக்க மாத்தணும், நீ கர்த்தரிடத்தில் திரும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சில காரியங்களில் நான் இப்படி அகப்பட்டு விட்டேனே, இப்படி இருக்கிறேனே, இதுக்கு சொல்யூஷன் இல்லையா? சொல்யூஷன் தான் கர்த்தர் சொல்லுகிறா. நீ வேற ஒன்றும் செய்யண்டாம், நீ கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ கர்த்தரிடத்தில் திரும்பினால் கர்த்தர் செய்கிற காரியங்கள் என்ன, அதை கூட நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா 15:19 எரேமியா 15:19 அதனுடைய 19 போகாம கர்த்தர் காண்பிக்கிற பாதைக்கு நேராய் திரும்பினால் பிரித்தெடுத்தால்
1: நினைக்கிறாங்களோ
0: அவங்க எல்லாரும் உன் நிமித்தம் கர்த்தரிடத்தில் வரும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வார். சத்தமாமே சொல்லுங்க, ரிபீட் பண்றேன். கொஞ்சம் பேர் ட்ராக் மாத்த நினைச்சாங்கல்ல, கர்த்தர் ஒன்னதான் பாக்குறாரு, கத்தர் ஒன்னதான் பாக்குற, நீ அவங்களே காரணம் காட்டிட்டு இருக்கிறியா? அப்படி இப்படி கத்த சொல்ல, நீ திரும்பினா நான் அவங்களையும் சேர்த்து திரும்ப பண்ணுவேன். நீ திரும்பினா, நீ என் பக்கம் திரும்பினா, யார் யார் உன்னை ட்ராக் மாத்துறாங்களோ அவங்க எல்லாரையும் நான் உன்னிடமாய் திரும்ப பண்ணுவேன். இது ஆசீர்வாதமா இல்லையா? ஹல்லேலூயா. இது ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இது ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. நான் கர்த்தரிடத்தில் உறுதியா இருந்தேன். பாருங்க, இந்த மோர்தேக்கா இல்ல, ஆமானுக்கு முன்னாடி எல்லாரும் எழுதி நிற்பாங்க, மோர்தேக்காய் மட்டும் வித்தியாசமா கீழே உட்கார்ந்து இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பங்களால இருக்கிறோமோ, குடிசையில இருக்கிறோமோ, பிரியாணி சாப்பிடுறோமோ, கஞ்சி குடிக்கிறோமோ, யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைங்கிற அடையாளத்தோட வாழலாம். ஹல்லேலூயா. ஹலோ, புலி பசிச்சாலும் சிலர் 12 மணி இருக்கிறதுக்கு பார்த்தா அங்கே புளியே சாப்பிடுவ மாதிரி இருக்கிறீங்க. பிரைஸ்லா, நான் ராஜா பிள்ளை இப்படி தான் இருப்பேன், அப்படி இருக்கணும். அப்படி தான் மோர்தேக்காய் இருந்தான். ஆமானுக்கு வந்துச்சு கோபம். எல்லாரும் என்ன கனம் பண்ணும்போது உள்ளேருந்து ராஜா நல்ல திருப்தி அனுப்புகிறார், ஆனால் இவனுக்கு மோர்தேக்காயை பார்த்தா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே, இவனுக்கு கதையை முடிக்கணும். ஆனால் மோர்தேக்காய் உடனே போய் காலில் விழலை, ஆண்டவர் பாகத்தில் தான் விழுந்தான். எந்த காரியத்துக்காகவும் யார் பாதத்திலையும் போய் ஒரு தேவ பிள்ளை அடுத்த வீட்டு வாசலில் போய் தட்டக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற அவர் அப்பான்னு கூப்பிடுற பிள்ளை அடுத்த வீட்டில் போய் காவல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்பான்னு ஆராதிக்கிற பிள்ளை அடுத்தவன் காலில் விழக்கூடாது. ஆண்டவர் அப்பான்னு ஆராதிக்கிற பிள்ளை தேவ சமூகத்தில் அழணும். அழணும்னு தோணாலும் மகிழணும்னு தோணாலும் நீ வந்து அமரக்கூடிய ஒரே இடம் தேவ சமூகமாய்தான் இருக்கணும். விழுந்தான், அதனுடைய ரிசல்ட் என்ன? ஆமானுக்கு கதை முடிந்தது மாத்திரமல்ல, எஸ்தரின் புஸ்தகம் 8 நினைக்கிறேன், 8 அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க, 17:8-17. பதினாறும் பதினேழு சேர்த்து வாசிங்க.
1: வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம், தேசத்து ஜனங்களை
0: பிடித்ததினால்
1: அவர்களில் அநேகர்
0: யூத மார்க்கத்தில்
1: அமைந்தார்கள்.
0: கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம். ஒரு விஷயத்தை நம்மை அவங்க இழுக்க கூடாது, நாம அவங்களை இழுக்கணும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. சொல்லணும், நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லணும், இவன் தேவனை ஆராதிக்கிறவன். ஆராதனை விட்டுட்டு வரமாட்டான் எங்கேயும். இவன் தேவனுக்குரியவன், தேவனுக்கு அடுத்த காரியங்களை தட்டு காம்ப்ரமைஸ் பண்ண இப்படி இருக்கணுங்க. இப்படி இருந்தா ரிசல்ட் என்ன தெரியுமா? அவங்களும் நம்ம கூட வருவாங்க. பிரேசலா. நம்ம மட்டும் பரலோகத்து போன போதுமா? நம்மை சார்ந்தவர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க வர வேண்டாமா? என் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். ஆண்டவர் உனக்கு நன்மையை வச்சுதான் சொல்றாரு. உனக்கும் உன் கூட இருக்கிறவங்களுக்கு நன்மையை சொல்லதான் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? நீ திரும்பினா அவங்க எல்லாம் திருப்பி வருவாங்க. நீ அவர்களிடமாய் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே, நான் யாரோடு பேசுகிறேனோ, நான் யாரோடு பழகுறேனோ, நான் யாரை பார்க்கிறேனோ, நான் அவர்களால் இழுக்கப்படக்கூடாது. ஆமே. நான் அவர்களை என் பக்கமாய் அல்லது உம்மிடமாய் இழுக்கிறவர்களாய் இருக்கிறவனாய் மாறன. ஆண்டவரே, மூணு காரியம் செய்யணும். வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், கழுவப்பட விட்டு கொடுக்கணும், கர்த்தரிடத்தில் திரும்பணும். இந்த மூணு காரியத்தை சத்தமா சொல்லுங்க. வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், கழுவப்பட விட்டு கொடுக்கணும், கர்த்தரிடத்தில். நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் திரும்ப. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. நீ விழுவேங்கிறதுக்காக கர்த்தர் சொல்லல, நீ விழக்கூடாது என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நேசிக்கிறார் சபையை. கர்த்தர் நேசிக்கிறார் சபையை. வசனத்துக்கு இடம் கொடுங்க. இது கரெக்டா தப்பா? வசனம் சொல்லும். சொல்லும் போது எந்தெந்த காரியம் தப்புன்னு காட்டுதோ கழுவப்பட விட்டு கொடுக்குங்க. கழுவுங்க ஆண்டவரே. கழுவப்பட்டாச்சா, இனி ஆண்டவர் இடத்துல திரும்புங்க. ஆண்டவர் இனி அந்த பாதையை போனா திரும்பி அப்படிதான் திரும்புங்க. திரும்பினா என்ன ரிசல்ட்? ஏதாவது நஷ்டம் வரும். நஷ்டம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் நடக்கும். ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நடக்காது, கர்த்தர் நினைச்ச மாதிரி நடக்கும். அதுதான் ஆசீர்வாதம். நம்மை சூழ்ந்திருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அறிந்து கொள்ளணும். ஆமானின் வைஃப் ஆமனை பார்த்து சொல்றா, அவர் யூத குலமானால் நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். யூதன் அடுத்த முன்னாடி தாழ மாட்டான். யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைங்க தாழ்ந்த அவருக்கு அசிங்கம், அவருக்கு அவமானம். அல்லேலூயா. கண்களை மூடி. கிருபையா என்னை நடத்தி செல்லும் தயவாயனை. கர்த்தர் என்னோடு தான் பேசினார். நிச்சயம் உள்ளவர்கள், கர்த்தர் எனக்காக இந்த வார்த்தைகளை தந்தார்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம். உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். லேவியராகமம் 19:2. ஒரு நாள் இரவு அடித்த மிகப்பெரிய புயல் காற்றில் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த ராட்சத மரம் ஒன்று கீழே பாதையிலே விழுந்தது. அதன் அருகில் சென்று பார்த்தபோது மரத்தின் நடுப்பகுதியில் ஒன்று கூட இல்லை, வெறும் கூடு மட்டும்தான் கிடந்தது. அதன் நடுத்தண்டு பகுதியை ஆயிரக்கணக்கான பூச்சிகள் தின்றுவிட்டிருந்தன. அந்த மரம் ஒரே நாளில் தன் வலிமையை இழந்து விடவில்லை. முதல் பூச்சி அதன் தண்டு பகுதியை அரிக்க ஆரம்பித்த நாளிலிருந்துதான் அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பலத்தை இழக்க ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, இதே போலத்தான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையும். ஆவிக்குரிய விழுகை என்பது ஒரே நாளில் ஏற்படுவதல்ல. பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்தும் காரியங்களை நம்மில் ஒவ்வொன்றாய் அனுமதித்தால் முடிவில் அது ஆவிக்குரிய பின்மாற்றத்தை ஏற்படுத்தி நாளடைவில் தேவனை விட்டு நம்மை பிரித்துவிடும். சிம்சோன் பிறப்பிலேயே நசரேயனாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். பயங்கர பராக்கிரமசாலியாக பெலிஸ்தருக்கு இருந்த ஒரே அச்சுறுத்தலாக அவர் இருந்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் தன் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளுக்கு இடம் கொடுத்தார். பெலிஸ்தியருடைய பெண்களில் ஒருத்தியைத்தான் திருமணம் செய்வேன் என்று தன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் அவர்களுக்கு எதிர்த்து நின்றார். அந்த திருமணம் தோல்வியில் முடிந்தது. தேவன் தன்னை அழைத்த தெய்வீக நோக்கத்தை மறந்துவிட்டு வேசிகளை தேடிச் செல்ல ஆரம்பித்தார். முற்றிலும் பரிசுத்த ஆவியானவரை இழந்து போய் பலட்சியப்பட்டு சாதாரண மனிதனைப் போல ஆகிவிட்டார். முடிவிலே பெலிஸ்தியர் சிம்சோனின் கண்களை பிடுங்கினர். தேவனுக்காக பரிசுத்தவானாக நசரேயனாக தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் அசாதாரணமான காரியங்களை செய்த சிம்சோன் பரிசுத்த குலைச்சலான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தியதால் பலட்சியப்பட்டு போனார், மடிந்தும் போனார். இதை போலவே சாலமோன் ராஜாவும் மிக நன்றாக தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தார். தேவனிடம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார். தேவனுக்காக மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினார். ஆனால் அவர் திருமணம் செய்திருந்த 1000 மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் அவருடைய முதிர் வயதில் அவரை தேவனை விட்டே வழிவிலக பண்ணினார்கள். பல தேசங்களின் தேவர்களையும் சாலமோன் சேவிக்க ஆரம்பித்தார். தேவன் 2 தரம் எச்சரித்தும் சாலமோன் விக்கிரகங்களை விட்டு திரும்பவே இல்லை. இஸ்ரவேலிலே தவறான ஒரு முன் உதாரணத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார். அவருக்கு பின் ராஜ்யபாரம் பலம் இழந்தது, 2 பிரிந்தது. ஆம் பிரியமானவர்களே, நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று எழுதினார். ஆகவே நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கவனமாயிருப்போம். ஏனெனில் தேவன் பரிசுத்தர், ஆகவே நம்மையும் பரிசுத்தராய் இருக்கும்படி எதிர்பார்க்கிறார்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.

நமக்காக பிதாவிடம் பேசி பரிசுத்தாவியானவரை நமக்கு வாங்கி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய

நமக்கு கட்டவிழ்த்தரையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதுப்பித்து கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தையை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சைக்கார தோட்டக்காரருமாயிருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். மறுபடியும் இந்த நாளின் மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் 3:6. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. எனது அருமை பிள்ளையே, எனது மக்கள் சோகம் நிறைந்த முகத்துடன் நடந்து திரிவது எனக்கு பெரும் துக்கம். இம்மண்ணுலகில் உனது வாழ்வு கவலைகளின்றி இருக்காது, ஆனால் அவைகளுக்கு மேலாக நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் தான் பேரின்ப நதி, விண்ணிலுள்ள சிங்காசனத்திலிருந்து நான் புறப்பட்டு திருச்சபையின் வழியாய் மண்ணுலகில் பாய்ந்தோடுகிறேன். எனது தண்ணீர்களால் நீராடு, கரையோர மரங்களின் நிழலில் உட்காரு, உனது மனக்காயங்கள் ஆறும். நான் தான் வான் காற்று, எனது தென்றலை அனுபவி, உனது பாரம் பறந்து போகும். நான் தான் ஆனந்த தைலம், உனது தலை மீது அதை பூசிக்கொள், உனது மனதின் இறுக்கங்கள் தளர்ந்துவிடும். உனது கண்ணீரை கழிப்பாக்குவேன், புலம்பலை பாடலாக்குவேன். பிரச்சனைகள் பெருகி வேதனைகள் கூடும்போது நீ தனியாக இல்லை என்பதை மட்டும் நினைத்துக்கொள். நான் உன்னோடு மட்டுமல்ல, உனக்குள்ளும் இருக்கிறேன். உனது வலியை நீ உணர்வதற்கு அதிகமாய் நான் அதை புரிந்து கொள்கிறேன். ஏனெனில் உனக்குள் தங்கியிருக்கும் கடவுளாகிய எனக்கு எதுதான் தெரியாது. உன்னோடு நானும் வேதனைப்படுகிறேன். எப்பொழுதும் நானே உன்னை தேற்றும் ஆதரவாளன். உனது பதறும் கைகளையும் நடுங்கும் கால்களையும் நான் பலப்படுத்துவேன். என்மேல் சாய்ந்து கொள் என் பிள்ளையே, என்மேல் சாய்ந்து கொள். நொறுங்கியிருக்கும் உன் இருதயத்தை நான் சுகப்படுத்துவேன். சாம்பலுக்கு பதிலாக சாண்டல் பவுடரையும், பரிதாபத்திற்கு பதிலாக பரவசத்தையும் கொட்டுவேன். சாப்பிடுவது, பானங்கள் பருகுவது மற்றும் இதுபோன்ற உடலுக்கடுத்த இன்பங்கள் எல்லாம் அதிக நேரம் நீடிக்காது. எண்ணில் கழித்திரு, அதுவே இறையரசின் வாழ்வு என்பது. இயேசுவின் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நீ அனுபவிக்கச் செய்வேன். அதைத்தான் உலகம் தரவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. சில சமயங்களில் நீ தனித்து விடப்பட்ட அனாதை போல் உணரலாம். நானும் உன்னை விட்டு விட்டேனோ என்று நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, எனது விருப்பம் போலவும் உனது நிலைமைக்கேற்பவும் நான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் போக்குவரத்தாய் இருக்கிறேன் என்று நினைக்காதே. இல்லை, இல்லவே இல்லை. நீ உணர்கிறாயோ இல்லையோ, நான் எப்பொழுதும் உன்னோடேயே இருக்கிறேன். நீ என்னை துக்கப்படுத்தும் ஒவ்வொரு வேளையிலும் நான் உன் இருதயத்தை விட்டு வெளியேற வேண்டும்.

0: ஆனால் இவ்வுலகில் உள்ள ஒரு பரிசுத்தவான் இருதயத்தில் கூட நான் தங்கியிருக்க முடியாது. மார்ட்டின் லூத்தர் 14ஆம் நூற்றாண்டிலே எழுதிய ஒரு பாமாலை பாடலிலிருந்து ஒரு கவியை இங்கு வாசிக்கிறேன். பரத்தின் தூய தீபமே பரத்து கேரி போகவே வானாட்டு வழிகாண்பியும் விழாதவாறு தாங்கிடும். களிப்பிலும் தவிப்பிலும் பிழைப்பிலும் இறப்பிலும் எப்போதும் ஊக்கமாகவே இருக்கும்படி செய்யுமே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். மகாபிரிய தேவனே, பிரச்சனைகளும் வேதனைகளும் கண்ணீரும் கஷ்டமும் தவிப்பும் அங்கலாய்ப்பும் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் நீராடி புதுப்பித்துக் கொள்வதற்கு பேரின்ப நதியாகிய பரிசுத்த ஆவியானவரை உமது சிம்மாசனத்திலிருந்து நீர் அனுப்பினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். காய்ந்து தொய்ந்து நொய்ந்து போயிருக்கிற எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படி அவருடைய கனிமரங்களில் எங்களுக்கு தருகிற பழங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் வேதனை மிகுந்த துக்கம் மிகுந்த இந்த உலகத்திலே தனிமையாக அனாதையாக விடப்படாதபடி எங்களோடு மட்டுமல்ல எங்களுக்குள்ளும் தங்கியிருப்பதற்காக நீர் தந்த பரிசுத்தாவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இத்தனை திரளான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டும் நாங்கள் இன்னும் சோகமுள்ள சோர்ந்து போகிற துக்க மனதோடையே நாங்கள் நடந்து கொண்டிருந்தால் அது உமக்கு தான் அவமானம் ஆண்டவரே, அது உமக்கு தான் அவமகிமை ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை எங்கள் இருதயத்திலே நீர் ஆவியானவருமா மூலமாக நீர் ஊற்றியிருப்பதை எப்பொழுது நினைவில் கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்குள் எப்பொழுதும் நாங்கள் பரவசப்பட்டு எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷத்தினால் நிறைந்து துதிபாடி கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
1: பீலேயாமினுடைய சூழ்ச்சியிலே அவர்கள் வீழ்ந்தார்கள். எண்ணாகமம் 22ஆம் அதிகாரத்துல பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கூலிக்கு காசை வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம். இங்க நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் தேவையில்லாத விவாதங்களுக்குள்ளாக போக வாய்ப்பு இருக்கிறது. என்னாகும் புத்தகத்துல இஸ்ரவேலர்கள் இந்த பாவத்திலும் எழுந்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம்? சம்பந்தமே இல்லாம நாம எதை விவாதம் பண்ணிட்டு இருப்போம்? பீலேயாம் தீர்க்கதரிசியா இல்லையா? யாரா இருந்தா என்னப்பா நமக்கு? யாரு வேணாலும் நம்மளை என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. பீலேயாம் பரலோகத்துக்கு போவானா போக மாட்டானா? ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுரு இதே மாதிரி கேள்வி கேட்டாரு. அப்ப இவன் சாவானா சாக மாட்டானா? இவனை குறித்து என்ன? பக்கத்துல இருக்கிற அப்போஸ்தலனை பார்த்து இவர் சொல்றாரு, நான் வர்ற வரைக்கும் உயிரோட இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு முகத்தில் அடித்தார் போல் ஒரு பதிலை சொல்லி இது உனக்கு தேவையில்லாத ஒண்ணுங்கிறத அவர் தெளிவா புரிய வச்சார். இப்ப நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இதுல இருந்து நான் என்ன எடுக்கணும்? பீலேயாம் பரலோகத்துக்கு போவானா போக மாட்டானாங்கிறது இல்ல. பீலேயாம் தீர்க்கதரிசியா இல்ல சாதாரண மனிதனா என்பதல்ல. அவன் தீர்க்கதரிசியா இருக்கிறானோ சாதாரண மனிதனா இருக்கிறானோ அவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்கிறான்ங்கிறதான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பின்னாடி நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வாசிக்கிறோம். பீலேயாமினுடைய அந்த போதகத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கை கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பீலேயாம் எப்படி வஞ்சித்தான். இதுதான் முக்கியம். பீலேயாமை அந்த இடத்துல ரெண்டு முக்கியமாய் வஞ்சிக்கக்கூடிய ரெண்டு ஒரு வழியை நாம் பார்க்கிறோம். இந்த ராஜா என்ன செய்கிறான்? பீலேயாம கூலிக்கு பணத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக முதலாவது ஒரு வழியை அவன் சொல்லித்தர்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அழகாக அங்க கூடாரத்துல குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் மலையின் மேல ஏறி பார்க்கிறான். சபிக்கிறதுக்கு பல்ல நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறி விட்டு வந்து விடுகிறான். எத்தனையோ முறை அவன் சபிக்க முயற்சி பண்ணுகிறான், அவனால முடியவில்லை. தேவன் அதை தடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப என்ன தெரிகிறது? உங்க லைஃப யாரும் என்ன செய்து விட முடியாது. அங்க இருக்கிற ஒரு வாயை வச்சுக்கிட்டு நான் உங்களை சபித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றதுனால அந்த வாயை உச்சரித்து விட்டதுனால நீ உங்களுடைய வாழ்க்கை சாபமாய் மாறிவிடும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். கர்த்தர் பாதுகாப்பார். அல்லது அந்த சாபமே பலிக்காது. ஊழியர்கள் சாபம் விட்டால் பதிலித்து விடுமா? உண்மையிலே சபிக்கிறவன் யார்? ஊழியனா? இல்லை. சாத்தான் அல்லது சபிக்குதல், ஒரு வாயிலிருந்து துதித்தல் வருகிறது, சபித்தல் வருகிறது. யார் சபிப்பா? சாத்தானும் அவனுடைய தூதர்களும் சபிப்பார்கள். அதிலும் முக்கியமா, பழைய ஏற்பாட்டு காலத்தை விட்டுருங்க, இன்றைக்கு நமக்கு புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் தான் முக்கியம். ஒருவன் உன்னை அறைய வந்தா என்ன செய்ய? இன்னொரு கண்ணத்தை காமின்னு சொல்லக்கூடியவர் பீழையாம் சபிக்கிறான். ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை யாராலும் சபித்து விட முடியாது. உங்க போதகரே நினைச்சாலும் சரி, யார் நினைத்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை சபித்து விட முடியாது. உங்களுடைய வாழ்க்கை சாபமாய் மாறுவதும் ஆசீர்வாதமாய் மாறுவதும் யார் கரங்களில் இருக்கிறது? நம்ம கரங்கள்ல தான் இருக்கு. தேவனுடைய கரங்கள்ல இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கதான் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாம பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தின் விளைவை நானாய் சந்திக்கிறேன். திடீர்னு ஒரு இடத்துல போய் திருட போறேன், மாட்டிக்கிட்டேன், தருமடி கொடுத்துட்டாங்க, என் வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறிவிட்டது, தேவன் என்னை சபித்து விட்டார். அப்படியா? ஏப்பா நீ திருட போனா அந்த திருட்டுக்கு ஒரு விளைவு இருக்கிறது, அதை நான் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு தவறான முறைமையிலே திருமணம் செய்தால் அதற்கு ஒரு விளைவு இருக்கிறது. யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். நீங்கள் அந்த தவறான திருமணத்தினுடைய பின் விளைவுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். உங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணு, பையனை திருமணம் பண்ணு. இல்லை, தான் தோன்றித்தனமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையன் அல்லது பொண்ணை பின்னாடி போயிட்டீங்க, திருமணம் நீங்களா செய்து கொண்டீர்கள், அதனால வரக்கூடிய எல்லா பாதிப்புகளுக்கும் ஆண்டவரவா காரணம் காட்ட முடியும்? நோ. ஆண்டவர் என் வாழ்க்கையை சபிச்சிட்டாரு? இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நரகமாய் மாற்றி கொண்டதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல, நான் தான். ஸோ பீழையாமினுடைய சாபமோ வேற அவன் என்ன செய்து வச்சிருந்தாலும் அது அவர்களை ஒன்றும் செய்யாது. இன்றைக்கும் நம்மையும் அது பாதிக்காது. இது ஒரு வழி. அந்த ராஜா ட்ரை பண்ணார், சபிச்சு இது பண்ணிடலாம், அதுல ஒன்றும் நடக்காது. நம்பர் டூ, ரெண்டாவது ஒரு வழி, இதுதான் பீழையாமுக்கு கரெக்டான வழி. சரியான வழியை பீழையாம் தேர்ந்தெடுத்து விட்டார். என்னது? இஸ்ரவேல் ஜனங்களை வழி சத்தியத்தில் இருந்து வழிவிலக செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தார். அங்க போய் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத மற்ற மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஸ்திரீகளை இஸ்ரவேலர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்படியான ஒரு கள்ள போதனையை அங்கு பீழையாம் எல்லார் முன்னாடியும் போட நிலைமை மிக மோசமாய் மாறியது. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பாவம் செய்தார்கள், கர்த்தருடைய தண்டனைக்கு நேராக நடத்தப்பட்டார்கள். இப்ப கொஞ்சம் நல்லா யோசிங்க, இதுக்கு முன்னாடி பீழையாம் அவர்களை சபிக்க வந்த பொழுது தேவன் அதை அனுமதிக்கவில்லை, பாதுகாத்தார். ஆனால் இந்த முறை பீழையாம் தவறான ஒரு உபதேசத்தை அவர்களுக்கு கொடுத்த பொழுது எதற்காக தேவன் அவர்களை காப்பாற்றவில்லை? தேவன் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஆலோசனையே கொடுக்க விடாமல் பீழையாமுடைய வாயை பொத்தி இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் அப்படி பண்ணல? இதுக்கு முன்னாடி அவன் சபிக்க வரும் பொழுது அவனை சபிக்க விடாமல் வாயை அடைத்த தேவன் இந்த முறை ஏன் அப்படி பண்ணல? ஏன் பண்ணல? அப்படி பண்ண மாட்டார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் என்ன சொல்றது, வரவிடாமல் தடுப்பார். உங்களை யாரு எங்க சபிச்சாலும் உங்களுக்கு ஒன்னு நடக்காதுன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? எஸ் கரெக்ட். ஆனா தேவன் ஒரு சில சத்தியங்களை உங்களுக்கு கொடுத்து, ஒரு ஒழுக்க விதிகளை உங்களுக்கு கொடுத்து, இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா. அதற்கு விரோதமா சாத்தானோ, அவனுடைய தூதர்களோ, அவனுடைய பிள்ளைகளோ, அவனுடைய போதகர்களோ, பீழையாம் போன்ற தீர்க்கதரிசிகளோ யாரோ இந்த மாதிரி கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாம், தேவன் உனக்கு சொல்லி இருக்கிறாரு அந்நிய பெண்ணை திருமணம் செய்ய வேணாம்னு சொல்லி இருக்கிறாரு, அதை பத்தி கவலைப்படாத, நீ திருமணம் பண்ணிக்கொள், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரக்கூடிய அந்த போதனையை ஆண்டவர் தடுக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தெல்ல தெளிவாக ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இப்படி நடக்கணும்னு கொடுத்துட்டாரு. அப்ப அதற்கு விரோதமாய் நடக்கக்கூடிய போதனைகள் வந்தால் அதை யார் எதிர்கொள்ளணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எதிர்கொண்டு தாங்கள் தேவனுடைய சத்தியத்திற்கு நிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம பிள்ளை எல்கேஜியில் கொண்டு போய் சேர்க்கிறோம், எல்கேஜியில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதற்கு ஏபிசிடியை கற்றுத்தருகிறோம். 1, 2, 3, 10 வரைக்கும் அல்லது 50 வரைக்கும் கற்றுக் கொடுக்கிறோம். ஸ்கூலுக்கு போகும்போது பேகை நாம தூக்கிட்டு போறோம், அங்கே மதியம் போய் ஊட்டி கூட விடுவோம் சாப்பாடை, திரும்ப நாமளே கூட்டிட்டு வருவோம். யாரும் ஏதாவது பக்கத்தில் வந்து அவளை எதுவும் செய்து விடாதபடி அப்படியே கரங்களை பிடிச்சிருவோம், தூக்கிக்கிட்டு போவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அவளுக்கு பதிலை டெஸ்ட்டில் ஏபிசிடியை நீங்கள் நானும் போய் எழுத மாட்டோம். கரெக்டா? மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன், அவளுக்கு தெரியாம எங்கிருந்தெல்லாம் ஆபத்து வருதோ எல்லாத்தையும் நான் பாதுகாப்பேன், ஆனா அவளுக்கு ஒன்றை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், ஏபிசிடி 26 எழுத்த நீ என்ன செய்யணும், எழுதணும்பா, கற்றுக் கொடுத்தாச்சு, இப்ப அவள் எழுத வேண்டும், அவ தான் எழுதணும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய ஒழுக்க விதிகளை, சட்ட விதிகளை, கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த நியமங்களுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது அதற்கு எதிராக வரக்கூடிய எல்லா கட்டளைகளும் வந்துகிட்டே தான் இருக்கும். இதற்கு நீ கீழ்ப்படியாத, இதை செய்யாத, இது வேண்டாம் அப்படின்னு வந்துகிட்டு தான் இருக்கும். ஆண்டவர் அந்த போதனைகளை தடுக்க மாட்டார். நிறைய பேர் கேட்பாங்க, கள்ளப்போதவர்கள் ஏன் இருக்கிறாங்க, ஆண்டவர் அதையெல்லாம் இல்லாமல் செய்திருந்தா, இல்லாமல் செய்திருந்தா என்ன ஆகும், நீங்கள் நல்லவங்களா மாறிடுவீங்களா? கள்ளப்போதனை இருந்தாதான் நீங்கள் நல்ல போதனைக்கு கீழ்ப்படுகிறீர்களா, கள்ளப்போதனைக்கு கீழ்ப்படுகிறீங்கிறத வெளிப்படும். அதுதானே உண்மை. தேர்ந்தெடுப்பதற்கு எனக்கு ஆப்ஷன் இருந்தாதான் நான் யாருங்கிறதே தெரியும். ஆப்ஷன் இல்லாவிட்டால் நம்ம யாருங்கிறதே தெரியாது. ஸோ பீலேயாமினுடைய சூழ்ச்சி பயங்கரமான சூழ்ச்சி. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படியே கைவிட்டுட்டார் இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே சத்தியத்தை கொடுத்திருந்தார், ஆனாலும் அவர்கள் விழுந்தார்கள். எப்படி ஏவாள் விழுந்தாளோ அதே மாதிரி விழுந்தாங்க. இந்த படத்தை புசித்தால் நீ செத்து விடுவாய் என்பதை தேவன் ஒரு அற்புதமான பாதுகாப்பாய் கொடுத்திருந்தார். அதனால தான் சாத்தான் ஏவாளிடத்தில் பேசும் பொழுது தேவன் அமைதியாக இருக்கிறார், அமைதியாக இருக்கார். ஏவாள் என்ன செய்வாள்னு பார்க்கலாம், நம்ம வார்த்தையின்படி நடக்கிறாளான்னு பார்க்கலாம். ஸோ இஸ்ரவேலர்களுடைய மிகப்பெரிய பாவமாக அது இருந்தது. இன்றைக்கும் பிளையாம் மாதிரி நிறைய கள்ளப்போதகர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார், பிளையாம ஒன்றும் செய்யலை. அவன் சூழ்ச்சி ஆன சத்தியத்தை கொடுக்கிற வரைக்கும் தேவன் அமைதியாக தான் இருந்தார். இன்னைக்கும் கள்ளப்போதகர்கள் இருப்பாங்க, அவங்க பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளாய் உங்களை தங்களுக்கு வசமாக அவங்க மாற்றிக்கொள்ளுவார்கள், அவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வசனத்தை கொண்டு தப்பிக்க வேண்டும்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: மிக பிரபலமான விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், அப்படித்தானே? அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி சொல்றேன். தாமஸ் ஆல்வா எடிசன் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்துக்கு ஒரு இயந்திரம் வடிவமைச்சு கொடுத்தாரு. அதுக்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலாம்னு யோசிச்சாரு. அவருக்கு குழப்பமாவே இருந்துச்சு. எவ்வளவு கேட்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவரால் ஒரு முடிவுக்கு வரவே முடியல. எடிசனும் அவருடைய மனைவியும் இதை பற்றி பேசி விவாதிச்சாங்க. எடிசனோட மனைவி அவர்கிட்ட $20,000 கேளுங்கன்னு சொல்ல எடிசனுக்கு அது சரியா தோணல. இந்த தொகை பெரிய தொகைன்னு நினைச்சு யாரும் வாங்காம போயிட்டா நாம என்ன பண்றதுன்னு கேட்டாரு. யோசிக்க யோசிக்க அவரால ஒரு முடிவுக்கே வர முடியல. பணம் கொடுக்கறதுக்காக நிறுவனத்தின் மூத்த அதிகாரிய வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் எடிசன் வீட்டுக்கு அனுப்பிச்சது. இயந்திரத்துக்கான விலைய அதிகாரி எடிசன் கிட்ட கேட்டாரு. எடிசன் என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாரு. பொறுமை இழந்த அதிகாரி எடிசனை பார்த்து, சார், இதோ உங்க இயந்திரத்துக்கான விலை, முதல் தவணையா $100,000 சொல்லி அதற்கான செக்கை கொடுத்தாரு. மீதி எவ்வளவுன்னு சொல்லுங்க, செக்கை அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டு இயந்திரத்தை எடுத்துட்டு போனாரு. அவசரப்படாம பொறுமை காத்த எடிசனுக்கு 5 மடங்குக்கும் மேல லாபம் கிடைச்சது. அவசரப்பட்ட நிறுவனத்தின் அதிகாரியால நிறுவனத்துக்கு 5 மடங்குக்கும் மேல நஷ்டம் ஏற்பட்டுச்சது. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம், ஆனா பொறுமை நமக்கு முத்துக்களை தரும். ஒருவனுடைய முயற்சிகளை வெற்றிகளா உருமாற்றி தர்றது அவனுடைய பொறுமையே. பொறுமை அனுபவத்தோட வெளிப்பாடு. அதனால பொறுமையா நம்முடைய கடமைகளை உற்சாகத்தோட முழு மனதோடும் முழு பலத்தோடும் செய்வோம். நாம எதிர்பார்த்ததை விட அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு.

God, you're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரன் நீரே, பாத்திரன் நீர், ஒருவரே பாத்திரன் தகப்பன். Jesus.

0: பதில் இல்லாத போது நாம் என்ன செய்கிறோம் என்ற தலைப்பில் ஊழியர் ஜான் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்தின் 21, 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 15வது அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்கள்.
2: பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி
1: கூப்பிட்டாள்.
2: அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை.
1: ஒரு